சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு

வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பூத்து குலுங்கும் சோலையில் வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் ஜூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த ஒரு தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் உள்ள கழுவ வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வேற ஏதாவது கிளாத் வச்சு இருமுறோம் சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
0: போறீங்களா?
2: ரத்தம் வரல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு? மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது, அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முறை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு மாதம் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முறை போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம்.
2: கொஞ்ச நேரம் இந்த சார்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க?

0: கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
1: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
0: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா வாங்கிக்கோங்க.
1: இல்லம்மா வேண்டாம்மா.
0: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
1: ஐயோ என்னமா குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
0: சொல்றேன்.
1: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
0: தொடச்சு விட்டுறதாம்மா,
1: செய்ய முக்க கழிச்சு விட்டோமே. அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
0: ஏமா போகலாமா? அப்பறம் பொண்ணு வந்து சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். படம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், என்னால எடுத்துட்டு போறேன்னு.
1: போகலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
0: என்ன நகைமா?
1: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா விஷயம் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOP-இன் சமுதாய வானொலி 107.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.
2: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அது பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனால தான் திருக்குறளை பற்றி சொல்லும்போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்போ இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இத பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவில் சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அதை அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான்னா குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்கிறது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில, சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க, உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
3: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையல நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக, நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா MOP சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
2: வணக்கம். இன்றைக்கு இறை வணக்கத்துல 3வது குறளை பார்ப்போம். இந்த குறள்ல அவர் சொல்லுகின்றார், மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அப்ப நீண்ட காலம் ஒருவன் வாழ வேண்டும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொல்கின்றார். ஏன் என்று சொன்னால் நம்முடைய இந்திய நாடு மிக பழமையான கலாச்சாரத்தை கொண்டது. நம்முடைய பண்பாடு 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டது என்று பார்க்கின்றோம். உலகிற்கே பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த நாடு என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம்முடைய இந்திய பண்பாட்டை பற்றி சொல்ல வந்த வள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார், நாம் இறை நம்பிக்கையிலே தோய்ந்தவர்கள். நம்முடைய நாட்டிலே எல்லா மதங்களுக்கும் வரவேற்பு இருக்கின்றது, கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது. அந்த கடவுளை போற்றவில்லை என்று சொன்னால் பயனில்லை என்ற எண்ணமும் இருக்கிறது. அதனால தான் ஒரு சிறு குழந்தைக்கு கூட நம்முடைய வீட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சாமி காப்பாற்று என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தை சின்னதாக இருக்கும்போது கூட இறைவன் நம்மை காப்பாற்றி விடுவான், இறைவனுடைய துணை நமக்கு இருந்தது என்று சொன்னால் எல்லாவற்றையும் வென்று விடலாம் என்கிற அந்த எண்ணத்தை சின்ன வயசிலேயே அந்த தாய் அந்த குழந்தைக்கு சொல்லி தருகின்றார். சின்ன சின்ன வேண்டுதல்களை, சின்ன சின்ன பிரார்த்தனைகளை சொல்லிக் கொடுக்கின்றார். ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுப்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த கோவில்களுக்கு போவது, இறைவனை வணங்குவது, இவையெல்லாம் இயல்பாகவே நம்முடைய ரத்தத்தில், நம்முடைய மரபு அணுக்கள் என்று சொல்லக்கூடிய ஜீன்ஸில் அப்படியே போய் தோய்ந்து போய்விட்டன என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த கோவிலை பார்த்தோம். அதனால தான் கோவில் இல்லாத வீடு ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று கூட ஒரு பழமொழி நம்முடைய தமிழில் இருக்கின்றது. அப்போ அந்த மக்கள் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு கோவில் இருக்க வேண்டும், அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அந்த கோவிலில் போய் வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய மனதை சுத்தப்படுத்தும். மனது சுத்தமாயிற்று என்று சொன்னால் அங்கே மக்கள் சுத்தமாகின்றார்கள். மக்கள் சுத்தமானார்கள் என்று சொன்னால் அந்த ஊர் சுத்தமாகிறது. ஊர் சுத்தமாயிற்று என்று சொன்னால் அந்த நாடே சுத்தமாகும் என்று பார்க்கின்றோம். இதைத்தான் பாரதி கூட சொன்னான், துணி வெளுக்க சாயம் உண்டு முத்துமாறி, மனம் வெளுக்க சாயம் இல்லையே என்று சொன்னான். அப்போ அந்த மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மனம் சுத்தமாக இருப்பது தான் அடிப்படை தேவை என்பதைத்தான் இந்த குறளில் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். மலர் மிசை ஏகினான், மெல்லிய அழகிய மலரிலே மலர் போன்று இருக்கக்கூடிய அந்த மலருடைய இயல்பை கொண்டிருக்கக்கூடிய, ஏனென்று சொன்னால் இறைவன் நமக்கு தந்தை என்று சொல்கின்றோம். நமக்கு என்ன கோபம் வந்தாலும், குறைகள் வந்தாலும் எப்படி நம்ம பெற்றோர்களிடம் போய் சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு கேட்பார்கள். நம்ம எவ்வளவு சண்டை போட்டாலும் அடுத்த வினாடி நம்முடைய தாய், நம் அம்மா என்று சொன்னால் என்ன வேண்டும் என்று கேட்பாள். அங்கே பழி வாங்குவதோ கோபதாபங்களோ வெறுப்புணர்ச்சியோ எதுவுமே கிடையாது. தன் குழந்தை என்ன செய்தாலும் மன்னித்து அரவணைக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் வந்து நாம் என்ன சொல்கின்றோம், இறைவனுடைய இடத்திலே இந்த பூமியில் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றோம். அப்போ அந்த இறைவன் அந்த பெற்றோர்களை விட மேலானவனாக இருக்கின்றான். அப்போ அந்த இறைவன் வந்து ரொம்ப மென்மையானவன். நம்ம எவ்வளவுதான் கோபப்பட்டாலும், இல்லை நம்ம பெரிய ஒரு லிஸ்ட்டு இது வேண்டும் அது வேண்டும் என்று நம்முடைய ஆசைகளெல்லாம் ஒரு 400 பக்கம் நோட்டில் எழுதி கொடுத்தால் கூட இறைவன் நம்மோடு கோபித்துக் கொள்வதில்லை. நம்ம ஏற்றுக்கொள்கின்றான். நமக்கு எது தேவை என்பதை பார்த்து கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட மலரை போன்ற மெல்லிய இயல்பை கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய நல்ல வழிகளை, அந்த இறைவனுடைய பாதையை பின்பற்றி நடந்தார்கள் என்று சொன்னால், மானடி பெருமை மிக்க அந்த இறைவனுடைய அடியை சேர்ந்தார்கள் என்று சொன்னால், பின்பற்றினார்கள் என்று சொன்னால், வணங்கினார்கள் என்று சொன்னால், நிலமிசை இந்த பூமியின் மேலே நீடு வாழ்வார். அப்ப அந்த மக்கள் நெடுநாட்கள் வாழ்வார்கள். எப்படி நெடுநாட்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால், நான் சொன்னேன் மனம் சுத்தமாகிவிடும் என்று. மனம் சுத்தமாகி விட்டது என்று சொன்னால் நமக்கு பிளட் ப்ரெஷர் வரப்போறதில்லை, டயபெட்டிஸ் வரப்போறதில்லை, நன் எந்த வியாதியும் வரப்போவதில்லை. அப்போ எந்த வியாதியும் வரவில்லை என்று சொன்னால் 100 ஆண்டு வாழ்வது உறுதிதானே. அப்போ அப்படிப்பட்ட நல்ல ஒரு வைரமான ஒரு கருத்தை, ஆரோக்கியமான ஒரு கருத்தை தான் இந்த குறளில் வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கின்றார். நீங்கள் இதை பற்றி நினைத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு சிறப்பானது என்பது உங்களுக்கே புரியும். நன்றி.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஆர்ஜே மானசா. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, நம்ம எல்லாருமே நல்ல பலகாரம் எல்லாம் செஞ்சு ரெடியா இருப்போம். ஆனா கிருஷ்ணர்ன்றது யாரு, அவரை பத்தி யாரெல்லாம் என்ன எழுதியிருக்காங்க, அவரோட கதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயத்த இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். உலகத்தை காப்பாத்த விஷ்ணு எடுத்த 10 அவதாரங்கள்ல ஒண்ணுதான் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணரை வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பாவிச்சிருப்பாங்க. சில பேர் அவரை குழந்தையா, சில பேருக்கு அவர் பேர் சொன்னது அவரோட நாட்டினஸ் ஞாபகம், வெண்ண திருடுறது, இதெல்லாம் ஞாபகம் வரும். இப்படி எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம், அழகான விஷயங்கள்லாம் கிருஷ்ணரை பத்தி ஞாபகம் வரும். கிருஷ்ணரோட பெருமைகளை பத்தி பல நூல்கள் இருக்கு. அவரோட லீலைகளை பாகவதமும், அவரோட புகழ பிரபந்தமும், அப்புறம் அவர் தான் எல்லாம்னு தத்துவத்தை உணர்த்ததுக்கு பகவத்கீதையும் இருக்கு. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, பாரதியார் அவரோட கண்ணன் பாடல்கள்ல அவர குழந்தையாகவும், நண்பனாகவும், காதலனாகவும், ஏன் தாயா கூட அவர் பாவிச்சிருக்காரு. இப்படி நம்மளும் கிருஷ்ணனை பல விதத்துல ரசிக்க மறந்ததில்லை. கண்ணன்னா நம்ம வீட்டு பிள்ளையாதான் நினைக்கிறோம். அவனுக்காக சீடையும் முறுக்கும் இப்படி பல பலகாரங்களை செஞ்சு அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு அவனை வரவேற்கணும். அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன கதையோட வர, இது என்னோட ரொம்ப ஃபேவரட் கதை. ஸ்டே டியூன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நான் சொன்ன மாதிரி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிருஷ்ணர் கதை இது. கதையோட பேரு அண்ணா கோபாலா. இதுல கோபாலா தான் ஹீரோ. ஒரு கிராமத்துல அம்மாவும் பையனும் இருந்தாங்க. அந்த பையன் பேரு தான் கோபால். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்க அம்மா விவசாயம் செஞ்சு அந்த நாளுக்கு எடுத்துட்டு வர அந்த அரிசி தான் அவங்களோட ஒரு வேளைக்கான சாப்பாடு. அந்த பையன் வந்து எப்பவுமே படிக்கணும் அப்படி பல ஆசைகளை கொண்டு இருப்பான். ஆனா அவங்களோட ஏழ்மையால அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஒரு நாள் ரொம்ப அடம் பிடிப்பான் அவங்க அம்மாட்ட. அம்மா அம்மா எனக்கு படிக்கணுமா, அது பண்ணணுமா, இது பண்ணணும். அவங்க அம்மா எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. அவங்க கிராமமே ரொம்ப சின்னது, சோ அங்க பள்ளிக்கூடம் எல்லாம் கிடையாதுப்பா. நீ வந்து காசு இருந்தாதான் படிக்க முடியும். நம்மளோட நிலைமையில எப்படி படிக்கிறது அப்படி இப்படி. அந்த பையனும் விடாமுயற்சி அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான். தினமும் மாதிரி சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். இந்த மாதிரி தினமும் அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப ஒரு நாள் என்னாச்சு, அவங்க அம்மாவும் சரி ஏதோ பண்ணலாம் அப்படின்னு ஒத்துப்பாங்க. எப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் குருகுலம்னு ஒரு இடம் தான் படிப்பு எல்லாம் சொல்லி தருவாங்க. அங்க ராஜா ராணியோட குழந்தைங்க, அப்புறம் பெரிய பணக்காரங்களோட குழந்தைங்க அப்படிலாம் தான் வந்து படிக்கும். ஏழை குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்வி எல்லாம் அவ்வளோ இதுவா இருக்காது. சோ ஒரு நாள் இவங்க அம்மா வந்து, சரி இவன் இவ்வளவு கேக்குறானே, நம்ம ஏன் இல்லன்னு சொல்லணும், ஒரு முயற்சி பண்ணி பாப்போமே அப்படின்னு ஒரு குருகுலத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த குருகுலம் வந்து ஒரு அடர்ந்த காடை தாண்டி தான் போகணும். பல கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு அவங்களோட கிராமத்துல இருந்து. அவங்க எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு அந்த சர்ட்ட கேக்குறாங்க, இப்படி நீங்க என் குழந்தைக்கு வந்து சொல்லி தருவீங்களா படிப்பு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு பணக்காரங்க எல்லாம் படிக்கிறாங்க, உங்களால கண்டிப்பா கொடுக்க முடியாது அவ்வளவு காசு, அதுவும் எங்களோட குருகுலத்தோட பேர் என்ன ஆகுறது அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி பேசிடுறாரு. அந்த பையனுக்கும் ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுது. இத எல்லாத்தையும் அந்த ஆசிரியரோட மனைவி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஆசிரியரை தனியா கூப்பிட்டு சொல்றாங்க, ஏங்க இவனை சேர்த்துக்கோங்க, நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு யாரும் இல்ல, சும்மா அவன் இருக்கட்டும், படிப்பு சொல்லி தரேன்னு சேர்த்துக்கோங்க. அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, குருகுலத்துல படிக்கிற பசங்க தான் அந்த ஆசிரியரோட வீட்டு வேலையில இருந்து எல்லாமே பாத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி அங்க படிச்சவங்க எல்லாம் பணக்காரங்கன்றதுனால இவங்களால எதுவுமே சொல்ல முடியல அந்த பசங்கள. சோ நல்ல ஐடியா போட்டு இந்த பையனை ஓகே நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த பையனும் படிப்பு சொல்லி தராங்களே அப்படின்ற ஒரு ரீசன்காக அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு நல்லா படிச்சுட்டும் இருந்தான். ஆனா அவர் ஒரு வகுப்புக்கும் அவரு அவனை சேர்த்துக்க மாட்டார். ஆனா இவனோட மனசு ஃபுல்லா அங்கேயேதான் இருக்கும். இவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் சொல்லித்தரதான் இவன் கேட்டுட்டே இருப்பான். இப்போ தினமும் வந்து அவன் அந்த இரவு நேரத்துலதான் அவனை விடுவாங்க அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு. இப்ப திரும்ப அந்த அடர்ந்த காட்டை தாண்டிதானே போனோம் அவன் வீட்டுக்கு. அப்படி போகும்போது அங்க சிங்கம் சத்தமும் நரி சத்தமும் அப்படி நிறைய சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கும். இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு நாள் போயிட்டான், ரெண்டு நாள் போயிட்டான், இப்படி பயந்து பயந்து. மூணாவது நாள் அவன் அம்மாட்ட சொல்றான், அம்மா அம்மா எனக்கு படிப்பு வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த காட்டுக்குள்ள இருந்தெல்லாம் போறது அப்படின்னு. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, என்னப்பா இப்படி சொல்ற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை சேர்த்து விட்டேன், நீ கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும், நம்மளும் முன்னேறணும்ல வாழ்க்கையில அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கும் சரி ஓகே அப்படின்றான். ஆனா அவனுக்கு இன்னும் பயமா தான் இருக்கு. இப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, உனக்கு வந்து ஒரு அண்ணா இருக்கான், அவன் பேரை நீ சொல்லு, உனக்கு எப்பெல்லாம் பயமா இருக்கோ அப்ப அண்ணான்னு சொல்லு, அவன் வருவான். என் அண்ணா பேர் என்னம்மா அப்படின்னா, உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, உங்க அண்ணன் பேர் வந்து அண்ணா கோபாலா, அவன் பேரும் கோபாலா தான், அவன் அண்ணா கோபாலா அப்படின்னு. உடனே அவன் ரொம்ப குஷி ஆயிடுவான். மறுநாள் நைட்டு அதே மாதிரி அவன் பள்ளி முடிச்சுட்டு வரும்போது அதே மாதிரி நல்லா சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கும், ரொம்ப பயந்து போயிடுவான். உடனே அவன் சொல்லுவான், அண்ணா கோபாலா அப்படின்னு கூப்பிடுவான். மெதுவா ஒரு கொலுசு சத்தம் கேட்கும், ஃப்ளூட் சத்தம், இதெல்லாம் அவனுக்கு கேக்குது. என்னடா இது அப்படின்னு அவன் பார்க்கும்போது அவங்க அண்ணா வந்து நிப்பாருங்க. அதுக்கப்புறம் அவன் ஜாலியா அவங்களோட விளையாடிட்டு, நீதான் என் அண்ணாவா அப்படின்லாம் கட்டி பிடிச்சிப்பான். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவனை வீடு வரைக்கும் கூட்டிட்டு போய் அவர் விடுவார். தினமும் இதேதான் நடந்துட்டு இருக்கும். அவரும் அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ லட்டுலேந்து எல்லாம், அவன் கண்ணில் பார்க்காத விஷயங்கள்லாம் அவனுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இதே மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து அந்த ஆசிரியருக்கு வந்து பிறந்த நாள். அப்ப எல்லா மாணவர்களும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. விதவிதமான பழங்கள், விதவிதமான ஆடைகள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. இப்ப அவன் நேரம் ஓடி போய் அண்ணா கோபாலாட்ட கேட்பான், எனக்கும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், எனக்கு என்ன கொடுக்கறது தெரியல அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்துல அவர் தயிர் கொடுப்பாரு. இவன் எப்படி அதை கொடுக்கறதுன்னு யோசிப்பான். ஆனா அவர் சொல்லுவாரு, இல்ல பரவாயில்ல, இதை எடுத்துட்டு போய் கொடு, இதுவும் பெரிய கிஃப்ட் தான், உன்னால என்ன முடியுமோ அதை நீ கொடுக்கணும் அப்படின்னு. இவனும் எடுத்துட்டு போவான். போயிட்டு அங்க கூச்சத்திலேயே ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருப்பான், இவ்வளவு சின்னது நான் எப்படி தரது எப்படி தரதுன்னு. அப்போ உடனே இவனோட டேர்ன் வரும்போது இவன் எடுத்துட்டு போய் கொடுப்பான். அவன் ஆசிரியர் வந்து ஒரு மாதிரி ஏளனமா பார்ப்பாரு, இது என்ன நீ இவ்வளவுதான் தயிர் எடுத்துட்டு வர, பார்த்தல எப்படி எல்லாம் எடுத்துட்டு வராங்கன்னு, இது என்னது இது அப்படின்னு அந்த தயிரை கொட்டுவாரு. கொட்டினா கொட்டிட்டு திரும்ப பாப்பாரு, அது ஃபுல்லா இருக்கும். திரும்ப கொட்டுவாரு, திரும்ப ஃபுல்லா இருக்கும். ஒரு பாத்திரத்தை அவரு சீடன்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாரு, அதுல ஃபுல்லா கொட்டிக்கிட்டே இருப்பாரு, அது ஃபில் ஆயிக்கிட்டே இருக்கும். இப்ப அவருக்கு ஒரே அதிசயம் ஆயிடும். உடனே அவனை புடிச்சு கேப்பாரு, நீ எங்கேருந்து இதை திருடிட்டு வந்த, உனக்கு யார் இதை இது பண்ணாங்க, எங்கேருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்னு ஒரே கேள்வியா கேக்குறாரு. அவனுக்கா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், என்னோட அண்ணாதான் கொடுத்தாங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, நீ ஒரே பையன் தானே உங்க அம்மா சொன்னாங்க, அது எப்படி உனக்கு ஒரு அண்ணா இருக்கா, நீ போய் சொல்ற அப்படின்ற. உடனே இவன் சொல்றான், வாங்க நான் காட்டுறேன் எங்க அண்ணனை அப்படின்னு. உடனே இவங்க எல்லாம் போறாங்க அவங்க அண்ணனை பாக்குறதுக்கு. போயிட்டு அவர் கேக்குறாரு, எங்க கூப்பிடு பாக்கலாம் உங்க அண்ணனை அப்படின்னு. இவனும் கூப்பிடுறான், அண்ணா கோபாலா அண்ணா கோபாலா அப்படின்னு கத்துறான். அவங்க அண்ணன் ரொம்ப நேரமா வரல. அதுக்கப்புறம் மெதுவா அந்த சிலங்க சத்தமும் ஃப்ளூட் சத்தமும் எல்லாம் கேக்குது. இவன் போய் கட்டி பிடிச்சுக்கிறான். இவனுக்கு மட்டும்தான் அவர் கண்ணுல தெரியறாரு, அவங்களுக்குலாம் தெரியல. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து குழந்தை, எந்த ஈகோவும் இல்லாம, எந்த ஒரு மனசுல ஒரு சஞ்சலமும் இல்லாம அவன் வந்து என்கிட்ட பழகுனான், அதனால்தான் நான் அவனுக்கு காட்சி கொடுத்தேன். உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் நீங்க எப்போ நீதான் கதி அப்படின்னு சொல்றீங்களோ அப்பதான் நான் காட்சி கொடுப்பேன், இல்லாத ஆளுங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. சோ இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம மனசுல வந்து எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாம நல்ல வாழ்க்கைய வாழ்றதுதான் கடவுளை அடையிற வழின்னு நான் சொல்றேன்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: எம்முபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கேட்க போற டாபிக் வந்து என்னன்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சுற்றி உலகத்துல நடக்கிற விஷயங்களை எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி.
2: வணக்கம் நேயர்களே. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்பது ஒரு அற்புதமான மனோசக்தி அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மன உளைச்சல். டென்ஷன் மன உளைச்சலுக்கான ஒரு காரணம்னு பார்க்கும்போது, நாம் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மறுப்பது, எதிர்ப்பது, வெறுப்பது. ஸோ நாம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புறது இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை நம்ம சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை. மனிதர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை. அப்போ நம்ம மறுக்கும் போது, வெறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, எனக்குள்ள என்ன வேணாலும் வேண்டாத குணம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், இந்த மாதிரி எனக்குள்ள அவகுணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன இந்த அவகுணங்களோடு சேர்த்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அப்படி தானே நினைக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க, என்ன எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஸோ அப்போ நாம ஏன் மற்றவர்களை அவர்களுடைய அவகுணங்களோடு சேர்ந்து நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நாம் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்குள்ளேயும் மனசில் ஒரு நம்பிக்கை வளரும், ஒரு நல் உறவு வந்து வளரும். அப்போ அவர்களும் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதனால் இந்த அக்செப்டன்ஸுங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு குணம். உறவு முறைகளில், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் இது தேவையான ஒரு குணம். அதே மாதிரி தான் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர்மாறான ஒரு சூழ்நிலைகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்போதான் நம்ம அந்த சூழ்நிலையை கூட நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியும், அதை தாங்கிக் கொள்கிற சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த சிந்தனையில நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே விரைவா அந்த சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணும் போது அதுல இருந்து நம்ம ஒரு படிப்பினையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. யார் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏமாற்றங்களோ தோல்விகளோ வாழ்க்கையில சகஜம்தான். அவைகளிலிருந்து, அவைகளை நான் எப்படி உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஏன்னா நம்மால் சுற்றுப்புற அந்த சூழல், அந்த சம்பவங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா? ஆனால் அந்த விஷயத்த, நடக்கக்கூடிய சம்பவங்களை, ஓகே நடக்க வேண்டியது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த நடக்கிற அந்த சம்பவங்கள்னால நாம் பாதிக்கப்படுறது தவிர்க்க முடியும். அதே மாதிரி மற்றவர்களுடைய குறைகளையும் அதை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு, சரி இவர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குறை இருக்குது, ஸோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய குறையோடு சேர்ந்து அவர்களை நான் அக்செப்ட் பண்ணும் பொழுது, நான் வந்து எனக்கு உதவி செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நான் உதவ முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் வந்து எலக்ட்ரிக் பல்ப் அவர் வந்து இன்வென்ட் பண்ணார். அப்போ அவர் வந்து பல நாட்கள் முயற்சி செய்து அவர் வந்து கண்டுபிடிப்பு செய்தார். அப்போ அதை வந்து எல்லார் முன்னாலேயும் இந்த சமுதாயத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் வந்தது. ஸோ அதற்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். 2 நாள் தான் பாக்கி இருந்தது. அப்போ அவர் வந்து ரெடி பண்ணி அந்த பல்பு தயார் பண்ணி வச்சு ஒரு பையன்கிட்ட அந்த ஒரு பாக்ஸில் அவர் வச்சுருந்தார், ஒரு இடத்துல வச்சுருந்தார். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்டியில் வைக்கணும். அதற்காக சொல்லும் பொழுது அந்த பையன் அந்த தயக்கத்துல ஒரு பயத்துல அதை அவன் கீழே போட்டான். அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவர் கண்டுபிடிச்சு அந்த முதல் பல்பு உடஞ்சு போயிடுச்சு. அப்ப அவர் ஒண்ணுமே சொல்லல. உடனே அவர் வந்து அவருடைய லேபுக்குள்ள போனாரு. ரெண்டு நாள் அவர் சாப்பிடாம தூங்காம அவர் முயற்சி செய்து மீண்டும் ஒரு பல்பு அவர் வந்து தயார் பண்ணாரு. தயார் பண்ணிட்டு அதே பையனை வந்து கூப்பிட்டார். கூப்பிட்டு நீ கொண்டு வா மேடைக்குன்னு. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, அவனையே கூப்பிடுறீங்க, அவன் மறுபடியும் கீழே போட்டுற போறான். ஆனா அவர் சொன்னாரு, அவனே கொண்டு வரட்டும்னு. அப்ப அவனே வந்து கொண்டு வந்தான். அப்ப அவர் சொன்னாரு, ஏன் நான் இவனையே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் போகணும். அவனுக்குள்ள இந்த ஒரு பயம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மென் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மெஷின்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப அவர் வந்து அந்த குறையும் ஏற்றுக்கொண்டு அவர் பதட்டம் அடையாம அவர் அந்த சூழலையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவரும் வெற்றி அடைஞ்சு காமிச்சாரு. மற்றவர்களுடைய அந்த குறையையும் அவர்கள் வெல்வதற்கு உதவி வந்து செய்தார். ஸோ இப்படி நம்ம பல சம்பவங்களை நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில நம்மை நாமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், மற்றவர்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, சூழ்நிலைகளையும் நம்ம பரந்த மனதோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்ப்போம். நாம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவோம். நன்றி. ஓம் சாந்தி.
1: என்ன நேயர்களே, ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது அக்செப்டன்ஸ், அதை பத்தி சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இனிமே எந்த விஷயத்தையும் அதோடைய சாதக பாதகத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்வோம், எதிர்கொள்வோம், வெற்றியடைவோம். உங்க வாழ்க்கை உங்க கையில். வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
2: ஒரு சில நிமிடங்கள் நம்ம தியானத்துல செல்வோம். அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். எனக்குள் பல நற்குணங்கள் இருக்கின்றன, மேலும் ஒரு சில பலவீனங்களும் இருக்கின்றன. என்னிடம் வேண்டாத குணங்கள் இருந்தாலும் அதை நீக்குவதற்கான முயற்சியில் நான் இறங்குகின்றேன். என் மீது நான் அன்பு வைக்கின்றேன். என்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி என்றென்றும் நல்ல குணங்களையே வெளிப்படுத்துபவனாகவே இருப்பேன். பிறர் எப்பேற்பட்ட குணமுடையவராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் நற்குணங்கள் இருக்கின்றன. யாராக இருந்தாலும் அவர்களும் இறைவனின் குழந்தைதான். இந்த உலகத்தில் வாழும் அனைவரையுமே நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.

நேர்களே, சிஸ்டர் ரஞ்சினியோட சேர்ந்து உங்களை குறை நிறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன தியான பயிற்சியை கேட்டீங்களா? இது உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் நீங்க நிறை குறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில மீண்டும் நாளைக்கு வேறொரு தலைப்புல சந்திக்கிறோம். நானும் சிஸ்டர் ரஞ்சினியும் நன்றி.

0: வரி கட்டுறத விடாதே. இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Tea. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால, so அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா, we'll definitely you know, not spoil the air.
2: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ரோட்டுல பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும், மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது.
4: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் சமுதாய வானொலி.

0: Welcome to MOPCRS, sir. We are very proud to have you here. So, we are talking to IG sir, Dr. Ravi, IG of Vigilance. Sir, so what would you tell about women's rights? Like now, there is women empowerment. The city is moving towards women empowerment. We are all supporting women in all aspects. So, what can you please talk about the various women rights?
1: Yeah, பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து இப்போ எல்லாமே சம உரிமை இருக்குது. ஈவன் சொத்து முதல் சம உரிமை. ஆணுக்கு தான் வந்து பெற்றோர்களுடைய அல்லது மூதாருடைய சொத்து அப்படிங்கிறதில்ல. பெண் குழந்தைகளுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு. இட்ஸ் அ ஈக்குவல் ரைட் இன் தி ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பாதுகாப்பதற்காக வந்து தனி சட்டங்கள்லாம் நிறையா வந்து சிறப்பு சட்டங்கள் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஆக்ட்ஸ். உதாரணமாக தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து செக்ஷன் 4 வந்து ரொம்ப பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு. அது ஒரு ஈவ்டீசிங் சொல்லக்கூடிய ஒரு பெண்களை கேலி செய்தால் கூட அதில் வந்து ஜெயிலில் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த செக்ஷன் 4 தருகின்றது. அப்புறம் வந்து பெண்கள் வந்து வேலை செய்கின்ற அதிகமாக வேலை செய்கின்ற இடங்களில் விசாகா கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபார்ம் பண்ணணும். இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தா லேபர்ஸ் தொழிலாளிகளாக வந்து பெண்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் அவர்களை அதை தடுப்பதற்காக அந்த விசாகா கமிட்டி வந்து கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்பது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ஷன் கூட. அதனால் வந்து ஒர்க் பிளேஸில் இந்த ஹராஸ்மெண்ட்டை தடுக்க முடியும். அதேபோல் பெண்கள் வந்து அவர்களுக்கு எதிராக எந்த விதமான குற்றங்கள் நடந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கோ அல்லது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்காக தகவல் தர வேண்டும். அவர்கள் வந்து மூடி மறைக்கக்கூடாது. மூடி மறைத்த அதாவது பயம், அதாவது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குற்றத்தை நம்ம வந்து சொன்னால் நமக்கு வந்து திருமணம் நடைபெறாதா அல்லது வேற ஏதாவது சமுதாயத்தில் நம்மளை வந்து வேற மாதிரி வேற கோணத்தில் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை தயவுசெய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வந்து மைனர் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பெயரோ அல்லது ரேப் விக்டிம்ஸோட பெயரோ பத்திரிகையோ தொலைக்காட்சியோ வெளியிடக்கூடாது. அவர்களுடைய ஃபோட்டோ கூட வெளியிட மாட்டாங்க. ஈவன் ட்ரையல் நடந்தால் கூட அது வந்து இன் கேமரா ட்ரையல்னு சொல்லுவாங்க. தனியாக அந்த பெண்கள் மட்டும் அந்த சட்ட ஆலோசக வல்லுநர்கள் அதாவது அட்வொகேட்ஸ் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற ப்ரெஸ் அல்லது மீடியா அல்லது மற்றவர்கள் இருக்கக்கூடாது. அதேபோல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இரவு நேரங்களில் வந்து பெண்களை வைத்திருக்கக்கூடாது என்பது உத்தரவு. ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ் எந்த பெண்களையும் எந்த காவல் நிலையத்திலும் வைத்திருக்கக்கூடாது. மிகப்பெரிய குற்றங்களுக்காக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியோட அனுமதியோடு கேட்டு அது பெண் காவலர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் முன்னிலையில் தான் அந்த விசாரிக்க வேண்டும். அவர்களை காவல் நிலையத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது உத்தரவு. இப்படி அதேபோல் ஐபிசி செக்ஷன் இந்திய தண்டனை சட்டம் 100வது பிரிவின் கீழ் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துவதற்கு யாராவது முயற்சி செய்தால் அல்லது அந்த பெண்ணை கடத்தினாலோ அல்லது அந்த பெண்ணை ஒரு தனியறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலோ அந்த தருணத்தில் அந்த பெண்ணானவள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று உணர்ந்தால் அந்த யார் அவர்களை பிடித்து துன்புறுத்துகின்றார்களோ அவர்களை கொல்வதற்கும் உரிமை இருக்கின்றது. அதற்கு தான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் என்று பெயர். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து என்கவுண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த என்கவுண்டர் எப்படி வருதுன்னா அதே அந்த 100 செக்ஷன் ஐபிசியிலிருந்து தான் அந்த உரிமையும் எங்களுக்கு வருகின்றது போலீஸ் அதிகாரிகளுக்கு. அடுத்து அதாவது வந்து ஒரு குற்றவாளிகளை கொள்வதற்கு, அதாவது தன்னுடைய என்னுடைய உயிருக்கோ அல்லது என்னை சுற்றி இருக்கின்ற பொதுமக்களுடைய உடைமைக்கோ உயிருக்கோ பங்கம் குந்தகம் விளைவிக்கின்ற தருணத்திலே அவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எங்களுடைய துப்பாக்கிச்சூடை பிரயோகித்து அவர்களை கொள்வதற்கு கூட உரிமை இருக்கின்றது. அதே உரிமையும் தனி மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உண்டு. அதனால் வந்து இப்போ அட்டெம்ப்ட் டு ரேப் அப்படிங்கிறப்போ அந்த பெண் வந்து அவனை வந்து கொலை செஞ்சிட்டா ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லை. உண்மையிலேயே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து, தன்னுடைய கற்புக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் ஷீ கேன் கோ டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் டேக்கிங் அவே தி லைஃப் ஆஃப் தி அஃபெண்டர்.
0: தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் சொன்னது நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப உபயோகப்பட்டிருக்கும். பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களை காப்பாற்றுவதற்காக இருக்கும் ஆண்களுக்கு கூட இந்த சட்டத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாய்ஸஸ் 2015 வந்திருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஏன் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சியானது நம்ம எம்ஓபி வைஷ்ணவா அவங்களுடைய அந்த இதில் வந்து அருமையான முயற்சி. இது வந்து பொதுமக்களுக்கு இந்த சென்னையை சார்ந்த மக்களுக்கு வந்து நிச்சயமாக உதவும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இட் வில் கிரியேட் அன் அவேக்கனிங் அண்ட் அவேர்னஸ் அமாங் தி விமன் அண்ட் அதர் பப்ளிக் ஸோ ஒரு வெரி குட் எஃபர்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். I really appreciate all of you and my best wishes to all of you.
0: Sir, right to private defense nu sonninga. Or aan vandu or penna vandu karpalikavo illa edavad assault panavo try panna she can kill him appdin sonninga. Ana iduve or pen vandu advantage a eduthukalam. Or aan kitta vandu edavad revenge edukkanonalo avana pidikalenalo idha try pannalam. How do you ஆண்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்க இந்த மாதிரி கேஸ்ல? அது
1: வந்து கேட்டிங்கனா ஆண்கள் உங்களுக்கு வந்து இயற்கையிலே வந்து ஆண்கள் வந்து ஃபிசிக்கலா வந்து வலிமை படைத்தவர்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஃபிசிக்கலா வந்து தே ஆர் டஃப் கம்பேர்ட் டு விமன். அப்போ வந்து அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இயற்கையிலேயே ஒரு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படியே வந்து பெண்கள் ஒரு துப்பாக்கியை வச்சோ அல்லது வேறு எதை வச்சோ ஷூட் பண்ணனால் அது போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷன், அதாவது எங்களுடைய புலன் விசாரணையில், காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் கண்டிப்பாக தெரிந்துவிடும். காண அதாவது வந்து இது போன்ற சம்பவங்கள் மிக மிக குறைவு. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து இது போன்ற அந்த இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி உயிரை எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்களுக்கு. இந்த சம்பவங்கள் மிகவும் குறைவு. இது போன்ற சம்பவங்கள் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் வந்து அது மாதிரி வரும்.
0: சார், இப்போ கூட பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்களா, தயங்குறாங்களா, இல்லை சேஞ்ச் இருக்கா அதில்?
1: இல்லை சேஞ்ச் இருக்கு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் இருக்கு. பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஸ்டேஷனே வர வேண்டியதில் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமையே இமெயில் கொடுக்கலாம், தொலைபேசியில் சொல்லலாம், வாட்ஸ்அப் மூலமாக வந்து நீங்கள் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் கொடுக்கலாம்.
0: அந்த இமெயில் ஐடி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது சார்?
1: இமெயில் ஐடி ஆக்டிவ் தான். அது வந்து நீங்கள் இமெயில் ஐடி இமெயிலில் கொடுத்தா உங்களுக்கு வந்து சிஆர் கிரியேட்டிங் ரெக்கார்ட், அது வந்து யாரும் நாளைக்கு டினை பண்ண முடியாது. யூ நாட் சென்ட், ஐ ஹவ் நாட் சீன் சொல்ல முடியாது. வி ஆர் சப்போஸ் டு சி. ஸோ ஒரு பப்ளிக் டொமைனில் ஒரு இமெயில் ஐடி ஒரு பப்ளிக் கிரீவன்சஸ்க்காக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதை வந்து எவ்ரிடே அதை வந்து பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறது தான் அன்றாடைய ஒரு பணி.
2: சார், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுலே ஒரு பிரச்சனை இருக்குது சார். இப்போ வந்து ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை அதில் ஒருத்தர் நல்லவங்களாக இருக்காங்கன்னா அந்த தப்பு பண்ணவங்க ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க.
1: அதாவது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து முதல்ல யார் போகிறாங்களோ அவங்க தான் வந்து சரியான ஆள் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் யார் கொடுத்தாலும் அதை வந்து முதல்ல விசாரிச்சுட்டு அது உண்மையாக இருந்தால் தான் வந்து எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போடுவாங்க. அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதை நீங்கள் வந்து மேலதிகாரிகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அல் யூ ஹவ் ரைட் டு ஆர்கியூ வித் யுவர் ஓன் லாயர்ஸோட சப்போர்ட். அதை வந்து நீங்கள் ஃபர்தராக சீனியர் ஆஃபீஸர்ஸ், டிஜிபி, கமிஷனர் இவங்களுக்கு நான் ரெப்ரசன்ட் பண்ணலாம் மேலதிகாரிகள்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார்.

0: புள்ளியெட்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
0: நமது வானொலி,
1: நமது பெருமை.
2: என்னங்க இது? நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
3: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. கஸ்டமர் பி வேறுங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃபலா இருக்க வேணாமா?
2: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
4: நுகர்வோர் கவனிக்க,
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுகுறீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: Hi listeners, நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட் செல்ஃப் வில் பி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. இங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கண்டினியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹேவ் அ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலில் நடந்த நிகழ்ச்சியை கேளுங்க.
5: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
6: நம்ம அன்றாட வாழ்க்கையில சக்கரை இல்லாம இருக்க முடியல, ஆனா அதே சக்கரை அதிகமாச்சுன்னா நம்ம வாழ்க்கையே கசப்பாயிடுறது. என்ன மக்களே, நான் எதை பத்தி பேசுறேன்னு புரியலையா? சக்கரை நோய் தாங்க அது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அதுவும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாட்டம் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது பாத்தீங்கன்னா ஏதோ கிரிக்கெட் ஸ்கோர் கேக்குற மாதிரி வந்து சக்கரை அளவு என்ன, உன்னோட சக்கர் ஸ்கோர் என்னன்ட்டு கிரிக்கெட் ஸ்கோர் கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அது நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா WHO கூட ஒரு நாளை வந்து சக்கரை நோய்க்காகவே ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அலோபதி மருத்துவத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அது ஏன்?
7: சக்கரை நோய் பத்தி ஏதாவது தெரியுமா?
8: தெரியும்.
9: சக்கரை நோய் தெரியும்.
10: தெரியும்.
11: தெரியும்.
7: நீங்க அலோபதி ஃபாலோ பண்றீங்களா இல்ல வேற மாற்று மருந்து ஏதாவது?
12: அலோபதி தான் ஃபாலோ பண்றேன்.
10: அலோபதி.
11: அலோபதி.
10: அலோபதி.
11: அலோபதி.
10: அலோபதி.
11: அலோபதி. அலோபதி.
10: அலோபதி.
7: ஏன் அலோபதி தான்? நீங்க வேற மாற்று மருந்து பத்தி நீங்க எதுவும் யோசிக்கலையா இல்ல அது அதை பத்தின விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லையா?
12: இந்த மாற்று மருந்து மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை.
13: சைட் எஃபெக்ட் ஏதாவது வரும்னு சொல்லிட்டேன்.
14: மெடிக்கேஷன் போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து உடனே எஃபெக்ட் இருக்கிறதுனால அலோபதி எடுத்துருக்கோம். மற்ற மெடிக்கேஷனை பற்றி அவ்வளோ தெரிஞ்சுக்கிற நாலேஜ் யார்கிட்டையும் இல்லை. அதே மாதிரி அது நல்லா இருக்குமா இல்லையான்றது ரிஸ்க் எடுக்க வரும்ல.
15: அதை பற்றி எனக்கு தெரியாது.
13: இல்லை எனக்கு எதுவும் தெரியாது.
16: அதை பற்றி

மாற்று மருத்துவத்தை பத்தி அவங்களுக்கான விழிப்புணர்வுகள் இல்ல. இப்ப ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி எல்லாத்திலயுமே வந்து டயபெட்டிஸ்க்கான தீர்வு இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில அதுக்கான விழிப்புணர்வு இல்ல. அந்த விழிப்புணர்வை நோக்கிதான் இன்னியோட நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டாக்டர் ரம்யா கிருபாசங்கரன். இவங்க வந்து ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேத கல்லூரியில இருந்து ஆயுர்வேதா படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க கிட்ட இப்ப மக்கள் மத்தியில இருக்கிற எல்லா விதமான சந்தேகங்களையும், மாற்று மருத்துவத்தை பத்தி இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் கேட்டு தீர்த்துக்கலாம்.

0: இயற்கை மருந்தே இனிய மருந்து, இனியன பயப்போம், உடலை காப்போம்.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை நோய்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கே தவிர நிறைய பேருக்கு இன்னும் அதை பத்தின சந்தேகங்கள் இன்னும் தீரல. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம். முதல்ல வந்து சர்க்கரை நோய்னா என்ன?
2: சர்க்கரை நோய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்க அது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னாக்க என்னன்னாக்க நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிடுற உணவு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க டைஜஷனுக்கு அப்புறமா, அதாவது வந்து நம்ம செரிமானம் ஆனதுக்கு அப்புறமா அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம வளர்ச்சிக்கும் நம்ம எனர்ஜி லெவல்ஸ் வந்து பூஸ்ட் பண்றதுக்கும் வந்து அது யூஸ் பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது டயபெட்டிஸ் ஆர் சர்க்கரை நோயில வந்து என்ன ஆகுதுனாக்க அந்த மாதிரி குளுக்கோஸா வந்து அது கன்வெர்ட் ஆகாம இல்ல வந்து பாடி வந்து அதை வந்து யூஸ் பண்ணாம அது வந்து நம்ம ரத்தத்திலேயே வந்து அதிகமான தட் இஸ் ஹை பிளட் சுகர் லெவல்ஸா வந்து காட்டுது. சோ இதுதான் வந்து சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்க.
1: இப்ப சர்க்கரை நோயில என்னென்ன வகைகள் இருக்கு?
2: சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவாங்க இல்ல டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க பொதுவா, அது வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டு வகைப்படும். டைப் ஒன்னு சொல்லுவாங்க இல்ல டைப் டூன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து டைப் ஒன்னு பாத்தீங்கன்னாக்க அது வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்ன ஆகுனாக்க நம்ம பாடியில வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கவே சுரக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வந்து டைப் ஒன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைப் டூல பாத்தீங்கன்னாக்க அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா இன்சுலின் வந்து போதுமான அளவு வந்து சுரக்காது, இல்ல வந்து நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் அப்படிங்கறது வந்து அந்த இன்சுலின் வந்து சரியான முறையில யூஸ் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு வந்து வருது.
1: இந்த இன்சுலின் அப்படின்னு சொல்றீங்களே, இன்சுலின்னா என்ன, அது எங்க இருந்து வருது?
2: இன்சுலின் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டா செல்ஸ் ஆஃப் பான்கிரியாஸ்ல இருந்து வந்து செக்ரியேட் ஆகுது. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா பான்கிரியாஸ் வந்து நிறைய அந்த இன்சுலின் ஹார்மோன், அதாவது போதுமான அளவு இன்சுலின் ஹார்மோனை வந்து சுரக்க வைக்குது. அதனால என்ன ஆகுதுனாக்க நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற அந்த கன்வெர்ட் ஆன அந்த பிளட் குளுக்கோஸ வந்து செல்ஸுக்கு வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரி, அதாவது இங்கே அங்க கேரி பண்ற மாதிரியான வந்து ஒரு வேலையை தான் வந்து இன்சுலின் ஹார்மோன் செய்யும். டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுதுனாக்க குளுக்கோஸ் வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல சுத்திட்டு இருக்கிற அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற இது வந்து என்ன ஆகுதுன்னா செல்ஸ் பாடி செல்ஸ்குள்ளேயே வந்து என்டர் ஆகாது. அதாவது இன்சுலின் போதுமான அளவு சுரக்காம இருந்தாலோ இல்ல சுரக்காமலே இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது.
1: சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன?
2: சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்க யூஸ்வலி 3 P's அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாலியூரியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இன்க்ரீஸ்ட் யூரினேஷன், அதாவது அதிகமான நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க வந்து யூரின் பாஸ் பண்ணுவாங்க, அதாவது சிறுநீர் கழிப்பாங்க. எஸ்பெஷலா நைட் டைம்ஸ்ல வந்து அவங்க அதாவது தூங்கிட்டு இருக்கும் போதே கூட எழுந்து போயிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ற அளவுக்கு வந்து அதிகமான முறையில வந்து யூரின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி வீக்னஸ் இருக்கும், வெயிட் லாஸ்ல அதாவது டைப் 1 டயபெட்டிஸ்ல மோஸ்ட்லி வெயிட் லாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டயர்ட்னஸ் எப்பவுமே இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்த்தாங்கன்னாக்க ஏதாவது அடிபட்டுக்கிட்டாங்க இல்ல வந்து ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்குனாக்க அது வந்து ஆறவே ஆறாது. இதுதான் வந்து யூஸ்வலா காமனா பாக்குற சிம்டம்ஸ் டயபெட்டிஸ்க்கு.
1: டைப் 1க்கும் டைப் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசப்படுது ரெண்டுத்துக்கும்?
2: டைப் 1 டைப் 2க்கு நடுவில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ்ல என்ன ஆகும்னா பாடியே வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா அதுவே தானே வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ற செல்ஸ வந்து தானே டெஸ்ட்ராய் பண்ணிடும். சோ யூஸ்வலா அதை வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ இது மோஸ்ட்லி வந்து ஜெனட்டிக், அதாவது வந்து பரம்பரை இதுவா வந்து ஹெரிடிட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது தாத்தாக்கு இருக்கு, பாட்டி கூட இருக்கு, அம்மாக்கு இருக்கு, அப்பாக்கு இருக்கு, பசங்களுக்கு வரலாம், அந்த மாதிரி. இது யூஸ்வலா வந்து பிஃபோர் 40 தான் வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் பண்ணும். பட் இப்ப இந்த நாள்ல வந்து ஆஃப்டர் 40, 50, 60ஸ்ல கூட எஃபெக்ட் பண்றது. பட் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க இல்ல டீனேஜ்ல இருக்கிறவங்கள தான் வந்து மோஸ்ட்லி டைப் 1 டயபெட்டிஸ் வந்து பாதிக்கும். அப்புறம் வந்து இதோட ஆன்செட் ஆர் இதை வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ரேபிட் ஆன்செட், ரொம்ப சீக்கிரமா, அதாவது வித்தின் வீக்ஸ் வந்து இது வந்து பாடியில வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டைப் 2 பாத்தீங்கன்னாக்க, டைப் 2ல என்னன்னா நமக்கு வந்து இன்சுலின் சுரக்குது பட் அது போதுமான அளவுல இல்ல, சோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து டைப் 2ல வந்து இது இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் சுரக்கிற அந்த இன்சுலினை கூட செல்ஸ் சரியா யூட்டிலைஸ் பண்ண முடியாத காரணத்தினால பாடியில வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாகவே காணப்படுது. இதுக்கும் ஜெனடிக் இதுவும் இருக்கு, அதாவது ஹெரிடிட்ரியா இது வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. பட் இது மோஸ்ட்லி எந்த மாதிரி இருக்கிறவங்கள பாதிக்கும்னாக்க, ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா பண்றவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள அது மோஸ்ட்லி பாதிக்கும். இது வந்து எப்படின்னா அடல்ட்ஸ் இல்ல வந்து ரொம்ப வயதானவங்க அப்படிங்கறவங்களுக்கு தான் டைப் 2 டயபெட்டிஸ் ரொம்ப சாதாரணமா வரும். இதுக்கு வந்து எப்படின்னா ஸ்லோ ஆன்செட், அதாவது வந்து வருஷ கணக்கா இது வந்து உடம்புல தேங்கி தேங்கி செல்ஸ் வந்து சரியான விதமா வந்து இன்சுலினை யூஸ் பண்ணாம அதுக்கப்புறமா வந்து வருஷ கணக்கில் ஆனதுக்கு அப்புறமா தான் இதுக்கு வந்து சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது.
1: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர் இல்ல ஜுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க கூட 101, 102 அப்படின்னு போனாக்க அது ஜுரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப உடம்புல சர்க்கரை அளவு வந்து எது வந்து நார்மல் சர்க்கரை அளவு, அந்த அளவு எப்ப வந்து நோயா மாறுது?
2: சர்க்கரை அளவு அப்படின்னா என்ன? இப்ப வந்து அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட், நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து எத்தனை அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கோ அதுதான் வந்து நமக்கு நார்மல், அதாவது பிளட் சுகர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப வந்து நார்மல் பிளட் சுகர் லெவல் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபாஸ்டிங் அண்ட் பிபி, அதாவது நம்ம எதுவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்ல ஒரு இதுல மெஷர் பண்றோம். இன்னொரு இது நல்ல ஒரு குட் மீல் எடுத்ததுக்கு அப்புறமா போஸ்ட் பிராண்டியல் அப்படிங்கிற ஒரு இதுல அதுக்கப்புறமா மெஷர் பண்ணுவாங்க. இப்ப ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் பாத்தீங்கன்னாக்க 80-100 mg/dL, அதாவது மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் தான் வந்து நார்மல். இது அதுவே பாத்தீங்கன்னா 100-120 வரைக்கும் இருக்கிற அந்த லெவல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இருந்ததுன்னா அது வந்து ப்ரீ டயபெட்டிக் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பர்சன்ஸ் வித் ப்ரீ டயபெட்டிக் லெவல் அவங்களுக்கு வந்து எப்ப வேணா வந்து தே கேன் ஃபால் ப்ரே டு டயபெட்டிஸ், அவங்களுக்கு எப்ப வேணா வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கறது வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தான் ப்ரீ டயபெட்டிக் லெவல். அக்கார்டிங் டு WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா 126 mg/dL வரைக்கும் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து பெர்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப போஸ்ட் பிராண்டியல், அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து மெஷர் பண்ற அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் பார்த்தோம்னா அது 100-140 இருக்கணும், லெஸ் தேன் 140 என்ன லெவல்ஸ் வேணா இருக்கலாம், அதுதான் வந்து போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். இது ரெண்டு தான் வந்து காமனா வந்து மெஷர் பண்ற இந்த பிளட் சுகர் லெவல்ஸ். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூரின் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. இது வந்து எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகரே வந்து 180 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து யூரின் பிளட் சுகர் பாசிட்டிவ்னு வரும்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா.

சர்க்கரை நோய் உங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ. தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட.
1: இப்ப சர்க்கரை நோய் பாத்தீங்கன்னா வந்து வேற என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் உடம்புல அது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு?
2: சர்க்கரை நோய்க்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல பின் விளைவுகள்னு பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப ஒரு வாஸ்ட் டாபிக், ரொம்ப நிறைய இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு வரும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் அது என்ன வேணா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது இட் அஃபெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் தி சிஸ்டம்ஸ் ஆஃப் த பாடி. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னா கண்ணு. கண்ணுல பாத்தீங்கன்னா என்ன சொல்வாங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோ பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி பிளர்ட் விஷன், அதாவது ரொம்ப கண்ணு வந்து மறைக்கிற மாதிரி இல்ல வந்து விஷனே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆற மாதிரி அந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் காசஸ் ஃபார் பிளைண்ட்னஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. பார்வை இல்லாம போறதுக்கு வந்து இந்த டயபெட்டிக் ரெட்டினோ பத்தி அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு லீடிங் காஸா வந்து இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படின்னா வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இல்ல வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கூட ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்துட்டு இருக்கு. காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸ், டயபெட்டிஸ்னால வந்து என்ன பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ஏராளமா இருக்கு. இட் இஸ் வெரி வாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தலையிலேருந்து கால் வரைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து பாதிக்க சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண் எடுத்தீங்கன்னா கண்ணுல வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கேன் காஸ் பிளர்ட் விஷன், அதாவது மங்கலான பார்வை. அது வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகும்னா வந்து பிளைண்ட்னஸ், அதாவது வந்து கண்ணே கூட தெரியாம போகலாம். நெக்ஸ்ட் வந்து பிரெயின், டயபெட்டிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மூளைய பாதிக்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து என்ன பண்ணும்னாக்க வந்து பெராலிசிஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதாவது வந்து பக்கவாதம் கூட வந்து ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்து டயபெட்டிக் ஸ்ட்ரோக் வந்து பாதிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் வந்து சர்க்கரை நோய் எப்படி பாதிக்குதுன்னா வந்து இட் கேன் ப்ரொடியூஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது வந்து ஹார்ட் அட்டாக் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு கூட வந்து சர்க்கரை நோயால தாக்கம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிட்னி வந்து யூஸ்வலா வந்து கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். யூரின்ல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து புரோட்டீனோட கழிவு வந்து இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இத மொத்தமா வந்து என்ன சொல்றாங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து நர்வ்ஸ் எப்படி பாதிக்குதுன்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன இது பண்ணுதுன்னா உடம்பு ஃபுல்லா வந்து வலி, அதுக்கப்புறம் எல்லா ஜாயின்ட்ஸ்லயும் வந்து வலி, அதுக்கப்புறம் எரிச்சல், அப்புறம் எப்பவுமே உடம்புல வந்து எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப சிவியரான ஒரு பெயின். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சாக்க நமக்கு வந்து உடம்புல என்ன விதமான ஒரு உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா பாத்தீங்கன்னா வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காமனா வந்து நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சஃபர் பண்ணக்கூடிய வந்து ஒரு காம்ப்ளிகேஷன். டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னா என்னாகும்னாக்கா அவங்களுக்கு வந்து காலை சுத்தி, அதாவது வந்து ஆங்கிள் பகுதியை சுத்தி வந்து அவங்களுக்கு அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது பெரிய பெரிய புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகி அதிலிருந்து வந்து சீ வந்து கழிவு வருது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கொஞ்சம் ரத்தம் படுற மாதிரி, அதுக்கப்புறம் அதுல வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி அது வந்து ரொம்ப நாள் கூட வந்து ஆறாம என்ன வந்து மருந்து வந்து எக்ஸ்டர்னலா வந்து இது பண்ணாலும் இல்ல வந்து இன்டர்னலா நமக்கு வந்து என்னதான் வந்து மருந்து கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப நாள் வந்து ஆறாம போய் அதுவே வந்து கேங்கிரீன் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா அந்த வந்து காலையே கூட எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சிவியரான காம்ப்ளிகேஷன் டயபெட்டிஸோட வரலாம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா இந்திய நாடு வந்து கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன?
2: இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் டயபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. நமக்கு வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டமா தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்ட்லயே வந்து நம்ம தான் வந்து டாப் ஸ்கோர் வச்சிருக்கோம் டயபெட்டிஸ்ல. நமக்கு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 70 மில்லியன் பாப்புலேஷன் வந்து இன்னைக்கு வந்து டயபெட்டிக் பீப்புளா இருக்காங்க. இதே நிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு 3 இல்ல ஒரு 2 டிகேட்ஸ் முன்னாடி, அதாவது ஒரு 30 இல்ல வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு கிடையாது. இப்ப இந்த மாதிரி ரீசன்ட் இயர்ஸ்ல தான் இந்த மாதிரி வந்து ஒரு நிலவரம் நம்மளுக்கு வந்திருக்கு.
1: நம்ம இந்திய மக்கள் மேல இந்த சர்க்கரை நோயோட திடீர் தாக்கத்துக்கான காரணம் என்ன?
2: காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது ரொம்ப ஆப்வியஸா இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் வந்து முதல் ரீசனா சொல்லணும். எல்லாமே வந்து அப்படியே மாறிக்கிட்டே வருது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த டைமுக்கு சாப்பிடுவாங்க, கரெக்டான டைமுக்கு தூக்கம் இருந்தது, அண்ட் வந்து வெளியே சாப்பிடுறது இல்ல வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது இல்ல நிறைய இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது அந்த மாதிரி வந்து கல்ச்சரே நமக்கு வந்து கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருக்கு நம்ம கல்ச்சர் எல்லாம், நிறைய வந்து பர்கர்ஸ் பீஸாஸ் அந்த மாதிரி சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நைட் ஷிப்ட்ஸ் அந்த மாதிரி இதுல வேலை பாக்குறது, அதே மாதிரி பிசிக்கல் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைவாயிட்டே இருக்கு. எல்லாத்துக்குமே முன்னாடி எல்லாம் லேடிஸ்க்கு வந்து நிறைய வந்து வேலை இருக்கும், அதாவது கிச்சன்லயே பாத்தீங்கன்னா எந்த கேஜெட்டுமே கிடையாது, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால பிசிக்கல் லேபருங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. மென் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வயல்ல வேலை செய்யறது இல்ல டிரான்ஸ்போர்ட் இதுவே எதுவுமே கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் நடந்து போறது இல்ல வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில போறது அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இதுதான் இருந்தது. ரொம்ப வந்து பிசிக்கல் எக்ஸர்ஷன்ங்கிறது ஜாஸ்தி இருந்தது. பட் இந்த நாள் கட்டத்துல பாத்தீங்கன்னாக்க லேக் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. டெய்லி வந்து ஏசி கார்ல கிளம்பி போறது, ஆபீஸ்ல ரொம்ப நேரம் அப்படியே ஏசி அட்மாஸ்பியர்ல உட்காந்தே வேலை பாக்குறது, இந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற இடத்துலயே வந்து மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும் அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இல்ல வந்து இந்த மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணணும் இல்ல வந்து ரொம்ப இந்த கட்டத்துக்குள்ள இந்த வேலைகளை செஞ்சு ஆகணும், அண்ட் நிறைய டிராவலிங் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போறது இல்ல இந்தியாக்குள்ளேயே நிறைய டிராவல் பண்றது இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதாவது மொத்தமா வந்து there is a complete change in the food habits and lifestyle. இதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு drastic change-க்கு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: சக்கரை நோயின் risk factor என்ன?
2: risk factors அப்படினா என்னனாக்க யாருக்கு வந்து அதிகமா இந்த நோய் தாக்கம் வரலாம் இல்ல வந்து யார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸோட இது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கு ஜாஸ்தி அப்படின்னா யாருக்காவது ஃபேமிலியில நம்ம ஃபேமிலியில யாருக்காவது அம்மாக்கோ அப்பாக்கோ இல்ல பாட்டி தாத்தாக்கோ மெட்டர்னல் சைட்ல அதாவது அம்மா சைட்லயும் சரி அப்பா சைட்லயும் சரி யாருக்காவது அதிகமா இந்த மாதிரி சர்க்கரை நோய் தாக்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதாவது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு, இல்ல முன்னாடியே வந்து ஏதாவது ஹார்ட் அட்டாக் இல்ல வந்து ஹை பிபி இல்ல பிபிக்கு வந்து மருந்து சாப்பிடுறவங்களுக்கு, அப்புறம் வந்து விமென்க்கு பாத்தீங்கன்னா இப்ப காமனா வந்து பிசிஓடி அதாவது வந்து ஓவரீஸ்ல வந்து சிஸ்ட் இருக்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற விமெனுக்கு வந்து ரொம்ப ஒபீஸா இருக்காங்க அப்படின்னு இருந்தாக்க அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோயோட தாக்கம் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதாவது டிப்ரெஷன் அந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து டயட் லைஃப் ஸ்டைல் எல்லாம் வந்து இந்த மாதிரிதான் அவங்களுக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு இல்ல அந்த மாதிரி வந்து மருந்து சாப்பிடுறவங்களுக்கு இல்ல வந்து பொதுவாவே வந்து அதிகமா வந்து ஃபேட்டி ஃபுட் சாப்பிடுறவங்களுக்கு அதாவது கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை வந்து அருந்துறவங்களுக்கு இந்த மாதிரி நோய் வந்து அதிகமா வருது.
0: தி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கறது என்ன?
2: ஜெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிரெக்னன்சி ஜெஸ்டேஷன். சோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது விமென் முன்னாடி வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் கிடையாது பட் இப்ப வந்து அதாவது கர்ப்பமா இருக்கிற காலகட்டத்தும் போது அவங்களுக்கு வந்து பிளட்ல வந்து சுகர் லெவல்ஸ் வந்து ஹையா இருக்கு அப்படின்னாக்க அதை வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரீட்டபிள் சிச்சுவேஷனா தான் இருக்கு. இந்த மாதிரியான கண்டிஷன் வந்து யூஸ்வலா வந்து குழந்தை பிறப்புக்கு அப்புறமா வந்து சாதாரணமாவே வந்து இந்த பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து குறைந்து நார்மலுக்கு வந்துருது. பட் இது வந்து யூஸ்வலா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு அடுத்த முறை அவங்க கருத்தரிச்சாலோ இந்த மாதிரி வந்து திருப்பி ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் வந்து போன பெண்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. சோ வந்து இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் அதாவது ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க இல்ல வந்து ரொம்ப வயதானதுக்கு அப்புறம் கருத்தரிக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து முன்னாடி பிரெக்னன்சிலேயே வந்து இதே மாதிரி வந்து ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரியில இந்த மாதிரி வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
0: இப்ப சர்க்கரை நோய் இருக்கிற பெண்களுக்கு கருத்தரிச்சா அப்ப அந்த குழந்தைய அது பாதிக்குமா?
2: இது ஆக்சுவலா ரொம்ப ஒரு நல்ல கேள்விங்க. சர்க்கரை நோய் இருக்கிற பெண்கள் வந்து கருத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க முதல்ல அதை பிளான் பண்ணணும். பிரெக்னன்சி அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து ஒரு கேஷுவலான ஒரு இதுவா இல்லாம தே மஸ்ட் பிளான் ஃபார் இட். என்ன பண்ணணும் அப்படின்னு

0: கேட்டீங்கன்னா முதல்ல வந்து அவங்க சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு முறை வந்து அவங்க என்ஷூர் பண்ணிக்கணும். அப்புறம் அதே மாதிரி அவங்க ஃபுட்டை வந்து சேஞ்சஸ் வந்து ப்ராப்பரா பண்ணணும். அதாவது வந்து தன்னோட சுகர் லெவல்ஸ் வந்து நார்மலா வச்சுக்கிறதுக்கான என்ன டயட் சாப்பிடணுமோ அந்த டயட்டை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உடல் பருமன் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னாக்க வெயிட் லாஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, வேலை பாக்குற இடத்துல வந்து வர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான வந்து வேலைகளை அவங்க செய்ய வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா எதுக்கும் ஒரு முறை வந்து தான் கன்சல்ட் பண்ற ஒரு டாக்டரை வந்து ஒரு முறை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கேத்த ஒபீனியன்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த பிரெக்னன்சிய பிளான் பண்ணாங்கன்னா அதனால அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இது இல்லாம அவங்களுக்கு தெரியாம அவங்க திடீர்னு கருத்தரிக்கிறாங்க, அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னாக்க அந்த குழந்தைக்கு வந்து பர்த் டிஃபெக்ட்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதாவது என்னன்னா அதோட மூளையோ இல்ல வந்து அந்த ஸ்பைன்ல இருக்கிற எதை வேணா அது பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைய வந்து ஏதாவது குறைபாடுகளோட பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அதாவது அம்மாக்கு வந்து பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பிறக்கிற குழந்தை யூஸ்வலாவே வந்து ஒரு லார்ஜ் பேபியா தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பிறக்கும் போது அதோட எடை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சோ அதுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சிசேரியனுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்.
1: இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் யோசிக்கிறது என்னன்னா சர்க்கரை அதிகமா சாப்பிட்டா சர்க்கரை நோய் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையா?
0: சர்க்கரை அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் வரும் அப்படிங்கறது ஒரு கட்டாயமே கிடையாது. அதாவது சர்க்கரை கலந்த அதாவது சுகரி ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது அதிகமா சாப்பிட்டாலோ இல்ல ரொம்ப ஃபேட்டி ஃபுட்ஸ் அதாவது ரொம்ப கொழுப்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமா சாப்பிட்டாலோ இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வரத்துக்கு 100% சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரம் அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கு கூட அதாவது டெய்லி ஊர்கா போட்டு சாப்பிடுறது அண்ட் நிறைய வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயே வந்து புளி காரம் அதிகமா சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட எளிதா வந்து சர்க்கரை நோய் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: எந்த வயது சேர்ந்த மக்களுக்கு சர்க்கரை நோய் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
0: வயது அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு இதுவே இல்லாம போச்சுங்க. இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அதாவது வயசாயிடுச்சு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்கு இல்லவே இல்லை. சின்ன சின்ன பசங்களுக்கு கூட சர்க்கரை நோயால அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. சோ அதுக்கு வந்து வயது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த வயதினரை கூட சர்க்கரை நோய் வந்து தாக்கலாம்.
1: இப்ப பரம்பரை பரம்பரையா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி அவங்களை பாதுகாத்துக்கணும்?
0: அதாவது ஹெரிடிட்ரி ஆர் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒன்றும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால எந்த இதில் வேணால் அவங்க கொஞ்சம் வந்து ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலோ இல்லை வந்து அவங்க சரியான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாமல் ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து எளிதாக வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னாக்க நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளணும், அதுக்கப்புறம் வந்து சரியான பிசிக்கல் எக்ஸசைசஸ் வந்து கண்டிப்பா கம்பல்சரி. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம அவங்க சாப்பிடுற சாப்பாட்டையும் அதுக்கப்புறம் அவங்க செய்யற உடல் பயிற்சியும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்.
1: இப்ப பாத்தீங்கன்னா யாரான தலைவலி அப்படின்னு சொல்லி நேர பார்மசிக்கு போயிட்டு கொஞ்சம் தலைவலி மாத்திரை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி இப்ப சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் நேரா போறாங்க பார்மசிக்கு கொஞ்சம் டெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இப்ப நிறைய பார்மசிஸ்லயே டெஸ்ட் பண்றதுக்கான பெசிலிட்டிஸ் இருக்கு. அதை டெஸ்ட் பண்ணிட்டு சர்க்கரை இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிப்பா ஒரு சர்க்கரை மாத்திரை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கிட்டு அவங்களே போறாங்க. அப்படியே சர்க்கரை நோயோட வாழ கத்துக்கிட்டாங்களே, அவங்க வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலேயே அவங்க இறங்கலையே. ஏன்
0: இது ஆக்சுவலா வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. இது ஒரு வியாதி அப்படிங்கிறமக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லாம இதோடயே நம்ம வாழ்ந்துக்கலாம் பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பீப்புளோட ஆட்டிடியூட் வந்து மாறிடுச்சு சர்க்கரை நோயை நோக்கி. என்ன இப்ப வந்தா என்ன மருந்து இருக்கு, இன்சுலின் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம யூஸ்வலா என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரியே நம்ம வாழ பழகிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா எந்த மாற்றத்திலயும் நம்ம வந்து ஈடுபட வேண்டாம். எதுவும் வந்து இதுக்காக நம்ம இல்ல வந்து இது வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்கோ இல்ல வந்து இது வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னும் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கோ மருந்துகள் வந்து குறைவான அளவில் அட்லீஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதோ யாருமே யோசிக்கிறதே இல்லை. விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. மோரோவர் வந்து மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது, மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் பத்தியோ இல்ல வந்து அதனால வந்து நமக்கு என்ன ஆக்சுவலா உள்ள நடக்குது அப்படிங்கறத பத்தி ஒரு சீரியஸ்னஸே இல்லாததுனாலதான் வந்து மக்கள் இந்த மாதிரி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்.
2: தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: சர்க்கரை நோயா? மனம் சோர்ந்து விடாதீர்கள், தீர்வுக்கான வழியை யோசிங்கள்.
4: ஹாய் ஆகாஷ்.
5: சொல்லுங்க அம்ரேஷ்.
4: என்ன ஆகாஷ், உன்னோட வார்த்தையில சந்தோஷமே இல்ல.
5: நேத்து பிளட் கொடுத்திருந்தேன் டெஸ்ட் பண்றதுக்காக, பிளட் ரிசல்ட் வந்துச்சுப்பா.
4: ஏன், என்ன வந்துருச்சு ஆகாஷ்?
5: எனக்கு சுகர் இருக்கான்.
4: அப்படியா, எவ்வளவு சுகர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க?
5: 400 இருக்கான்ப்பா.
4: அவ்வளவுதானே, அது ஒரு பிரச்சனையே இல்ல ஆகாஷ். என்னுடைய சித்தி பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு சுகர் எவ்வளவு தெரியுமா? 610 சுகர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவளை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கா தெரியுமா?
5: என்ன விட ஜாஸ்தி சுகரா, அதுவும் ஆரோக்கியமா இருக்காங்களா, எப்படி இது?
4: ஆமாண்டா, அவன் வெறும் கொழுப்பில்லாத சாப்பாடை சாப்பிட்டு தினைக்கும் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணான்.
3: உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ. தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபாசங்கரனோட. இப்ப பொதுமக்கள் மத்தியில வந்து இந்த அலோபதி மருத்துவத்தை மட்டுமே வந்து சர்க்கரை நோய்க்காக பாத்துட்டு இருக்காங்க. மாற்று மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப வந்து நீங்க இப்ப ஆயுர்வேத கல்லூரியில படிச்சிருக்கிறதுனால ஆயுர்வேதா எப்படி வந்து சர்க்கரை நோயை பாக்குது?
1: ஆயுர்வேதத்துல வந்து சர்க்கரை நோயை வந்து பிரமேகம் இல்ல மதுமேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வந்து எப்படி பாக்குதுன்னா, ஆயுர்வேதம் வந்து சர்க்கரை நோயை ஆக்சுவலா வந்து மகாவியாதி அப்படிங்கிறாங்க. அதாவது அது ஒரு மிகப்பெரிய வியாதியா தான் வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. எப்படி நினைச்சீங்கன்னா, இப்ப வந்து மாடர்ன்ல எடுத்தீங்கன்னா ரெண்டு விதம் தான், அதாவது டைப் ஒன்ங்கிறாங்க டைப் டூங்கிறாங்க. பட் ஆயுர்வேதம்னு எடுத்தீங்கன்னாக்க 20 வகைப்படுத்துறாங்க சர்க்கரை நோயே. அதை எந்த பேசிஸ்ல பண்றாங்கன்னா, தட் இஸ் த குவான்டிட்டி அண்ட் த குவாலிட்டி ஆஃப் யூரின். டயபெட்டிஸ் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து அவங்க பாஸ் பண்ற அந்த யூரின் வந்து அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா, அதோட கலர்ல வித்தியாசமோ இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் ஸ்மெல் இல்ல அதுல ஏதாவது வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் வந்து ஆக்சுவலா அந்த மதுமேகம் அப்படிங்கறது ஆயுர்வேதத்துல 20 வகைப்படுத்துறாங்க.
0: இப்போ சர்க்கரை நோய்க்கான காரணங்கள் என்னென்ன ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும்?
1: ஆயுர்வேதத்துல சர்க்கரை நோயோட காரணத்தை ரொம்ப அழகா ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க. ஃபர்ஸ்டே சொல்றதே வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வந்து உட்காந்து வேலை செய்யறது, இதுதான் குடுக்கறதுக்குற முதல் காரணமே. பிராக்டிக்கலாவே நம்ம பாக்குறோம் பாத்தீங்கன்னா, வந்து கம்பெனிஸ்ல ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அண்ட் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஏசி யூஸ் பண்றது வந்து ரொம்ப அதிகமா ஆயிட்டே இருக்கு. அண்ட் இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படின்னா என்னன்னா, வந்து முன்னாடிலாம் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்றது வந்து நிறைய இருக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கோங்களேன், அங்க பாத்தீங்கன்னாக்க போறாங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னாக்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை பாக்குறது தான் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னாக்க, டே ஸ்லீப், அதாவது பகல் தூக்கம். பகல் தூக்கம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே வந்து கம்பல்சரியான ஒரு இதுவா இருக்கு. அதாவது அட்லீஸ்ட் டேக் அன் ஆப் ஃபார் 15 minutes இந்த மிடில் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப தவறான ஒரு நோக்கம். நைட் அப்படிங்கிற ஒரு டைம் தான் வந்து தூக்கத்துக்கான அலாட் பண்ண ஒரு டைம். சோ பகல்ல தூங்குறது அப்படிங்கறது அதுக்கு ஆப்போசிட் ஆன இருக்கிற ஒரு இது. சோ பகல் தூக்கம் ரொம்ப நேரம், அதாவது 2 மணி நேரம் தூங்குறது, 3 மணி நேரம் தூங்குறது, டெய்லி பகல்ல தூங்குறது, இந்த மாதிரியான ஒரு ரீசன் வந்து கண்டிப்பா சர்க்கரை நோய் வந்து காஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயிர், தயிர் அருந்துதல், அதுவும் வந்து தினமும் தயிர் அருந்துதல். டெய்லி பகல்ல காலையில சாப்பிடுறது, மத்தியானம் சாப்பிடுறது, நைட் சாப்பிடுறது, 3 வேளையும் தினசரி தயிர் உண்ணுதல் அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு நம்ம சொசைட்டில பாத்தீங்கன்னாக்க தயிர் சாப்பிடாதவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. தயிர் எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதோட சாப்பிடணும், அதாவது இப்ப வந்து தயிர் வந்து உப்பு இல்லாம வந்து தயிர் சாப்பிடவே கூடாது. தயிர் பேசிக்கலி வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப கூலிங் இன் நேச்சர், அதுவும் வந்து சம்மர் சீசன்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமா வந்து இதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து ஒரே வெக்கையா இருக்கு, ஒரே தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே டைரக்டா எடுத்து நல்லா சில்லுன வந்து தயிர் சாப்பிடுறது இல்ல லஸ்ஸி அப்படின்னு சாப்பிடுறது, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்றது வந்து அதிகமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, வருஷ கணக்கா இதே மாதிரி யூஸ் பண்ணும்போது நாளடைவுல அது வந்து சர்க்கரை நோயை காஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து நான்வெஜ், அது வந்து எஸ்பெஷலி சீ ஃபுட் அதிகமா வந்து டெய்லி சாப்பிடுறவங்க, இல்ல வந்து சிக்கன் மட்டன் இல்ல அந்த மாதிரி இருக்கிறதே வந்து அதிகமான முறையில வந்து பயன்படுத்துறவங்களுக்கும் இது வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பால் சம்பந்தப்பட்ட மற்ற பொருட்கள், அதாவது வெண்ணெய் நெய் அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து அதிகமா வந்து சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் வந்து மிக எளிதா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து அரிசி தானியத்தை வந்து புதுசா அறுவடை செஞ்சது, அதாவது இப்ப நம்ம முன்னாடிலாம் வந்து எப்படி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, நெல் எடுத்து வச்சிருவாங்க, அதை வந்து இது பண்ணி வச்சுட்டு அரிசி மூட்டை மூட்டையா அடுக்கி வைப்பாங்க, அடுக்கி வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் பழசாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கரை நோயோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாவே இருந்தது. பட் இப்ப வந்து ரொம்ப அப்படியே இந்த நிறைய வந்து பாலிஷ் ரைஸ்ங்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்னமோ வந்து வெரைட்டி ஆஃப் ரைஸ் சொல்றாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து அது என்ன மாதிரி ரைஸ், அதை வந்து பழமைப்படுத்தின ரைஸா என்னன்னே தெரியாம நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும் போது அதை கண்டினியூஸா ஓவர் தி இயர்ஸ் சாப்பிடும் போது சர்க்கரை நோயோட இது வருது. அதே மாதிரி கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ், நம்ம நாக்குக்கு வந்து நிறைய அடிமை ஆயிட்டே இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரி ஷாப்ஸ் வந்து நிறைய வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது டெய்லி இல்ல வந்து அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 4-5 வாட்டி அதிகமான இதுல வந்து ஸ்வீட் சாப்பிடுறது, இந்த மாதிரி இருக்கிறது வந்து சர்க்கரை நோய்க்கு சொல்லப்பட்ட காரணங்கள் ஆயுர்வேதத்துல.
0: இப்போ மெத்தட் ஆஃப் டெஸ்டிங் அப்படிங்கறது ஆயுர்வேதால என்ன, நீங்க என்ன மாதிரியான டெஸ்ட் பண்றீங்க, இல்ல நீங்க இப்ப வந்து அலோபதிக்கு எடுக்கிற இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்பிராண்டம் அந்த டெஸ்டே தான் நீங்களும் வந்து ஃபாலோ பண்றீங்களா, இல்ல உங்க பாணியில நீங்க வேற விதமான டெஸ்ட் பண்றீங்களா?
1: டயபெட்டிஸ் ஆர் வந்து மதுமேகம் ஆயுர்வேதா அப்படிங்கறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் நாட் ரெய்ஸ்ட் பிளட் சுகர் லெவல்ஸ். நமக்கு சர்க்கரை இது வந்து நமக்கு பிளட்ல அதிகமா இருக்கு அப்படின்னா அது மட்டுமே சர்க்கரை நோய் கிடையாது ஆயுர்வேதத்துல. நம்ம வந்து அதுக்கு வந்து மத்த என்ன சிம்டம்ஸ் இருக்கு, பாதத்துல இல்ல கையில ஏதாவது எரிச்சல் இருக்கா, இல்ல ரொம்ப டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கா, இல்ல வந்து யூரின் எஸ்பெஷலா நைட் டைம்ஸ்ல வந்து அதிகமுறமா அவங்க வந்து கழிக்க வேண்டி இருக்கா, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அதாவது எப்பவுமே வந்து உடம்புல வந்து ஏதோ வந்து எறும்பு ஊறுற மாதிரியோ இல்ல ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபீலிங் வந்து எப்பவுமே இருக்கா, தாகம் வந்து அதிகமா இருக்கா, இல்ல உடம்புல இருந்து வந்து ஒரு துர்நாற்றம் வந்து அதிகமா வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா, இதெல்லாம் வந்து அசோசியேட்டட் சிம்டம்ஸ். இப்ப நாங்க வந்து எத்தனையோ பேர் நம்ம வந்து பாத்துருப்போம், அவங்க வந்து ரொம்ப வருஷமா வந்து வந்து இன்சுலின்ல இருப்பாங்க, சுகர் வந்து கண்ட்ரோல்லையும் இருக்குன்னு சொல்லிப்பாங்க, பட் பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து பிரிஸ்காவே இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் போது நாங்க என்ன சொல்லுவோம்னாக்க ஆயுர்வேதத்துல அவங்களுக்கு வந்து இன்னும் மதுமேகம் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். சோ எங்களுக்கு வந்து டெஸ்டிங் அப்படிங்கறது வந்து மக்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு தான், அதாவது இப்போ நம்ம என்னதான் வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சு அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு லேப் ரிப்போர்ட்ஸ்ல வந்து ஃபாஸ்டிங் சுகரோ இல்ல போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகரோ குறைஞ்சு அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்தாதான் அவங்க அதை நம்புறாங்க. சோ நாங்களும் வந்து அந்த ஃபாஸ்டிங் ரொம்ப அதுக்குள்ள நிறைய டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அட்லீஸ்ட் பேசிக் திங்ஸ் ஃபாஸ்டிங் பிபி அப்படின்னு அட்லீஸ்ட் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த ரிப்போர்ட்ஸை நாங்க ஃபாலோ பண்றோம்.
0: இப்ப ஆயுர்வேதத்துல என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு?
1: ஆயுர்வேதத்துல சிகிச்சை முறை வந்து ஃபர்ஸ்டே வந்து என்ன அப்படின்னா, இத்தனை உங்களுக்கு இத்தனை காரணங்கள் சொன்னேன் இல்லையா, ஆயுர்வேத முறைப்படி என்னென்ன காரணங்களால வந்து டயபெட்டிஸ் அதாவது மதுமேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு அதாவது இண்டிவிஜுவல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்தது, அதாவது ஆயுர்வேத முறைப்படி அவங்களுக்கு சொல்லப்பட்ட எந்த காரணங்களால அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோயோட தாக்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அந்த காரணத்தை ஃபர்ஸ்ட் நாங்க கரெக்ட் பண்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னாக்க அவங்க டெய்லி வந்து தயிர் சாப்பிடுறாங்க, மூணு வேளையும் தயிர் சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு முதல்ல தயிரை வந்து முதல்ல அவங்களுக்கு அவாய்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றோம். எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்தது அப்படிங்கறத வந்து சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன், அதாவது வந்து அவங்க நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறவங்களா இருந்தாக்க அவங்கள வேற ஏதாவது வந்து ஜாபுக்கு மாற சொல்றது, இல்ல வந்து ரொம்ப லேட் நைட்ஸ் அவங்க கண் முழிக்கிறவங்க, இல்ல வந்து பகல்ல தூங்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சரிப்படுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்க மெடிக்கல் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். மெடிக்கல் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னாக்க ரெண்டு விதப்படும். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங், அதாவது ரொம்ப வருஷ கணக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து கிளென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். அதாவது என்னன்னா இன்டியூஸ்ட் வாமிட்டிங் இல்ல இன்டியூஸ்ட் வந்து பர்கேஷன், அதாவது பேதிக் மருந்து கொடுக்கறது இல்ல வந்து அவங்களுக்கு வந்து வாந்தி பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வஸ்தி அதாவது மெடிக்கேட்டட் வந்து எனிமா அந்த மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறோம். அந்த மாதிரி பண்ணி அவங்க பாடி ஃபுல்லா வந்து இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து மாத்திரையோ இல்ல வந்து கஷாயமோ இல்ல சூர்ணமோ இல்ல வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி அதாவது எத்தனை வருஷமா அவங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அவங்களுக்கு நாங்க வந்து மருந்து கொடுக்கறோம்.
0: இப்ப இந்த ஆயுர்வேத மருந்துகள்ல என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்றீங்க, அது எப்படி தயாரிக்கிறீங்க?
1: ஆயுர்வேத மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து பிரதானமா வந்து நிறைய ஹர்பல் மெடிசன்ஸ் தான் இருக்கும், அதாவது நிறைய வந்து பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் இருக்கும், அதோட லீவ்ஸோ இல்ல வந்து ரூட்ஸ் இல்ல வந்து ஸ்டெம்ஸ் இல்ல அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க சில மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸையும் நாங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சோ வந்து ஆயுர்வேதத்துல நிறைய ஹெர்பல் அண்ட் மினரல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இருக்கு.
0: இப்ப டயட்ரி சேஞ்சஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, என்ன மாதிரியான டயட்ரி சேஞ்சஸ் பண்ணணும்?
1: டயட்ரி சேஞ்சஸ் அப்படின்னு வரும்போது, இப்போ நம்ம சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு உடனே நான் வந்து உடனே டைரக்ட் சுகரை மட்டும் கட் பண்றது இல்ல ஸ்வீட் சாப்பிட்றத மட்டும் நிறுத்துறது அப்படிங்கறது மட்டும் போதாதுங்க. இதை வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிகமான முறையில வந்து நிறைய பல்சஸ் எடுக்கிறது, இல்ல வந்து இந்த மாதிரி சன்னா அந்த மாதிரி எடுக்கிறது, இல்ல வந்து பருப்பு வகைகள், அதாவது நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கறத வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன்ஸ் அப்படிங்கறத வந்து அதிகப்படுத்துறது, இது வந்து டயட்ரி சேஞ்சஸ் கிடையாது. டயட்ரி சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னாக்க, இப்ப அவங்க வந்து அன்டைம்லி, அதாவது அவங்க சாப்பிடுற சாப்பாடு அப்படிங்கறத மட்டும் கரெக்ட் பண்ணாம எந்த டைம்ல அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப நிறைய பேருக்கு வந்து காமனா ஒரு பிராக்டிஸ் இருக்கும், அதாவது வந்து நிறைய மில்க் ஷேக் அப்படிங்கறது வந்து ரொம்ப காமனான ஒரு உணவா இருக்கு, அதாவது பாலையும் பழத்தையும் சேர்ந்து சாப்பிடுறது, இது வந்து பண்ணவே கூடாத ஒரு இது. சோ அந்த மாதிரி அவங்க வந்து என்னெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாத இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ, இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தயிர் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்கனாக்க, இல்ல வந்து பால் காஃபி டீ அதிகமா
2: மருந்துகள் எல்லாமே வந்து ரொம்பவும் பொறுமையா வேலை செய்யறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு, அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
1: இது வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது வந்து ஆமா என்ன இப்போ ஆயுர்வேதம் அது வந்து மெதுவாக தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு வந்து ஒரு தப்பான ஒரு இது வந்து எல்லார் மனசுலயுமே இருக்கு. இப்போ இந்த வெஸ்டர்ன் மெடிசன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாக்க சில செஞ்சுரிஸ் அதாங்க இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்தது, நமக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நம்ம பாரம்பரிய மருந்து தம்பி தான் இருந்தோம், அப்ப நம்மளுக்கு இத்தனை வியாதிகளும் இல்ல. சோ அப்படி இருக்கும்போது ஆயுர்வேத மருத்துவம் வந்து ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்றது அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒத்துக்கவே முடியாதான ஒரு விஷயம். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கனாக்க, இவங்க ஊரெல்லாம் சுத்துவாங்க, இந்த இதுல வைத்தியம் இருக்கா, இந்த டாக்டர் விட்டுட்டு அந்த டாக்டர் வேற எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த நோய்க்கு அவங்களுக்கும் வயசாயிருக்கும், அந்த நோய்க்கும் வயசாயிருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல வந்து எங்க கிட்ட வந்துட்டு நீங்க வந்து உடனே வந்து எங்களுக்கு சரிப்படுத்தி கொடுங்க, இல்ல என்ன உங்க மருந்து இவ்வளவு ஸ்லோவா வேலை செய்யுது அப்படின்னா எப்படி எங்களால பண்ண முடியும்? இப்ப நீங்க ஒரு நோய், உங்களுக்கு சர்க்கரை நோயின்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கு, அதிகமா வந்து நீங்க யூரினேட் பண்றீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இல்ல உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு நீங்க எழும்போதே உடனே எங்க கிட்ட வந்தீங்கனாக்க எங்களால உங்களை வந்து வந்து சீக்கிரமா குணப்படுத்த முடியும். சோ வந்து ஆயுர்வேதம் வந்து ஸ்லோவா ஒர்க் பண்ணுது அப்படிங்கறது வந்து ஒரு தப்பான ஒரு கருத்து.
0: தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: சாந்தி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா.
4: என்னங்க இப்பதானே குடிச்சீங்க?
3: தண்ணி குடிச்சா நல்லது தானே, அதுவும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுமா.
4: என்னவோ இருங்க வர.
5: என்னப்பா இப்பதானே தண்ணி குடிச்சீங்க?
3: இல்ல கண்ணா வெயிலா இருக்குல்ல அதனால தான்.
5: இல்லப்பா உங்களை பார்த்தா வெயில குடிக்கிற மாதிரி தெரியல. என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவும் இப்படிதான், எப்ப பார்த்தாலும் தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, பாத்ரூமும் அடிக்கடி போவாங்க. டாக்டர் கிட்ட போனா அவங்க பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, அப்பதான் அவருக்கு சுகர் இருக்குன்னு தெரிய வந்தது.
4: என்னடி இப்ப அப்பாக்கு சுகர் இருக்கு நான் சொல்றேன்?
5: தெரியலமா அது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்.
3: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
5: நாளைக்கு நீங்க ஹாஸ்பிடல் போய் டாக்டரை பாருங்கப்பா.
3: சரி நாளைக்கு போய் பாக்குறேன்.
5: டென்ஷன் ஆகாதீங்கப்பா.
3: வணக்கம் டாக்டர்.
6: வணக்கம், வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு?
3: சார் நான் அடிக்கடி தண்ணி குடிக்கிறேன் சார்.
6: அப்பனா அடிக்கடி பாத்ரூம் போறீங்க?
3: ஆமா சார், அடிக்கடிக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அப்புறம் ரொம்ப பசிக்கவும் செய்யுது.
6: நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: என்ன டாக்டர் பண்றது?
6: கவலைப்படாதீங்க சார், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் சொல்றேன்.

0: அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க பிளட் சாம்பிள் இப்ப எடுத்துக்கலாம், அதை நீங்க லேப்ல கொடுங்க, நாளைக்கு ரிப்போர்ட்டோட என்ன வந்து பாருங்க.
1: குட் மார்னிங் டாக்டர்.
0: குட் மார்னிங் கிருஷ்ணா, உள்ள வாங்க. உங்க பிளட் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க
1: சார். ரிசல்ட் எல்லாம் ஓகேவா இருக்கா?
0: பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு, வெறும் 430 தான் இருக்கு. மெடிசன் நான் தரேன், சில டிப்ஸ் கொடுக்குறேன், இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே இது கண்ட்ரோல் ஆகிடும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிட்டாலே இந்த சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும்.
1: அப்படியா டாக்டர்? அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேனா எனக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாமா டாக்டர்?
0: கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வந்துடும்.
1: இப்போ தான் டாக்டர் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு.
2: என்ன ஆச்சு?
1: ஆமாம், எனக்கு சுகர் இருக்கு. தேங்க்ஸ் பிரியா, நீ சொன்னதால தான் நான் போய் செக்அப் பண்ணி பார்த்தேன். டாக்டர் சில டிப்ஸ்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, அதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன்னா நானும் நார்மலாக ஆகிடுவேன், சுகரை எனக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம்.
3: எங்களுக்கு டயபெட்டிஸ் பத்தி தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு?

0: நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஸ்ரீ. இப்ப என் கூட இருக்கிறது டாக்டர் ரம்யா கிருபாசங்கர், ஆயுர்வேதா டாக்டர். சர்க்கரை நோய் பத்தி இருக்கிற சந்தேகங்களை ஆயுர்வேத முறையில எப்படி எல்லாம் குணப்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். இப்ப ஆயுர்வேத மருந்துகள்ல என்னென்ன பக்க விளைவுகள் இருக்கு?
1: ஆயுர்வேத மருந்துகள் அப்படிங்கறது வந்து நல்ல முறையிலயும், அதாவது சரியாவும் கையாளலாம், தவறா கையாண்டாக்கா வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வந்து இது இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப மினரல் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். இத பத்தி மக்களிடையே வந்து நிறைய தவறான எண்ணங்களும் இருக்கு. அதாவது இப்ப வந்து சித்தா ஆயுர்வேதா அப்படின்னு போனாக்கா அவங்க வந்து ஏதோ மருந்து கொடுத்துருவாங்க, அதனால எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றது வந்து இது இருக்கு. இந்த மாதிரி போகாதீங்க, அவங்க ஏதாவது மருந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. இது வந்து ரொம்ப தவறான ஒரு எண்ணம். என்னன்னாக்க, மினரல் ப்ரிப்பரேஷன்ஸே வந்து நோயோட எந்த கட்டத்துல வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், எந்த அளவுல கொடுக்கணும், அதாவது டோசேஜ்னு சொல்லுவோம், அது எந்த அளவுல கொடுக்கணும், எந்த டைம்ல அவங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்கு. இது இல்லாம தப்பா கையாண்டாங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து அசச் பாத்தீங்கன்னாக்க, ஆயுர்வேத மருந்துகள் யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
0: இப்ப அலோபதியில எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு பொதுவா ஒரு மருந்து வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஆயுர்வேதத்துல ஏதாவது சர்க்கரை நோய்க்கு பொதுவா ஏதாவது மருந்து இருக்கா, இல்ல ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அது மாறுமா?
1: சர்க்கரை நோய் தடுக்கிறதுக்கான ஒரு சர்க்கரை நோயை வந்து கம்மி பண்ற மருந்துகள் வந்து ஆயுர்வேதத்துல இருக்கு. பட் அது வந்து எல்லாருக்கும் வந்து காமனா வந்து ஒரே மருந்து அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் முன்னாடி முன்கூட்டியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஹை ரைஸ்டு பிளட் சுகர் லெவல்ஸ், அதுதான் வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கறதே வந்து ஆயுர்வேதத்துல கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து சர்க்கரை நோய் வருவாங்க, அவங்களுக்கு வந்து கால் வலி அதிகமா இருக்கும், இல்ல கால் எரிச்சல் அதிகமா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து நம்னஸ் அதிகமா இருக்கும், இல்ல வந்து டயர்ட்னஸ் அதிகமா இருக்கும். சோ ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரை நோயே ஒவ்வொரு விதமா பிரசன்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து எந்த விதமா அவங்க பிரசன்ட் பண்றாங்களோ, எந்த தாக்குதல் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களுக்கு நாங்க மருந்து கொடுப்போம். சோ காமனா இது வந்து ஆன்டி டயபெட்டிக் ட்ரக், இல்ல இது வந்து சுகர், யார் வேணா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மருந்து கிடையாது.
0: நிறைய பேர் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து அவங்களுக்கு சர்க்கரை இல்ல சர்க்கரை சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்போது, அதை சாப்பிட்டுட்டு என்ன இப்ப இன்னொரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன், இல்ல இன்னும் கொஞ்சம் இன்சுலினை ஏத்திக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி பண்றது எவ்வளவு தூரத்துக்கு நல்லது, எவ்வளவு தூரத்துக்கு அது வந்து அவங்களை இன்னும் பாதிக்கிறது?
1: இந்த மாதிரியான பிராக்டிஸ் வந்து இப்போ, அதாவது வந்து ஆஃப் லேட் நம்ம இதுல வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. என்ன இப்போ கல்யாணத்துக்கு போனேன், ஒரு பாயசம் சாப்பிட்டேன், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன், இன்னும் இப்போ ஒரு 10 யூனிட் ஜாஸ்தி போட்டுக்கிறேன், எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி அது வந்து ரொம்ப தவறான ஒரு பிராக்டிஸ். சோ அந்த மாதிரி அவங்க வந்து சாப்பிட்டுடுறாங்க. சோ அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்க நிஜமாவே அவங்க வந்து பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தியா இருக்கா, இல்ல அப்போ எது வந்து கம்மியா இருந்திருக்கா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சோ தெரியாம இன்னும் அவங்க வந்து ஜாஸ்தி இன்சுலின் போட்டுக்கிறது வந்து ஒரு தப்பான இது. இதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னாக்க, உங்களுக்கு வந்து ரொம்ப கிரேவிங் வருது, அதாவது சாப்பிடணும் தோன்றது அப்படின்றதுதான் சாப்பிடுங்க. பட் அடுத்த வர ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க சாப்பிடுற டயட்ல கொஞ்சம் வந்து கான்சியஸா இருங்க, அவ்வளவுதான்.
0: இப்ப இந்த பரம்பரை பரம்பரையா சர்க்கரை நோயால பாதிக்கப்படுறவங்களுக்கு ஆயுர்வேதத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா?
1: இத பத்தி ஆயுர்வேதத்துல வந்து கண்டிப்பா சொல்லப்பட்டிருக்குங்க. அத வந்து ஜாத பிரமேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வந்து ஹெரிடிட்ரி டயபெட்டிஸ் அப்படின்னு, அம்மாக்கு இருக்கு, இல்ல வந்து தாத்தா பாட்டிக்கு இருக்கு அப்படின்னா வந்து அத வந்து குழந்தைக்கே வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே அவன் வயசுல வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் அவங்க வந்து மீன் பண்றாங்க.
0: இப்ப யோகாவும் ஆயுர்வேதத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு மக்கள் மத்தியில ஒரு கருத்து இருக்கு. சோ யோகா மூலமா எப்படி வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும், அப்படி படுத்த முடியுமா?
1: யோகா மூலமா வந்து கண்டிப்பா சர்க்கரை நோயை நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஆசனாஸ் வந்து ஸ்பெசிபிக்காவே வந்து சர்க்கரை நோயை வந்து கம்மி பண்றதுக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டூகாசனா, அதாவது ஃப்ராக் போஸ்டர்னு சொல்லுவாங்க, அப்புறம் பஸ்டிமோத்தானாசனா, இந்த மாதிரி ஆசனாஸ் வந்து ஸ்பெசிபிக்காவே அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனங்கள். அதே மாதிரி இது கூட சேர்த்து பிராணாயாமம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க, இல்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கிறவங்க, இல்ல சர்க்கரை நோய் ஐயோ நமக்கு வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மென்டல் அண்ட் வந்து ஒரு பாடிலி ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த யோகாக்கும் பிராணாயாமக்கும் கண்டிப்பா இருக்கு.
0: இப்ப சர்க்கரை நோயை முழுமையா குணப்படுத்த முடியுமா, இல்ல வாழ்க்கை பூரா இவங்க வந்து மருந்துலயும் மாத்திரைகள்லயும் அப்படிதான் வாழணுமா, இல்ல முழுமையா இதை குணப்படுத்த முடியுமா?
1: சக்கரை நோயை வந்து கண்டிப்பா வந்து பூர்ணமா குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து நான் பூர்ணமா குணப்படுத்திடுறேன் உங்களுக்கு இனிமே வரவே வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள கண்டிப்பா நம்பாதீங்க. சக்கரை நோய் அப்படிங்கறதே எப்படின்னா மேனேஜபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கியூரபிள்னே சொல்ல மாட்டாங்க. இப்ப வந்து நமக்கு அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்கலாமே தவிர நம்ம வந்து அதுக்காக வந்து சரி எனக்கு தான் கண்ட்ரோல்ல இருக்கே நான் இப்ப வந்து திருப்பி அதே மாதிரி நான் பழைய மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதே மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே காம்ப்ளிகேஷன் இல்ல இதவர அதிகமா அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கோ இல்ல வந்து அவங்களுக்கு முன்னாடி எப்படி வந்து ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லாமே திரும்ப வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு.
0: இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கத்தியில வெட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு காயப்பட்டாக்க கூட அது ஆறுறதுக்கு ரொம்ப நாளாருது. அத வந்து அவங்க அலோபதிக்கு போனாங்கன்னா குணப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க. ஆனா அதே அந்த ஒரு கத்தியால வெட்டுப்பட்ட காயத்துக்கோ இல்ல அந்த மாதிரி அடிப்பட்ட காயங்களுக்கு ஆயுர்வேதத்துல ஏதாவது மருத்துவம் இருக்கா?
1: கண்டிப்பா இருக்குங்க. ஆயுர்வேதத்துல வந்து கண்டிப்பா வந்து அதாவது இன்டர்னல் மெடிசன்ஸும் கொடுக்கலாம், அதாவது உள்ள சாப்பிடக்கூடிய மருந்தும் கொடுக்கலாம், எக்ஸ்டர்னல் இது வந்து அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி அதாவது வாஷிங் இல்ல ஏதாவது கிளீன் பண்றதுக்கு அதுக்கப்புறம் மேல இது பண்றதுக்கு அந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து நிறைய கேசஸ் வந்து நாங்களே ட்ரீட் பண்ணிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் வந்து கத்தியால வெட்டிக்கிட்டதோ இல்ல வந்து ஏதாவது அடிபட்ட காயங்களோ மட்டும் இல்லாம முன்னாடியே சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அதாவது ஃபுட் அல்சர்ஸே வந்து ரொம்ப காமனான ஒரு காம்ப்ளிகேஷன் டயபெட்டிஸ்ல. சோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனே வந்து ரொம்ப சுலபமா அண்ட் அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு இது வந்து ஆயுர்வேதத்துல இருக்கு.
0: இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆயுர்வேதத்துக்கும் அலோபதியில இருந்து மாறுறதுக்கு ரொம்ப தவிர்க்கிறாங்க. அவங்களுக்கு இஷ்டமே இல்ல, அலோபதி தான் அது மூலமா தான் நமக்கு குணமாகும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. மாறுறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஏன்?
1: இது வந்து ஆக்சுவலா ஒரு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கண்டிஷன். ஏன்னா நம்ம பாரம்பரியமான ஒரு மருந்தையே வந்து நம்ப மாட்டேங்கிறோம். ஒரு மெடிசின்ல வந்து நம்மளுக்கு தீர்வு இருக்குங்கிறதே வந்து தெரியவே இல்லை. ஸோ இப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு செய்தி இது. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது வந்து ஆயுர்வேதத்துல வந்து இருக்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்ணும், இதை வச்சு நமக்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா மக்களிடையேவும் வந்து அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கருத்து மாறினாதான் வந்து நிறைய பேர் வந்து அலோபதிக்கு இங்க அங்க சுத்திட்டு அப்புறம் எங்க கிட்ட வராம டைரக்டாவே வந்து எங்க கிட்ட வந்து நல்லா பயனடைவாங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
0: இப்ப வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு உடற்பயிற்சி ரொம்ப அவசியம், இட்ஸ் அ மஸ்ட் அப்படிங்கிறாங்களே, ஏன்?
1: ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இப்ப என்னதான் அவங்க வந்து மருந்து சாப்பிடுறாங்க இல்ல இன்சுலின் எடுத்துக்கிறாங்க இல்ல வேற ஏதாவது இது வேற ஏதாவது அவங்க வந்து டயட்ரி சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு எப்பவுமே வந்து பாடியில வந்து அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் அப்படிங்கறது எப்பவுமே வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து என்ன பண்றோம்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட் இதுல வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம கம்மி பண்ணக்கூடிய அந்த இதை வந்து ஒரு உடற்பயிற்சினால டபுள் தி டைம் வந்து நம்ம பண்றதுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால வந்து உடற்பயிற்சி அப்படிங்கறத பொறுத்துதாங்க இருக்கு. இப்ப வந்து நாங்க வந்து கஷாயம் அப்படிங்கறது கொடுக்கறோம் இல்ல நெய் மருந்து கொடுக்கறோம் அதாவது மெடிக்கேட்டட் கீ அந்த மாதிரி கொடுக்கறோம் இல்ல மெடிக்கேட்டட் ஆயில் வந்து இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கறோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இல்ல வந்து நிறைய பில்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க யூஸ்வலா வந்து எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்வைஸ் பண்ணுவோம். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மருந்து வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ்வலா நம்ம பாடிக்கு வந்து இட் இஸ் ஹெவி டு டைஜஸ்ட். அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து பாடிக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால வந்து காலையில எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்லயோ இல்ல திருப்பி சாயங்காலம் எம்டி ஸ்டமக்லயோ சாப்பிட சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் இடைவேளை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ சாப்பிட சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஃபர்மெண்டட் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு, ஆசவம் மரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற மருந்துகள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடியவை, அதுக்கு வந்து சாப்பிட்ட உடனே எடுத்துக்கலாம், இடைவேளை எதுவும் தேவையில்லை.
0: இப்போ ஆயுர்வேதாவோட மற்ற மருந்துகள் அதாவது அலோபதி ஹோமியோபதி அந்த மருந்துகளையும் ஆயுர்வேதாவோட சாப்பிடலாமா கூடாதா?
1: இது வந்து அந்த பேஷண்டோட இல்ல அந்த இண்டிவிஜுவலோட சொந்த இது. சாப்பிட்டாக்க எதுவும் ஆகாததா? நீங்க வந்து அலோபதிக் மெடிசின்ஸ் ரொம்ப வருஷமா எதுக்கோ எடுத்துட்டு இருக்கீங்க, அது கூட ஆயுர்வேதத்துக்கு வந்து நீங்க வந்து மருந்து சாப்பிட வரீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து எடுத்துக்கலாம், சேர்த்து எடுத்துக்கலாம். அதனால வந்து எந்த பக்க விளைவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை.
0: இப்ப பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, ஆயுர்வேதத்திலயும் சித்தா மருந்துகள்லயும் மெட்டாலிக் பிரிப்பரேஷன் அப்படிங்கறத செய்யறாங்களாம். அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுமா? உங்களோட கருத்து?
1: ஆயுர்வேத சித்த மருந்துகள்ல வந்து மெட்டாலிக் பிரிப்பரேஷன்ஸ் யூஸ் பண்றது உண்டு. பட் அது வந்து எந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணி நாங்க வந்து யூஸ் பண்றோம், இல்ல எந்த அளவுல யூஸ் பண்றோம், அதே ப்ரிப்பேர் பண்ண அந்த மெடிசனை வந்து எந்த குவான்டிட்டியில இல்ல எந்த டோசேஜ்ல வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பிரிஸ்கிரைப் பண்றோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான விதத்துல வந்து ப்ராசஸ் பண்ண அந்த ட்ரக், கரெக்டான வந்து டோசேஜ்ல வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு இருக்கும் போது சைட் எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ இதையே வந்து தவறான முறையில வந்து பயன்படுத்தினாக்க சைட் எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: இப்ப பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, ஆயுர்வேத மருந்து வந்து ரொம்பவுமே உடல் சூட்டை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா?
1: ரொம்ப தவறான கருத்துங்க. உடல் சூட்டெல்லாம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய இது வந்து ஆயுர்வேதத்துக்கு கிடையாது. அதாவது இப்ப வந்து ஒரு பேஷண்ட் எந்த பிரச்சனையா வந்து ஏதாவது இப்ப சர்க்கரை நோயா வராங்களா, இல்ல வந்து வேற ஏதாவது தொந்தரவா வராங்களா, அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் மருந்து கொடுப்போமே தவிர குடுக்கற மருந்தெல்லாம் வந்து உடம்பு சூட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுது அப்படிங்கறது வந்து ஒரு தவறான எண்ணம்.
0: இப்ப நம்ம பாட்டி காலத்து வைத்தியம் அப்படின்னு சொல்றது இந்த பாவக்காய், வெந்தயம் இதெல்லாம் சாப்பிட்டாக்க வந்து சர்க்கரையினோட அளவு வந்து ரொம்ப கம்மி ஆகுறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு அது நம்மள வந்து உதவுறது? அப்படியே வந்து நம்ம வந்து பாவக்காயோ இல்ல வெந்தயமோ சாப்பிடுறது வந்து மருந்துகளுக்கு பதிலா இதை சாப்பிட்டா சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுமா?
1: பாவக்காய், வெந்தயம், வேப்பம் இலை இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் கசப்பா இருக்கிற இதெல்லாம் வந்து ஜென்ரலா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்ல வந்து இந்த ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க, நாவல் பழமோ இல்ல அதோட கொட்டையோ இதெல்லாம் கூட பொடி பண்ணி வச்சு சாப்பிடுறது உண்டு. இதெல்லாம் வந்து சாப்பிட்டாக்க வந்து கண்டிப்பா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு அது வந்து உதவுமே தவிர, அது வந்து ஒரு சைடு இதுவா வச்சுக்கலாமே தவிர அதையே வந்து மருந்தா வந்து சாப்பிடுறது வந்து கொஞ்சம் இது. அதாவது எப்படின்னா ஆயுர்வேதமோ இல்ல வந்து அலோபதியோ அவங்க எது எடுத்துக்கிறாங்களோ அதை வந்து சாப்பிட்டு நல்லா கண்ட்ரோல்ல இருக்கு, அதுக்கப்புறமா வந்து உணவும் சரியா வந்து நம்ம ஒழுங்கான டைம்க்கு இல்ல ஒழுங்கான உணவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸசைஸும் சரியா பண்ணி அதுக்கப்புறமா மினிமம் மெடிசன் எடுத்துட்டு இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாமே தவிர ரொம்ப ஜாஸ்தியா வந்து இப்பதான் வந்து நமக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் போது வெறும் பாவக்காய், வெந்தயம் இந்த மாதிரி மட்டும் சாப்பிடுறது இல்ல சரியான ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நம்மளே வந்து வீட்டுல உட்காந்து இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கறது ஒரு தவறான பழக்கம்.
0: ரொம்ப நன்றி மேம், இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சர்க்கரை நோய்க்கான தீர்வு இருக்கு அப்படிங்கறது பொதுமக்கள் மத்தியில எங்களை பதிவு செய்ய வைக்கிறதுக்கு ஒரு உதவியா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: இப்ப சர்க்கரை நோயாளிகளுக்காக ஒரு சுவையான ரெசிபியை கேட்கலாங்க. சர்க்கரை நோயாளிகளின் கனிவான கவனத்திற்கு, உங்களின் உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சிறிய உணவு வகை செய்முறை இதோ உங்களுக்காக. ஓட்ஸ் இட்லி. தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் 1.5 கப், ரவை 3/4 கப், தயிர் 1 கப், துருவிய கேரட் 1 கப், பேக்கிங் சோடா சிட்டிகை, உப்பு மற்றும் நீர் தேவையான அளவு. செய்முறை: ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, பெருங்காயம், உளுத்தம் பருப்பு சிறிதளவு, நறுக்கிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வறுக்கவும். துருவிய கேரட் சேர்த்து 2 நிமிடம் வறுக்கவும். அதன் பின் ரவையை சேர்த்து 4 நிமிடங்களுக்கு வறுக்கவும். இதன் பிறகு கொத்தமல்லியை தூவி இறக்கவும்.

0: தேவையான ஓட்ஸ் இட்லி தயார். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். நன்றி.
1: கேட்டீங்களா, இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சர்க்கரை நோய்க்கு அலோபதியில மட்டும் இல்லங்க, மத்த மருத்துவத்திலயும் தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது செகண்ட் எலக்ட்ரானிக் மீடியால இருந்து ஸ்ரீமதி பத்மஜா, சுசானா மற்றும் ரக்ஷிதா. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஸ்ரீ.

0: மேடம், யார் பேசுறது?
1: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்க மேடம்.
1: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
0: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
1: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
0: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
1: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா?
4: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான், என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
5: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது யூ கேன் நோ யூ கேன் ரிசார்ட் டு அதர் திங்ஸ். யூ கேன் ஆல்வேஸ் ஸ்விட்ச் டு மின்ட் ஆர் சம்திங் லைக் தட். பட் ஸ்மோக்கிங் தயவு செய்து விட்டுருங்க, உங்க நலத்துக்காகவும் எல்லாரும் நலத்துக்காகவும். தேங்க்யூ.
2: மாசி மாசி பாசி பாசி காட்டு வாசி பாட்டு வாசி.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது MOP சமுதாய வானொலி 107.

0: ஹலோ, வெல்கம். எம்ஓபிசிஆர்எஸ் வெல்கம்ஸ் யூ போத். அண்ட் நான் வந்து உங்களுக்காக சில கேள்விகள்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் அப் வித் கனகலக்ஷ்மி. அண்ட் நீங்கள் வந்து டபிள்யூசிசியில் சைக்காலஜி படிச்சிங்க.
1: ஆமாம்.
0: ஸோ டிட் யூ ஹாவ் திஸ் இன்ஸ்பிரேஷன் வித் இன் யூ?
1: ஓகே. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் வித் சைக்காலஜி, ஈவன் ஐ வாஸ் ஷை லைக் யூ நோ எனி அதர் கேர்ள் ஆர் கைவோ. எனக்கும் அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருந்தது. பட் டபிள்யூசிசி அண்ட் ரோட்ராக் கேவ் மீ அ பிளாட்ஃபார்ம் டு ஓவர் கம் தட் ஃபியர். அண்ட் ஐ ஃபைனலி ரியலைஸ்ட் ஓகே, நம்மளுக்கு என்ன நல்லா வரும் அப்படின்னா ஐ கேன் டாக் அண்ட் ஐ லவ் டு பி வித் பீப்புள். ஸோ தட்ஸ் வென் ஐ டிட் மை ஹெச்ஆர் ஸோ தட் ஐ கேன் கெட் அ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸோ ஐ டிட் மை ஹெச்ஆர் MSSW, Madras School of Social Work. So, anga mudichittu, then I went to Cognizant for a year, worked in their recruitment team. So, there I felt, you know, enada vandu you have that intellect or whatever, be it you're technically good. But in terms of the way the corporate is going, there is a high need of soft skill. Be it communication, be it stress management, or be it body language, be it etiquette, the way you present yourself. All of a sudden, your manager will ask you to put a PPT the day before, or morning la vandittu you have another 10 minutes, and they'll say, come and put a PPT. So, I saw my own colleagues being scared, so I've done their PPTs. So, that's when I realized that, you know, I should do something better and bigger than sitting in one place and doing a 9-to-5 job. So that's when myself and Vijay Raghavan, we thought, you know, we should start something that's helpful for people. So we started this Impractical Trainers. So people might ask what Impractical Trainers are. So we say, I am Practical Trainers. Yeah.
0: Okay, in the field, எடுத்துக்கிட்டாலும் இல்லை கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். எல்லா இடத்துலையும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை வந்து பிளாக் பண்ணிகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பற்றி அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் ஸோ மெனி தாட்ஸ் அபவுட் இட். ஸோ டெல் அபவுட் தட்.
1: ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது சம்திங் தட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்னா வந்து இட்ஸ் அ மித். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் நீடட் ஃபார் ஆர் டே டு டே லைஃப். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 8 o'clock ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 7:30 எழுந்துச்சுன்னா தட்ஸ் எ ஸ்ட்ரெஸ். ஸோ யுவர் பாடி அல்டிமேட்லி ரியாக்ட் அண்ட் யூ மேக் ஷூர் தட் யூ சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் அட் 8 o'clock. ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் குட்னஸ் தட் ஸ்ட்ரெஸ் டஸ்ட் யூ. ஸோ தட்ஸ் கால்ட் இஸ் யூ ஸ்ட்ரெஸ். So it prepares your body biologically, physically and psychologically to manage that stress. And so to beyond that level, when you take in that stress, that's when it chokes you. So that's when you have the symptoms of tiredness, lonely feeling, that emptiness within you. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது தான் யூ ஃபீல் தட் ஓகே ஸ்ட்ரெஸ் இப்படி இருக்கு. ஸோ தட்ஸ் வென் ஐ தாட் தீஸ் வெரி ஸ்மால் டெக்னிக்ஸ் லைக் அ ஹுக்அப் டெக்னிக் ஆர் அ ரேக்கி மியூசிக் டெக்னிக் விச் வில் கிவ் யூ இன்ஸ்டன்ட் ரிலீஃப் டு ஸ்ட்ரெஸ் விதின் அ மினிட் ஆர் டூ. எங்கே உட்காந்துருக்கீங்களோ அதே இடத்துல இருந்து இட் கிவ்ஸ் யூ அ ரிலீஃப். ஸோ தட்ஸ் வாட் யூ ஸ்போக்கன் டு பீப்புள். அண்ட் ஸ்ட்ரெஸ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் ஏஜ் டு அனதர். இப்போ சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து ஒரு டாய் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு டீனேஜில் வந்து டீச்சர் வந்து எல்லோரும் முன்னாடியும் திட்டாங்கன்னா தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். அண்ட் 10th 12th யூ டோன்ட் பர்ஃபார்ம் வெல் யூ கம்பேர்ட் வித் யர் பியர்ஸ் தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். காலேஜில் வந்து யூ ஆர் நாட் ட்ரெஸ்ட் ப்ராப்பர்லி யூ வாண்ட் பி தட் ஈக்குவலி ஃபேஷனபிள் கேர்ள் அப்படின்னா தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். கார்பரேட்டில் போய் யூ ஆர் நாட் பர்ஃபார்மிங் வெல் தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் யூ ஹேவ் ஸ்ட்ரெஸ். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் ஸ்ட்ரெஸ். பட் to what level we take stress in a positive way is what it all matters. So there's nothing as stress free, but we have to manage our own stress.
2: Like you have worked in corporate and you have another side, like you work with dyslexic kids.
1: Yes.
2: So how did that start and how is it working with them?
1: So When I was doing my BSc psychology in WCC, right? So I got an opportunity to work with Dr. Virdagiri Nadan. So he is a neuroclinical psychologist who runs an organization called Care Foundation and Help Child Foundation. So there I started interacting with teachers and students and parents. So dyslexic kids, it's a very huge term that people think, oh, yo, it's a disease. It's a disease. It is not a disease. It is a disorder which can be corrected because neurons vandu seriya connect agadadunala mattum na. Okay, it might be because, you know, you are a forceps baby or unga amma stress la irundanga adunala kuda vandu it comes. So what happens anga vandu, I learned how to teach a dyslexic kid. So we are with, I am in collaboration with Vikas Foundation in training teachers and counselors and professionals on how to train dyslexic kids, how to frame a plan for them, how to actually counsel teachers and students, I mean parents, for them to actually think, ayyo, en kuzhandha oru baarum appdi nenikkama, how to bring out their talents. So this is what I'm sidely doing.
2: It's something great because many people want to get into corporate, and once they get into it, they don't want to come out of it. Even if their passion is somewhere else, they don't want to come out of it. And you have like bravely made the decision to come out of it and do something for the society, and that's great.
1: Okay, yeah, that's very true because I actually had my struggles as well because having a very fancy package and being a campus placed in Madras School of Social Work. So I did take all that pride, and you know, leaving that fancy salary was a huge difficult task. Unless until this guy Vijay helped me out, this wouldn't have actually been the impractical trainers or anything. Only with both of us we could collaborate and do stuff, because he's the only one who's supporting me right now in all this training. So for every person, somebody has to be there, right? So
2: how did your family react to it? Like, you made a decision, like you believed in yourself, but
1: my family still fights with me.
2: Okay,
1: the fight is still on. But I have to manage my stress, that side, right? So breathe in, breathe out.
2: Okay,
1: that's it.
2: If you were to give 3 tips to youngsters to manage stress, what would that be?
1: Follow your passion. That could be one thing. Okay, எனக்கு வந்துட்டு say அப்பா அம்மா இதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க பட் ஐ டோன்ட் வாண்ட் சூஸ் இட் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப் தட் வில் பி ஒன் திங் யூனோ அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ டூ த ஜாப் தட் யூ லைக் யூ வில் நெவர் பி ஏபிள் டு கெட் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அண்ட் தேர்ட் திங் குட் பி ஸ்மைல் ஜஸ்ட் ஸ்மைல் The psychology experiment, it's a Harvard University proved experiment. It says you just have that smile for a minute or two. That's all. It's within you. You just become that stress free, you know. So these are the 3 things that I would say.
2: I'm sure it would help all our listeners. Thank you
1: Hopefully,
2: so much.
1: Yeah. Thank you.
0: Now Smita has few questions for Vijay Rahman sir.
3: வணக்கம்.
2: ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ஏன் வருது?
3: அக்செப்டன்ஸ்
2: இல்லாத
3: இல்லாம போனா ஸ்ட்ரெஸ் வரும். சோ வாட் டு யூ மீன் பை அக்செப்டன்ஸ்? உங்களுக்கு
2: அக்செப்டிங் தி சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ்.
3: யூ வில் திங்க் தி சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ். சோ ஐ see தி சிச்சுவேஷன் ஆஸ் ஃபைண்டிங் எ ப்ராப்ளம் ஃபார் தி ப்ராப்ளம். சோ யூ கெட் மை பாயிண்ட். So when you try to find out a solution for the problem what you face through will give you acceptance. For you to accept, you need courage. For you to have courage, you need a clarity. So these are the follows up in which you can have acceptance, through which you can get down with the stress.
2: Okay. You do counseling and training workshops for professionals, students and teachers. Professionals ku pannumbodhu what kind of complaints do they give you?
3: Very common complaints which I have heard from professionals They tell me this one thing that I will have to get into their shoes, try to validate what is the problem, what they go through, and give us the solution. Which is, I mean, people will tell it, but it is highly impossible for me to get into their shoes. I'll tell you why. If I come and tell you, you'll have to become an army, try to fire some AK-47, ungalala panna mudiyuma? Mudiyadhu. Because we are not familiar with it. This one example. And if I come and tell you, you will have to drive a plane, ungalala mudiyuma? Kandipa mudiyadhu. Unless and until we go there, drive a plane, we can't possibly understand what is it. So for me to put myself into their shoes is completely, it's a myth. அது எப்படி என்னால் எப்படி அவங்களுக்குள்ளே போக முடியும், ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் ஹேப்பனிங், வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஆன் அ வெரி பிரின்சிபல் ஆஃப் வென் ஐ ட்ரை டு டேக் அ ட்ரைனிங் டு தெம், ஐ கிவ் தெம் அ வெரி ஃபார்மல் ஐடியா அபவுட் த வேஸ் டு கம் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ நீங்கள் பழைய காலத்தில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, மாட்டை என்னால் வந்துட்டு லேக் வரலும் கூப்பிட்டு போய் வைக்க முடியும், ஆனால் தண்ணி குடிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு தான் குடிச்சாகணும் தண்ணி. ஸோ ஐ கேன் கிவ் யூ த பாத், பட் வெதர் டு கோ இன் டு த பாத் ஆர் நாட் இஸ் அப் டு யூ டு டிசைட் இட். ஸோ தட் இஸ் ஹவு ஐ ட்ரை டு கிவ் தம் ஆன்சர்.
2: இப்போ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இட் ஹஸ் பிகம் அ பிக் வைரல் இஷ்யூ அக்ராஸ் த வேர்ல்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேக்லிங் வித் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. யூ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் இஸ் அன்னெசரி? And what stress is unnecessary that students are undergoing?
3: So, na unmaye pesalama illa poi sollu?
2: Neenga dayav senju unmaye pesunga, that will help the students.
3: Okay. Hype. Stress vandittu youngster ku appdin solradhu, it's an hype. Perusa vandittu pasangalukku stress e kedaiyadhu. When you ask your dad, your mom, they will know what is stress. Ennaa ungalala katti meekraangala, avangalukku da stress. So, when you want me to tell a very blunt answer, I would say youngsters ku clarity illa. So as a youngster, when I was 17 to 23, I was very unclear about what I wanted in my life, where I want to grow, what I wanted to do, so what is my purpose in life. So these are the very serious topics which I've been training for a month, because illa romba adi vaangirukken. So what I would say is, before we try to even take one decision in our life, what we can do is try to jot down a lot of questions like what, why, how, when, where. So these questions for any topic, take any topic, whether to go for a movie lende, whether to buy one particular flower lende, when you start asking questions within yourself, you will start getting clarity. So 100%ல 95% யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இட்ஸ் அண்ட் ஹைப்பர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னே கிடையாது, நம்ம கேள்வியே கேட்கறது கிடையாது நம்மகிட்ட. வென் வி டோன்ட் க்வெஸ்சன் ஆர் செல்ஃப், வாட் வி டூ இஸ் வித் இக்னரன்ஸ். ஸோ இக்னரன்ஸோட நம்ம பண்ணுறது, இட் வில் நெவர் கிவ் யூ எனி ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட். ஸோ தட் இஸ் வை ஆல் தி யங்ஸ்டர்ஸ் எண்ட் அப் இன் ஹேவிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஓன்லி பை ஹேவிங் அ பர்டிகுலர் கிளாரிஃபைடு கோல், யூ கேன் ரைட் அவே, you can not get yourself stressed out.
2: Right sir, stress is a major hype issue, and stress, I'm very stressed abdingra or factor e vandu or mar status symbol mar, I'm stressed abdina adu or status.
3: Kandipa.
2: You also have a photography venture. I'm a little more curious because I'm also a photographer. So
3: super.
2: Adha pathi konna sollunga sir.
3: 2010 எங்கள் அண்ணன் வந்துட்டு ஹீ பாட் மீ ஹி லைக் ஹீ பர்ச்சேஸ்ட் நிக்கான், ஹீ இஸ் அ நிக்கான் ஃபேன். ஸோ ஹீ பர்ச்சேஸ்ட் D90. ஸோ வென் ஐ டாக் அபவுட் D90, அட்லீஸ்ட் யூ ஷுட் பி ஃபேமிலியர் வித் வாட் ஐ ட்ரை டு சே. ஸோ D90 ஹீ காட் இட். ஸோ 2010 செப்டம்பர், 5 இயர்ஸ் பேக். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்கே போகிறப்போ திஸ் கை வாஸ் லைக் லிட்ரலி ஷோ ஆஃப் D90 வச்சுட்டு, ஹி வாஸ் லைக் டெல்லிங் மீ, மச்சி இந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ யூ கேன் யூஸ் திஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் டிஃபிகல்டிஸ். ஸோ ஹீ இஸ் அ கை ஹூ ட்ரைஸ் டு ரிலேட் எவ்ரி திங் வித் லைஃப். ஸோ சம்சே நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நான் பாடுவேன், சம்சே பீப்பிள் கேன் சிங், அண்ட் திஸ் கை டேக்ஸ் ஃபோட்டோஸ் டு கம் அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் புதுசு எனக்கு, நான் சின்ன பையன், நான் 20 வயசு, எனக்கு அப்போது ஒன்றும் தெரியாது. ஸோ ஐ ஹேட் அ வெரி ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி ஆஸ் யூ ஆர் ட்ரைங் டு சே த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஐ ஹேட் டு கோ டு துபாய். ஸோ அங்கே என்னோட அக்காவை நல்லா டார்ச்சர் பண்ணி ஐ பாட் D7000. ஸோ 2010 D7000 வாஸ் தி பெஸ்ட் மாடல் டு பி ரிலீஸ்ட் அட் தட் டைம். ஸோ சின்ஸ் தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ வி போத் கொலாபரேட்டட் டுகெதர். ஸோ வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி 5 இயர் ஓல்டு நவ். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் 32 மேரேஜஸ் அண்ட் வி ஹவ் டன் 12 to 13 ஆட் ஷூட்ஸ் அண்ட் வி ஆர் ப்ரொமோட்டிங் ஆர் செல்ஃப் ஆல் டுகெதர். ஸோ இது இந்த கதைன்றது 5 வருஷ கதை. ஐ கான்ட் பாசிபிளி டெல் யூ வித் திஸ் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், பட் திஸ் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் மெமரி. லைக் வி ஸ்டார்டட் டுகெதர் அண்ட் வி ஆர் நோ லைக் இது எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் வில் பிலீவ், ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு ஒரு 2 நாள் கல்யாணத்துக்கு நான் 800 ரூபா வாங்கினேன். ஸோ திஸ் வாஸ் மை ஃபஸ்ட்டு சேலரி. ஸோ 800 ரூபாலேருந்து இன்னைக்கு ஐ எம் க்ளோஸ் டு 2.5 லேக்ஸ். ஸோ ஆன் மானிட்டரி பேசிஸ் வென் யூ சீ திஸ், தட் இஸ் அ க்ரோத் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு வென்ச்சர் இன் டு இட். ஐ எம் அ கைண்ட் ஆஃப் லைக் ஒரு தாட், ஓகே ரைட், 800 ரூபாலேருந்து ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்றதுக்கு. ஸோ ஆன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், ஐ எம் அ பர்சன் ஹூ லைக்ஸ் டு ரன் மை ஓன் பிஸ்னஸ் த வே ஐ லைக். ஸோ ஃபோட்டோகிராஃபி வாஸ் அன் ஆக்சிடென்ட், இட் வாஸ் நாட் அன் இன்சிடென்ட். So there is a difference between both
2: and accident the and has become a career for you.
3: Exactly.
2: And how does it help you in relieving the stress? Because it helps me a lot in relieving the stress. If I'm tired, if I'm irritated, I take my camera out and I start roaming.
3: Again, should I be a fabricated answer kudukutuma illa original
2: answer? Honest, blunt answer.
3: Okay. So I was 20 then. Okay. எனக்கு வந்துட்டு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா அழகான பொண்ணுங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அப்போலாம் வந்துட்டு கல்யாணத்துக்கெலாம் போனேன்னா ஐ ட்ரை டு சூஸ் எந்த பொண்ணு நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியுது. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு பார்த்து பார்த்து ரசித்து ஃபோட்டோ எடுப்பேன் நான். ஸோ எனி ஸ்ட்ரெஸ் யூ ட்ரை டு டேக் இன், ஐ வில் சூஸ் ஒன் பர்டிகுலர் கேர்ள். லைக் அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ ஆன் டெக்னிக்கலாக வென் யூ டாக் அபவுட் ஃபோட்டோகிராஃபி, தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். வென் யூ டாக் அபவுட் ஹவு ஐ ட்ரை டு கம் ஓவர் இட் is to take beautiful photos of women. So this is how I have tried to come over it.
2: That's the most honest answer that I've ever got.
1: So you've been an entrepreneur. Obviously, any entrepreneur, when you start a business, you don't succeed without obstacles. So what are all the obstacles that you faced?
3: One illa, rendu illa. Na veetu uttu vella varadhilende obstacle da. So this reminds me of one particular agreement which I had to sign. Oru naal vandittu 12 manikku coffee shop la I had to meet a guy for a agreement. Start pandra vella petrol illa vandila kaathilla seri okay enga akka kitta poyittu car kekkalam nu ponu enga akka car eduthittu poyta rendu. மூணாவது வந்துட்டு சரி ரைட்டு ஷேர் ஆட்டோ கிடச்சிது போயாச்சு. அங்கே போயிட்டு நின்னா அந்த ஆள் இன்னும் வரவே இல்லை அங்கே காஃபி ஷாப்பில். ஃபோன் பண்ணி கேட்டால் சிக்னல் இல்லை ஃபோனில், இன்னும் முடியல கதை. ஸோ சிக்னல் இல்லை ஃபோனில், சரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணால் ஹீ டோல்டு மீ, ஓ விஜயராகவன், ஐ ஆக்சுவலி ஃபர்காட் இன்றைக்கி நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், 5வது விஷயம். ஸோ கால் பண்ணி சார் நாளைக்கு வச்சுக்கலாமா, இல்லைம்மா நான் இன்றைக்கி என்னால் அர்ஜென்ட்டாக நான் இப்போ கிளம்பிகிட்ருக்கேன், ஒரு 4 நாள் ஆகும் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள், வென் யூ டாக் அபவுட் அப்டக்கிள் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். இன்யூமரஸ் அப்டக்கிள் யூ கேன் நாட் லிட்ரலி லைக் அதுலேருந்து பார்ஜி நைட் வெளில வர்றதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் எஃபர்ட். So you can ask me how did you try to finalize it. Abdinna, I waited for another 15 days just to have a signature. So after that,
1: but failure is the stepping stone of success. So
3: namba solidrom. Exactly, we all talk about failure, we think that we are the gurujis of failure, but when you fail you will have 2 drops of tear. I mean I've cried lot of times. So indha mari failure, so of my whole 25 years of life, I have never seen success. So I might not know what is failure, but I've experienced failure. So everything has been obstacle. So yeah, that is how obstacles are. Obstacles are being, I mean, ippona idorlum pesnade vandittu, there are a lot of obstacles for which I have to barge in, I have to come out of it, then come here and talk to you guys. Obstacle is actually yourself.
2: I'm sure this would make a sense to a lot of people.
3: Who do I make sense? I mean, I doubt myself.
2: Okay.
1: A lot. I hope it makes sense.
3: Yeah,
1: it does, because you're very practical and it helps us to connect.
3: Oh, is it so?
1: Yeah.
3: Okay, then I'm really glad.
2: So yeah, as a photographer, what message would you like to give the aspiring photographers listening to our show?
1: Because we have a lot of media students and aspiring photographers in our college.
3: Okay. So, for first thing, when it comes to photography, you'll have to become, I mean, you should be a very good observer. Some take food photography, some take people, some take wild animals, some take objects, objective photography. So what is most important for becoming a photographer is not having a fancy camera, is not having any lenses which will make you your ego boost. So let us not go there. You will have to become an observer of what is happening within your particular surrounding. So I love people, as I said. I love people. Any emotion, when I try to take, I wait for particular moment. It's not that I go click shutter speed la pote tap tap tap tap nu adichu odalam. So that will not work out well. So for you to come into one particular focus of being a photographer, you'll have to become aware. There is a technical word for awareness. It is called as agility. So what do you mean by agile? Now, you are completely aware about what the situation is and how you can proceed with the situation is. So you become a very good observant, you become a listener. So with that threshold, you start becoming a photographer. So did I give you the answer?
1: A very practical tip. And tomorrow being the teacher's day, what kind of tip can you give the teachers for having a stressful life in the school or college?
3: I was the worst student ever.
1: So ungala mari students eppadi sir deal pandrathu teachers la?
3: Engala mari students ah? Enna mari students na individual attention kandipa kudutha. So I am a dyslexic kid. So I know the problems faced by a dyslexic kid. So indha maadhiri pasanga vandittu எமோஷ்னலாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ அப்யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் தே நீட் டு கெட் செட்டில்டு தான். ஸோ இந்த மாதிரி பசங்க வந்துட்டு வெரி இன்டிஃப்ரெண்ட் கைஸ், வி ஆர் கம்ப்ளீட்லி இன்டிஃப்ரெண்ட். நாங்கள் வந்துட்டு டிக்கு பதிலாக பீனு போடுவோம். இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் விச் வி ஃபேஸ். அண்ட் ஐம் எ லெஃப்டி. ஸோ எனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் என்னென்னா, ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் டு அக்காமடேட் மை செல்ஃப் டு ரைட் இன் மை லெஃப்ட் ஹேண்ட். எல்லாரும் ரைட்டில் எழுதும்போது செவருக்கு யூ கைஸ் ஹாவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு ரைட், எனக்கு செவர் இடிக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக யூ ஷுட் ஜென்யூன்லி ட்ரை டு ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் டிஸ்லெக்ஸிக் கிட்ஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மோர் ஆன் டிஸ்லெக்ஸியா. என்ன மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. லைக் சின்ஸ் ஷீஸ் மோர் இன் டு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ், ஷீ கேன் எக்ஸ்பிளைன் மோர் அபவுட் இட். அண்ட் actually people who are indifferent, you need a very different approach to talk to them. Ipo you can't talk to them the way you talk normally with all the people. So that is it. You'll have to give genuine effort to bring them up, is what I would say.
2: Now actually people like don't prefer to come to the teaching profession. They feel that getting into corporate or some other kind of a job would get them more money than coming into the teaching profession. So what do you think about that?
3: So again, the third time, should I answer?
2: Please.
3: You
2: honest
3: honesty will always kill people. That is why I prefer not to give honest answers.
1: But I mean, honesty is something that's lacking in this world, that's highly needed.
3: True, but people who hear it, I am not sure how far people can accept what I say.
1: Because so, they feel they get offended.
3: Exactly. So every time I become more conscious when I try to answer these questions. Should I give you an answer, an honest answer?
1: Please.
3: Teaching, please come back to the question. Can you repeat me again?
2: Nowadays, people don't prefer to come into the teaching profession because they feel that other jobs, most importantly, the jobs offered by corporate companies, they are paid more compared to this profession. And one more thing is that they have to deal with 50 kids. And yeah, minimum classroom, they have
3: okay, yeah,
2: 50
3: exactly.
2: kids
3: true,
2: and
3: true, true.
2: They feel that they can't manage them. Managing one kid at home is...
3: Very...
2: Yeah. So, they don't prefer to work in a school as a teacher.
1: And because of this, we don't have good, effective teachers who can actually inspire students.
3: So, your problem is you don't have inspiring teachers to inspire the young children. Is what is your problem?
2: And the number of teachers are decreasing day by day in institutions.
3: Very true. So, what if I tell you exactly 100 years ago, Indians never had depression, never had stress. So what if I tell you? Inga solunga.
1: Quite believable.
3: Why?
1: Because their life was simple.
3: Why?
1: There was not much of technology.
3: Fine, okay, so I don't want to ponder you guys more. I'll give you answers. She said quality of teachers have drastically gone down because of monetary benefits given by the IT company. When you start gaining something in a different area, such as money, people have started becoming more mentally ill. Do you accept the fact?
2: Yes, perfect.
3: Exactly. True. And why is it so? Because there is a disorientation within ourselves. So, being myself, if I get into a company, I'll last for 3 days. The fourth day, I'll get out of the company. Only by not knowing your nature, you try to experiment yourself with other things. So, if I talk about nature, I'll go to the previous birth. Adhikla namak epa time kadayadu. Okay. So, for any profession you take in, you need to really, really have a groundwork of what you are basically. A singer can sing well, but he can't bat well. It's a very practical approach. So, avana singing ku nalla vandhadna, he should go to singing rather than being in corporate. So, when you are not able to associate yourself with what you do, that is where stress comes. Okay. Similarly, if people, you see a lot of people not coming into teaching, but being in somewhere else, are actually getting more stressed by not being in their own line. Ippo corporate la neenga sonningalla teachers inga corporate la enna solranga corporate trainer abindranga. Okay, so it is not that they are leaving what they have to do, it is just that they have a fancy name in other ways. But the problem of not coming or becoming a teacher line, they have their own reasons to be. Ippo, for example, money is the most basic thing. Do you accept?
2: Right. Yeah. It's become like that.
3: It has become the basic necessity. Ippo, people who are aspiring to become a teacher, they face a lot of obstacles. Veetla moonu thangachi irukum, kalyanam pannanum, veetla vandu ailing mother irukanga, avangalukku paathukonum medical kaga. So, we are money-driven economy. Accepted.
2: Yes.
3: So, ipdi nambode, we are losing out on lot of teachers. Idhukku solution enna? It is solution is by giving an attractive package to teachers as well. By giving that, what will happen is the people who are going to listen will get influenced, as she was telling. So, ippo enna mari pasangala vandute teacher aakininga. By giving, I don't want exactly what the corporate is going to give. I want what is needed by me on a very justifiable CTC, whatever you try to give me. So, by giving what the teachers exactly want to run their family, because all are humans, avangalukku need irukku. By giving substantially what a teacher can do, these are the form of encouragements. இப்போ யூ டெல் மீ டு பிகம் அ டீச்சர் ஐ வில் ஹாப்பிலி டேக் த ஜாப் பிகாஸ் ஐ லவ் டு டீச் ஐ ஹவ் லாட் ஆஃப் ஸ்டஃப் டு டாக் அபவுட் இப்போ எனக்கு கொண்டு வந்து 5,000 ரூபா கொடுக்குற ஒரு மாதத்துக்கு நீ போய் டீச்சிங் எடுப்பியா அப்படின்னா நான் எப்படி எடுக்க முடியும் விலைவாசி அப்படி இன்னைக்கு 1 கிலோ ஆனியன் எவ்வளோ யாருக்கா தெரியுமா
1: 75 ரூபா 75 ரூபா
3: ஒரு பெட்ரோலோட விலை பெட்ரோல் என்னது இட்ஸ் அ லக்ஸுரி பட் வாட் வி பர்சீவ் இட் டு பி அ நீடு ஸோ நீடுக்கும் லக்ஸுரிக்கும் இப்போ வித்தியாசமே இல்லாமல் போச்சு ஸோ இன் டீச்சிங் ப்ரொஃபஷன் இஃப் யூ வாண்ட் டு என்பவர் 100 ஸ்டூடெண்ட்ஸ் யூ நீட் ஒன் டீச்சர் ஹூ கேன் என்பவர் எவ்ரிபடி இஸ் தட் வாட் ஐ வுட் சே ஸோ பை இன்க்ரீசிங் தேர் சேலரி பை
2: I hope in some time, you know, this scenario changes and we have better teachers. Probably one of us also, you know, try to become
4: Definitely.
2: A very inspiring teacher.
4: And happily take up a teaching job and be with the kids.
3: Oh, enna vandu my family wanted me to get into corporate. So, they didn't know who I was. So, by not knowing your own child is actually a shame. அது ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு ஸோ வென் யூ டோன்ட் நோ யுவர் சைல்டு வாட் த சைல்டு ஆஸ்பயர்ஸ் டு பிகம் யூ டோன்ட் டேக் யுவர் சைல்டு டு பி சீரியஸ் ஸோ தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் சேரிட்டி டசன்ட் நாட் ஓன்லி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம் டேக்கிங் கேர் ஆல்சோ பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம்
2: ஐம் ஷுர் ஆல் த லிசனர்ஸ் ஸ்பெஷலி பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் திஸ் இன் டு கன்சிடரேஷன் அண்ட் லெட் யுவர் சைல்டு பிகம் வாட்எவர் தே வாண்ட்
3: கண்டிப்பாக This is only for the students who are very serious in life. I'm not talking about people who want to while away their time sitting in Satyam and wasting their dad's money. I wouldn't try to advise those people. வாழ்க்கையில் கொஞ்சம் நிஜமாகவே சாதிக்கணும் எனக்கு வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணணும் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும் ஸோ ஐ ட்ரை டு டெவலப் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆஃப் லேட்லி லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டோல்ட் மீ தட் யூ சிங் வெல் இல்லை இல்லை நான் அதுவும் சுமாராக தான் பாடுவேன் வை இஸ் தட் வை ஆர் வி ட்ரைங் டு புட் ஆர் செல்ஃப் டவுன் ஏன் நோ எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளோதான் வாழ்க்கையே அவ்வளோதான் ஸோ கோன் டூ லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும் தப்பு பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ப்ளீஸ் நோ இட் தப்புலாம் எல்லாரையும் பண்ணிட முடியாது இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அஸ் வெல்
4: ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ அம் டாக்கிங் இன் தி ரேடியோ
3: எக்ஸாக்ட்லி தட் இஸ் அ ஹியூஜ் திங் இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் இன்னைக்கு நிறுத்தி ஒரு 100 பேர்கிட்ட போயிட்டு ரேடியோவில் போய் பேசுமா அப்படின்னா நிறைய பேரால் பேச முடியாது ஏன்னா டு டூ டிஃப்ரெண்ட் யூ வில் ஹேவ் டு பி டிஃப்ரெண்ட்
2: இட்ஸ் டைம் டு ஃபீல் ப்ரௌட் ஆஃப் ஆர்செல்ஃப்
4: ஐ அம் ஜஸ்ட் 5 டேஸ் ஓல்ட் இன் திஸ் ரேடியோ ஸ்டேஷன்
3: அமேசிங்
2: திஸ் இஸ் மை செகண்ட் ஹோம் ஐ ஸ்டே ஹியர் ஐ ஸ்லீப் ஹியர்
3: சீரியஸ் இட்ஸ் எ கிரேட் திங் யா ப்ளீஸ்
2: Oh yeah, thank you so much for spending so much time with us. I'm and sure you enjoyed the session.
3: Kandipa, yes, Kandipa, we did.
2: Yeah. What do you think about Voice 15?
3: Voice 15 is the
2: event
3: name. Yeah, please tell me. எனக்கு அது கூட தெரியாது. Sorry.
2: No, you've come for Voice 15 and
3: I was told to come here to take a stress management topic.
2: Exactly. Yeah. Today Voice 15 campaign.
3: Achha. Okay, right. So what do you want me to tell?
2: So what do you think about it? Like, what do you think about our college audience? We've been covering a lot of topics actually. We had health and fitness. Okay. Yesterday we had e-danger.
4: Okay.
2: Yeah. And today we have stress.
3: One thing is that I would like to congratulate your college. இது வந்துட்டு பேச்சுக்கு நான் சொல்ல நான் யூஜி படிக்கிறப்போ none of my institution took an effort to do anything like this. I come from Salem. So you might imagine how the place will be. I am talking about 6 years before. So people were more directed to material benefits. So students, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக அதை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு தெம் வாஸ் நாட் தேர் இங்கே நான் பார்க்குறப்போ ஐ ஃபைண்ட் அமேசிங் திங்ஸ் ஹேப்பனிங் இன் சென்னை ஐ மீன் லைக் என்னது என்ன நடக்குது இங்கே So, when I look into these topics and the initiative taken by our college, it's simply amazing. With these things, give me an idea to form a new institution and get a lot of ideas from these people through which I can empower more students. So my ultimate goal is to make people realize what they can do and what they are capable of. This is what my purpose in life is. So it's a very good initiative. Is that what your answer from my side? So this is what I want to
2: Thank you so much, sir.

நிர்வாணம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில் நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: நிறுத்தவே மாட்டீங்களா பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விடுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபி சிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society. Our radio. Our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சாரு. அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiva seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattuvasi pattuvasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: upright.
1: வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. ஏண்டா எப்ப பாரு கும்பகர்ணன் மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கன்னு நம்ம அப்பா அம்மா நம்மள ரொம்ப தடவை திட்டி கேட்டிருப்போம். ஆனா இந்த துரித இன்டர்நெட் வாழ்க்கையில நம்மள பல பேருக்கு தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் மறந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இத நம்ம ஒத்துக்கலனாலும் இன்று என்ன தரிசனமா இருக்கு என்னன்னு தெரியல நண்பா. இப்பெல்லாம் தூங்கணும்னு நினைச்சா கூட தூங்க முடியறது இல்லடான்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்போம். இதை நம்ம ஈஸியா எடுத்துட்டு தூக்கம் தானே இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம நம்ம தூக்கத்துக்கிட்ட எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தியான்னு கேக்குற நாள் ரொம்ப நாள்ல இருக்காது. இவ்ளோ நாள்ல நல்லா தாண்டா தூங்கிட்டு இருந்தேன், ஏன்னு தெரியல திடீர்னு தான் தூக்கம் வர மாட்டேன் யோகான்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா, யாரா வேணாலும் இருக்கலாம் சார், ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கலாம், டிப்ரெஷன் ஆயிருக்கலாம், ஒழுங்கில்லாத தூக்க முறையா இருக்கலாம், அதிக நேர கேஜெட்ஸ் யூசேஜா இருக்கலாம், நைட் ரொம்ப லேட்டா சாப்பிடுறதா இருக்கலாம், ஏன் நம்ம காஃபில இருக்கிற கெஃபீன், சிகரெட்ஸ்ல இருக்கிற நிக்கோட்டின், இது எல்லாத்துக்கும் ராஜா ஆல்கஹால கூட இருக்கலாம் சார். இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்லீப் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு தூக்கமின்மைய பெரும்பாலான நாட்களுக்கு குறைந்தது 3 மாதங்களுக்கு நீடித்திருக்கிற ஒரு குறைக்கப்பட்ட தூக்க முறை அப்படின்னு விளக்குது. அப்படின்னா 3 மாசத்துக்கு நம்மளுக்கு ஒழுங்கில்லாத தூக்க முறையா இருக்கிறது தான் தூக்கமின்மைன்னு விளக்குறாங்க. இந்தியால மட்டும் 93% மக்களுக்கு போதுமான அளவு தூக்கம் இல்லைன்றத ஒரு ஆய்வு முடிவு சொல்லுது. கடந்த 2019 இந்தியால ஒரு மெத்தை கம்பெனி ஸ்லீப் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்லீப் இன்டர்ன்ஷிப்க்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் 100 இரவுகளுக்கு 9 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க. அப்படி தூங்கினா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊதியமா தரப்படும்னு சொல்றாங்க. இத கேட்கவே நல்லா இருக்குல்ல, தூங்குறது தானு சொல்றதெல்லாம் ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். உலகத்தையே ஆட்டி படைச்ச கொரோனா வைரஸ் நம்ம தூக்கத்தையும் விட்டு வைக்கலைங்க. கொரோனா தொற்றுல இருந்து மீண்ட 10 நோயாளிகள்ல 3 பேருக்கு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதா ஆய்வு முடிவுகள் சொல்லுது. நண்பா, அந்த சீரீஸ நேத்து நைட் ஃபுல்லா உட்கார்ந்து முடிச்சிட்டேன்டா. நேத்து நைட்லாம் நான் தூங்கவே இல்ல தெரியுமா, நான்லாம் அல்ட்ராலஜன்ஸ் தெரியுமான்னு கேக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் இத கேளுங்க. தூங்காமலே இருக்கிறதுனாலயோ இல்ல குறைந்த நேர தூக்கத்தினாலயோ இருதய நோய், வீரியமிக்க நியோபிளாசம், செரிப்ரோவாஸ்குலர் நோய், விபத்துகள், நீரிழிவு, செப்டிசிமா, உயர் ரத்த அழுத்தம், இதெல்லாம் வர்றதற்குரிய சான்சஸ் அதிகம்னு சொல்றாங்கப்பா, பாத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம சரியான தூக்கம் இல்லாததுனால நம்ம கவனம், ஞாபக சக்தி மற்றும் நம்ம வாழ்க்கை தரம் குறையுதுன்னு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு சராசரியா 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் அவசியமா தேவைப்படுது. இதுவே கை குழந்தைகளுக்கு 14 to 17 மணி நேரம் தூக்கம் அவசியமா இருக்குது. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு கம்மியாகவும் தேவைப்படலாம். ஆனா இங்க நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோன்றத விட எவ்வளவு ஆழ்ந்து தூங்குறோன்றதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அது எப்படி எங்களுக்கு இந்த ஸ்லீப் போதும் இல்ல இன்னும் வேணும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இது ஒரு நல்ல கேள்வி. முறையான தூக்க முறை இல்லாம இருக்கிறது, நாள் ஃபுல்லா டயர்டாவே இருக்கிறது, காலையில பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாம ஏதோ கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அது, அப்புறம் எந்த ஒரு விஷயத்து மேலயும் எந்த ஒரு கவனம் செலுத்த முடியாம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பாடி நமக்கு காட்டுற வார்னிங் போர்ட்ஸா இருக்குது. சரி யோகா, எங்களுக்கு புரியுது தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஆனா நாங்க என்ன பண்றது, நாங்களே நினைச்சாலும் எங்களால தூங்க முடியறது இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க பாஸ். முதல் விஷயம், நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே சாப்பிடணும். தயிர், முட்டை, இறைச்சி, எண்ணெயில பொறிச்ச உணவுகள், கீரை வகைகள், இது மாதிரியான உணவுகளை இரவுல தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஞாபகம் இருக்கட்டும் பாஸ், இதெல்லாம் இரவுல தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வரம் ஒன்று கேட்டேன், இசை ஒன்று தந்தாய், இந்த டயலாக்ல இருந்தே உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கடவுள் கொடுத்த வரத்துல நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வரம்னா அது இசைதாங்க. சோகமா இருந்தாலும் இசைதான், சந்தோஷமா இருந்தாலும் இசைதான், அதை விடுங்க, தூக்கம் வரணும்னாலும் இசை ஒரு அருமையான மருந்தா இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் செஞ்சுட்டு தூங்குறது ஆழ்ந்து தூங்குறதுக்கு உதவும்னு சொல்றாங்க. நம்மள சில பேருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடாத விஷயங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிக்கலாம், ஆனா அது நம்ம எந்த மாதிரியான புக்ஸ் படிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி விறுவிறுப்பா போற கதைகள், சுய முன்னேற்ற புத்தகங்கள்ல படிக்கிறதுனால நம்ம மூளை சுறுசுறுப்படையுதுன்னு சொல்றாங்க. நம்ம தூங்குறதுக்கு பெரிய எதிரியா பார்க்கப்படுறது நம்மளோட கேஜெட்ஸ் தாங்க. அந்த கேஜெட்ஸ் போனா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, லேப்டாப்பா இருந்தாலும் சரி, நம்ம தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே அதுக்கும் குட் பை சொல்லிடணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 20,000 கொடுத்து வாங்குற போனையே விடாம யூஸ் பண்ணிட்டு இருந்தா சர்வீஸ் சென்டருக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிடுது. இதுவே விலை மதிப்பில்லாத நம்ம உடலுக்கு ரெஸ்டே இல்லாம நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா எங்க போய் விட்டுரும்? சோ ஜாக்கிரதையா இருங்க பாஸ். நம்ம உடலுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியத்துவம் தூக்கத்துக்கும் இருக்கு. இந்த செய்தியோட உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே யோகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நம்ம சமுதாயம், நம்ம பெருமை.

ஆப் ரைட். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. கம்பாரிசன் அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்லயும் ஃபேஸ் பண்ணிருப்போம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்க லைஃப்ல இன்னொருத்தங்க உங்களை கம்பேர் பண்றதுக்கும் உங்களை நீங்களே இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளே சில டைம்ஸ் யோசிச்சிருப்போம், சே நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நம்மளால நல்லா இங்கிலீஷ் பேச முடியலையே, இவன் எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறான், அந்த மாதிரி நம்மளும் ஆடுனா நல்லா இருக்கும், இவங்கள மாதிரி இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு நிறைய இடத்துல யோசிச்சிருப்போம். ஆனால் நமக்குள்ள இந்த டேலண்ட் இருக்கு, அதை எப்படி வெளிக்கொண்டு வரலான்னு யோசிச்சதை விட நம்ம இன்னொருத்தங்களோட கம்பேர் பண்ணி யோசிச்சது தாங்க அதிகம். இந்த கம்பாரிசன் தோன்றதுக்கு முக்கிய காரணமா அமையிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா சில நேரத்துல நமக்குள்ள இருக்கிற திறமெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நம்மளே நம்மள குறைவா நினைச்சிட்டு அதனாலதான் இன்னொருத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ தவிர்த்துக்கிட்டாலே போதும், கம்பாரிசன் அப்படின்ற விஷயம் வரவே வராதுங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு பையன் நல்லா கதை எழுதுறான், அவனோட கசின் இன்னும் நல்லா டிராயிங் பண்றான், அதுக்காக அவனோட பேரண்ட்ஸோ இல்ல டீச்சர்ஸோ, பாரு அவன் எவ்வளவு நல்லா டிராயிங் பண்றான், அவனுக்கு இவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு, அவன் கண்டிப்பா லைஃப்ல பெரிய ஆள் ஆவான், கதை எழுதுறத வச்செல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஒரு சின்ன பையனை திட்டினாலோ, இல்ல நீ அவனை மாதிரி டிராயிங் பண்ணு, அவனை மாதிரி படி, அவனை மாதிரி ஆடுன்னு அவங்க இன்சிஸ்ட் பண்றது மூலமா அவனுக்குள்ள இருக்கிற திறமை அப்படியே புதஞ்சு போயிருதுங்க. சோ ஒருத்தங்களோட திறமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்காக சப்போர்ட் பண்ணணுமே தவிர, அந்த திறமை புதஞ்சு போறதுக்கு என்னைக்குமே நம்ம காரணமாயிடக்கூடாது. இன்னொரு விஷயங்க, இரவு நேரத்துல வானத்துல தோன்ற நிலா எவ்வளவு ஒரு மென்மையான அழகான ஒளிய கொடுக்குது. இதே காலையில விடிஞ்ச உடனே அந்த நிலா மறைஞ்சு போயிருது, சூரியன் வந்துருது. சூரியன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மைண்ட்ல தோன்றது ஷைன், பிரைட் அப்படின்னு நிறைய தோணுங்க. ஏன்னா சூரியன் மூலமா வர்ற ஒளி வந்துட்டு மரம், செடி, கொடின்னு இந்த உலகத்தையே அவ்வளோ வெளிச்சமா பாக்கிறதுக்கு உதவுது. அதாவது இருள்ல இருந்து இந்த உலகத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு சூரியன் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூரியன் இவ்வளோ ஒளிய வெளிப்படுத்துது அப்படின்னு நிலா நினைச்சிட்டு இரவு நேரத்துல வராமலே இருந்தா இந்த உலகமே இருள் மூழ்கிதாங்க போயிடும். எப்படி சூரியனையும் நிலாவையும் எந்த விதத்திலையும் ஒப்பிட முடியாதோ, அதே மாதிரி உங்களையும் யார் கூடயுமே ஒப்பிட முடியாது. நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல தனித்துவமானவங்க தான். ஒரு சிறுத்தை எவ்வளவு வேகமா ஓடுங்கிறது நமக்கு தெரியும், ஆனா மீனால சிறுத்தை மாதிரி ஓட முடியாது. ஆனா மீன் கடலுக்குள்ள அவ்வளோ வேகமா நீச்சல் அடிக்கும், அந்த வேகத்தை சிறுத்தையால பண்ண முடியாது, அவ்வளோ வேகமா நீச்சல் அடிக்க முடியாது. இதுல இருந்து தெரியலையா, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விதத்துல தனித்துவமானவங்க தான். அதுதாங்க லைஃப். உங்களுக்குள்ள புதஞ்சிருக்கிற திறமைய கண்டுபிடிச்சு அதுக்காக எஃபர்ட்ஸ் எடுத்து பாருங்களேன், கண்டிப்பா நீங்களும் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி ஒன், யூ ஆர் யூனிக் இன் யுவர் ஓன் வே. இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே லீலா. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஆர்ஜே பவித்ரா. பொழு நிகழ்ச்சியில டயட்டிஷியன் மிஸ் ஜோதி குலசேகரன் மேம் ஆர்ஜி லிவியா கிட்ட பல கேள்விகளுக்கு தெளிவான பதில் அளிச்சிருந்தாங்க. டயட், நியூட்ரிஷன், பேலன்ஸ் டயட், ஸ்கிப்பிங் மீல்ஸ்னால வர பிரச்சனைன்னு பல விஷயங்களை பத்தி உரையாடினோம். அது ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு. சோ இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னா கிட்ஸ் டயட், அதாவது குழந்தைகளின் திட்ட உணவு. குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஞாபகம் வர வார்த்தைகள் ஆக்டிவ், துருத்துருப்புத்தனோ, குறும்புத்தனோ அப்படிதான். ஆனா இந்த காலத்து பெரும்பாலான பசங்க ஆக்டிவ்ன்ற வார்த்தைக்கே நேர்மறையா தான் இருக்காங்க. சுறுசுறுப்பா பேட்டை தூக்கிக்கிட்டு வெயில் மழைன்னு பாக்காம சந்தோஷமா கூடி கிரிக்கெட் ஆடின காலம் போய் சோம்பேறித்தனமா வெயில் பழக்கவழக்கங்களையும் தாண்டி நம்ம சாப்பிடுற உணவு பழக்க வழக்கங்களையும் சாரும். குழந்தைகளுக்கு இந்த உணவு பழக்க வழக்கத்தினால் வரும் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றி தான் இன்னைக்கு உரையாட போறோம். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மேம்.
1: வணக்கம்மா. ஹாய்
0: ஹாய் ஹாய். சோ நேரா நம்ம க்வெஸ்சன் செஷன் போயிரலாம். நம்ம போன நிகழ்ச்சியில அடல்ட்ஸ்க்கான பேலன்ஸ் டயட் பத்தி பேசினோம். சோ பட் வை டு யூ திங்க் கிட்ஸ் ஷுட் ஹேவ் எ பேலன்ஸ் டயட்?
1: கிட்ஸ் ஷுட் ஹேவ் எ பேலன்ஸ் டயட் வை? பிகாஸ் இப்போ நம்ம வந்து அடல்ட்ஸ் பத்தி பேசினோம் லாஸ்ட் டைம். அண்ட் அடல்ட்ஸ் பத்தி பேசினோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் எவ்ரிபடி, எல்லாரும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ திரும்ப நம்ம குழந்தைங்க பத்தி பேசுறப்போ அகெய்ன் இட்ஸ் சேம். நம்மளோட ஆக்டிவ் லைஃப்ல வை கிட்ஸ் ஷுட் ஹேவ் பேலன்ஸ் டயட் இஸ் பிகாஸ் அவங்களும் ஆக்டிவா இருக்காங்க. இஃப் யூ சி நவ் த ரேட் இஸ் பிகம் எவ்ரி தேர்ட் சைல்டு இஸ் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு ஒரு ப்ரூவன் ரிசல்ட் இருக்கு. ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னா என்னன்னா அளவுக்கு மீறி ஆக்டிவா இருக்காங்க குழந்தைங்க. ஆனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல குழந்தைங்க வந்து ஆக்டிவாவே இல்ல, எல்லாமே கேம்ஸ் வந்து போன்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. சோ when the kids are active, பட் என்ன ஆகுதுன்னா பிரச்சனை, they're not able to go forward. It is again the problem with the parents.
0: Yeah.
1: Okay. So அந்த பேரண்ட்ஸ் கிட்ட ப்ராப்ளம் இருக்கிறதால தான் அந்த ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்மளால அந்த பேரண்ட்ஸால யூஸ் பண்ணிக்க முடியல. Okay. So we have to bring an awareness amongst parents.
0: Okay.
1: And going to your question, why should kids have a balanced diet? அவங்க க்ரோத் ஏஜ் அதாங்க. ஓகேங்களா? அந்த ப்ரீ ஸ்கூல்ல இருந்து அந்த அடலசன்ட் டைம் வரைக்கும், அந்த 10-11 இயர்ஸ் வரைக்கும் அந்த க்ரோத் வந்து ரொம்ப ரேப்பிடா இருக்கும். அந்த நிறைய ரேப்பிடா இருக்கிற டைம்ல கம்மியா நியூட்ரியன்ஸ் சப்ளை ஆச்சுன்னா, இல்ல சாப்பிடாம இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, க்ரோத் கம்மி ஆகல, ரிட்டார்டட் க்ரோத் இருக்கும், இல்ல டூ மச் ஆஃப் சுகர் கன்சம்ஷன், நிறைய ஜூசஸ், நிறைய பெவரேஜஸ் குடிக்கிற குழந்தைங்க இப்பத்தி சிச்சுவேஷன்ல நிறைய ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்திலையும் பேலன்ஸா இல்லை அப்படின்னா, அதாவது நம்ம அஞ்சு வகையான உணவு பொருட்கள்னு சொல்லுவோம், அஞ்சு வகையான உணவு விதங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம். அதை வந்து பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா தான் குழந்தைங்களுக்கு வந்து அதை இன்டியூஸ் பண்ண முடியும். அது இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்று ரிட்டார்டேஷன் இருக்கும், கம்மியான வளர்ச்சி இருக்கும், ஹைட்டுக்கு வெயிட் கம்மியாக இருக்கும், இல்லை ஹைட்டுக்கு வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இந்த எல்லா விஷயமே நடக்கும். அதனால கண்டிப்பாக பேலன்ஸ் டயட் இருக்கணும்.
0: கரெக்ட் கரெக்ட் மேம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா குழந்தைகளின் திட்ட உணவு, அதாவது கிட்ஸ் டயட்ல குழந்தைகளுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவைன்னு நினைக்கிறீங்க?
1: ரொம்ப இம்பார்ட்டான சத்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸுங்க. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லையும் பர்டிகுலர்லி அயன், கால்சியம், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த க்ரோத் பீரியடில் தே ஹாவ் இந்த போன் டென்சிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ விட்டமின் டி வந்து கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ விட்டமின் டியாகவே இருக்கட்டும், இல்லை கால்சியமாகவும் இருக்கட்டும், உங்கள் டெய்லி லைஃப்பில் மில்க் கன்சம்ஷன் அண்ட் ஆர்கானிக்கா, அதாவது சுத்தமா மில்க் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இப்போ பசும்பால்லாம் இப்போ யாரும் குடிக்கிறதே கிடையாது. ஸோ மில்க் கன்சம்ஷன் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இருக்கணும். அது தவிர்த்து இந்த சுகரி நிறைய, இந்த ஹர்ஷீஸ் அந்த மாதிரி சாக்லேட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணாலே போறோம் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த அயன் அண்ட் கால்சியம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான சத்து. அது தவிர்த்து அஃப்கோர்ஸ் கண்டிப்பா உங்களோட ஃபேட்ஸா இருக்கட்டும், புரதச்சத்தா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரெக்குவயர்டு தாங்க. குழந்தைங்களுக்கு இது வந்து கம்மியா சாப்பிடணும், இது ஜாஸ்தி சாப்பிடணும்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஜங்க் கம்மி பண்ணாலே போறோம்.
0: ஓகே மேம். எல்லா டயட்ஷன்ஸும் பொதுவா சொல்ற விஷயம் புரோட்டீஸ் அண்ட் கால்சியம் கிட்ஸ் டயட்ல ரொம்ப முக்கியம்னு, அது ஏன் நினைக்கிறீங்க?
1: புரோட்டீன்ஸ் புரதம்ங்க. புரதம் வந்து உங்களோட மசில் க்ரோத்கோ இல்ல என்டையர் ஓவரால் க்ரோத்கோ ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. இந்த என்டையர் ஓவரால் க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணுறப்போ தே க்ரோ, தே பிளே, நிறைய மசில் ரிப்பேர் நடக்குது, மசில் வியர் அண்ட் டேர் நடக்குது. இந்த வியர் அண்ட் டேர், நீங்க சொல்ற மாதிரி விளையாடுற குழந்தைங்களுக்கு வியர் அண்ட் டேர் நடக்கிறப்போ புரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாவே இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் சொல்றது என்னன்னா, 1 to 2 grams of protein ஒரு கிலோ. அவங்க பாடி வெயிட் இப்போ 50 kilos வச்சுக்கோங்களேன், 50 into 2 100 gram புரோட்டீன் வரைக்கும் அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிட். அகெயின், எல்லா குழந்தைங்களையும் நம்ம வந்து சொல்லிட முடியாது அவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, இல்லை ப்ரோட்டீன் அவ்வளோ 100 gram ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு குழந்தைக்கு கொடுக்கணும்னா எப்படிங்க கொடுக்கணும்னு திரும்ப மதருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இது எல்லாமே வில் ஹேப்பன் வென் தி கன்சல்ட் நியூட்ரிஷனிஸ்ட்.
0: யா ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம் எந்த மாதிரி ஃபுட்ஸில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் ஹவு கேன் வி மேக் கிட்ஸ் டு ஈட் இட்?
1: யோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமேங்க, மில்க், பனீர், சாய் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாமே நிறையவே இருக்குது, நீங்கள் கம்மின்னு சொல்ல முடியாது. அண்ட் நட்ஸு, ஆல் யுவர் நட்ஸ் ஹேவ் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், இட்ஸ் அ கம்பிலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் சரிங்களா. எல்லா நியூட்ரியன்ஸுமே, எல்லா சத்துமே வந்து உங்கள் நட்ஸில் இருக்குது, ஆனால் யாராலையுமே அது ஃபாலோ பண்ண முடியல. அது ஈவன் ரொம்ப பணக்காரவங்களா இருக்கட்டும், அவங்களாலே கூட நட்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னா ஐயோ இல்லை ஃபாலோ பண்ணவே முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அவைலபிளா, ஈஸிலி அவைலபிள் இது எல்லாமே. அகெயின் எக், எக் இஸ் அ நான் வெஜிடேரியன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, எக் இஸ் அ ஈஸி சோர்ஸ். அது இல்லாமல் ஃபிஷ், கண்டிப்பாக ஃபிஷ் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அகெயின் அந்த லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸோட ஃபேட்டும் வந்து ப்ராப்பரான ஃபேட் சப்ளை பண்ணும் ஃபிஷ். ஸோ அது கன்சம்ஷன் பண்ணுறப்பவே போகும் குழந்தைங்களுக்கு.
0: ஓகே மேம், ஸோ அடல்ட்ஸ்க்கான டயட் கிட்ஸ்க்கும் பொருந்துமா? இஃப் நாட் வை?
1: இஃப் நாட்ன்ற ஆப்ஷனே கிடையாதுங்க. ஏர்லி வீனிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ப்ராபப்ளி நான் இப்போ சொல்கிற டேர்ம் தெரியாமல் இருக்கலாம். ஏர்லி சப்ளிமெண்டேஷன், அதாவது குழந்தைங்க 6 months அப்படின்றப்பவே அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபுட்ஸை பழக்க ஆரம்பிக்கணும். எல்லா குழந்தைக்குமே திரும்ப இது பொருந்தாதுங்க. எந்த குழந்தை ஹெல்த்தியாக அம்மா கிட்ட அம்மா தாய்ப்பால் குடிச்சு வளருதோ அந்த குழந்தைக்கெல்லாம் வந்து 6 months நீங்க சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்க ரொம்ப செரலுக்கு பேபி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போகணும்னு கூட அவசியம் கிடையாது. யூ கேன் மேக் யுவர் ஓன் ப்ராடக்ட்ஸ் அட் ஹோம். அரிசி நொய்கஞ்சி இதெல்லாம் கொடுத்தாலே போறோங்க. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட இட்லி இந்த விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு 6 months ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே தே வில் அடாப்ட் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபுட்ஸ் ஐட்டம். ஸோ அல்டிமேட்லி நீங்க வீட்டில் நீங்க சாப்பிட்ற உணவே தன் உங்களோட குழந்தையும் சாப்பிட போகுது. ஸோ உங்களோட பிளேட்ல 40% அந்த குழந்தையும் சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்போதான் வந்து ஒரு ஹெல்தி பேரண்ட் வந்து ஒரு ஹெல்தி குழந்தைய உருவாக்குறாங்க அப்படின்ற அடையாளமே அதுதான். தெர் இஸ் நோ நத்திங் தட் யூனோ அப்பா அம்மா சாப்பிட்ற உணவு குழந்தைங்க சாப்பிடக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. அந்த நோஷனை ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும் நம்ம எல்லாருமே.
0: ஸோ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேலரி கவுண்ட் பர்சன்ட் டு பர்சன்ட் டிஃபர் ஆகும். ஆமா, பட் ஓவரால் இஸ் தேர் எனி கேலரி கவுண்ட் ஃபார் சில்ட்ரன்?
1: எஸ் அஃப்கோர்ஸ், சில்ட்ரனுக்கும் கேலரி கவுண்ட் இருக்குங்க. ஈவன் அயன் கேலரிஸ் எல்லாத்துலேயுமே குழந்தைங்களுக்கும் கேலரி கவுண்ட்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஃபார் விசே உங்களுக்கு நம்பர்ஸ் தான் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு அவங்களோட வெயிட் பொறுத்து நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஒரு குழந்தை வந்து 10 இருக்குது, அந்த குழந்தை 30 kilos இருக்குது அப்படின்னா வி கேட்டகரைஸ் ஒரு 25 kilos கேலரி ஒரு கேஜிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டகரைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அகேன் வைசி வர்சா, டிபெண்ட்ஸ் ஆன் த கிட்ஸ் எபிலிட்டி டு அப்சர்வ் ஆர் என்ன குழந்தை சாப்பிடுது, இல்லை என்ன நிலமையில குழந்தை இருக்கு. தெர் இஸ் லாட் ஆஃப் கேட்டகரிஸுங்க. இப்போ ப்ரீவியஸ்லி இட் வாஸ் வெரி ஈஸி டு டெல், முன்னாடிலாம் ரொம்ப ஈஸி, ஒரு குழந்தை சாப்பிடலையாங்க முட்டை கொடுங்க பால் கொடுங்கன்னு சொல்லிடுவோம். இப்போ இட் இஸ் பிகம் லைக் ஃபஸி. நம்பர் ஒன், குழந்தைங்க ஃபஸி ஆயிட்டாங்க. ஃபஸி ஆனது காரணம் அகெயின் கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் தான் சொல்லுவேன், பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே. அண்ட் அகெயின் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இது கொடுக்கலாமா அது கொடுத்தா நல்லா ஆகுமா, ரொம்ப ஓவர் பேம்பரிங் ஓவர் கேரிங் இதெல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸ்க்கு. இதெல்லாம் கம்மி பண்ணாலே எல்லாமே ஹெல்த்தியா முடியுங்க.
0: ஓகே மேம், ஸோ கிட்ஸ் பொதுவாக நியூட்ரிஷனை விட முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது டேஸ்ட்க்கு தான். ஸோ ஹவு கேன் அ பேரண்ட் ஃபீட் தேர் கிட்ஸ் வென் தே ஆர் ஸ்டார்விங் வித்வுட் சாக்ரிஃபைசிங் த டேஸ்ட் அண்ட் நியூட்ரிஷன்?
1: அகெயின் வென் யூ டாக் அபவுட் டேஸ்ட், நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ அப்படின்ற விஷயமே பிடிக்கும். ஈவன் எனக்குலாம் உயிருங்க, நான் போய் சொல்லக்கூடாது. பீங் அ டயட்டிஷியன் சம்டைம்ஸ் நானே வாட் ஐ டூ, ஐ பாயில் பொட்டேட்டோஸ், பெப்பர் சால்ட் போட்டு அது உட்கார்ந்துலாம் சாப்பிட்ருக்கேன். இட் இஸ் ஆக்சுவலி அ ஹெல்தி ஃபுட். இட்ஸ் அ பேட் நோஷன், எல்லாருமே இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ பொட்டேட்டோவா உருளைக்கிழங்கு சாப்பிடவே கூடாது. இட் இஸ் அ வெரி ஹெல்தி ஃபுட்டுங்க. பட் அது நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க, இல்லை எப்படி நம்மளோட குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இல்லை எப்படி நம்மளோட ஃபேமிலியில் வந்து அதை அக்காமடேட் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இருக்குது. ஓகேங்களா, நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சேயிங் திஸ் ஃபார் எக்ஸாம்பிள், பொட்டேட்டோ வந்து கண்டிப்பா அவங்க ஸ்டாக்ல இருந்துட்டே இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் சீப்பர், இட் சப்ளைஸ் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஈஸிலி, ஓகே, அண்ட் இட் ஃபில்ஸ் யுவர் டம்மி. திஸ் இஸ் த ரீசன். பட் நம்ம ஆளுங்க வந்து, எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட், நம்மளோட கஸ்டம் டிஃப்ரெண்ட், நம்மளோட ஸ்டேட்டஸ் டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட். இருந்தாலுமே பொட்டேட்டோ கன்சம்ஷன் தப்பு கிடையாதுங்க, அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஹெல்த்தியாக எடுக்கிற வரைக்கும். கம்மிங் டு யுவர் க்வெஸ்சன், உங்களோட க்வெஸ்சன் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் குழந்தைங்க ரொம்ப எதிர்பார்க்கறது டேஸ்ட்,
2: ப்ரிஃபர்
1: டேஸ்ட்ல நீங்க எப்படி வந்து சத்துக்கள் கொடுப்பீங்க? நான் சொன்ன மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து பேக்கெட்ல அடைச்சு வச்ச பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்குறாங்க பசங்க, இப்பெல்லாம் விரும்புறாங்க. அதையே வந்து நீங்க வீட்டில் பண்ணுங்க. ஃப்ரையோ சிப்ஸ் நார்மலா நீங்க பாட்டிக்கிட்டலாம் கேட்டு பாருங்களேன், அப்பெல்லாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாழைக்காய் சிப்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க கேட்டு பாருங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆட் யோர் ஓன் ஃபிளேவர்ஸ், உங்க ஓன் ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணுங்க. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க குழந்தைக்கு. வேற எதுவுமே கேட்காது, சாப்பிடாது குழந்தை. சாக்லேட் சொல்றோம், ஸ்வீட்ஸ் சொல்றோம், வி பைட் இன் அவுட்லெட். கண்டிப்பா எல்லாருமே வாங்குறவங்க, யாருமே வாங்காதவங்க கிடையாது, ஈவன் ஐ பை. பட் மேக் இட் ஷியோர் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஆப்ட் பண்றப்போ வெளியில சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும். ஃபார் தட் அகெய்ன் வி நீட் லாட் ஆஃப் டைம், லாட் ஆஃப் அவர் என்ன சொல்றது, டெடிக்கேஷன் டு மேக் திங்ஸ். எத்தனை பேர் வந்து இந்த பொட்டுக்கடலை லட்டு அப்படின்ற ஒரு ஈஸி விஷயம் இருக்குங்க, அது ரொம்ப ஈஸி பண்றது. பொட்டுக்கடலையே மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணுவாங்க, திரும்ப சுகர் யூ பவுடர் இட், யூ ஆட் சம் இலாய்ச்சி, உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, ஒண்ணுமே இல்லை. கீ, கீ அகெய்ன் சப்ளைஸ் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் ஸ்டாமினா. இந்த விஷயம் அகெய்ன் யாருக்குமே தெரியாது. கீயா, கீ தப்பான விஷயம். கீ கேலரிஸ் கொடுக்கும், கீ வந்து வெயிட் போடும், இது மட்டும்தான் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கு. கீ சப்ளைஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் ஸ்டாமினா, இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஹெல்த், இட் கிவ்ஸ் க்ளோ டு யுவர் ஃபேஸ். இது யாருக்குமே தெரியறது இல்லை. இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களை நீங்கள் கேட்குறீங்கன்னா, ப்ளீஸ். இட் இஸ் ப்ரூவன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், பொட்டுக்கடலை லட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளுங்க. கீ உருக்கி ஊற்றுங்க, யூ மேக் லட்டூஸ், அதை குழந்தைக்கு கொடுங்களேன். நெக்ஸ்ட் டைம் அது சாக்லேட் கேட்காது. இட் இல் ஸ்டார்ட் ஈட்டிங் அண்ட் இட் இல் ப்ரொவைட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், நிறைய அயன் கொடுக்குது அண்ட் ஈஸிலி அவைலபிள். இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ண ஆரம்பிச்சோன்னா குழந்தைங்க வந்து வெளியில் அவுட்லெட்டில் இருக்கிறத மறந்துட்டு அம்மா எங்கள் அம்மா பண்ணுவாங்க அது சாப்பிடணும் நான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். இந்த பிஸி லைஃப்பில் டேக் ஒன்லி சம் டைம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம். நம்ம டிவி பார்க்குறோம் இல்லையா, அந்த டைமில் டிவி பார்த்துட்டே பண்ணுறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸை பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, அதாவது மதர்ஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கனாலே போகும்.
2: ஓகே, பட் இந்த பொட்டேட்டோ சிப்ஸாக இருக்கட்டும், கீயாக இருக்கட்டும், பட் இது எல்லாமே லிமிட்டேஷனோட இருக்கணும்னு இருக்கு இல்லையா?
1: கண்டிப்பாக. தட் இஸ் வை இப்போ நீங்கள் ஒரு ஒரு கால் கிலோ பொட்டுக்கடலை லட்டு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதில் வந்து ஒரு கால் கிலோ கீ ஊற்றுறீங்கன்னா, இட் சர்வ்ஸ் அரவுண்ட் ஒரு ஒரு 100 லட்டுஸ் கிட்ட வருது வைங்களேன். அந்த 100 லட்டுஸ் நீங்கள் ஒரே நாளில் சாப்பிட்டுருவீங்களா?
2: முடியாது.
1: Breakfast is necessary for you, me, kid, a small just born baby, for everybody of that matter, old people, is important, vital, necessary, however you term it as. எப்படி நம்ம சொல்லணும்னாலும் சொல்லிக்கலாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலை உணவு. காலை உணவு அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், அது யாராலையுமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது நம்ம நம்மளோட சாப்பிட்றோம், ஜீரணிக்குது, நம்ம ஜீரண உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே காலையில் எழுந்ததும் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரஷ்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணி குடிக்கிறப்போ ஒரு பர்ப் வருங்க, ஒரு ஒரு ஏப்பம் வரும், அதுவே சொல்ல உங்கள் டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி வர எல்லாருக்குமே பசிக்கும், ஓகேங்களா? அண்ட் தீஸ் டேஸ் எனக்கு தெரியல ஏன்னா, பிகாஸ் வி சி லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ், நம்ம நாங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு, வி ஹாவ் திஸ் ப்ராப்ளம். எல்லாருக்குமே ஹைப்பர் அசிடிட்டி, பர்னிங் சென்சேஷன், இது நிறைய இருக்கு. ஈவன் கிட்ஸ்க்கு கூட இப்போலாம் வர ஆரம்பிக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் பிகாஸ் அன்ஹெல்தி ஈட்டிங் பேட்டர்ன், டைமிங்ஸ் ப்ராப்பராக இருக்காது, இதெல்லாம் தான் ரீசன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது, ஆஸ் ஐ டோல்ட் ப்ரீவியஸ்லி, போன வாட்டி நம்ம அவங்க கிட்ட பேசுகிறப்பவே சொன்னோம், நம்ம ஆர்ஜே கிட்ட, you are breaking a fast.

0: ஒரு ஒரு 8 மணி நேரம் ஒரு ஒரு 10-12 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்றது வந்து யுவர் ஸ்டமக் வில் பி எம்டி அண்ட் இட் வில் பி வெயிட்டிங் ஃபார் சம்திங் டு சப்ளை நியூட்ரியன்ஸ் அகேன். ஒன்லி இஃப் இட் சப்ளைஸ் நியூட்ரியன்ஸ் அகெயின் பிளட் ஸ்ட்ரீமில் எல்லா நியூட்ரியன்ஸும் போய் அப்போ தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் டு டாக் ஆர் டு பிளே ஆர் வாட் எவர். அப்போ நம்மளுக்கே அடல்ட்ஸ்க்கே எப்படி இருக்குன்னா குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க சிஸ்டம் ஆர் ஆல் சப்ரெஸ்ட். அவங்களது எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆகலை, ஆக்டிவ் அடையிற நேரத்தில் அவங்கள வந்து சப்ரெஸ் பண்ணி சாப்பிடாம ஸ்கூலுக்கு அனுப்புறது இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதே அடாப்ட் ஆகிடும் அந்த குழந்தைங்களுக்கு. தர் இம்யூன் சிஸ்டம் வில் ரியலி கெட் பேட். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, இம்யூன் பவர் இருந்தாலே போருங்க, வேற எந்த சத்துமே உங்களுக்கு தேவையில்லை. அந்த இம்யூன் பவர் அல்டிமேட்லி இஃப் இட் ஹேஸ் டு க்ரோ த மதர்ஸ் ஹேவ் டு ப்ரொவைட் ஹெல்தி ஃபுட்.
1: ஸோ நெக்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா ஜங்க் ஃபுட் கண்ட்ரோல். இது பெரிய போராட்டம். குழந்தைகள் மத்தியில் சாப்பாடு சாப்பிட்றதோட ஜங்க் ஃபுட் இன்டேக் தான் அதிகம். ஸோ யோர் டேக் ஆன் இட்.
0: அஃப்கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட், ஐ டெல் யூ ஜங்க் இஸ் சம்திங். நம்ம ஜங்க் எதுக்கு சொல்றோங்க, ஜங்க்ன்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன
1: நீங்களே சொல்லிடுங்களே.
0: ஜங்க்ன்ற வார்த்தையோட அர்த்தம் தேவையில்லாத, குப்பையில் எரியக்கூடிய, இல்லை குப்பையே கூட சொல்லலாம். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரொம்ப குப்பைனும் யூஸ் பண்ண முடியாது ஃபுட்டுன்றதால, ஏன்னா நம்ம உணவுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். ஸோ தேவையில்லாத, நம்ம அத்தியாவசியமாக தினசரி வாழ்க்கையில் தேவையில்லாதது தான் வந்து ப்ராபப்ளி ஜங்க் ஃபுட். ஓகேங்களா? ஸோ இந்த ஜங்க் ஃபுட்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ அவசியம் கிடையாதுங்க. ஒன்ஸ் இன் அ வைல் இட் இஸ் ரெக்வயர்டு. ஓகேங்களா? ஸோ லிமிட் யுவர் கிட்ஸ், உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ், அதாவது நான் சொன்னேன் பாருங்க, ஏர்லி வீனிங், ஏர்லியாக சப்ளிமெண்டேஷன் கொடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேயே நோய் கஞ்சி, இட்லி, பொட்டுக்கடலை இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இந்த ஏர்ஜ் இருக்காது. அளவான தேவையான உணவு மட்டும் கொடுத்து குழந்தைங்களை வளர்க்குற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த கிரேவிங்கோ இல்லை ஏர்ஜோ இருக்காது. எஸ் அஃப்கோர்ஸ் சொசைட்டி பிளேஸ் ஏ ஈக்குவல் ரோலுங்க. சொசைட்டி ஹேஸ் டு பி பிளேம்ட். எல்லாமே வந்து கல்ச்சர் மாற்றம், எல்லாருமே வந்து நம்ம ஒரு தடவை யூகே யூஎஸ் போயிட்டு வந்துட்டோம்னா அந்த ஸ்டைல் அடாப்ட் பண்ணுறது, திஸ் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அது ஸ்டாப் பண்ணி ஆகணும். பட் வி கான்ட் சே இது ஈக்குவலி தப்புன்னு சொல்ல முடியாது. ஜங்க் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒன்ஸ் இன் அ வைல் ஓகேம்மா, மாசத்துக்கு ஒரு நம்ம வெளில போறோமா, அன்னைக்கு நம்ம சாப்பிடலாம். வி ஆர் கோயிங் அவுட், நம்ம ஒரு அவுட்டிங் போறோம், அன்னைக்கு நான் சமைக்க முடியல, அன்னைக்கு நம்ம இதை வந்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அந்த குழந்தைங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கும். தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் யூனோ வாட் யூர் டூயிங் ஆர் யுவர் மனிஸ் வேல்யூ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது எந்த பேரண்ட்ஸுமே பண்றது இல்லை. ப்ராபப்ளி இது மோர் ஆஃப் டயட் டாக் மாதிரி இல்லைங்க, நீங்க பேரண்ட்ஸே இன்சிஸ்ட் பண்றீங்க சொன்னா கூட பரவாயில்லைங்க, அதுதான் உண்மையா நடக்குது. அதை மாத்திக்கிட்டுனாலே போறோம்.
1: தண்ணீர் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் யாருக்கா இருந்தாலும். ஸோ அது ஒரு குழந்தையின் திட்ட உணவுல எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பா முக்கியம். அண்ட் ஒன்லி லிக்விட் டயட்ஸ், ஒன்லி லிக்விட்ஸ். என் குழந்தை எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்குது, பால் மட்டும்தான் குடிக்குது. என் குழந்தை வந்து ஹார்லிக்ஸ் கொடுக்குறேன், காலையில் ஹார்லிக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் நாட் அக்செப்டபிளுங்க. ஈக்குவலி வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஐ செட், 75% ஆஃப் யுவர் பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர். It may be of any type of a human being. குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வாட்டர் அப்படின்றது நமக்குள்ளேயே இருக்குது. நம்ம அம்மாவோட கர்ப்பப்பையிலேயே இருக்குங்க, தண்ணியில் தான் நம்மளே மறந்து பிறக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வாட்டர் இல்லாமல் இருக்கக்கூடாது. குழந்தைங்க இப்போத்தி சிச்சுவேஷனில் குழந்தைங்க எல்லாருமே as I quoted, ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அகெயின் வாட்டர் இஸ் ஆல்சோ மெடிசனுங்க. கண்டிப்பாக தண்ணி குடின்னு இன்சிஸ்ட் பண்ணிங்கனாலே போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்ப எல்லாருமே நிறைய பேர் வந்து எல்லாத்துக்கும் ரிவார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைக்கு ஸ்டார் போடுறது, இல்ல ஒரு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் இது பண்ணேன்னா, அது மாதிரி தண்ணிக்கும் சொல்ல ஆரம்பிங்க.
1: ஓகே ஓகே.
0: உங்களோட குழந்தைங்க மேஜரா இந்த மால்நரிஷ்மெண்ட், அதாவது சத்துக்கள் குறைபாடு, இல்ல ஓவர் நியூட்ரிஷன், ஒபிசிட்டி, ரொம்ப குண்டாறது, இல்ல வி சே ஜுவனைல் டயபெட்டிஸ், சின்ன குழந்தைங்களுக்குலாம் இப்போலாம் டயபெட்டீஸ், சுகர் லெவல்ஸ் வந்து ரொம்ப இரெகுலர் ஆகி பிளட் ஸ்ட்ரீமில் சுகர் நிறைய யூனோ ஸ்ட்ரீம் ஃப்ளோ ஆகி அகெயின் வி கால் இட் இஸ் டயபெட்டீஸ், அந்த ப்ராப்ளமும் நிறைய நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா கண்டிப்பாக வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ட் இன் ஃபியூ கண்டிஷன்ஸ். சிலருக்கு வந்து தண்ணியெல்லாம் குடிக்க முடியாதுன்ற கண்டிஷன்ஸும் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் நம்ம இப்போ பேச வேண்டாம், ப்ராபப்ளி அந்த நோய் பற்றி பேசுகிறப்ப நம்ம பேசலாம்.
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: ஓகே. நெக்ஸ்ட் ஸ்வீட்ஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. வி கான் ஸ்டாப் தேம் பட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பிகாஸ் டூ மச் ஆஃப் ஸ்வீட்ஸ் ஆர் நாட் சோ குட்ல
0: நாட் அட் ஆல் குட். That's what again when I say sweet when you say you and I say sweets sweets na namukku nambu varad enna ungalku nambu varad enna
1: laddu
0: appo
1: laddu jangri andha maari dhaan chocolates
0: so chocolates laddu jangri idha nambu varad
1: ama
0: namukku yen adirasam nambu varala
1: yena adu தைரியமும் சாப்பிடறது இல்ல
0: நம்மளுக்கு ஏன் பொட்டுக்கடல நான் இப்ப சொன்னேனே நம்மளுக்கு ஏன் இந்த பொட்டுக்கடல லட்டு ஞாபகம் வரல நம்மளுக்கு ஏன் கடலை மாவு லட்டு ஞாபகம் வரல நம்மளுக்கு ஏன் நம்மளோட ரவா லட்டு ஞாபகம் வரல ஏன்னா பிகாஸ் வி ஆர் சோ டாமினன்ட் அண்ட் ப்ரிடாமினன்ட்லி ஷாப்ஸ் அவுட்லெட்ஸ் நிறைய ஆயிடுச்சு நிறைய ஷாப்ஸ் இருக்கு ஸ்வீட் சாப்பிடணுமா அங்க போய் வாங்கிக்கலாம் ஸ்வீட் சாப்பிடணுமா இங்க போய் வாங்கிக்கலாம் ஆர் ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல நம்ம பாடி கேக்குது அப்படின்னா உடனே ஒரு கேக் ஷாப் போயிடுவோம் இல்லையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதான பண்றீங்க ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஆஃபன் ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ அல்டிமேட்லி இட் ஷோஸ் தெர் இஸ் லெஸ் அவேர்னஸ்ங்க அதுதான் சொல்ல முடியுமே என்னோட அம்மா ஓகேங்களா நீங்க நீங்க ரொம்ப யங்கு ஸோ என்னோட அம்மா
1: ஓகே
0: என்னோட அம்மா வந்து உங்களோட பாட்டி வயசு இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னோட அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா தே நெவர் கேவ் அஸ் லேஸ் எங்களுக்கு லேஸ்ன்ற ஒரு சிப்ஸ் இருக்கிறதே தெரியாதுங்க நான் வந்து இந்த டயட்டிஷியன் இந்த ப்ரொஃபஷன்ல வந்துட்டு தென் ஒன்லி ஐ ஹர்ட் ஓகே லேஸ்னு ஒரு விஷயம் இருக்கா லேஸ்லாம் எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது வேணுமா முறுக்கு சுடுவாங்க வீட்டிலே அதிரசம் சுடுவாங்க ஆல் தட் அட் ஹோம் எல்லாமே வீட்டில் பண்ணுவாங்க ஸோ அதை சாப்பிட்டு வளர்ந்தோம் நாங்கள் எல்லாமே அண்ட் ஐ பர்சனலி ஆல்சோ ஃபீல் ஐ எம் வெரி ஹெல்தி ஐ டோன்ட் நோ ஐ எம் வெரி ஹெல்தி பிகாஸ் அந்த ஸ்வீட் அப்படின்னாலே எனக்கெல்லாம் சட்டன் ஞாபகம் வர்றது ரவா லட்டு அம்மா செய்யறது எனக்கெல்லாம் சட்டன் ஞாபகம் வருது அதிரசம் ஐ நெவர் ஹாவ் தட் காஜு கத்லி சாப்பிடலாமா அந்த காஜு கத்லி எல்லாமே அந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவர்ஸுங்க எல்லாமே எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் அது எல்லாமே அக்காமடேட் பண்ணலாம் பண்ணுறதால தப்பு கிடையாது ஒரு அக்கேஷனில் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டே இல்லை குழந்தைங்களை கூப்பிட்டு வெளில போகிறோம் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம் நம்ம வாங்கிட்டு போய் நம்ம எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி கொண்டு வந்தாலே ஒழிய இந்த ஸ்வீட்ஸ் சுகரி ஃபுட்டு இது எல்லாத்தையுமே குழந்தைங்க கிட்டேருந்து ஒழிக்க முடியாது
1: இப்ப இருக்க பெரும்பாலான குழந்தைகள் சரியா சாப்பிடறது இல்ல அப்படி சாப்பிட்டாலும் தே சூஸ் சாலிட் ஃபுட்ஸ் ஓவர் லிக்விட்ஸ் மோஸ்ட் லைக்லி இது ஒரு ஹெல்த்தியான பிராக்டிஸ் நினைக்கிறீங்களா
0: See, healthy practice, I'll tell you something. என்னோட ஹெல்தி ப்ராக்டிஸ் வேற உங்களோட ஹெல்தி ப்ராக்டிஸ் வேற கரெக்டா
1: எக்ஸாக்ட்லி
0: வாட் டு யூ திங்க் இதெல்லாம் ஹெல்தி நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன் இது வந்து உங்களை வந்து தாழ்த்தி காட்டுறது கிடையாது ஐ நீட் அன் எக்ஸாம்பிள் அண்ட் என்னோட முன்னாடி நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அதுக்காக கேட்கறேன் என்னோட குழந்தைங்க யோசிக்கிற ஹெல்தி வேற என்னோட அம்மாவோட ஹெல்தி வேற அண்ட் த அதர் பர்சன் ஹஸ் டிஃபரண்ட் சீன் ஆன் ஹெல்தி ஓகேங்களா எல்லாருக்குமே ஹெல்தின்னா ஒரு ஒரு விஷயம் தன்னோட ஃபேமிலியில் அக்கஷ்டமாகறதும் தன்னோட பேரண்ட்ஸ் தனக்கு சொல்லி கொடுத்ததும் மட்டும்தான் ஹெல்திங்க இதுதான் ஆக்சுவல் ப்ராக்டிஸில் இருக்கிறது தான் ஹெல்தி ஸோ அந்த ஹெல்தி அப்படின்றது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு வரணும்
1: ஓகே
0: ஸோ இஃப் அ பேரண்ட் ஹேஸ் அன் ஹேபிட் நான் மார்னிங் வந்து மதர் ஹாலிக்ஸ் குடிச்சிட்டு போவேங்க என் பையனுக்கு வந்து ஜூனியர் ஹாலிக்ஸ் கொடுப்பேன் அல்டிமேட்லி உனக்கு நீ நினைக்கிற மதர்ஸ் ஹாலிக்ஸ் தான் கரெக்ட் இல்ல விமன்ஸ் ஹாலிக்ஸ் தான் கரெக்ட் நீ குடிச்சிட்டு போற சோ ஆப்வியஸ்லி யுவர் கிட் ஆல்சோ வில் அடாப்ட் தி சேம் நீயே பிரிஃபர் பண்ற உன் குழந்தைக்கு
1: ஓகே
0: சோ யூ கான்ட் சேஞ்ச் இல்லையா அன்லெஸ் அண்ட் அன்டில் தி விமன் ஹூ இஸ் பிராக்டிசிங் ஹர் கிட் டு அடாப்ட் சம்திங் ஆர் அம்மா இல்ல வீட்டுல பாட்டிங்க இருப்பாங்க அவங்க எல்லாரும் குழந்தைங்களோட சாப்பாட்டு முறையை ஒழுங்குபடுத்தலன்னா சத்துக்கள் இருக்காது படிக்க முடியாது கான்சென்ட்ரேஷன் இருக்காது இதெல்லாம் இருக்கும் ப்ராப்ளமா
1: சோ இஸ் இட் ஹெல்தி ஃபார் சில்ட்ரன் டு பீ ஆன் எ வீகன் டயட்
0: சில்ட்ரன்
1: யா
0: வீகன் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் கேட்டகரிஸ் அகெய்னுங்க நான்வெஜ்ன்னு சொல்கிறோம் ஓ வெஜிடேரியன் சொல்கிறோம் லாக்டோ வெஜிடேரியன் சொல்கிறோம் இந்த மாதிரி இதுக்கே நிறைய இருக்குது லாக்டோ வெஜிடேரியன்னா பால் மட்டும் குடிக்கிற வெஜிடேரியன், ஓவோன்னா எக் மட்டும் கன்சியூம் பண்ற வெஜிடேரியன், ஸோ நான்வெஜ்னா ஆஸ் யூ சே மீட் ஈட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வீகன்லயும் நிறைய கேட்டகரைஸ் இருக்குங்க. வீகன்னா வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்பிடுவாங்க, இலைத்தலைகள், காய்கறி வகைகள், ரைஸ் உட்பட எல்லாம் சாப்பிட்றவங்க. இதையுமே நம்ம இப்போ வந்து வீகன் கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஓன்லி வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வளரணும் குழந்தைங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. அண்ட் மோர்ஓவர் பாசிபிள் கிடையாது அப்படின்றது செகண்டரி, இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட்.
1: ஓகே,
0: ஹெல்த்தியாக ஒரு குழந்தை வளரணும்னா இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். பட் ஆதி காலத்தில் நம்ம படிச்சிருப்போம், புராணங்கள்லாம் படிச்சிருப்போம், காய்கறி சாப்பிட்டே வளர்ந்த குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாமே வந்து அவங்க ஃபாரஸ்ட்ஸ் ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருந்திருப்பாங்க, அங்கே உங்களுக்கு ஈஸியாக கிழங்கு கிடைக்கும், வேர்க்கடலை கிடைக்கும், இதெல்லாமே சூப்பர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைங்க நல்லாவே இருக்கும், பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டியும் இருக்கும்.
1: அண்ட் குழந்தைகள் சாப்பிட்ற சாப்பாடுல காய்கறிகள் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அஸ் அ டயட்டிஷியன் சொல்லுங்க, ஹவு கேன் வி மேக் தெம் டு இன்சர்ட் கிரீனிஸ் இன் டு தேர் ஃபுட் ஆர் டயட்?
0: ஓகே, the problem lies again with the parents, which has been spoken a lot. Parents introduce பண்ணாலே அது வந்துருங்க. Early weaning, earlier வந்து supplementary foods கொடுக்கறது, கீரை வகைகளை வந்து குழந்தைங்களுக்கு டேஸ்ட்க்கு கொடுக்கறது, இதெல்லாமே பண்ணாலே வந்துடும். அதை தவிர்த்து நீங்கள் கீரையை வந்து குழந்தைக்கு இன்ட்ரடியூஸே பண்ண முடியல. என்னால் கீரையை மட்டும் அவங்ககிட்ட என்ன ஃபார்ம்லையும் தெளிக்க முடியலன்னா, கீரையை மிக்சியில் அரைங்க, சப்பாத்தி மாவில் போட்டு மாவா பிசைஞ்சு சப்பாத்தி போடுங்க. Tell the kid, he or she, இது வந்து கிரீன் சப்பாத்தி. கேரட் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல, கேரட்டை வந்து மிக்சியில் போட்டு அரைங்க.
1: ஓகே,
0: அதை வந்து சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சு சே ஆரஞ்சு சப்பாத்தி ஆர் ரெட் சப்பாத்தி, அந்த மாதிரி மாற்றி மாடிஃபை பண்ணி கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் ஃபஸியாக இருந்தால் மட்டும், ஃபஸி இல்லைங்க என் குழந்தை எது கொடுத்தாலும் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக கொடுங்க. செக் பண்ண முடியாதுங்க, பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக உங்களுக்கு கிடைக்குதான்னு செக் பண்ணலாம், ஆனால் அது எந்த லெவலில் பண்ண முடியும்னு தெரியல. நேச்சுரலி அவைலபிள் இப்போ எதுவுமே கிடையாது.
1: எக்ஸாக்ட்லி. தென் நெக்ஸ்ட் நம்ம பேச போகிறது ஒபிசிட்டி, உடல் பருமன். இப்போ இருக்கிற பாதி குழந்தைங்களுக்கு அவதைப்படுற ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி,
0: ஒபிசிட்டி குழந்தைங்க மட்டுமாங்க,
1: இவங்களும்
0: எத்தனையோ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. சி, ஒபிசிட்டி வந்து இட் இஸ் நாட் அ ஸ்மால் டாபிக் டு டாக்ங்க. பேசிட்டே இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. நம்ம பேலன்ஸ் டயட் சொல்கிறோம், ஃபுட் பிரமிட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம், வீசே பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள இப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படி மாடிஃபை பண்ணணும்னு சொல்கிறோம். பட் வாட் இஸ் அ சொசைட்டி டூ ஃபார் தெம் செல்ஃப் அண்ட் ஃபார் த அதர்ஸ்? Nothing. So what happens ultimately, இப்போ என்னோட குழந்தை இருக்கு, என்னோட குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா, அந்த குழந்தை ஸ்கூல்ல பாத்துட்டு சொல்லுது, அவங்க மம்மி வந்து மேகி பண்ணி கொடுத்தாங்க, நீ ஏன் மேகி பண்ணி கொடுக்கல?
1: ஆமா,
0: I can only teach my kid. ஓகேங்களா? ஆனா நான் வந்து அந்த குழந்தையோட அம்மா கிட்ட போய் ஏங்க மேகி கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? So ultimately what happens, it spreads through the environment. Or the surroundings they live or they go to school, they see certain things. அந்த காலத்துலலாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாருக்குமே ஈக்குவலாக இருந்தது. இப்போது ஏர்னிங் கெப்பாசிட்டி எல்லாருக்குமே நிறைய ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் ஆர் சோ பேம்பரிங் கிட்ஸ், தன்னோட குழந்தை மட்டும்தான் குழந்தை, மற்றவங்க குழந்தை வந்து வி டோன்ட் கேர் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, தெர் இஸ் லாட் ஆஃப் இக்னோரன்ஸ். நமக்கு என்ன அப்படின்ற ஒரு தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுமே ஒரு காரணம். இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பெரும்பான்மையாக வளர்றதுக்கு, அதுவும் குழந்தைங்க மத்தியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு நம்ம திரும்ப சொல்கிறோம், எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பேரண்ட்ஸால் கொடுக்க முடியுதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே பிஸியாக இருக்கும், எங்களால் பண்ண முடியல, இந்தடா ஃபோன் வச்சு விளையாடு, இந்தடா டேப் வச்சு விளையாடு. அண்ட் நாங்கள் வந்து சில குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வி ட்ரை டெல்லிங், ஃபோன் கொடுக்காதீங்க, டேப் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னப்போ, டோன்ட் யூ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் டு நோ? அவங்களும் இதை கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஐ சட் ஐ டோன்ட் திங்க், நான் நினைக்கலைங்க. எதுக்கு? நம்ம எப்படி வளர்ந்தோம், நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? வி ஈக்குவலி ஆப்ரேட்டர் டச் ஃபோன், வி ஈக்குவலி ஆப்ரேட்டர் லேப்டாப், அப்போல்லாம் என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை. ஸோ இட் டசன்ட் மீன் நம்ம நம்ம கற்றுக் கொடுத்துட்டே ஆகணும் அப்படின்னு கிடையாது. இது பேரண்ட்ஸாக கொண்டு வந்து பேரண்ட்ஸாக கெடுத்து விட்டு குழந்தைங்களை வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு தள்ளி விடுறாங்க. சின்ன வயசுலேயே நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசீசஸ்ஸு நிறைய டிசார்டர்ஸ் வரதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த டெலிஃபோனு டேப்ஸு வியூயிங் டெலிவிஷன் ஃபார் ஸோ லாங் இதெல்லாமே கம்மி பண்ணி குழந்தைங்கள வெளியில் விளையாட விடுங்க. இது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். விளையாட விடுங்க ஃபஸ்ட்டு. விளையாடட்டும் அவங்க மண்ணில் புரள்றாங்க, அந்த பசங்களோட சேர்றாங்க, இந்த பசங்களோட சேர்றாங்க, இந்த ஆட்டிடியூட் கம்மி பண்ணிட்டு குழந்தைங்கள நிறைய விளையாட விடுங்க. லெட் தம் பிளே,

0: சூப்பரா வளருவாங்க குழந்தைங்க.
1: ஓகே, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு சிறு வயசுலயே நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் போன்றவை நோய்கள் வருது. சோ ஃபுட் ஹேபிட்ஸ்னாலயும் இது ஒரு காரணம் இல்லையா?
0: கண்டிப்பாங்க, ஃபுட் ஹேபிட்ஸ்னாலயும் கிடையாது,
1: ஃபுட் ஹேபிட்ஸ்னால தான் அப்படிங்கிறீங்க.
0: ஃபுட் ஹேபிட்ஸ் தான் காரணமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இது எல்லா குழந்தைக்குமே பாசிபிள் கிடையாது. நீரிழிவு நோய் வந்து குண்டான எல்லா குழந்தைக்குமே நீரிழிவு நோய் வந்துருமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் இது வந்து யூனோ பை சம் they will be carrying some genes with them. யாருக்கோ இருந்திருக்கும் அவங்க ஃபேமிலியில், அவங்களோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தாக்கு இருந்திருக்கும், யூனோ தே வில் கேரி தட். இதெல்லாமே பாசிபிலிட்டி இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் டாக்கிங் அபவுட் யூனோ ஜீன்ஸ் ஹெரிடிட்ரி, இதை பற்றி பேசுறது தவிர்த்துட்டு, நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்குது, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஜீரண சக்தியெலாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆக்டிவாக விளையாடுற குழந்தைங்க, ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாதுங்க, ஆக்டிவாக வெளியில் போய் நான் விளையாடிட்டு ஒரு 1 hour என் குழந்தை வெளில போய் விளையாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிற எந்த பேரண்ட்ஸ்க்குமே இந்த குண்டாக இருக்கிறதோ இல்லை வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிறதோ இந்த பிரச்சனை வராதுங்க. அஃப்கோர்ஸ் ஃபுட் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். நிறைய இப்போ நம்மளுக்கு ஆர்கானிக் ஃபுட்ஸ் கிடைக்கிறது இல்லை, ஆர்கானிக் ஸ்டோர்ஸ், ஆர்கானிக் ஸ்டோரில் போய் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளுக்கு தெரியாது அந்த எந்த லெவலில் வந்து பியூரா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லெட் அஸ் நாட் டிபேட், நம்ம நம்புவோம். நம்ம ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் ஒரு நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னு நம்புவோம், நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு நல்லாவே வளரும்.
1: ஓகே, சோ மெனி கிட்ஸ் டுடே அட்டைன் பியூபர்டி அட் யங் ஏஜ். இது நம்ம சாப்பிட பழக்க வழக்கத்தின் மாற்றங்கள்னால கூட இருக்கலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக, ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இஸ் நம்மளோட பழக்க வழக்கங்கள். ஆஸ் யூ செட், ஆர் என்விரான்மெண்ட் சேஞ்சஸ், இது எல்லாமே ஒரு காரணம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சிக்கன் ஈட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. முன்னாடி ஒரு காலம் இருக்கும், சண்டேன்னா அம்மா மட்டன்தான் எடுப்பாங்க.
1: ஆமா,
0: சிக்கன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஐஎஸ் அதுல ஒண்ணுமே இல்லை, சும்மா டேஸ்ட்டுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மட்டன் தான் எடுப்பாங்க, சின்ஸ் இட் வாஸ் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் யூனோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றதால. இப்போ எதுவுமே வந்து நேச்சுரலி ப்ரீடட் கிடையாது. லெட் அஸ் நாட் யூனோ அகெயின் டாக் அபவுட் தட், அது நம்ம பேசணும்னா அதெல்லாம் பெரிய டாபிக். ஸோ அகெயின் வென் யூ டாக் அபவுட் யுவர் சிக்கன், சிக்கன் ஈட்டர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க. சிக்கன் நீங்கள் போய் ஒரு சிக்கன் ஸ்டாலில் போய் தெரிஞ்சவங்களா, அதாவது தெரிஞ்ச ஆளாக இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், எல்லாமே வந்து இன்ஜெக்ஷன் போட்டது தானே அப்படின்னு கேளுங்க. ஆமான்னு தான் சொல்லுவார், இல்லைன்னு சொல்ல மாட்டார் கண்டிப்பாக. இட் இஸ் ஆல் இன்ஜெக்டட், இட் இஸ் ஆல் இன்ஜெக்டட் வித் க்ரோத் ஹார்மோன்ஸுங்க, இதுதான் உண்மை. ஸோ வென் சம்திங் இஸ் இன்ஜெக்டட் வித் க்ரோத் ஹார்மோன்ஸ், க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து பெருசாக்குறாங்க, அதை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அதோட இம்பேக்ட் இருக்குமா இருக்காதா?
1: கண்டிப்பா இருக்கும்.
0: வளர்ச்சி அடைய, அதாவது ரொம்ப வளர்ச்சி அடைகிற தன்மை இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷனை வந்து கோழிக்கு செலுத்தி கோழியை வந்து நம்ம கன்சியூம் பண்றோம். ஸோ அது கன்சியூம் பண்றப்போ அதுல இருக்கிற அந்த ஒரு மெடிசன் நம்ம உடம்புல போகும் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: ஸோ மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கோ இல்ல கேர்ள்ஸ்க்கோ சிக்கன் கொஞ்சம் லைட்டா ஸ்டாப் பண்ணிட்டு வேற விதமா பால் கொடுக்கறது, சத்துக்கள் இருக்கிற உணவுகளா இல்ல வீட்டுல நம்ம ப்ரிப்பேர் பண்ற உணவு, களி எல்லாம் இப்ப எல்லாம் மறந்தே போச்சு. குழந்தைங்களுக்கு களி கொடுங்க, களி உருண்டை சொல்லுவாங்க, களி உருண்டை பண்ணி கொடுங்க. அது எப்படி ப்ரிப்பரேஷன்லாம் யூ ஹாவ் கூகுள் தாத்தா இருக்காரு. ஸோ கூகுள் தாத்தாவை பார்த்தீங்கனாலே அவர் தட்டினீங்கனாலே சொல்லிடுவாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க எல்லாருமே.
1: ஷோர். ஸோ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா, ஸோ டு யூ திங்க் சொசைட்டி சேஞ்சஸ் வாட் சேஞ்சஸ் இன் ஃபுட் ஹேபிட்ஸ்?
0: அகெயின் டிபேட்டபிள், அப்புறம் எல்லாருக்கும் எம்எல்ஏக்கும் வந்துருங்க. இந்த அம்மா இப்ப பாரு, சொசைட்டி பீப்புள் பேரண்ட்ஸ் இவங்களே
1: குறைச்சாங்க உண்மை இல்லையா?
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக உண்மை. ப்ராபப்ளி அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, நம்ம சிஆர்எஸ்ல இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்ண யூனோ வீல் பி டாக்கிங் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். இந்த அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல நிறைய விதமாக கிரியேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஃப்ரம் அ ஃபிட்னஸ் கம்பெனி, ஐ ஒர்க் ஃபார் அ ஃபிட்னஸ் கம்பெனி. நான் ஃபிட்னஸ் ஒன் இந்தியா லிமிடெட் சொல்லிட்டு ஒரு ஃபிட்னஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ வி ஆக்சுவலி கிரியேட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். So, that's why I'm here. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். ஐ எம் ஃப்ரம் த டீம். அந்த டீம்லேருந்து நான் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணுன்றதுக்காக தான் ஐம் இயர். ஸோ வென் யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம், நாட் ப்ராபப்ளி பாசிபிள் வித் யூ, நீங்கள் பண்ண முடியாது, சின்ஸ் யூ டோன்ட் நோ த டெக்னிகாலிட்டி. ஆர் உங்களுக்கு வந்து நம்ம இப்போ பேசுகிற மாதிரி ஒரு ஒரு கிராம் கார்போஹைட்ரேட்

0: வந்து எத்தனை கேலரிஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு உங்ககிட்ட வந்து நார்மல் ஆள் வந்து கேட்க முடியாது. சின்ஸ் நாங்கள் அதை பற்றி படிச்சிருக்கோம், எங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்றதால கண்டிப்பாக இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ண அண்ட் கூகுளில் மட்டுமே, கூகுள் தாத்தாவை மட்டும் தட்டி அந்த டீட்டெயில்ஸை மட்டுமே தெரிஞ்சிக்காமல் எல்லாரும் எப்போ வெளியில் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சனை காண்டாக்ட் பண்ணி விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்களோ அது வரைக்கும் ப்ராப்ளமாக தான் இருக்குங்க. சொசைட்டி நம்ம சொல்கிறதுல ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் சொசைட்டி. ஸோ அஃப்கோர்ஸ் நான் என்னால் முடிஞ்சது கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். அந்த மாதிரி எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் தென் பீப்புள் வில் சேஞ்ச், யூ வில் சேஞ்ச், ஐ வில் சேஞ்சுங்க.
1: ஓகே, கரெக்ட். ஓகே மேம், ஸோ குயிக்காக நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தைகளின் திட்ட உணவை பற்றி அட்வைஸ் ஏதாவது சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களோட குழந்தைங்க வளர்றாங்க, அதாவது குட்டியாக இப்போதான் பிறந்திருக்கு அப்படின்னா அதை விட்டுடலாம், தவிர்த்துடலாம். தாய்ப்பால் தவிர எதுவுமே உகந்தது கிடையாது. அது இல்லாமல் ஒரு வயசு குழந்தை, ஒரு வயசுலேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் என் குழந்தை வந்து என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு என் குழந்தைக்கு நான் சாப்பாடு முறையெல்லாம் ஒழுங்காக உருவாக்கி அந்த குழந்தைக்கு வந்து அதை வளர்த்தி விடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா கண்டிப்பாக போன் டெவலப்மெண்ட் இந்த வயசில் நிறைய நடக்குங்க. எலும்பு டெவலப்மெண்ட் நிறைய நடக்கிறதால கால்சியம் இருக்கணும். அது எந்த விதத்துலயாவது நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் கொடுக்கறது, எக்கு கன்சம்ஷன் நிறைய உண்டு பண்றது குழந்தைங்களுக்கு, வெஜிடேரியன்ஸ்னா சோயா ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சோயா ப்ராடக்ட்ஸ்ல அலர்ஜி இருக்குன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. பனீர், பட்டர் இதெல்லாமே ஒரு லெவலில் யூஸ் பண்ணுறதால தப்பே கிடையாதுங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தி நல்லாவே இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். ஸோ லெட் தம் பிளே, அவங்கள விளையாட விடுங்க. விளையாட விட்டுட்டு அவங்கள ஜாலியாக இருக்க விடுங்க. நல்ல ஹெல்த்தியான உணவை நீங்கள் கொடுங்க, ப்ரொவைட் பண்ணுங்க. அஸ்வகந்தா, அதிமதுரம், இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது, பழைய காலத்து விஷயங்கள்லாம் அவங்க பாட்டி கிட்ட கேளுங்க, அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டு நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அஸ்வகந்தாலாம் இட் இம்ப்ரூவ்ஸ் மெமரி. பிராமி இருக்குங்க, பிராமி அகெயின் வில் யூனோ இம்ப்ரூவ் யுவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிங்க குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு திரும்ப கேட்பீங்க. யூ வில் கெட் இட் இன் லாட் ஆஃப் ஃபார்ம்ஸுங்க. அத்தென்டிக் ஆயுர்வேதா ஸ்டோரு இல்லை நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க குழந்தைங்களுக்கு. ப்ராபப்ளி வித் லாட் ஆஃப் ஹெல்த், நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள். அகேன் மேக் அ பாயிண்ட், நீங்களும் நிறைய தண்ணி கொடுங்க, பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கும் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இருக்கிற தண்ணி கஷ்டத்தில் அது கஷ்டம்தான், மேனேஜ் பண்ணுங்கள்.
1: ஓகே, இன்னைக்கு பல விஷயங்களை தெளிவா புரிய வச்சிருக்காங்க டயட்டிஷியன் ஜோதி மேம், அதுக்கு ஒரு மிக்க நன்றி மேம்.
0: தேங்க் யூ மா.
1: ஓகே சூப்பர் மக்களே, பெற்றோர்களே, இன்னைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். சோ இத எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. இது போல மீண்டும் ஒரு புது நிகழ்ச்சியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பவித்ரா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: MOP சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. MOP சமுதாய வானொலி 107.

0: आप रहे வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நாங்களோட ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு நம்மளோட பல துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தலைவர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட்டோடைய வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் டாக்டர் என் பஞ்சநாதன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம் திவ்யா. வணக்கம்.
0: நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்தது. சார், நீங்க வணிகவியல், உயிரியல், உளவியல் இந்த மாதிரி பல துறைகள்ல சிறந்து விளங்குறீங்க. தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்கான உந்துதல் உங்களுக்கு எதுவாக இருக்கு சார்?
1: ரொம்ப சந்தோஷம் இந்த இன்டர்வியூ நீங்க அமைச்சு கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடையேன். எம்ஓபி வைஷ்ணவா காலேஜில் நடக்கக்கூடிய இந்த அருமையான எய்ம்ஸ் ஸ்பான்சர்டு லீடர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிற ஒர்க் ஷாப்பை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப பிரமாதமாக இவ்வளோ பேரை வச்சு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதில் இன்னைக்கு வந்து நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம். ரொம்ப சிறப்பாக நடத்துறீங்க. அதுமாதிரி எம்ஓபி கல்லூரி, வைஷ்ணவ கல்லூரி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸு, ஆராய்ச்சி, A++ ஸ்டேட்டஸு, இப்படி எல்லா வகையிலுமே ஒரு சிறந்து விளங்கு, மற்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு மாடலாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறது முதல்ல நான் பாராட்டணும்னு ஆசைப்படுறேன். தொடர்ந்து உங்களுடைய கேள்விக்கான பதிலையும் நான் சொல்கிறேன் திவ்யா. அண்டு முக்கியமாக தொடர்ந்து படிப்பது என்பது உங்களுக்கு தெரியும், கலைவாணி சரஸ்வதியை கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறாங்க. அதனால எல்லாம் தெரிந்தவர்களே இல்லை. இந்த காலத்திலேயே நம்ம நான் உங்களை மாதிரி மாணவர் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் உலக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாறுதல்களை எல்லாம் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, சேஞ்ச் இஸ் த பர்மனன்ட் பினாமினா. அப்படிங்கும்போது உலகத்தில் என்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது எல்லாமே படிப்பு தான், படிப்பு தான். அதை ஃபார்மலாக ஒரு டிகிரிஸ் டிப்ளமோஸ் மூலியமாகவும் படிக்கலாம், கான்ஃபரன்ஸ் செமினார் போயும் படிக்கலாம். எம்ஓபி காலேஜ் மாதிரி எல்லா வகையிலும் சிறந்த இருக்கக்கூடிய காலேஜை சுற்றி பார்த்து உங்களை மாதிரி சிறந்த மாணவர்கள்ட்ட பேசி கூட படித்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது சினிமாலேருந்து கூட தெரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லா வகையிலையும் நம்மளுடைய ஆற்றலையும் அறிவையும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி படிப்படையை பெற்றுக்கிட்டே இருந்தால் தான் ஒரு சிறந்த மனிதராக நம்ம வாழ முடியும் அப்படின்னு இருந்ததுனால நான் நிறைய ஃபார்மல் டிகிரிஸ் வந்து எம்ஏ, எம்எஸ்சி, எம்பிஏ, எம்காம், எம்ஏ சைக்காலஜின்னு நிறைய படித்தேன். இப்போ இது மாதிரி ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ், செமினார், பெரியவங்க கூடக்கூடிய இடம் அங்கெல்லாம் போய் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். அதனால தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான் நம்மளை ஒரு சிறந்த மனிதராக உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது தான் அது உந்து சக்திக்கான முக்கியமான காரணம் திவ்யா.
0: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். நம் எங்களுடைய மாணவர் சமுதாயத்துக்குமே இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நம்புறோம். இன்னைக்கு மாணவர்களுக்கு சமூக வலைதளங்கள் அப்படி இப்படின்னு நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனாலுமே பல்கலைக்கழகங்களுடைய ரோல் ஒரு மாணவரை ஷேப் பண்றதுல, நாளைய தலைவர்களா மாத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். சோ இந்த ஸ்கில்ஸ் பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ் சொல்வீங்க சார்?
1: கரெக்டாக திவ்யா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம ஒரு இளம் வயதில் ஒரு டிகிரியை ஏர்ன் பண்ணிக்கிறதோ, ஒரு சப்ஜெக்டை நல்லா சிறப்பாக தெரிஞ்சுக்கிறதோ மட்டும் மாணவர்களுடைய பொறுப்பு அல்ல அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு பல்கலைக்கழகம், கல்லூரிகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சிறந்த குடிமகனை, ஒரு சிறந்த குடிமகளை நம்ம உருவாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கூட படிக்காமலேயே மிகப்பெரிய அளவில் இருக்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, இருக்காங்கல்ல. அதே மாதிரி சில டிகிரிஸை படிச்சுட்டு கூட சில தவறுகள் செஞ்சுட்டு நிறைய போலீஸ் கேஸ் அப்படிலாம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல. அதனால படிப்பு என்பது ஃபார்முலா போய் அறிவு என்பது வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கியம் அதோடு கூடவே நல்ல குடிமகன், நல்ல குடிமகள், அதற்கு நல்ல சிந்தனைகள், முக்கியமா வேல்யூ சிஸ்டம், வேல்யூ சிஸ்டம், நல்ல வேல்யூ, நல்ல தர்ம சிந்தனை, எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம். நமக்கு இந்த கொரோனா வந்தது பாருங்க, அந்த பீரியட்ல தான் எல்லாரும் மாடி வீட்டுக்காரவங்க நல்லா இருக்கணும், எந்த வீட்டுக்காரவங்க நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்கார, ஏன்னா அவங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா நமக்கு வந்துடும் அது மாதிரி நினைச்சேன். அதை போல சமுதாயத்தில் எல்லாருமே, இந்தியாவில் ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 141 கோடி மக்களும் நல்லா இருக்கணும். அது மாதிரி உலகம் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் நல்லா இருக்கணும். அதற்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் சமுதாயத்துக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு அந்த மாதிரி மைண்ட் செட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டிய வேலையை பல்கலைக்கழகமும் கல்லூரிகளும் செய்ய வேண்டும். சப்ஜெக்ட், சிலபஸ் கம்ப்ளீஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ், கோல்டு மெடல் மட்டும் இல்லாமல் அது தேவை. அதோடு கூட நல்ல சமுதாய சிந்தனையை உருவாக்க வேண்டும், நல்ல வேல்யூஸை நமக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த சமுதாயம் வந்து யாருமே ஒரு பட்டினி சாவு இல்லாமல், யாருமே கஷ்டப்படாமல், யாருமே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம் என்னென்னலாம் செய்யணுங்கிறதையெல்லாம் ஒரு பல்கலைக்கழகமும் கல்லூரிகளும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதில் நான் பார்க்குற நிறைய வேல்யூ சிஸ்டம்ஸ் வந்து எம்ஓபி காலேஜில் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. என்னுடைய பாராட்டுகள்.
0: ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது கல்விங்கிறத தாண்டி அறத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். அதே மாதிரி இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. சோ செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கு அப்புறமா ஒரு அசைன்மெண்ட் எழுதணுமா, ஏஐ கொடுத்துடலாம், அந்த மாதிரி இந்த மாதிரி மாணவர்களுடைய சிந்தனை வந்து மாறிடுச்சு. பட் என்னதான் ஏஐ வந்தாலும் இந்த விஷயம் மனிதர்களால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த ஸ்கில் வந்து என்றைக்குமே மாறாது. இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பேசினா கூட இந்த விஷயத்த மனிதர்களால் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொன்னா அது என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்?
1: ஏஐயை பொறுத்தவரை நல்ல ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க. இந்த ஏஐயை வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏஐ நம்மளை ஒரு காட்டில் ரெண்டு பேர் ஓடிக்கிட்டு இருக்கான், புலி திறத்துது. ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா ஷூவை எடுத்து, கேன்வாஸ் ஷூ எடுத்து மாட்டிக்கிட்டே ஓடுறான். முன்னாடி இருக்கிறவன் கேட்குறான், இந்த ஷூ மாட்டினதுனால புலியோட வேகமாக ஓடுவியான்னு. புலியோட வேகமாக ஓட முடியாது, ஒன்னோட வேகமாக ஓடிடுவேன், புலி ஒன்றை பிடிச்சிக்கும் நான் தப்பிச்சுக்க வேணுமா. அதே போல் இந்த ஏஐ அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஒரு திறமைகளை அடிஷனலாக நமக்கு உதவி பண்ணுவதற்காக உள்ளதே தவிர இயற்கையான உள்ள மனித திறமையை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ திவ்யாவுக்கு ஏஐ நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும்னா, எனக்கு ஏஐ ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னா, யூ வில் ரீப்ளேஸ் மீ. ஆனால் இயற்கையாக எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நம்ம கற்றுக்கணும். உண்மையான நல்ல குணங்கள், மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய குணங்கள், மிஷின்கிட்ட இல்லாத குணங்கள், அது நம்ம இன்பார்ன் குவாலிட்டிஸ், அப்புறம் த்ரூ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்ல, அந்த குவாலிட்டிஸை, அந்த குவாலிட்டிஸில் கரெக்டாக சொன்ன மாதிரி அறம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி, மற்றவங்களுக்கு பார்த்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது ஏஐக்கு அது இருக்காது. ஏஐக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அது வாடாது. ஆனால் நம்ம வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிடுவோம். அது மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க மிகப்பெரிய துன்பத்தில் இருந்தோம்னா நம்மளை அறியாமல் நம்ம ரெண்டு கண்ணையும் தண்ணி வரும். ஆனால் ஏஐக்கு தண்ணியே ரோபோவுக்கு வராது. ஆகையினாலே இயற்கையிலே மனித குணங்கள், நற்குணங்கள் இருக்கிறது, அந்த நற்குணங்களை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஏஐயை நமக்கு ஒரு உதவியாளராக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
0: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். நீங்கள் சொல்லும் போது நான் இங்கிலீஷில் படித்த ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருது, ஏஐ வில் நெவர் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் பட் ஹியூமன்ஸ் வித் ஏஐ வில் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் வித்தவுட் ஏஐ அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லுங்க.
1: கரெக்ட், நல்லா சரியாக நீங்கள் படித்து அந்த ஞாபகப்படுத்தி இந்த நேரத்தை சொல்கிறீங்க. அதே தான், those who are able to handle AI will replace those who will not know to handle AI. கரெக்டா சொன்னீங்க, அதேதான்.
0: கரெக்ட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை ஆண்டுகள் அனுபவத்தோட சிறப்பான ஆளுமையா திகழ்றீங்க. சோ நீங்க இன்றைய மாணவர் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்வீங்க சார்?
1: மாணவ சமுதாயத்துக்கு நான் ரொம்ப சுருக்கமா சொல்ல வருவது, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ரொம்ப தன்னம்பிக்கையோட இருங்க. மாணவர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோட இருங்க. பொறுப்புகளை நிறைய ஷேர் பண்ணிக்கங்க, பொறுப்புகளை எடுத்துங்க. ஷார்ட் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம நல்ல ஒரு கார் வாங்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், வீடு வாங்கணும், அது அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணாம மாணவ சமுதாயம் சமுதாயத்துக்கு என்ன செய்யலாம், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு, முக்கியமாக சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், 17 goals இருக்கு. எலிமினேஷன் ஆஃப் பாவர்ட்டி, ஸ்டாப்பிங் ஹங்கர், டெத்து, அது மாதிரி வாட்டருக்காக வார் வரப்போகுதுங்கிறோம், அது வராமல் பண்ணுவது எப்படி, இப்படி 17 sustainable goals மனசில் வச்சு இந்த சமுதாயத்திற்காக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு சிறந்த தலைவர்களாக வர வேண்டும், யார் எந்த துறையில் போகிறாங்க அந்த துறையில ஒரு பெரிய தலைவர்களாக வர வேண்டும்ங்கிற ஒரு கோலை வச்சுக்கிட்டோம்னா 100 வயது ஆயுசு பத்தாது நமக்கு. ஒரு குறுகிய இதை வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 வருஷத்துல எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டோம்னா லைஃபே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தன்னம்பிக்கையோட சமுதாய பொறுப்போட சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லா மாணவ சமுதாயத்தையும் கேட்டுக்கொள்வதோடு கூட அவங்களை வாழ்த்துகிறேன்.
0: ரொம்ப அருமை சார். அண்ட் நீங்க வந்து சஸ்டைனபிள் ஃபியூச்சரை பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு இந்த தலைப்புல இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப்போட இனாகரல் கெஸ்டா நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரிக்கு வந்ததும் இங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்து இந்த நேர்காணல் கொடுத்ததும் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்?
1: ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த முதல்ல எம்ஓபி காலேஜ் வந்து ஒரு A++ ஒரு சூப்பர் அருமையான கல்லூரி. அதுல இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய தலைப்பு அதை விட சிறந்த தலைப்பு, லீடர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதோட கூட அந்த எய்ம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சிறந்த ஆர்கனைசேஷன் இதோட இணைந்து இன்னைக்கு செயல்படுது. அதுல இவ்வளவு மாணவர்களும் ஆசிரியர்களும் பிரின்சிபாலும் எல்லாரும் இணைந்து போட்டி போட்டுக்கொண்டு இதை ரொம்ப அருமையா இந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது. அதுல இந்த கம்யூனிட்டி ரேடியோ சென்டர் வச்சு நல்ல செயல்களை எல்லாம் சமுதாயத்துக்கு கொண்டு போகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா பாராட்டக்கூடியதா இருக்குது. அதனால இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 18 கோல்ஸையும் பத்தி நிறைய பேசி அதை வந்து 2 அதுல ஒர்க் ஷாப் பண்ணி மாணவர்களுக்கு அந்த ஸ்கில் திறமைகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் இந்த சமுதாயத்திற்காகவும், சமுதாயம்னா இந்தியா மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அவர்களுடைய பேரம்பேத்தி காலம் வரையும் பல்லாண்டு இந்த பூமி சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக 2 எப்படி லீடர்ஷிப் எடுக்கணும் திங்க் பண்ண போறாங்க. பெருமையான விஷயம், ஒரு நல்ல விஷயம். அதை சிறப்பாக செய்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் நீங்க கொடுத்ததுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா எங்களுடைய மாணவர்கள் இதுல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருப்பாங்க நம்புறோம். நன்றி சார்.
1: நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. மை கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் இங்கே பார்க்கறது ரொம்ப அருமையான எல்லா மாணவர்களையுமே, ஒரு ஒரு மாணவரையும் ஒரு லீடராக பார்க்குறேன். மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோ டு கல்லூரி நிர்வாகத்துக்கு. நல்ல சிறப்பாக பண்ணுறீங்க. பெஸ்ட் விஷஸ்.
0: தேங்க்யூ ஸோ மச்.
1: பர்டிகுலர் திவ்யாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவங்கள ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
0: கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.

आप रहे हैं। You're all listening to MOP Community Radio 107.8 MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனை சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் லீமா பேசுகிறேன். நான் ஒரு அத்லட் பிளேயர். அத்லட்டில் போல் வால்ட்ன்ற ஈவெண்ட் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட என்னத்தை பற்றி பேச வந்திருக்கேன்னாக்க, பொண்ணுங்களால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். பொண்ணுங்களால் எல்லாமே முடியும், முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் பொண்ணுங்களால் பண்ண முடியும். பசங்களுக்கு மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இல்லை, பொண்ணுங்களாலையும் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும். எல்லா வீட்லேயும் பசங்களை எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு வெளியே அனுப்புதாங்களோ, விளையாட அனுப்புதாங்களோ, அந்தளவுக்கு பொண்ணுங்களை அனுப்புறது இல்லை. பசங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. நான் கிரிக்கெட் விளையாட போதேன், ஃபுட்பால் விளையாட போதேன்னு பசங்க எல்லா இடத்துக்கும் போதாங்க, வராங்க, விளையாடுறாங்க. ஆனால் பொண்ணுங்க, நான் அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னாலுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பொண்ணுங்களால் முடியாதா என்ன? பசங்க விளையாடுறாங்க, பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறாங்க, பொண்ணுங்களும் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும். பொண்ணுங்களையும் விளையாட அனுப்பணுன்றதான் என்னுடைய டார்கெட். இந்தியாவில் பொண்ணுங்க எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸில் எந்த அளவுக்கு பொண்ணுங்க அச்சீவ் பண்ணுறாங்க, பொண்ணுங்களே இல்லை ஸ்போர்ட்ஸில். அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான். நிறைய பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்தும் பேரண்ட்ஸ் அனுப்பாததுனால தான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதில்லை பொண்ணுங்க. பொண்ணுங்களால் எல்லாமே முடியும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு போல் வால்ட்டர். போல் வால்ட்டுன்றது வந்து ஒரு குச்சை வச்சுட்டு ஓடி போய் டேக் ஆஃப் எடுத்து ஜம்ப் பண்ணி பெட்டில் விழணும். இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஈவெண்ட்டு, இருந்தாலும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது போல் வால்ட் ஸ்கூல் ஈவெண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி என் பிடி மேம் சொன்னாங்க. அதுக்கு நான் ஏன் கேட்டதுக்கு அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, பொண்ணுங்களால் போல் வால்ட் பண்ண முடியாது, போல் வால்ட்டுக்கு காம்படிஷனே இருக்காது, காம்படிட்டர்ஸே இருக்காது, அதனால தான் ஸ்கூல் ஈவெண்ட்டில் பாய்ஸ்க்கு மட்டும் போல் வால்ட் இருக்குது, கேர்ள்ஸ்க்கு போல் வால்ட் இல்லை அப்படின்னாங்க. ஏன் இப்படி? கேர்ள்ஸ்க்கும் ஸ்கூல் ஈவெண்ட்டில் போல் வால்ட் வச்சாக்க கண்டிப்பாக நாலு பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதை வைக்காததுனால தானே ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காங்க, வைக்காததுனால தானே யாருக்கும் தெரியல, வைக்க வேண்டியதானே. பொண்ணுங்களால் முடியாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க? பொண்ணுங்களால் எல்லாமே எப்பயுமே முடியும், முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் பொண்ணுங்களால் அச்சீவ் பண்ண முடியுன்றதை பற்றி தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை. ஸ்போர்ட்ஸ் பண்ணால் உங்கள் பாடி முதல் ஃபிட்டாக இருக்கும், நீங்கள் முதல் ஹெல்த்தியாக இருப்பீங்க, அதுதான் உண்மை. ஸ்போர்ட்ஸால் என்ன முடியாது? ஸ்போர்ட்ஸால் எல்லாமே முடியும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சீட் கிடைக்கும். நான் இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் காலேஜ் எம்ஓபி காலேஜில் படிக்கிறேன். என் காலேஜ் எனக்கு ஃபுல் ஃப்ரீ சீட் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்டல் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க? ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸ்பான்சர்ஸ், ஃப்ரீ காலேஜ், ஃப்ரீ ஹாஸ்டல் எல்லாமே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் தான் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் பண்ணால் உங்களுக்கு தான் நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது இல்லை. ஸ்போர்ட்ஸ் பண்ணால் நீங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுருக்க போதீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க போதீங்க. தட்ஸ் ஆல். ஸோ எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு, முக்கியமாக கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் நீங்களாம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு ஸ்போர்ட்ஸ்க்கு போகலான்னா போகாத, உட்காந்து படின்னு டீச்சர் சொல்கிறதுனால தானே அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ் பண்ணாமல் இருக்கா? அந்த பொண்ணு போய் டீச்சருக்கு பயந்து தான் அந்த பொண்ணு கிரவுண்டுக்கே போக மாட்டா, அப்படியே இருக்கீங்க. டீச்சர் நீங்கள் என்கரேஜ் பண்ணாக்க போதாங்க பசங்க. ஒரு மோஸ்ட்லி நிறையா ஸ்கூல்ஸில் பிடி பீரியட்னாக்க அந்த பீரியட் ஏதாவது ஒரு மிஸ் வந்து உட்காந்து அவங்க மட்டும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியல. பிடி பீரியட்னால் அது வந்து ஏதாவது ஒரு மிஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்றதான் பசங்களுக்கு தெரியுதே தவிர, பிடி பீரியட்னால் பேசணும்னு தெரியல. ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுங்கள், முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணி பண்ண வைங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

ஈடு. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.

0: आप राय।
1: வணக்கம் சார். எப்பொழுதுமே கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. இன்னைக்கு மாணவர்களோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஸோ எங்களோட கான்க்ளேவுக்கும் வேல்டிக்டரி சீஃப் கெஸ்டாக வந்திருந்தீங்க. ஸோ இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்?
2: கேள்வி கேட்குற இடத்துல மட்டும் இருந்தாலும் பதில் சொல்ற இடத்துல நான் இருந்திருக்கேன். எனக்கு ரெண்டு பொண்ணுங்க உங்களை மாதிரி, ஸோ அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பதில் சொல்லணும். பிளஸ் எங்கள் வீட்டம்மா இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேளுங்க கேளுங்க கேட்டாங்க. ஸோ பதில் சொல்றது என்னுடைய வேலையை தான் வச்சிருக்கேன். இட்ஸ் நாட் எ நியூ திங் டு மீ.
1: ஓகே சார், எனக்கு கான்க்ளேவினுடைய அனுபவம்
2: இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் அதை அங்கேயே சொன்னேன், நம்ம வந்து எப்பயுமே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து பார்த்து பேசி ஆகணுங்கிறது, அது வந்து நமக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்கும் நான் பார்க்குறேன். அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஐ டோல் யூ என்னுடைய பிள்ளைங்க வயசு உங்களுக்குலாம், அப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வசதி, அந்த எனர்ஜி, அந்த தாட் ப்ராசஸ், அவங்களுடைய இந்த ஐடியா, இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஷன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் எப்பயுமே.
1: ஓகே ஸோ சார், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட கம்பேர் பண்ணும்போது டிஜிட்டல் மீடியா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கொடுத்துருக்குன்னு நீங்கள் ஃபீல்
2: பண்ணுங்க? ஃபியூச்சரில் நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா எது மெயின் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதே ஒரு டிஸ்பியூட் இருக்கு. நான் வந்து நான் தான் மெயின் மேன், நீங்கள் தான் மெயின் பீங்க, யார் மெயின்ங்கிறது இல்லை. ஸோ வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம்ங்கிறது வந்து ஒரு காலத்தில் பிரிண்ட் மீடியாவாக இருந்தது, தென் டெலிவிஷன் மீடியாவாக இருந்தது. நாங்கள் வந்து பிரிண்ட் மீடியாவில் இருந்தபோது அப்போ தான் வந்து கேபிள் டிவி அப்படின்னு ஒன்று உள்ளே வருது. அப்போ வந்து அன்னைக்கு இருந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் இருங்க சார், இந்த டிவிக்கார் வந்துருட்டும்பாங்க, நாங்கள்லாம் அவர்கிட்ட பயங்கரமாக எஜிடேட் பண்ணி சண்டை போட்டு, அப்போ நாங்கள்லாம் ரிப்போர்ட்டராக தெரியலன்றோம். அப்போ வந்து நாங்களே டிவிக்கு போயிட்டோம் கடைசியில். ஸோ வந்து அது என்ன அன்ன டெக்னாலஜி வந்து யூ கேனாட் அவாய்டுங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வந்து நீங்கள் அதை வந்து இன்கார்பரேட் பண்ணியே ஆகணும். அப்போ இன்னைக்கு வந்து டெலிவிஷனுங்கிற ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் போயிடும். நியூஸ் பேப்பருங்கிற டெக்லைனிங் மோடு போயிருச்சு, டெலிவிஷனுங்கிற சேச்சுரேஷன் பாயிண்ட் நிற்குது. இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா தான் பூமிங்கில் இருக்குது. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இது அது எதுவுமே இல்லை. ஸோ மீடியா அவ்வளோதான் நான் பார்க்குறேன். அது வந்து வயா மீடியா வேணால் வேறையா இருக்கலாம், டெக்னாலஜி வேற இருக்கலாம், யூ ஆர் ரீச்சிங் டு த காமன் மேன் ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா, இல்லாட்டி வாட் ஆர் யூ ப்ராமிஸ், ஒரு நல்ல பாட்டு கொடுப்போம், நல்ல ஜோக் கொடுப்போம், நல்ல ஃபிலிம் கொடுப்போம், வாட் ஆர் யூ ப்ராமிஸ் த்ரூ யூர் மீடியா, அதை நீங்கள் ப்ராமிஸ் டெலிவரி பண்ணுறீங்களா, தட் இஸ் அவ்வளோதான். ஸோ அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சோசியல் மீடியாங்கிற டிஃபரன்ஸ் இல்லை, நல்ல மீடியா என்டர்டெய்னிங் மீடியா அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம்.
1: ரைட் சார், பியூட்டிஃபுல்லி சார். அண்ட் இன்னைக்கு வந்து பல டேர்ம்ஸ் சொல்கிறாங்க சார், அல்காரிதம், கிளிக் பெயிட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்களுடைய சாய்ஸஸை டிசைட் பண்ணக்கூடிய, ஷேப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இன்னைக்கு இளம் ஜேர்னலிசம் பர்சியூ பண்ண நினைக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும்?
2: ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது எத்திக்ஸை மட்டும் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ வந்து அல்காரிதத்தை ஃபாலோ பண்ணாமல் அல்காரிதத்தை கிரியேட் பண்ணுற இடத்துக்கு நகரணும். அப்போ நீங்கள் என்ன புதுசு புதுசாக பண்ணுறீங்களோ அது பாப்புலரைஸ் ஆச்சுன்னா அதை நோக்கி தான் அந்த அல்காரிதம் ஒர்க் பண்ணும். யூ மைட் பி அவேர் அந்த அல்காரிதம் எப்படி இருக்கும், மோஸ்ட் வியூ எதுக்கு வருதோ அதை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும், அது வந்து ரெவின்யூ வரணும். நிறைய பேர் பார்க்குறாங்க, அதில் ஆட் போடுறதுக்காக அவங்க ரெவின்யூ பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூடியூப் அப்படிங்கிறது கூகுளுடைய ஒரு ப்ராடக்ட், அந்த யூடியூப்பில் ரெவின்யூ வர்றதுக்கு கூகுள் ஆட் சென்ஸ்னு உள்ளே வச்சிருப்பான். அப்போ அந்த கூகுள் ஆட் சென்ஸில் வந்து ஆட் போடுவான். அப்போ ஆட் போடணும்னா யார் நிறையா பார்த்தா தான் அவனுக்கு ஆட் வரும். அப்போ நிறையா பார்க்குறீங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அது நிறைய வியூஸ் தள்ளுறேன், அவன் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறான். அப்போ அதில் தம்னைல் மூலமாகவோ கண்டென்ட் மூலமாகவோ த பர்சன் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அது மூலமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து அவனுக்கு வந்து முக்கியமான விஷயம். அப்படி இந்த அல்காரிதம் வந்து பாண்டேன் வந்தால் பாரு, விஜய்னு வந்தால் ஓடுது, எலெக்ஷன் இப்படி வந்து அது ஒரு கீவேர்டை வந்து பிடிக்குது. நம்ம வந்து ஹேஷ்டாக்ஸ் டேக்ஸ் சொல்கிறோம், அது கீவேர்டை பிடிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்போ நாம ஒரு கீவேர்டாக இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்வேன். நீங்கள் வந்து அல்காரிதம் இப்போ எல்லாம் இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க, நானும் அதை ஃபாலோ பண்ணுங்களா, அதர் தென் எத்திக்ஸ் டோன்ட் ஃபாலோ, மேக் அதர்ஸ் டு ஃபாலோ யூ.
1: சார், இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் இந்த சமூகத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
2: நான் எதிர்பார்க்கறத விட்டுருங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் கேரண்டி, அது வந்து ஆர்டிகல் 19 வந்து சொல்லுது நமக்கு வந்து எவ்வளோ அது நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்ல, ஃப்ரீடம் ஆஃப் ரைட்டிங் சொல்ல, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், என் ஆக்ஷன் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பிரஷன், ரைட்? நம்ம வந்து யூ கேன் ஹேட் சம்மன் ஜஸ்ட் த்ரூ ஆக்ஷன், யூ கேன் லவ் சம்மன் ஜஸ்ட் த்ரூ யுவர் ஆக்ஷன். ஸோ வந்து அப்போ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்கிறான். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக கேரண்டி பண்ணியிருக்கான். இது வந்து ஒரு ரைட் மாதிரி இல்லை, ரைட் டு லிவ் எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்குதோ அது மாதிரி ரைட் டு எக்ஸ்பிரஸ் அது ஃபண்டமெண்டல் ரைட்டாக வச்சுருக்கான். ஸோ இது அல்டிமேட் ஃப்ரீடம். பட் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு, அப்போ எந்த வார்த்தையை எங்கே எப்படி பயன்படுத்துறங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ ஐ ஹாவ் த ஃப்ரீடம் அப்படிங்கிறதா நீ கண்ணாபின்னான்னு பேச முடியும். அப்போ வந்து இந்த மேனர் ஒன்று இருக்கணும். நீங்கள் உங்களுடைய ஃபேக்கல்ட்டிகிட்ட எப்படி பேசுவீங்க, உங்கள் பேரண்ட் எப்படி பேசுவீங்க, அப்போ அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மதித்து பேசுவீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா புறக்கணித்து பேசுவீங்களா, அதுதான். அப்போ வந்து இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிளானது, இது நம்முடைய ஃப்ரீடம் தான். ஆனால் அந்த ஃப்ரீடம்ங்கிறது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குதா, ஹர்ட் பண்ணாமல் இருக்குதா, பிலோ த பெல்ட் கீக் பண்ணாமல் இருக்குதா, இது நமக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறேன், அந்த மெசேஜ் பாஸ் ஆகணும். அது வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஏய் இன்னும் சூப்பராக இருக்கு ட்ரெஸ், ஆனால் நீ பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுவீங்க, இதை விட பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கி அப்படின்னு என்னதான் வேட்டி கேட்டது, கேவலமாக இருக்கு அப்படின்னு. ரைட், ஒரே மேட்டர் தான் மெசேஜ். அதை வந்து என்கரேஜிங்காக சொல்கிறது எப்படி இருக்கும், டிஸ்கரேஜிங்காக சொல்கிறது அவ்வளோதான். ஸோ அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறத நம்ம அதை மாதிரி சொல்லணும். எனக்கு பேசுகிறதுக்கான ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறனால அடுத்தவங்க ஹர்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்குங்கிறது இல்லை. நீங்க பேசினா அது உங்க மட்டும், நீங்க ஒரு சோத்துக்குள்ள பேசுறீங்கன்னு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இப்போ ரேடியோ பேசுறேன், சம்படி இஸ் லிசனிங். ஸோ ஐ ஹவ் டு பி வெரி வெரி கான்சியஸ் நான் சோத்துல தனியாக அது எல்லா மைக்கும் ஆஃப் பண்ணுறது எனக்கு நம்மளும் கெட்டவாத பேசுகிறேன். யூ என்ஜாய் யுவர் லைஃப், நோபடி கேர்ஸ். ஆனால் பப்ளிக்ல நீங்க வரீங்க, யூ ஆர் பப்ளிக்னா என்ன, ரெண்டு பேர் இருந்தாலே பப்ளிக் தான். இஃப் ஐ எம் டாக்கிங் டு யூ ஐ ஹவ் டு பி கேர்ஃபுல்.
1: ஓகே, வெரி குட் சார். அண்ட் லாஸ்டாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இளம் ஜேர்னலிஸ்ட், அஸ்பைரிங் ஜேர்னலிஸ்ட், என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
2: வாங்க பாண்டே சேலஞ்ச் பண்ணுங்க, வெயிட்டிங் ஃபார் யூ. இன்னைக்கு கரண்ட் சிஎம் சொல்றது போல ஐ எம் வெயிட்டிங். நீங்க வரணும், நிறைய சேலஞ்ச் பண்ணணும், புது புது விஷயங்களை கொண்டு வரும். இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்திக்ஸ் தான். அதுதான் வந்து ஒரு காமெடியான விஷயமா மாறிடுச்சு, அது வந்து எல்லாரும் ஃபன் பண்ணக்கூடிய. நீங்க வந்து யாராவது ஒருத்தர் சீரியஸா இருக்கிறேன், ஹானஸ்டா இருக்கிறேன், ஸ்ட்ரைட்டா இருக்கிறேன்னு சொன்னா அவனை இழிச்சவன்னு பார்க்கக்கூடிய சொசைட்டியா மாறிடுச்சு. அது இல்லாம ஒரு ஹானஸ்டிக்கு ஒரு வேல்யூ கிடைக்கணும். நீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அதை வந்து வேல்யூ பண்ணணும்னு நான் விரும்புறேன்.
1: ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.

0: இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஹலோ, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.
0: என்ன ஃபிளாக் ஹோஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சா?
1: ஆபீஸ்ல முடிச்சாச்சு, தோ இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அங்க போய் ஃபிளாக் ஹோஸ்டிங்.
0: என்ன, வீட்ல போய் ஃபிளாக் ஹோஸ்டிங்கா? என்ன சொல்ற?
1: ஆமாப்பா,
0: இது எதுக்கு தி? வீட்ல எதுக்கு ஃபிளாக் ஹோஸ்டிங்?
1: நம்ம அரசு ஹர்கர் திரங்கான்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க, அத பத்தி கேள்விப்படலையா நீ?
0: ஹர்கர் திரங்காவா? அப்படினா
1: நம்ம 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுற விதமா நம்ம இந்திய அரசு அவங்கவுங்க வீட்டுல தேசிய கொடியை ஏத்த சொல்லிருக்காங்க.
0: ஓ சரி சரி, இது எதுக்கு செய்யணும் தீக்ஸ்?
1: இந்த முயற்சியை நம்ம அரசு கொண்டு வந்ததுக்கு மெயினான ரீசன் என்ன தெரியுமா? குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தங்களோட தேசத்தோட பெருமையை தெரிஞ்சுக்கணும், அதே நேரத்துல கொண்டாடணும்ன்றதுதான். எல்லாரும் ஆபீஸ்ல ஸ்கூல்ல கொண்டாடுறத கேள்விப்பட்டிருப்போம், கொடி ஏத்திருப்போம், எல்லாமே பண்ணிருப்போம். ஆனா கொரோனா காலம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த சூழ்நிலைகள் நிறைய தடவை மாறி வந்துருச்சு.
0: ஆமாப்பா, நீ சொல்றதும் கரெக்ட் தான்.
1: இது மட்டும் இல்லாம நம்ம கொடி ஏத்துறத படம் பிடிச்சி www.hargartiranga.com அப்படின்ற வெப்சைட்லயும் போஸ்ட் செய்யலாம், தெரியுமா?
0: இதுக்கு முன்னாடி யாராவது அந்த வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிருக்காங்களா?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? இப்ப கூட நிறைய பேர் போஸ்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்பவும் 100,000+ மேலான பேர் தங்களோட போட்டோ எல்லாம் போட்டு தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க.
0: நானும் இப்ப போயிட்டு நேஷனல் பிளாக் வாங்கி எங்க வீட்டுல கொடி ஏத்த போறேன். அந்த போட்டோவை இந்த வெப்சைட்ல நான் அப்லோட் பண்ண போறேன். கேட்டீங்களா மக்களே, நீங்களும் உங்க வீட்டுல மூவர்ண கொடி ஏத்துங்க. hargartiranga.com என்ற வலைத்தளத்துல போய் நம் தேசிய கொடியின் அருமை பெருமைய தெரிஞ்சுக்கோங்க. மக்களே, நீங்களும் உங்க வீட்டுல கொடி ஏத்துற மாதிரி போட்டோஸோ இல்ல பிளாக் வந்துட்டு உங்க ஷர்ட் பாக்கெட்ல இல்ல கிளாத்ல வந்துட்டு பின் பண்ண மாதிரியோ ஒரு போட்டோ எடுத்து ஹர்கர் திரங்கா என்ற வலைத்தளத்துல அப்லோட் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

வணக்கம் நேயர்களே, இது காசு மேல காசு வந்து நிகழ்ச்சி. வார வாரம் நம்ம வந்து வெவ்வேறு தொழில்துறையை சேர்ந்த தொழில் முனைவர்களை சந்திச்சுட்டு வர்றோம், அவங்களோட சாதனைகளை பத்தி பேசிட்டு வர்றோம், அந்த தொழில் முனைவோர்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பேசிட்டு வரோம்.

0: இந்த வாரம் நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மர் நடக்குது, எங்கே பார்த்தாலும் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கிளாஸஸ் வந்து தெருக்கு தெரு நடக்குது. நிறைய குழந்தைங்களும் அதில் பங்கு பெறுறாங்க, நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க. போன வாரம் வந்திருந்த திருமதி பிரீத்தி கோவிந்தராஜன் கூட அதுதான் சொன்னாங்க, ஒரு சென்டரில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடத்தினாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து லாபகரமான ஒரு தொழில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இல்லாமல் வந்து ஒரு குழந்தைங்களுடைய சென்டர் இருக்கவே முடியாது, ஒரு ஒர்க் ஷாப் சென்டர் இருக்கவே முடியாது. ஸோ அதுக்கு அடிப்படையில் வந்து என்னென்ன தகுதிகள் வேணும், அதுக்கு நம்ம எப்படி தயார் பண்ணிக்கணும், கிரியேட்டிவிட்டி மட்டும் இருந்தால் போதுமா இல்லை இதுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் எழும். அந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி ஏறக்குறைய 200 ஒர்க் ஷாப்ஸ் நடத்திட்டு கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட ட்ரெயினர்ஸ் அப்புறம் 1000 மேற்பட்ட டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ் நடத்தி பலரை வந்து என்டர்பிரினரை உருவாக்கி இருக்கிற திருமதி ஷியாமலா தேவி அவங்கள தான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் சந்திக்க போகிறோம். அவங்க வந்து என்னன்னாக்க இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க வீட்டிலேருந்தே, அதுக்கப்புறம் நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதன் மூலமாக வந்து நிறைய இடத்துல விற்பனை கேலரி மூலமாகவோ இல்லை தனியாக எக்ஸிபிஷன்ஸ் வச்சு அதுலேயும் வந்து அவங்க வந்து அந்த அதை விற்பனை பண்ணுற ஒரு வல்லுநராகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி மேக்கிங் அப்படிங்கிற அந்த கலையை வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து நிறைய என்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. அது அவங்க சொன்ன தகவல் படி கிட்டத்தட்ட 2000 பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் எப்படி கற்றுக்கிறது, இந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ்களை எப்படி அணுகிறது, அதுக்கு என்ன செலவாகும், அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, இப்படி பல்வேறு தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க சொல்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்து நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வணக்கம் மேடம். ஓகே, இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்த ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி மேம் வந்தது?
1: நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போறதே கொஞ்சம் இந்த இதுல கிராஃப்ட் ஐட்டம்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டி செஞ்சுட்டு இருப்பேன்.
0: ஓகே,
1: அது அதே வந்துட்டு ஃபியூச்சர் அப்படி டெவலப் பண்ணிட்டு நான் வந்து எம்ஏ கிராஜுவேட் பண்ணாலும் அந்த ஃபீல்ட்ல எதுவும் அகாடமிக்கா எடுக்காம இதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா எல்லா ஹாலிடேஸ்ல எப்ப இருந்தாலுமே இதை ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பண்ணிட்டேதான் இருப்பேன், கிளாஸஸ் போயிட்டே இருப்பேன். தென் அது தவிர நான் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா ஹோம் சயின்ஸ்ல பண்ணேன்.
0: ஓகே,
1: அதுல நிறைய கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம் நிறைய கத்துக்கிட்டேன். அதுலயே டெய்லரிங் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங் இன்டீரியர்ஸ் நிறைய பண்ணிருக்கேன். பட் இந்த ஃபீல்ட் எனக்கு பிடிச்சதுனால இதே ஒரு சிங்கிள் லைனா எடுத்து வந்துட்டேன்.
0: ஓகே, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கணும் அப்படின்னா ஆர்ட்ல என்னென்ன வகையான ஆர்ட்ஸ் இருக்கு, கிராஃப்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு?
1: ஓகே, இது ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாருமே வந்து இப்போ லீவ்னு பார்த்தானே ஏதாவது ஒரு விதத்துல ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் கத்துப்பாங்க. தட் ஷோஸ் த இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவர் ஒருத்தரோட அந்த ஏஜ்ல வர இன்ட்ரெஸ்ட். இது நீங்க கேக்குற மாதிரி ஆர்ட்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா பேசிக்ல குழந்தைங்க லெவல்ல இருந்தே நம்ம வந்து டிராயிங் தான் பேசிக் எல்லா ஸ்கூல்ஸ்ல எல்கேஜில இருந்து இல்லையா, அவுட்லைன் போட்டு கலர் ஃபில்லிங் அது கொஞ்சம் அவங்களுக்கு அவங்க மைண்ட் தென் மோட்டர்னா எல்லாமே அவங்க ஹேண்ட் எல்லாம் பர்ஃபெக்ஷன் கொடுக்கறது அந்த பேசிக்ல இருந்தே வருது. அந்த லெவல்ல இருந்தே அவங்களுக்கு அந்த கலரிங் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பேசிக்ல இருந்து டெவலப் ஆயிடுது. ஒரு சிலர் வந்து அதையே வந்து நல்லா லைனா எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி வரப்போ கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா கிரேயான்ஸ்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு ஜஸ்ட் ஜென்ரல் கலரிங் ஒர்க், அதுக்கப்புறம் இது வாட்டர் கலர், தென் போஸ்டர் கலர்ஸ், தென் ஃபேப்ரிக் கலர்ஸ், கிளாஸ் கலர்ஸ், அது மாதிரி நிறைய இருக்கு. இதுல ஆயில்ஸ் வரைக்கும் நிறைய இருக்கு. அதே மாதிரி கிராஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராஃப்ட் வந்து பேசிக் பேப்பர் கிராஃப்ட்ல இருந்து மோல்டன் கிராஃப்ட், அதுக்கப்புறம் ஷில்பக்கார்ல மீனம் சாரி இதுல ஒர்க் பண்றது, மோல்டிங் டோல ஒர்க் பண்றது, அந்த மாதிரி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் அதுலயும் நிறைய இருக்கு.
0: ஓகே, இப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல பெயிண்டிங் அப்படிங்கறது ஒரு பார்ட்னு சொல்லலாம். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்கு?
1: பெயிண்டிங் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா ஒரு நல்ல ஒரு இந்த ஃபீல்டே நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஃபேப்ரிக் பெயிண்டிங் தெரிஞ்சிருக்கணும்.
0: ஓகே
1: ஓகேங்களா. அதுக்கான பெயிண்ட்ஸ் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வாட்டர் கலர், போஸ்டர் கலர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதான் சொன்னேன் இல்லையா, கிளாஸ் கலர்ஸ் இருக்கு, ஆயில்ஸ் இருக்கு. இது டிஃபரெண்ட் ரேஞ்சஸ். இதை வச்சு நம்ம செராமிக் கலர்ஸ், சில்க் கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பெயிண்டிங்ல மட்டும்.
0: ஓகே. இப்ப வந்து இந்த மாதிரி பெயிண்டிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதுக்கெல்லாம் வந்து நீங்க கிளாஸஸ் எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் பண்றீங்க?
1: இப்ப பேசிக்கா வீட்ல வந்துட்டு நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனாவே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது பேரு வின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்ற நேம்ல பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே.
1: இது தவிர வின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்ற நேம்ல நான் என்னோட இன்ஸ்டிடியூட் வச்சிட்டு இருக்கேன். இது தவிர நான் வந்து தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் த்ரூ பிரிலைட் இண்டஸ்ட்ரீஸ்ல சூப்பர் டீச்சரா செலக்ட் ஆயிருக்கேன். சோ நான் வந்துட்டு எல்லா இங்க ஸ்டேட்லயும் டீச்சர்ஸ் நிறைய பேரை கன்வெர்ட் பண்றது என்னோட ஒர்க். அதாவது இப்போ யாராச்சும் நியூ ஆண்டர்பிரனரா டெவலப் ஆகணும் அப்படின்னா அவங்களை கன்வெர்ட் பண்ணி அவங்களை இந்த ஃபீல்டுல ஒரு டீச்சரா கன்வெர்ட் பண்றது என்னோட மெயின் ஒர்க். சோ ஐ டீச் தெம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த ஃபீல்ட கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கைட்லைன் கொடுக்குறேன்.
0: ஓகே. இப்போ இருக்கிற மக்கள்ல வந்து எந்த மாதிரியான, இப்போ வந்து குழந்தைங்க, அப்புறம் டீனேஜ் கேர்ள்ஸ், பாய்ஸ், அப்புறம் வந்து மேரேஜ் ஆன உமன்ஸ் ஹஸ்பண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறா அதிகமா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல?
1: அதிகமா பாத்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் கோயிங் சில்ட்ரன் அண்ட் ஹவுஸ் வைஃப்ஸ், இவங்கெல்லாம் மெயினா இன்ட்ரெஸ்ட் காட்டுற குரூப் பார்த்தானா. அப்படி பார்த்தா மேல் மெம்பர்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பாய்ஸோ இல்லனா இன்க்ளூடிங் எல்டர்லி பீப்புள் லைக் மேல் மெம்பர்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி. பட் டீனேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த ஃபீல்டுல.
0: ஓகே. இப்போ இதுக்குன்னு ஏதாவது டிப்ளமோ கோர்சஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா?
1: இப்போ நான் குடுக்கற இந்த சர்டிபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ நான் இருக்கிற கம்பெனில வந்துட்டு டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் ஒரு கோர்ஸ் நாங்க குடுக்கறோம். அந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் சப்மிஷன் எல்லாம் இருக்கு. ஒரு 1 month டைம் கொடுத்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்றோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 1 month கழிச்சு அவங்களோட ஒர்க் டேலண்ட பார்த்து அவங்களால எவ்வளவு எஃபிஷியன்டா ஒர்க் பண்ண முடியும் பார்த்துட்டு அவங்களுக்கு டீச்சர் ட்ரைனர்ஸ் கோர்ஸ் ரெஜிஸ்டர்ட் டீச்சரா கன்வெர்ட் பண்றோம்.
0: ஓகே.
1: ஓகேங்களா. அந்த சர்டிபிகேட் இருந்தாலே அவங்க இமீடியட்டா ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் ஆகலாம். அப்படி இல்ல இந்த மாதிரி இல்லனா அவங்க இண்டிவிஜுவலா வீட்ல இருந்து அவங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீட்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணலாம். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கலாம். அவங்களும் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். இது தவிர வந்துட்டு அவங்க இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸ் எடுத்து செய்யறாங்க இல்லையா, வீட்டுல ஆண்டர்பிரனரா இருக்கணும், வெளியில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ண பிடிக்கலன்னா இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனரா அவங்க இருந்து எடுத்து ஒர்க் பண்ணலாம்.
0: ஓகே. இப்போ வந்து எம்ப்ராய்டிங், அப்புறம் வந்து இப்போ சாரீஸ்லயே வந்து அந்த ஜர்தோசி ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல வருமா? ஜுவல்லரி மேக்கிங் இதெல்லாம் கூடயா மேம்?
1: ஆமாங்க, ஜுவல்லரி மேக்கிங் கிராஃப்டோட சம்பந்தப்பட்டது. நம்ம வீட்ல இருந்தே அது ஒரு பிசினஸா எடுத்து செய்யறவங்க இது வரைக்கும் நான் வந்து மினிமம் 2500 கேண்டிடேட்ஸ்க்கு ஜுவல்லரி மேக்கிங் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன் ஆல் அரௌண்ட் தமிழ்நாடு. அவங்க வந்து இண்டிவிஜுவலாவே ஃபியூ ஆஃப் தெம் ஹவ் பிகம் என்டர்பிரனர். ஒரு சில பேர் வீட்டு அளவுல அவங்க பிசினஸ் பண்ணிக்கிறாங்க, ஓனாவும் பண்ணிக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அது இண்டிவிஜுவல் ஒரு அது ஒரு செக்மெண்டாவே பிரிச்சுட்டோம் ஜுவல்லரி மேக்கிங்ன்றது.
0: ஓகே. இப்ப நீங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு போய் நீங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க சொல்றீங்க, இப்ப ஆல் ஓவர் தமிழ்நாடு மக்கள் உங்களை அப்ரோச் பண்றாங்களா, இல்ல இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி
1: அவங்களே அப்ரோச் பண்றாங்க? இப்ப நான் என்ன ஃபீல்ட்ல இருக்கிறேன்னு சொல்லி தெரியும். அது மட்டும் இல்ல, நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரிலைட் இண்டஸ்ட்ரீஸ்ல சூப்பர் டீச்சரா இருக்கிறனால அவங்களும் நிறைய இடத்துக்கு என்ன அனுப்புவாங்க. இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா நாட் ஓன்லி தமிழ்நாடு அண்ட் கேரளா, அதர் ஸ்டேட்ஸ்க்கும் எங்களை அனுப்புறாங்க. அவுட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளான்னு பார்த்தா ஆந்திரப்பிரதேஷ், அப்புறம் இங்க கர்நாடகா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட அனுப்பி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்க.
0: ஓகே ஓகே. இப்போ வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒருத்தவங்க கத்துக்கிறதுக்கு என்னென்ன முக்கியம் மேம்?
1: முக்கியம் பார்த்தோன்னா எஜுகேஷன் எல்லாருக்குமே எல்லா அந்த ஃபீல்டு படிச்சு வர்றவங்க கம்மி தான். அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும், இன்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இருந்ததுன்னா ஃப்ரம் பேஸ் அவங்கள நல்லா கொண்டு வந்துடலாம்.
0: ஓகே. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கிட்டோம்னா என்னென்ன யூசஸ் இருக்கு, என்னென்ன பலன்கள் இருக்கு?
1: பயன்கள் பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லையா முதலே, இப்போ வீட்ல இருந்தே கிளாஸஸ் எடுத்து ஆன் பண்ணலாம். அதே மாதிரி ஒன்ஸ் கத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வீட்டுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால கேதர் பண்ண முடியல, அவங்களால அட்வர்டைஸ் பண்ணி கொண்டு வரக்கு முடியல அப்படின்னா 100% தே கேன் அவங்க அவங்கள வந்து அவங்க டீச்சரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஸ்கூல் டீச்சரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், சர்டிபிகேட் கொடுத்தேன்னா அந்த சர்டிபிகேட் வச்சு கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்கூல்ல இன்க்ளூடிங் ஏ லெவல் ஸ்கூல்லயே அவங்களுக்கு ஆர்ட் டீச்சரா ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த மாதிரி
0: இப்போ வந்து மோல்டிங் கிராஃப்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
1: ஆமாங்க.
0: அப்படின்னா என்ன மேம், அதுல என்ன பண்ணுவீங்க?
1: மோல்டிங் கிராஃப்ட்னா இதுக்குன்ட்டு ஒரு சில்பக்காரன்னு ஒரு மோல்டிங் டோ கிடைக்குது, அதை வச்சு நம்ம லைக் என்ன இப்ப டெடி பேர் மாதிரி பண்ணணும், ஃபிளார்ஸ் பண்ணணும், ஃப்ரூட்ஸ் பண்ணணும், இல்ல போர்ட்ரேட்ஸ் மாதிரி கையாலேவே அந்த இது ஒரு மேனோட ஃபிகர் பண்ணணும்னா அதெல்லாம் கொஞ்சம் அதுலயே பண்ண, ட்ரைபல் ஃபிகர்ஸ் இதெல்லாம் நம்ம கையால டைரக்டா மோல்ட் பண்ணி பண்றது. இப்போ மோல்டு கிடைக்கல நிறைய இடத்துல வந்து ஃபிக்ஸ்டு மோல்டு கிடைக்காது இல்லையா, அப்படிங்கிறப்ப கையால எப்படி பண்ணணும் அதெல்லாமும் நாங்க சொல்லி தரோம்.
0: ஓகே ஓகே. இப்போ வந்து கேண்டில் மேக்கிங்ல என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம பண்ணலாம்?
1: கேண்டில் மேக்கிங்ல ஜென்ரல் ஃப்ளோட்டிங் கேண்டில், அப்புறம் சென்டட் கேண்டில், அப்புறம் ஜெல் கேண்டில், ரெகுலர் அப்புறம் ஃபேன்சி கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா அது, அப்புறமா ரெகுலர் யூஸ் பண்றது வீட்டுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா கேண்டில்ஸ், கரண்ட் இல்ல அதப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒர்க்கும் சொல்லித்தரும். அதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ, மார்பிள் கேண்டில் டெக்னிக் இது மாதிரி நிறைய இருக்கு. அது ஒரு ஃபுல் கோர்ஸ், கேண்டில் மேக்கிங்ன்றதே ஒரு தனி கோர்ஸாவே சொல்லி தரோம்.
0: ஆஹா. இப்போ இந்த கிளாஸ் பெயிண்டிங், செராமிக் பெயிண்டிங்லாம் இருக்கு இல்லையா?
1: ஆமாங்க.
0: அதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, என்னென்னலாம் என்னென்ன கிரியேட்டிவிட்டிஸ் பண்ணலாம்?
1: ஓகே, இப்போ கிளாஸ் பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கு, ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் இருக்கு, ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் இருக்கு. ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் வந்து மெயினா இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு ஒரு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஏன்னா எல்லாருமே விண்டோஸ்ல டோர்ஸ்ல எல்லாம் இப்போ கிளாஸ்ல பெயிண்ட் பண்றாங்க இல்லையா, அது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங்ல சால்வன் பேஸ்ட் கலர்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணா வெளியில விண்டோஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை வச்சு நிறைய பேர் கத்துக்கிட்டாங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்து செய்யற அளவுக்கு தே கேன் பி இண்டிவிஜுவல் என்டர்பிரனர் அந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் எடுத்துக்கிட்டான்னா வால் ஹேங்கிங், வால்ல வந்துட்டு ஜஸ்ட் வீட்டுக்குள்ள வந்து வால் ஹேங்கிங் ஃபிக்ஸ் பண்றாங்களே அந்த மாதிரி ஒர்க்குக்கு ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் சூப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: ஓகே. இப்போ வந்து நிறைய விமென்ஸ் வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க, அவங்க வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்?
1: நிச்சயமா நல்லா இருக்கும். அதான் நான் சொல்றேன் இல்லையா, ஒண்ணு அவங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்றதுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒண்ணு சாரி பெயிண்டிங் பண்ணலாம், சாரில நீங்க முதல்ல கேட்ட மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க் இண்டிவிஜுவலா எடுத்து பண்ணலாம். ஜுவல்லரி மேக்கிங் இருக்கு, அது தவிர ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல இப்ப நான் நீங்க கேட்ட மாதிரி கிளாஸ் பெயிண்டிங் எடுத்து ஒரு யூனிட்டாவே பிக்ஸ் பண்ணி கூட அவங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல சின்ன சின்னதா எல்லாமே அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குன்னா ஜஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டுக்குன்னு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு எடுக்கலாம், அதர் தேன் தட் ஸ்கூல் டீச்சராகவும் கன்வெர்ட் ஆகலாம்.
0: ஓகே. இப்ப நிறைய விமென்ஸ் வந்து அவங்க வீட்லயே நிறைய கிரியேட்டிவான பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்றாங்க, அது எல்லாத்தையும் சேல் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்?
1: எடுத்துட்டு போய் காமிச்சு அப்ரோச் பண்ணி ஒரே ஒரு அதுல சின்ன டிராபேக் என்னன்னா சேல் ஆனாதான் டேபிள்னு ஒரு சில இடத்துல இருக்கு, பட் அது ஓவர் கம் பண்ண முடியும், அவங்களால மீட் அவுட் பண்ண முடியும்னா அந்த மாதிரி கொடுத்து சேல் பண்ணலாம். இல்ல இண்டிவிஜுவல் எக்ஸிபிஷன்ஸ் அவங்களா வந்து எக்ஸிபிஷன் ஒரு இடத்துல பே பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்டால் எடுத்து பிக்சர்ஸ் அவுட்லெட்ல கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம்.
0: ஓகே. இப்போ வந்து இப்போ எக்ஸிபிஷன்ஸ்க்கே நம்ம கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன, நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணின திங்ஸ் அங்க அந்த இடத்துல வந்து இடம் பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்?
1: இப்போ இல்ல இதுக்குன்னு இந்த எக்ஸிபிஷன்ஸ்க்கு நடக்கிற இதுக்குன்னு அசோசியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நீங்க ஒரு ஸ்டாலுக்கான பேமெண்ட் என்னன்னு கேட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதுக்கு எவ்வளவு அந்த அஃப்கோர்ஸ் 8x8 or 10x10 feet சொல்லி ஒரு இடம் உங்களுக்கு அலாட் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள நீங்க என்ன வச்சாலும் அது உங்களோட ஐட்டம் தான். இப்போ வால் ஹேங்கிங் மட்டும் வைக்கணும்னு கிடையாது, நீங்க கேக்குற மாதிரி கேண்டில் மேக்கிங்கும் இருக்கலாம், அது ஜுவல்லரி மேக்கிங்கா இருக்கலாம், அது பிகாஸ் அது ஒருத்தர் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு என்டர்பிரனர் பண்ற ஒர்க் அது, சோ எனி திங் அவங்க என்னென்ன பண்றாங்களோ எல்லாமே சேல்ல வைக்கலாம்.
0: ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து மீடியாஸ்ல எல்லாம் போயிட்டு நீங்க இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்களா?
1: ஆமா, இப்ப என்னோட ப்ரோக்ராம் டெய்லி சுட்டி டிவின்ட்டு கிட்ஸ் சேனல் ஒண்ணு வருது, அதுல தினம் ஈவினிங் 6:30 to 7 என்னோட ப்ரோக்ராம் ஷாமாக்காவும் சின்ன சின்ன கிராஃப்ட்ன்ற நேம்ல ரிலே ஆயிட்டு இருக்கு. இது தவிர மேகசின்ஸ்லயும் அவள் விகடன்ல நிறைய ரைட்டப் கொடுத்துருக்கேன், ஆர்டிகல் பத்தி எல்லாம் கொடுத்துருக்கேன், எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணும், ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது தவிர இதுல மெகா ஒர்க் ஷாப்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய இங்க இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாம் கொடுக்கற ஒர்க் ஷாப்ஸ் அது மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுக்கிறேன். இது தவிர ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லயும் ஒர்க் ஷாப்ஸ் நிறைய கொடுக்கறேன்.
2: மேம் இப்போ வந்து அருணா மேம் வந்திருக்காங்க, அவங்களுடைய க்வெஸ்சன்ஸ் இப்ப கேட்பாங்க.
1: ஓகே,
0: வணக்கம் ஷியாமலா மேம்.
1: மேடம்,
0: இது வரைக்கும் நீங்க எத்தனை என்டர்பிரினர்ஸ் அதாவது ட்ரைனர்ஸ் வந்து தயார் பண்ணிருக்கீங்க? உங்களுடைய ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணி எவ்வளவு பேர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ட்ரைனராவோ இல்ல என்டர்பிரினராவோ ஆயிருக்காங்க?
1: ஓகே, இப்போ அப்படி பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல வந்து மினிமம் ஒரு 1000 ஆவது இருப்பாங்க. இப்ப ஜுவல்லரி மேக்கிங் பாத்தீங்கன்னா 2500 ஆவது இருக்கு.
0: தனிப்பட்ட முறையில வந்து அவங்க வந்து தனியாவும் சேல் பண்ணலாம் இல்ல ஏதாவது கடைகள்ல கொடுத்தும் சேல் பண்ணலாம் இல்லீங்களா? இப்ப இவ்வளவு காம்படிஷன் இருக்கிறப்போ இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஜுவல்லரி மேக்கிங் கத்துட்டு இது பண்றாங்க, அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்கா பப்ளிக்ல?
1: டிமாண்ட் இருந்துட்டேதான் இருக்கும். எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் இமீடியட்டா அதுக்கு மேக்சிமம் ஜுவல்லரி போட்டுதான் தேடுறாங்க இல்லையா? அத ஷாப்ல வாங்குறதுக்கு அவங்களே செய்யறது பிளஸ் அவங்களே ஆர்டர் எடுத்து செஞ்சு குடுக்கறது. இன்னொன்னு, நம்ம என்ன கலர் ட்ரெஸ் வாங்குறோமோ அதுக்கு மேட்சிங்க கண்டிப்பா கிடைக்க மாட்டேங்குது. சோ நம்மள ஒர்க் பண்றப்போ எந்த கலருக்கும் எதை வேணாலும் மேட்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறப்ப நல்லா போகுது.
0: ஓகே மேடம், அப்புறம் நீங்க வந்து இந்த ஹாபி ஐடியா சூப்பர் டீச்சர்னு சொன்னீங்க, இந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ், இந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு ட்ரைனர் ஆகலாம் இல்லனா வந்து இன்டிவிஜுவல் என்டர்பிரினர் ஆகலாம்னு சொன்னீங்க இல்லீங்களா?
1: ஆமா.
0: அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அது எப்படி அதுல கலந்துக்கிறது, அதுக்கு அத பத்தி சொல்லுங்க.
1: ஓகேங்க, இப்ப வந்துட்டு நான் வந்து பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் அது ஸ்டெரிக்கல் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுல சூப்பர் டீச்சரா இருக்கேன்.
0: ஒன்னு
1: என்னோட நம்பரை டைரக்டா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னா கிட்ட பேசினாலே நான் அவங்க நேம் நோட் பண்ணிட்டு ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் அந்த கோர்ஸ் வரப்போ அவங்களை யூஸ் பண்ணிப்பேன், அந்த இதுக்கு வர
0: சொல்லிடுவேன்.
1: இஃப் நாட் அவங்க டைரக்டாவே ஸ்டெரிக்கல் கம்பெனியோட அட்ரஸ் அவங்களுக்கு கேதர் பண்ண முடிஞ்சானா அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்க்கு என்னைக்கு அலாட் ஆயிருக்கோ சொல்லுவாங்க, அந்த டேட்டுக்கு அவங்களை வந்து கலந்துக்க சொல்லுவாங்க. அது பண்ணியாச்சு அப்படின்னா மினிமம் ஒரு முடிச்சதுக்கு அப்புறம் 1 month டைம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சப்மிஷனுக்கு ஒரு டைம் கொடுப்போம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட டீச்சரா கன்வெர்ட் பண்ணிடுவோம்.
0: ஓகே, இப்போ இது வந்து அது வந்து அந்த நிறுவனம் நடத்துற அந்த பயிற்சிக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து ஏதாவது வந்து கட்டணம் உண்டா?
1: கட்டணம் பாத்தீங்கன்னா வெறும் மெட்டீரியல் காஸ்ட். அது அந்த நிறுவனத்துல ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா வெறும் அவங்க கூட அவங்க என்ன பேமெண்ட் பைசா அவங்க பே பண்றாங்களோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் குடுத்துருவாங்க. சோ டீச்சிங் காஸ்ட் டோட்டலா ஃப்ரீயா தான் இருக்கும்.
0: ஓகே, ஒரு தடவை ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்றாங்க. இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்றாங்களா மேடம் இல்ல சென்னையில
1: மட்டும்? சொல்ல போன ஆல் ஓவர் இந்தியாவே நடக்குது.
0: பழக்கத்துலதான் நம்ம செஞ்சுக்க முடியும். அப்போ அந்த ஒரு ஒரு இந்த மாதிரி பர்டிகுலர் கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபுல் ப்ரொஃபஷனலா அதாவது நல்ல ஒரு கை தேர்ந்த திறனாளரா மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அதுக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணணும்?
1: அது வந்து ஆக்சுவலா இந்த பேசிக் இந்த கோர்ஸ் வந்து டீச்சரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தவிர இவங்க இண்டிவிஜுவலா நிறைய இடத்துல போய் கிளாஸஸ் கத்துக்கிட்டு இவங்களும் நிறைய டெவலப் பண்ணாதான் ஒரு நல்ல டீச்சரா கன்வெர்ட் ஆக முடியும். ஜஸ்ட் இந்த சின்ன ஒரு 3 days இல்ல 5 days கோர்ஸ்ல மட்டும் கிடைக்கும் சொல்ல முடியாது.
0: ஒரு அவுட்லெட்
1: அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு இந்த கோர்ஸ்லயும் வரலாம் அப்படிங்கறதுக்காக அந்த ஷார்ட் டியூரேஷன் கொடுக்குறோம். இது தவிர அவங்க வந்து இண்டிவிஜுவலா வெளியில போய் டீச்சர்ஸ் கிட்ட போய் நிறைய நிறைய கத்துக்கணும். இப்போ நான் சொல்ல மோல்டன் கிராஃப்ட் வந்தாலே மோல்டன் கிராஃப்ட்ல கிட்டத்தட்ட 100 வெரைட்டிஸ் இருக்கும். சோ அதுல ஏதாவது அவங்க ஒரு அளவுக்கு டீப்பா கத்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்க டெவலப் பண்ணிக்கலாம் அதுல.
0: ஓகே, அதுல என்னென்ன மேடம் இந்த கோர்ஸ்ல வந்து இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன எல்லாமே கத்து கொடுக்கறீங்களா?
1: ஆமாங்க, பேசிக் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், அப்புறம் மோல்டிங் கிராஃப்ட், அதுக்கப்புறம் சில்க் கலர்ஸ், செராமிக் கலர்ஸ் நிறைய இருக்கு, 3D அவுட்லைனர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு மெயினா கத்து கொடுத்துருவோம். கேண்டில் மேக்கிங்
0: இந்த இப்போ முந்தைய எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு சீசன் தான் இருந்தது, நவராத்திரி டைம் இல்ல கேண்டில்னாக்கா வந்து அந்த கிறிஸ்துமஸ் டைம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சினரியா கொஞ்சம் மாறிட்டு இருக்கு, எல்லா டைம்லயும் வந்து இந்த பூம்புகார்ல வந்து விற்பனை மையம் எல்லாம் வச்சிருக்காங்க, இப்போ உங்க கண்ணோட்டத்துல, ஏன்னா நீங்க அதுல ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால, அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு வந்து இன்னும் சீசன்ல வந்தா விற்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்ல ஆல் டைம் அதுக்கு விற்க முடியுமா, மக்கள் வந்து வாங்குற அந்த ரசனை வந்து அதிகரிச்சிருக்கு
1: எல்லா டைமும் அவங்களுக்கு அது இருக்கான்னு கேக்குறீங்க இல்லையா?
0: ஆமா.
1: ஓகே, இது முன்னாடி இருந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட், இன்க்ளூடிங் டீச்சர்ஸும் ரொம்ப கம்மி. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கணும்னா போயிட்டு வர டிஸ்டன்ஸ் எல்லாமே கம்பேர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப ஸ்கேட்டர்டா தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அவுட்லெட் நிறைய இருக்கு, கத்து கொடுக்குற இடம் நிறைய இருக்கு, அதே மாதிரி பையிங் கெப்பாசிட்டி அது பார்த்தா பண்ணி இருந்தது நல்லா இருந்தா உடனே வாங்குறதுக்கான

0: பக்கத்தில் இந்த மண் பொம்மைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த மண் கூழில் செய்கிற பேப்பர் வேஸ்டில் செய்கிற அதெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து இங்கே விற்பனை பண்ணுறாங்க. ஆனால் அந்த உடனே வந்து அந்த கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேப்பர்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாமே விற்கிறாங்க இல்லைங்களா? ஜுவல்லரி கூட வந்து காதில் கிடைக்குது, கேண்டில் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் அப்ரோச் பண்ணலாமா?
1: அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பா. என்ன சொல்ல, பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு தடவை பாப்பாங்க. சேல் வந்து இமீடியட்டா நம்ம பண்ற வர்க் வந்து ரீச் ஆகுதான்றது பாப்பாங்க
0: இல்லையா?
1: பாத்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்கிப்பாங்க. அதுக்கு முன்னாடி பேசிஸ்ல தான் மூவ் ஆகும்.
0: ஓகே, அப்ப மக்களோட ரசனை என்ன, இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கறத கொஞ்சம் நம்ம கிரியேட்டிவிட்டி போட்டு அதுக்கேத்த மாதிரி
1: வர்க் பண்ணுவோம்.
0: ஓகே மேடம், இப்போ வந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப சம்மர்ல பாத்தீங்கன்னாக்க எங்க பார்த்தாலும் சம்மர் கேம்ப் டிராயிங் சொல்லி கொடுக்குறோங்கிறாங்க, பெயிண்டிங் சொல்லி கொடுக்குறோங்கிறாங்க. பட் இது வந்து ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா எந்த மூணு வயசு குழந்தைக்கும் டிராயிங் வந்து ஃப்ரம் 3 to 15 போட்டிருக்கு போர்டு, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் டிராயிங் கிளாஸ். எந்தெந்த குழந்தை என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு, எப்படி வந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல எதை மாதிரி அவங்க கத்துக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன, ஒரு அடாலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க விட்டுடுறாங்க.
1: செஞ்சு குழந்தைங்களை கையில கொடுத்து அனுப்பிடுவாங்க. நமக்கு தெரியாது அவங்க இவ்வளவுதான் பண்ணாங்களா இல்ல டீச்சர் பண்ணி கொடுத்தாங்களா, நமக்கு நேர்ல போய் பார்க்க முடியாது. சோ அது எந்த இடத்துல அந்த மாதிரி தனித்தனியா அந்த ஏஜ் லிமிட்ட பார்த்து பிரிச்சு வச்சிருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி
0: ஏஜ் லிமிட்ட வச்சு பிரிக்கிறாங்க. இன்னொன்னு வந்து என்னென்ன மாதிரி ஏஜுக்கு என்னென்ன மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து கத்துக்க முடியும், அந்தந்த கலைகள் இருக்குங்கறதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும் பசங்களை.
0: ஏன்னா எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது
1: வந்து ரொம்ப டீப்பா பண்ணலாம். நான் சொல்ல மாதிரி கோல்டன் கிராஃப்ட் எல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க தான் பண்ண முடியும்.
0: கரெக்ட்,
1: அதெல்லாம் பார்த்துதான் நம்ம குழந்தைங்களை விடணும்.
0: ஓகே, இப்போ அந்த ஜுவல்லரி மேக்கிங் எல்லாம் வந்து எந்த ஏஜ்ல இருந்து கத்து கொடுக்கலாம் மேடம்? பண்ணலாம் இல்லீங்களா? அப்புறம் அந்த சாரி பெயிண்டிங், கேண்டில் மேக்கிங் அதெல்லாம் எந்த ஏஜ்ல?
1: சாரி பெயிண்டிங் கேண்டில் மேக்கிங் எல்லாம் ஏஜ் ஆஃப் 15 கரெக்டா இருக்கும்.
0: 15 இருந்து இந்த வேஸ்ட் மெட்டீரியல்
1: 13 to 15 இருந்து
0: ஸ்டார்ட் பண்ணலாம். வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு ஆர்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லீங்களா? இப்போ வந்து அந்த சன்னல் ஜூட் வச்சு பண்றாங்க, அப்புறம் வந்து இந்த தென்னமர ஓலை வச்சு பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க சொல்லி கொடுக்கறீங்களா? அதுக்கு வந்து ப்ராடக்ட் செஞ்சா அதுக்கு டிமாண்ட் இருக்குங்களா?
1: வேஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வர்றப்போ வந்து தட் இஸ் மோர் ஆஃப் கமர்ஷியலி என்டர்பிரனர். அதாவது அந்த ஒரு ஃபீல்ட மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும்.
0: ஓகே
1: ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ நாங்க பண்றது வந்து மல்டி லெவல், எல்லா விதமான கிராஃப்டையும் சேர்த்து சொல்லி தரோம்.
0: சரி,
1: நீங்க சொல்றது வந்து அந்த ஒண்ணு மட்டும் ஒரு யூனிட்டா எடுத்து செய்யணும்.
0: சரி சரி சரி. ஓகே, இப்போ ஒரு ட்ரெய்னரா இருந்தா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லீங்களா? ஒரு அதுக்கு வந்து அந்த டீச்சர் ட்ரெய்னிங் கோர்ஸும் உதவுது. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட்டுகிட்டையும் போய் கொஞ்ச நாள் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவங்க ட்ரைனர் ஆகலாம், இல்ல வீட்டுல இருந்தே தேவையானதை செஞ்சு அவங்க விற்கலாம். அப்படித்தானேங்க? ஹலோ,
1: மேடம் உங்களோட சவுண்ட் பிரேக் ஆகுது, சொல்லுங்க.
0: இல்ல இப்போ வந்து நீங்க டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் பத்தி சொன்னீங்க. அந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முதல்ல அடிப்படையில என்னென்ன கலைகள் என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் வருதுங்கறது ஒரு ஃபவுண்டேஷன் கத்துட்டு அதுக்கப்புறம் ஹலோ
1: ஃபவுண்டேஷன் குடுக்கறது வந்து அந்த பேசிக்ல தான் எல்லாமே நாங்க சொல்லிடுவோம். ஓகேங்களா? அந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ்ல எது இம்பார்ட்டன்ட், இது பண்ணா என்ன எந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணி போகலான்ற அந்த மாதிரி ஒரு ஹாஃப் செஷன், ஹாஃப் டே செஷன் ஃபுல்லுமே அதை வச்சு அவங்களுக்கு எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணலாம்
0: அப்படிங்கறதையும்
1: கொண்டு போகலான்றது அவங்களுக்கு தனி ட்ரைனிங் கொடுத்துருவோம்.
0: சரி சரி, அப்ப அதை வச்சு அவங்க மேலும் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லீங்களா?
1: ஆமாங்க.
0: ஓகே.

0: இன்னும் சார் இருக்கு முடிச்சு இல்லாமா, ஏன்னா இவன் என்ன முதல்ல கேட்டாங்கன்னு தெரியல. பிரீத்தி என்ன போல எல்லாம் கேட்டாங்கல்ல வரும்ல சார். ஓகே மேடம், இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது வந்து இந்த மாதிரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் நடத்துகிறப்போ தானும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொலைபேசி எண்ணையும், அது எப்போ நடக்கும், அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வரணும், எவ்வளோ செலவாகுங்கிற டீட்டெயில்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நம்ம நேர்கள் நிச்சயமா பயனடைவாங்க.
1: ஓகேங்க, இப்போ வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணனா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்குன்றது நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டீச்சரா எப்படி கன்வெர்ட் ஆகலாம், வீட்டுல இருந்து எப்படி ஆன் பண்ணலாம் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ அந்த கோர்ஸ் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா என்னோட போன் நம்பரும் என் பேரும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் நீங்க கத்துக்கிறதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி உங்களோட காஸ்ட் வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் தான் மெயினா நீங்க பே பண்ண போறீங்க. ஓகேங்களா, டீச்சிங் காஸ்ட் டோட்டலா ஃப்ரீ, கம்பெனி நடத்துறதுனால. இதுக்கு டீச்சிங் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 750 to 1000 ருபீஸ் குள்ளதான் வரும். ஓகேங்களா, எல்லாமே இதுல என்ன முக்கியமான ஐட்டமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஏ டு இசட் அந்த கம்பெனில நாங்க என்னென்ன திட்டத்தை இருக்கோ அத்தனையுமே சொல்லி கொடுத்துருவோம்.
0: நேர்களே, ஷியாமலா தேவி மேடம் வந்து இப்ப அவங்களுடைய தொலைபேசி என்ன சொல்றாங்க நீங்க எல்லாம் குறிச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்து வீட்டுல இருந்தே பொருட்கள் செய்யணும்னாலோ இல்ல அதே அவங்கள மாதிரியே ட்ரெயினர் ஆகணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நிச்சயமா அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அந்த பயிற்சி நடத்துறப்போ உங்களை கூப்பிட்டுட்டு அதுல கலந்துக்க வைப்பாங்க. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது காசு மேல நிகழ்ச்சி, எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. குறிச்சுக்கோங்க, சொல்லுங்க மேடம்.
1: என் பேர் ஷாம்லா தேவி, என்னோட போன் நம்பர் 9840944614. மறுபடியும் சொல்றேன், 9840944614.
0: ஓகே, நேர்கள் நீங்கள் அதில் குறிச்சிட்டு இருந்திருப்பீங்க நம்புறோம். இது வரைக்கும் ரொம்ப அழகாக ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் மூலமாக என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம், அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் கூட மேடம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. மேடம், இது வரைக்கும் எங்கள் நேர்களுக்கு இவ்வளோ தகவல்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் நேர்களே, அடுத்த வாரம் வேற ஒரு தொழில் முனைவோரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தொடர்ந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லை லெட்டர்ஸ் எழுதுங்க. உங்க சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்தந்த வல்லுநர்கள்ட்ட பேசி அவங்கள எங்க ஸ்டுடியோல கூட்டிட்டு வரதுக்கு முயற்சிகளை நாங்கள் எப்பவுமே செய்ய காத்துட்டு இருக்கோம். அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி மேம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசெண்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா?
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான், என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Tea. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா will definitely you know not spoil the earth.
6: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
7: நீங்க கேட்டு
8: வெளியில போகும்போது வீட்ல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும்.

0: trying to map the ancient journeys of Tamils through the journeys of sea turtles. And sea turtles, according to him, have been guiding how people started traveling across seas. And if you put a bottle with RFID on the Pondicherry coast, maritime historians like Balu would say, if you put it in the month of, this is March, if you put this bottle with RFID on the Pondicherry beach, where it will end?
1: California.
0: It will end up in California. If you put it in June, where it will end?
1: Into Taiwan.
0: If you put the same RFID bottle in the month of June, it will end in another part, that is Taiwan. If you put it in November,
1: it will go to Burma.
0: So during the month of November, the Natukote Chettiars of Burma would put all the teakwood logs on the Airavati River, on the Burmese coast, and those teakwood logs would arrive in no time on the Thoothukudi coast.
1: 24 days.
0: And they would also inform through the pigeons persons on the Orissa coast about the shipment of logs. So you have many interesting tales to listen from Balu, and he would show many interesting slides where Obama's wife does Pandi enbadu oru parambariya vilaiyattu Tamil Nadu. Pandi is a traditional game of Tamil Nadu which Obama's wife plays, according to Balu. And he has discovered 30,000 names of Tamil names of towns across the coastal parts of the world using the turtle journeys. So this is a short introduction about a very remarkable person who doesn't have any affiliation. He's an independent researcher. All of us have some affiliation. We are either students or scholars or faculty of university. So he has taken retirement and he is doing it as a lifetime mission. And nobody can talk with authority about Sangam literature from a maritime perspective, about ancient boat construction with references to Sangam literature like Balu. So I invite Balu to give this keynote.
2: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் ஒரு 400 வருஷமாக வந்த ஆங்கிலத்தை நம்ம எல்லாரும் பேசுகிறோம். நான் ஏன் தமிழ் பேசுகிறேன்னா, இப்போ 400 வருஷமாக ஆங்கிலம் இங்கே வந்திருக்கு, ஆனால் 2500 மணி தமிழ் உலகம் முழுக்கும் போயிருக்கு. அதனால தான் நான் தமிழில் ஆரம்பிக்கிறேன். இந்த ஹியூமன் சிவிலைசேஷனுக்கு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த சென்ஸுக்கு என்ன காரணம்னு யாருக்கா சொல்ல முடியுமா? நம்ம வை வி ஆர் ஹியூமன்ஸ், இந்த சிக்ஸ் சென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யாருடைய பேஸ் நமக்கு இருந்தது? Can you tell which is the base for human civilization, which is the base for human reforming? According to me, according to my experience, animals. Animal behavior is the base for the human civilization. If you want to go to some other area, the animals can guide you. For the sky birds, for the land, elephant and bulls and animal, other animals, and for the sea, dolphins, whales, shark. But the main thing is land-ocean connected turtles. A turtle can help you to reach the entire globe. You can do circumnavigation with the turtle's carrier and supported by the bird's carrier. According to my experience, the bird carrier, turtle carrier, even the dolphin carrier, almost on the same line, same parabolic curvature, because one on wind current, another on surface current, another on bottom current. These three because of the earth rotation. So you are here, I think so you might have traveled in different vehicles. Can you tell which is the fastest vehicle so far you travel? நீங்கள் இதுவரைக்கும் போனதிலே வேகமான வண்டி எது? நீங்கள் நிறைய பேர் வண்டியில் போயிருப்பீங்க. விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள் சோ ஃபார் யூ ட்ராவல்? ஸ்பீட் கேன் யூ டு ஷோ ஒன் பர்சன் ஹூ கேன் ஆல்வேஸ் ட்ராவல் சின்ஸ் இஸ் பர்த் சின்ஸ் எண்ட்? யாராவது பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணவங்களை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நாங்கள் எல்லாரும் தான். எட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள் சோ ஃபார் வி ட்ராவல், 107,300 கிலோமீட்டர்ஸ் செல்ஃப் ரொட்டேஷன். Why you are not feel? Because we are in the main place, surrounded by water, with the safeguard of Western Ghat and Eastern Ghat. You never feel the journey tiredness. If you are in the Assam, you can feel the vibrations. If you are in the northern pole or if you are in the southern pole, you can feel the traveling experience. But here you are so comfort because you are central seat traveler. பஸ்ஸில் போகிறப்ப ஃப்ரண்டில் உட்காந்தாலும் பயப்படுவீங்க, கடைசியில் உட்காந்தாலும் பயப்படுவீங்க, ஆனால் சென்ட்ரலில் மூணாவது சீட்டில் உட்காந்து பயப்பட மாட்டீங்க. த சேம் ஃபீலிங் யூ ஆர் ஹேவிங் திஸ் பார்ட். தட்ஸ் வை இன் தமிழ் ஆல்வேஸ் மென்ஷனிங் கடலை வேலியாக கொண்ட நிலம், நீர் சூழ்ந்த உலகு, ஆடிசூழ் உலகு. பிகாஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ் ப்ரொடியூஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஜியோ மேக்னெட்டிக் வேர் யுவர் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா இஸ் வெரி ரிச் அண்ட் ஆல்சோ த ஹியூமன் பிரைன் இஸ் வெரி ரிச். ஈவன் தோ எனி இன்வென்ஷன் ஃப்ரம் த அப்ராட், த அல்டிமம் யூசர் இஸ் அவர் இன்ஜினியர்ஸ் ஒன்லி. ஈவன் இஃப் யூ ப்ரொடியூஸ் மொபைல், த மிஸ்ஸிங் கால் ஒன்லி வி கேன் ஏபிள் டு டூ, பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங். அண்ட் ஆல்சோ த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஃபஸ்ட் மென்ஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர் ஒன்லி, இளமும் பொழுதும். அண்ட் தேர் சிஸ்டம் இஸ் திணை கோட்பாடு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். திணை தான் தெரியுங்களா? மருதம், முல்லை. அதில் மருதம் வந்து இஸ் மேன்மேட். ஆல் அதர்ஸ் நெய்தல், முல்லை, குறிஞ்சி, பாலை இஸ் அ நேச்சுரல், பட் மருதம் இஸ் நெய்தல் பிட்வீன் த ஹில்ஸ் அண்ட் த சி ஆன் த ரிவர் கோஸ்ட் அந்த ஆன் த ரிவர் பேங்க்ஸ். அண்ட் திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் தே நோ த எர்த் ஞாலம், தே நோ த ரொட்டேட்டிங் எர்த். திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் தே நோ த பெரும்பொழுது. எவ்ரி இயர் தேர் தே செக்மெண்டட் இன் சிக்ஸ் போர்ஷன் பெரும்பொழுது, அண்ட் எவ்ரி டே இஸ் சிக்ஸ் போர்ஷன் இஸ் சிறுபொழுது. And these people, they are very experienced in Dakshinayanam, Uttarayanam, Padasalavu, Tenisalavu. And they are very experiencing in Mulunilavu, Irunilavu. That means they are fantastic in sun, moon, planets, stars, and also cloud physics. Well, the first cloud physics knowledge to know about the earth is from Tamil Nadu. தெரியுங்களா cloud physics? நான் தெரியுமா? மேகங்களை வைத்து பூமியின் அடிப்பக்கத்தை ஆய்வது. பூமி எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்கும், பூமி எப்படி சுற்றுன்றதை மேகத்தை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுவாங்க. கோழிக்கால் மேகம்ன்ட்டு அந்த மேகத்தை வச்சுக்கிட்டு தான் உலகம் முழுக்க போயிட்டு வந்தாங்க. எந்த மேகம் எப்படி மழை தரும், எந்த மேகம் எங்கே எர்த்வாக் வரும்னு சொல்லுவோம், எந்த மேகம் எங்கே வால்கேனிக் வரும்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பஞ்சபூதம் என்ன தெரியுங்களா? பஞ்சபூதம் அதை ரெண்டாக சொன்னவங்க யார் தெரியுங்களா? பஞ்சபூதத்தை ரெண்டாக சொன்னவங்க இருந்து ஒரு உலகத்துலேயே ஒரே ஒரு கம்யூனிட்டி தான் ரெண்டாக சொன்னாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயத்துக்கு தமிழில் என்ன பேர் தெரியுங்களா? விசும்பு. இன்னொரு பேர் வானம், இன்னொரு பேர் வெளி, கடுவெளி, பறவெளின்னு சொல்லுவாங்க. இந்த நாளும் நீர், நிலம், நெருப்பு, காற்று வந்து ஒரே இதில் அடக்கினாங்க. என்னென்னா வெப்பம், ஃபயர். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எர்த் இஸ் ஃபார்ம்டு பை த சன்ஸ் வெப்பம். அந்த வெப்பத்திலேருந்து தான் நிலம் உருவாகுது, நிலத்திலேருந்து தான் அந்த வெப்பத்திலேருந்து தான் நீர் உருவாகுது. அந்த வெப்ப சுழற்சி 1,09,000 கிலோமீட்டர், 7,000 கிலோமீட்டர் பூமி சுற்றினா காற்று வராதா? அதில் தான் அந்த நீர், நிலம், நெருப்பு, காற்றை வந்து வெப்பமும் வெளியும் பிரித்தாங்க. இந்த கான்செப்ட் தான் சைனாவில் இருக்குது, இன்யாங் தேரியாக இருக்குது. ஏன்னா இந்த பகுதி இதான் நீங்கள் எல்லாரும் ஓஷன்ஸ் கேள்விப்படுவீங்க. பீச் வாட் ஆர் தி ஓஷன்ஸ் யூ நோ? என்னென்ன கடல் உங்களுக்கு தெரியும்? விச் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஓஷன் விச் குளோபல் தே நோ? உலகம் முழுக்க தெரிஞ்ச ஓஷன் எது? இந்தியன் ஓஷன். பிகாஸ் வை மீன் திஸ் ஓஷன் they are in touch with west, they are in touch with east, they are the hub for the entire global. Today we are talking about the globalization about the Europeans and US, the first globalization made by the Tamil seafarers, which for US very difficult to what is called digest, but this is true. Humans are very late comers, only 25 lakhs years before that the total globe is full of animals. Humans are only the fourth quaternary people. And we call the fourth quaternary as a Pleistocene and Holocene. Holocene is only 18,000 years. And Pleistocene, 18,000 years to 25 lakhs years. And how the humans conquered the world. Today you are for us, these all animals are meat only. For us is all animals are meat. We are love with chicken, we are love with goat, or we are love with all animals. But the ancient people who respect the animals, who got the knowledge from the animals, who love the birds, even they love the tree. The tree they are treating as a elder sister. படிச்சிருப்பீங்க புன்னை மரம் வந்து அக்கா அவர்கிட்ட போகாதுன்னு பாட்டுலாம் இருக்கு நம்ம கிட்ட. அண்ட் ஃபார் த சீஃபேரிங் கேன் எபிள் டெல் விச் இஸ் த பெஸ்ட் சீஃபேரர் ஆஃப் த வேர்ல்ட்? உலகத்திலே மிக முக்கியமான சீஃபேரர் யார் சொல்ல முடியுமா? ஃபினிஷியரா, இல்லை கிரீக்கா, இல்லை சைனீஸா, இல்லை ஈஜிப்தா? யார் யார் ஈஜிப்தா? ஈஜிப்தின் இன்ஃப்ளூயன்ஸ் உலகம் முழுக்க இருக்கா? ஈஜிப்த் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கா, இல்லை சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவில் இருக்கா, இல்லை சைனாவில் இருக்கா, இல்லை கிரீக்கில் இருக்கா, யூரோப்பியனில் இருக்கா? can ever tell one community which they are known to all. Tamil. Not that thing. Is Indian Ocean known to all because of the Tamil seafarers? The Tamil seafarer influenced everywhere, in all part of the world. The total global coast is 15 lakh kilometers. Out of that, 8 lakh kilometers is connected with the humans. And the 8 lakh kilometers, near about 3,000 rivers are connected with the estuary. And all the 3,000 rivers, the Tamil influence is there. It's a very fact. Wherever the river ends with the sea, it's called estuary. The estuary is converted into harbor. The Tamils are fully connected. You can see this. Wherever you go, like Egypt, Oman, China, wherever you go, you can find the Tamil inscriptions. And this is fantastic about the landscape of Tamil Nadu. Now, this is only 1956 separated Madras state. After that, 1969 called as Tamil Nadu. But initially, Valluvar, 2000 years back, he called this as Maninirum, Mannum, Malayum, Aninjadak, Kadam, Kondadaran. Maninir is not Kadal. Moonu pokkam Kadal irukku. மண் இருக்குது. இந்த மண்ணில் தான் மருத நிலமும் முள்ளையும் இருக்குது. அந்த மலை தான் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் காடு, ஈஸ்டர்ன் காட்டு. அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அணிநிழக்காடு. நீங்கள் பூவுல நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரசித்து பேசுவோம். சோலா ஃபாரஸ்ட், அந்த சோலா ஃபாரஸ்ட் தான் அணிநிழக்காடு. இந்த இதை எல்லாத்தையுமே அரணா சொல்ல வள்ளுவர், இந்த நாலுமே தான் உங்கள் பாதுகாப்பு, நாலுமே தான் எங்களுடைய வெல்த். இந்த நாலு இருந்ததால் தான் உலகமே இங்கே தேடி வந்தோம். இந்த இதில் தான் இந்த ரிவர் பேஸ் சிவிலைசேஷன் உருவாச்சு. தாமரபரணி ஆறு சிவிலைசேஷன்னு, தென்பெண்ணை சிவிலைசேஷன்னு, உங்களுக்கு பாலாறு சிவிலைசேஷன், காவேரி சிவிலைசேஷன் சொல்லிட்டு, வையை ஆறு, மூல வையை ஆறு சிவிலைசேஷன் சொல்லிட்டு ஒரு 17 ஆற்றுப்படுக்கை. அந்த 17 ஆற்றுப்படுக்கையில் டோட்டல் குளோபல் ட்ரேடி இவங்க வந்து கனெக்டில் வச்சுருந்தாங்க. இஸ் வெரி 40 minutes. 1300 டெக்ஸ்ட் விச் இஸ் டாக் அபவுட் த ஓஷன். இட் இஸ் நோ வேர் இன் எனி லிட்ரேச்சர் ஆஃப் த வேர்ல்டு. 1300 டெக்ஸ்ட் ஒன்லி அபவுட் சீஃபேரிங், seafaring, travelling, and the boats, and the ships, and anything about the seafaring, global circumnavigation is 1300 texts is there. This is fantastic. Dravidian name, ethana perku theriyum kaithu koodiyuma, Dravidian. Dravidian ku meaning theriyuma? Adhukku mundi Dravidian na Dramila anuvaanga, Damida anuvaanga, Thiraimala anuvaanga, Dramilam solvaanga. For me, according to my long research, Thiraimeeler is the word, is a basic for the Dravidian. திரை மீலர் மீன் த மேன் ஹூ கேன் கோ இன் டு த சீ அண்ட் ரிட்டர்ன் பேக். திரை மீலுதல், கோயிங் இன் த டீப் சீ அண்ட் ரிட்டர்ன் பேக். தட்ஸ் வை த டோட்டல் குளோபல் லிங்குஸ்டிக் ஃபேமிலி, யூ நோ த டூ திங்ஸ், குளோபல் ரேசஸ், டிரவிடியன், காகாசியன், மங்கோலியன், லாட் ஆஃப் ரேசஸ் அண்ட் லிங்குஸ்டிக் ஃபேமிலி. ஹியர் த ஏஷியா த த்ரீ மேஜர் லிங்குஸ்டிக் ஃபேமிலிஸ், டிரவிடியன், ஊரால், ஆல்டிக். பட் திஸ் டிரவிடியன் இஸ் கனெக்டட் வித் த என்டையர் குளோபல். தே ஆர் கனெக்டட் வித் Australasian, they connected with the Negroid, they connected with the Mongolian, they connected with the South Americans. Entire global is connected with the Tamil because of the seafaring. Because of their seafaring, they were connected with the entire, from here to here, from here to here, here, here, entire. These are the first people who connected east, west, north, south because of the seafaring. So going by foot, going by land, is very difficult to cover the entire world. But going by ship, based on the strategical, based on the wisdom, the ancient wisdom, they can go. For us, we know, we thought that only Chera, Chola, Pandya, Pallava, they are the seafarers. According to me, our ancient Abhajis, our ancient Paleolithic people, our ancient Middle Paleolithic people, they are the initial seafarers. First, they are able to travel to the entire world. They are unable to return. After they finding the turtle corridor, they are able to return back to the same place. Then only the global trade started. Then only global marketed. So far in any language, only Tamil language is having around 38 mercantile communities. 38 mercantile communities, you know that Nana Desigar, Padanan Visayathar, Munutruvar, Yaranutruvar, Ainutruvar, Nupatruvar, Padanatayaran, Valanjir, Aivol, Manigarmam, Anjivaram. There are 40 to 45 communities they are able to travel. Then Padinan Visayathar. Padinan Visayathar means the man, the team that can go to the 18 countries. Visaya means country. 18 countries they are going and they are collecting the material and they are returning back to their hometown. This is the thing, last 114 years they are working on this. This is called Nasaric, which is the first formatted language, which is the first civilized language. They are working on that. For that, the Tamil is also there. And this is the only group which is connected with all other groups. This is the only group which is connected to the entire world. Whether it's Korea, Japan, or Russia border, or is the Arctic Circle, or is the South America, Argentina, anywhere, this is a family they connected. And for us, we thought only Kattumaran. Initially, some people asked me 10 years back, Kattumarakaran eppadi kadalla poiruk mudiyum? Yen neenga vandu Tamil Tamil pudichittu alaiyringa? Nareya per idhula vandu now we are seeing as a full-fledged man, but what are the problems? Initially I faced, I only know. But this is the thing, this is not only the Kattumaran which Britishers chose to us. We forget these people. Paimarakappal, Navai, Odam, Thoni. These ships can able to go to the entire world on the ocean currents, on the wind. Vali Thoilaanda Uruvan Varuga, kelvittirupeenga. This ship, the special feature of the ship is constructed by 42 woods. Nowhere in the world, the total world, Europeans, they are able to know about only 4 woods. But in Tamil, they know the Ayinipala, they know Udharevengai, they know Marudu, they know all entire. They are able to construct the ship with the 42 types of woods. And the major part is all the foreign ships, they are getting affected by the lightning. Iditangana kappal erinjirum, mara kappal erinjirum, ana Tamil kappal mattum eriyadu. ஏனால் இந்த மரம் வந்து கருங்காலி மரத்தால் கட்டப்பட்டது. கருங்காலி மரம் கட்டினா கப்பல் வந்து இடி தாங்கும், கப்பல் எரியாது. அது இல்லாமல் இந்த கப்பலில் 300 வகையான கம்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, ஏன்ஷியன் ஃபார் லாகிங். அண்ட் ஆல்சோ தே ஆர் யூஸிங் தி ஈங்கங்குடி. ஸோ மெனி வெஸ்டர்ன் காட் படிஸ்காலில் வெஸ்டர்ன் காட் வெல்த் தே யூஸ் அண்ட் தேர் ஹேவிங் ஸ்டோன் ஆங்கர்ஸ், 7-9 feet ஆங்கர் ஸ்டோன் ஆங்கர் ஸ்டீல் இஸ் இன் தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி மியூசியம். அண்ட் தீஸ் ஷிப்ஸ் கேன் ஏபிள் டு கோ டு எனி ஏரியா ஈவன் வித் த 1 meter drop. திஸ் இஸ் அ ஃபேண்டஸ்டி ஆஃப் தமிழ் ஷிப்ஸ். 1 meter 3 feet தண்ணி இருந்தால் கூட அங்கே போயிடும். ஃபாரின் கப்பலுக்கு 5 meter வேணும், 6 meter வேணும். ஆனால் தமிழ் கப்பல் 1 meter இருந்தால் கூட சின்ன ஓடையாக கூட கப்பல் வந்துடும். அதே மாதிரி பாய் மரத்தை இறக்காமல் நம்ம கப்பல் வரும். இதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கலாம். தி ஷிப்ஸ் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி தீஸ் ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐ வாஸ் தேர். தி ஷிப் கன்ஸ்ட்ரக்டட் பை டீம் செவரின் for this Sindhubad, what is called navigation pattern from Oman to Malaysia. I was in the crew with Ali Manik Fun Boy. That time only I realized, really, I'm very happy to be in Tamil Nadu because as a son of soil. Because these people, they conquer the entire world. And this is the area, starting from Spain to Tamil Nadu, entire area is with the communication. Entire, every 40 kilometers, every 50 kilometers, there are the ports. And every area is connected with their communication. And you know this, who the first inventor of debit card, credit card and Navala system, can you tell? Tamil people is the first people use the barter system even 3,000 years back. One man can go without any money to Greek and they can borrow money from others. And they can give some code word and they can borrow money, they can get the wealth and they can able to return back to the counterpart at Tamil Nadu. That's why the Tamils, maritime, mercantile communities having the entire linkage of the communication and their system, and they are having a promotion system, like you are using a media. And Tamils, they were using the media. The people, everyone talks about Tamil in those days, in Greeks, because the Greeks ruled by the king called Pandian. Not only West, the entire East is covered by the Tamil mercantile communities. Starting from Burma to Thailand, Thailand to Singapore, Malaysia, Indonesia, Australia, and even Japan, Korea, China, entire even Mexico, the Peru culture, Inca culture, everywhere these people connected. That's why they are mentioning, always mentioning, Kalandaru, Tiruvir, Pulumpeyar Makkal. See this, they are talking about the migrated people. And for that, one more thing is Adichanallur. How many of you know about Adichanallur? Can you raise your hand? Adichanallur. Adichanallur, there are a variety of skeleton, even I investigated, from Caucasian, Mongolian, and Australasian, Negroid, and world global communities, entire global community skeletons are available in Adichanallur. That's why we can see that this global area, this hub. And this is the main thing about the Silk Route, Spice Route. Why the Tamils are very popular, why still they are fighting for the rice, because of they are the hub between the Spice Route and Silk Route. And the Tamils know about both languages. They know Greek, they know Chinese. Chinese doesn't know Greek and Greek doesn't know Chinese. But Tamils, they know about the both languages. That's because of the hub. This is the hub. This was a global hub. And they know the Persian Gulf. They know the Red Sea. They know the Mediterranean Sea. The entire, even they know the Black Sea, Caspian Sea, entire area. They are connected by land and sea due to these

silk route and spice route. And not only that, Tamil Nadu is one of the oldest abadi, what is called Paleolithic site of the world. Here is clearly mentioned in the human fossil map. Even the Tanzania, they are totally backward. Even they known to world some 500 years back or 2000 years back, but this area is known to world so many years. But this is the area around 179, what is called lower Paleolithic site. அதாவது 17 லட்சம் வருஷம் முடிய மக்கள் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து சென்னையில் இருக்கு உங்களுக்கு. சென்னையில் தெர் இஸ் அ ரிவர் கால் கொற்றலையாறு, குசத்தலையாறு. தெர் இஸ் த எவிடன்ஸ் அபவுட் அதிரம்பாக்கம் எக்ஸ்கர்ஷன் ஷோஸ் மோர் தென் 30,000 குளோபல் இம்பாக்ட் ஃபேக்டர் ஜேர்னல் பேப்பர் ஸோ ஃபார் பப்ளிஷ்ட். இவன் 1863 சார் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் மெட்ராஸ் ஸ்டோன் எக்ஸ்பேக்டிங் பீரியட் டூ ஸ்டில் ஆஸ் அண்ட் டுடே வித் டாக்டர் சாந்தி பப்பு இஸ் ப்ரூவன் தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் திக்லி பாப்புலேட்டட் சைட் இன் த வேர்ல்ட். That's why from here there is a possibility of shifting on the sea even 1 lakh years back or 50,000 years back, even 18,000 years back. This is a possibility using the river and using the sea, the travelling on the ocean currents to Australia, travelling on ocean current to the entire world. Because this is very clear, this is called Kudiyam Caves and Adrambakam is so far published is officially 17 lakhs years back there is a movement. There is a people movement in that area and even 2 lakhs years back this is called an anatomical modern human or existing in that area. And this is going to be the one of the oldest rock art in the world. Even Bembetka before, this is in Tirupati, this is called Thakalagundu. And one more site is called Palani Mayankadu. There the mammoth is in the picture. The people are having the sword and dinosaur type animals are there. This is in Tirupati. And this is the Keelwalai, boat is there. And Adichanur really were pride about 3000 BC area, how their, what is called, the potteries are very, very civilized. And even in Alagankulam, 5 meters depth, these are the things found with the European boats, is underwater archaeology. Generally, people know about underwater archaeology in Mamallapuram some area, and Pumbagar some area, and Zarangambadi some area, and Kanyakumari still for them is a myth only. Still Lemuria, Kumarikandam, Kadalkonda, forest only, myth only. Because so far, people thought no one has entered that area, only literally they speak. But in Mamallapuram, according to my team visit, so far 15 kilometers, 16 kilometers, 35 meters depth, the man-made structures are there. Mamallapuram itself, 15-16, averagely Bay of Bengal, averagely 15-16 kilometers, we lost land into the sea. And with the evidence, this is all man-made structures. This is the Pumbagar. There is a structure temple 5 kilometers, 23 meters depth, and according to my study, 65 habitated sites under the water, up to 21 kilometers, 45 meters depth. This is one of the richest. This is one of the richest fishing ground in Tamil Nadu, even India, because the 17 village people around Pumbagar, they are doesn't have any depth. In India, depthless fishing villages only at Pumbagar, because 17 villages they are sustaining on this fishing ground. கேள்விட்டுவீங்க, செத்தும் கொடுத்தான் செய்த காதையும் கேள்விவிட்டுவீங்க. என்றைக்கும் முழுகி போன இடங்கள் இன்றைக்கி மீன் கிடைக்கிற இடங்களாக மாறி இருக்கு. அதனால் அந்த 17 மீனவ கிராமங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து மீனுக்கு பிரச்சனையே இல்லை. மீன் வேணும்னா ஒரு ஃபிஷிங் கிரவுண்டில் போய், ஒரு சன்கன் லேண்டில் போய் மீன் பிடிச்சி வந்துடலாம். இது வந்து வெறிதிரை வந்து வியநகர் விளக்கு, அதாவது பெரிய வெறிதிரைன்னா அகலமான அலை, அகலமான வந்து ஒரு ஊரே விலங்கு தான். நீங்கள் சொன்னீங்களே சுனாமிக்கு மேலே ஒரு விஷயம் நடந்தது, சுனாமிக்கு மேலே ஒரு விஷயம் என்னன்னா எரிக்கல் விழுந்திருக்கு. இந்திய பெருங்கடலில் 30 கிலோமீட்டர் அகலமான ஒரு எரிக்கல், 30 கிலோமீட்டர்ஸ் வித் த கிரேட்டர் ஸ்டோன் ஃபால் ஆன் த இந்தியன் ஓஷன், த என்டையர் ஜியாகிரபிக்கல் வாஸ் சேஞ்ச். தட்ஸ் வை இதை மென்ஷனிங் விரிதரை வந்து வியநகர் விழுக்கு, அதாவது மிகப்பெரிய ஒரு நகரம் வந்து விழுங்கிடுச்சு. மடவரல் நல்லா நீந்தன் மாநகர் கடல் வயிறு புக்கு, அவ்வளோ பெரிய நகர் கடல் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுங்க. See this, see the taste of the literature. See how, according to me, the Tamil literature is not for beauty. It's a diary. It's my hobby is to read Sangam literature. Sangam literature is an undated diary for me. It's an undated diary. Because everything they mentioned, what was happened, and the reality, they're mentioning entire thing without any fabrication. They are mentioning, because நீங்கள் கேள்விட்டுனா கேரளா பற்றி சொல்கிறப்ப பரசுராமர் கோடாலியை விட்டு எரிஞ்சார், கேரளா வந்து நிலம் விலகிச்சுடுவாங்க. ஆனால் தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது, என்ன தெரியுங்களா, வயகம் பொறுத்த வயங்குழி நீர் கை விலக,
அதாவது கடல் பூமியை சுத்தி இருக்க நீர் விலகி அதுல கல்லும் மண்ணும் தோண்டதுக்கு முன்னாடி தோண்ட மூத்துக்குடின்னு பதிவு பண்ணிருக்காங்க. வாஸ் தேர் தேர்ஸ் நோ மச் ஃபேப்ரிகேஷன் இன் த தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் திஸ் இஸ் அ திங் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் ஹியர் 16 kilometers பாண்டிச்சேரி அரிக்கமேடு டு 16 kilometers 40 meters டெப்த் 2 kilometers லெங்க் வால் இஸ் அ மேன் மேட் வால் எயிர்பட்டினம் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் அரிக்கமேடு. நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் போகிறப்ப ஒரே ஒரு பீச்சில் மட்டும்தான் வால் பண்ணியிருப்பாங்க, அது பாண்டிச்சேரி பீச். பாண்டிச்சேரி பீச் மட்டும் தான் வால் பண்ணியிருப்பாங்க, அதே வால் கடலுக்குள்ளே இருக்குது 16 kilometers. அப்போ என்ன நடந்துக்குன்னா இங்கே இதெல்லாம் காமனாக நடந்திருக்கு. பிகாஸ் இன்றைக்கி இந்தியாவிலே கேனியன் இருக்கிற ஒரே இடம் பாண்டிச்சேரி கடலூர் பதிங்கப்பட்டு தான் கடல் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் தான் டோனியர் ஏர்க்ராஃப்ட் விழுந்தது. அந்த டோனியர் ஏர்க்ராஃப்ட் விழுந்து அடுத்த நாள் காலையில் என்னோடய ரிப்போர்ட் சன் டிவியில் வந்தது, அதே இடத்துல தான் எடுத்தாங்க. நான் எங்கே சொன்னமோ அந்த இடத்துல தான் அந்த டோனியர் ஏர்க்ராஃப்ட் எடுத்தாங்க பிகாஸ் ஆஃப் த கேனியன் கடல் பள்ளத்தாக்கு. அண்ட் ஆல்சோ திஸ் போர்ஷன் வாஸ் அஃபெக்டட் பை வால்கனோ. ஈவன் 1757 ஜனவரி 20 தெர் வாஸ் அ வால்கனோ சப்மர்ஸ்டு வால்கனோ. அங்கே இங்கே காலாப்பாட்டுக்கு எதிர்க்க தான் 37 feet திமிங்கில் உதஞ்சிச்சு. இந்த இடம் பார்க்குறப்ப இஸ் நாட் ஓன்லி வால், இஸ் அ லைட் ஹவுஸ், திஸ் வாஸ் அ போர்ட், this was the fortified from the sea. This also, this construction according to our study minimum 16,000 years back old because of 16 kilometers away from the present shoreline. And this with the French people we are working on that already. This is 3-year-old research. One of my friend Mr. Aravind, he accidentally they discovered this and I tried to convince them this is not a geological wall, this is a man-made wall with the what is called silver-not-to-body evidence. I convinced him first, then we put in the publications, the Hindu paper and other things. This is going to be the one of the oldest man-made construction. This is called Karchirai. Based on this structure only, even your Kallanai also made. Karchirai means Kallal Tadukkapatta Sirai. If you want, because you are in the media department, if you want, you can document this. This is going to be the pride of our country. Because of 16 kilometers away, 40 meters depth and 2 kilometers length with their description, ஒட்டகம் படுத்திருக்க மாதிரி படுத்திருந்தான். அந்த வால் வந்து ஒட்டகம் படுத்திருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லி போது அதே மாதிரி இருக்குது. ஒட்டகம் எப்படி படுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வால் இருக்குது. This can be documented even 100 fields. It's one of the brightest for our thing because this is a very rich biodiversity area where the flora and fauna is very, very high in this area. And this is a last 1864 to as and today is unsolved question. Whether Lemuria is there, whether Kumarikandam is there, whether Kadalkondathanad is true. This is a question of all the even politicians. This made only 1967-1968 DMK to come into the power. For DMK, one of the politics, varathuke the Kumarikandam la or kaaranam aagudhu. Kumarikandam solliye da arasiyalukku vandhaanga. Aana இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா இன்னைக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா குமரிக்கண்டம் எடுத்துருவாங்க, குமரிக்கண்டத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. திஸ் ஐ ப்ராக்டிகலி சால்வ் ஃப்ரம் 1350 டு ஆஸ் அண்ட் டுடே. வாட் ஆர் த கேப்டன், வாட் ஆர் த ஷிப் லாக் புக், என்டையர் திங் ஐ டாக்குமெண்டட் ஆல்மோஸ்ட் ஃபார் நியர் அபவுட் 10-11 இயர்ஸ் ஐ டாக்குமெண்டட் வித் திஸ் வென்வேர் கௌரியர் 90 crore. கௌரியர் இஸ் த நேம் ஆஃப் பாண்டியர். பாண்டியருக்கு தென்னவர்னு பேர் இருக்குது, தென்புலம் காவர்னு பேர் இருக்குது. கௌரியர், கௌரியர்னா என்ன தெரியுங்களா, சோழி தெரியுமா, சோழி பல்லாங்குழி ஆடுவீங்களா, அந்த சோழி 100-100 இருக்கும். அது இருக்கிறதால அந்த இடத்துக்கு பாண்டியருக்கு கௌரியர்னு பேர். பாண்டியருக்கு கடலன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த கட்டலன் தான் இன்றைக்கும் ஸ்பெயினில் கட்டலான்னு சொல்லி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் இஸ் த மை ட்ரீம். பக்குருளியாற்று பன்மலையடுக்கிட்டு குமரிக்கோடும் பெருங்கடல் கொள்ள, வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை பற்றி இந்த தீவு தான் நான் ஒரு 11 வருஷமாக தொடர்ந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மறிக்கிறான்னு பேர். இது வந்து ஹார்பர் சிட்டியாக இருந்திருக்கு. இந்த ஆர்பர் சிட்டி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தனிக்குள்ளே போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த பர்கில் கிரேட்டர். இதன் மூலமாக இங்கேருந்து மடகாஸ்கர் வரைக்கும் உள்ள முழுகி போன தீவு தான் என்னோடய டீம் ஒர்க் பண்ணி அந்த தீவு கண்டுபிடிச்சதால் இன்றைக்கி ஃபிஷர்மேனுக்கு சஸ்டைனபிள் கொடுத்துருக்கோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி இஸ் நாட் ஃபார் ஓன்லி ப்ரைடு, ஹிஸ்ட்ரி இஸ் ஃபார் ரிஃபார்ம், ஹிஸ்ட்ரி ஃபார் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஹிஸ்ட்ரி ஃபார் சஸ்டைனபிள். ஒரு வரலாறை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையை நாம் ஒழுங்காக செலுத்த முடியும். இதுதான் என்னுடைய கோட்பாடு. இதில் ஆடுமைச்சான் பாறை, கடலுக்குள்ளே 8 kilometers இருக்க இடத்த எப்படி ஆடுமைச்சான் பாறைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து லேண்டாக இருந்திருக்கு ஒரு காட்டில். இது ஃபுல்லாக இங்கே எல்லாமே ரூயின்ஸ் சைட் நிறைய இருக்குது. இதுக்கு ஃபிஷர்மேனில் ஒரு அழகான சொல் தூரணின்னு சொல்லுவாங்க. கடலில் மட்டும் நிலம் முழுகலை, கரையை ஒட்டி ஷோர் லைனில் நிறைய முழுகிருக்கு. இது கன்னியாகுமரி தேங்காய்பட்டினத்தில் கலிங்கராஜபுரம் ஊரில் 2 kilometers கடல்லேருந்து உள்ள நிலத்தில் 7 meters ஆழத்தில் முழு கோயில் எடுத்திருக்காங்க. முழு கோயில் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த சாண்ட் டியூன்ஸ். நாட் ஓன்லி தட், லட்சதீப் மோர் தன் 3,500 square kilometers ஸோ ஃபார் மை டீம் ஃபார்ம் லாட் ஆஃப் தமிழ் நேம்ஸ் ஆர் த எலி ஏலி கல்பேனி பெருமாள் பார் அண்ட் சோ மெனி திங். அண்ட் திஸ் இஸ் த மை 2008 ஐ டைவ்ட் இந்த ஏரியா.
This tree is not dead or not alive. It's a fossil tree. 14 meters depth. ஒரு மரத்தோப்பே தனிக்குள்ளே இருக்கு. நாட் ஓன்லி தட், மோர் தென் 1190 ஐலாண்ட்ஸ் ஆர் சங்கன் இன் த மால்தீவ்ஸ். ஆல் மோஸ்ட் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் ஆர் வாட் இஸ் கால் மேன் ஹேபிட்டட் ஐலாண்ட்ஸ். நவ் தே ஆல் ஆக்டிங் ஆஸ் எ ஃபிஷிங் கிரவுண்ட். திஸ் இஸ் அ சாயாடி மெல்கா. திஸ் இஸ் ஒரிஜினலி மென்ஷன் இன் ராமாயணம், வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் சொன்னக்கூடிய உஜ்ஜயினிக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய லங்கோஜினி கோடு, நிரக்ஷ லங்கா, அக்ஷய லங்கா, தட் மீன்ஸ் 0 degree, த சரௌண்டட் பை வாட்டர். The 40,000 square kilometer area, this is exactly mentioned in Ramayanam. நீங்கள் வால்மீகி ராமாயணம் படிச்சிங்கன்னா, மகேந்திரகிரி மலையிலேருந்து அனுமார் போகிறப்ப கபாலபுரத்தை பார்த்து பார்க்காம போ சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி இருக்க இலங்கையை வந்து நம்ம ராமாயணத்தோட தொடர்புடைய நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்துடைய இலங்கை வந்து இந்தியன் ஓஷனில் டெகாகாசியா பக்கத்தில் தான் இருக்குது. This is a very surprise about the Cholas maritime navigation. 1000 years back, Cholas inscription says Munnir Palandivu Panniraayiram. That means 20,000 islands in the Indian Ocean. Palandivu means older island. Panniraayiram means 10 × 2, 20,000 islands. And this is the entire Indian Ocean, wherever these hills are submerged, there over the islands are there. So far my team able to identify many, many islands which presently we are using for fishing ground. And this is a place in Cameroon, they speak pure Tamil, Cameroon area. Not only that, this is the area in Madagascar. So many areas in Tamil names. Manakkara, தெரியுங்களா? மணக்கரைன்னு சொல்கிறாங்க, அது இங்கிலீஷில் மணக்கரான்னு போட்டிருக்காங்க. பிகாஸ் தேர் கோல்டு ப்ராக்டிசஸ் ஸ்டில் ஆஸ் ஃபர் அவர் ஓல்டு ப்ராக்டிசஸ். ஆற்றுக்கரைக்கு போகிறாங்க, மண்ணை எடுக்கிறாங்க, சலிக்கிறாங்க, வாரத்துக்கு 5 கிலோ தங்கம் எடுக்கிறாங்க. எங்கே மணக்கரை, இங்கே எல்லாமே we are able to understand the language. Entire Madagascar to Tamil Nadu, there was a connected routes with the islands. People known to each other. This is very fantastic. See the people's facial also. This is a way where you can find the entire global races, you can find the Tamil faces. Only places in the world, the Tamil Nadu, we can find all the faces of the world. You can find the Negroid faces, you can find the Mongoloid faces, you can find the Caucasian faces, you can find the European faces. The entire world, what is called physical anthropology, can be identified in Tamil Nadu. This is my favorite area, Degogasia. Degogasia, the entire area, now I am able, with teaching of history, with the teaching of Kumarikandam, Lemuria, Kadalkandam, I motivate the fishermen of Kanyakumari, particularly Thoothoor, to venture into 3,500 kilometers. And they are able to do what they did 2,000 years back. Now the Tamil Nadu fishermen, they are able to go entire Indian Ocean without any fear. Because for them, even they taught me, உங்கள் உயரத்துக்கு கீழே எவ்வளோ உயர்ந்தாலும் அது ஒரே உயரம்தான். This is the thumb rule of fishermen, Tamil fishermen. உங்கள் உயரத்துக்கு கீழே எவ்வளோ ஆழம் இருந்தாலும் ஒரே ஆழம் தான். தட் ஐ டோன்ட் கெட் ஃபியர். அதே மாதிரி எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்கள் உயிர் போவார். இந்த ரெண்டு சொல்லி தான் என்னை பிளாக்மெயில் பண்ணி கடலுக்குள்ளே வச்சுருக்காங்க. எங்கள் உயிர் போனால் தான் உங்கள் உயிர் போவோம். என்றைக்குமே என்ன சொல்லுவாங்க, ஆபத்தான இடத்துல வந்து ரொம்ப சேஃப்டியாக இருப்பாங்க. நான் வீட்டுக்கு கருவேப்பிலை வாங்க போய் கீழே உளுந்து வாரி வைக்கேன், பத்திப்பட்டி வாங்க போய் உளுந்து வாரி இருக்கேன், ஆனால் கடலில் உளுந்து வாரது கிடையாது. ஏன்னா என்றைக்கு ஆபத்தான இடம் இருக்குமோ அங்கே நம்ம ரொம்ப சேஃப்டியாக வித் பராமீட்டர்ஸ் வி யூஸ் டு லிவ். திஸ் இஸ் Lemuria area, exactly what the British mentioned. This is the area Lemuria, where the man-made structure still is there under the water. From 10 meters to, this is exactly 40 meters depth we took the photograph. The entire area, 650,000 kilometers, starting from Seychelles to Maldives, we can get the ruins. This is not a thing, myth or not thing. Really, we call these people as environmental refugees. Exactly, Valluvar mentioned Tenpulathar Deivam Irundongal. That means the man residing in the South Pole and the man is environmental refugees. Now we are fearing that Maldives, we are fearing about Tamil Nadu coast. The same thing was happening between Madagascar to Kanyakumari. They are the people of environmental refugees. Still, this was one of the richest biodiversity in the world. That's why Degogasia is occupied by the British Navy and the US Navy, and they are having the marine bioresource area because, not on the environment, because of the wealth. Entire area with full of diamonds, golds, so many treasures inside the water. And this is, you can really found why British named Degogasia, British Indian Ocean Territory, as a Lemuria. Why we are not accepted mean? Because we are not venture into the sea. தமிழகம் வந்து ஒரு 1000 வருஷமாக ஒவ்வொரு கல்ச்சரில் அடிமையாக இருந்தாலும் கடல்னாலே பயந்தாங்க, கடலுக்கே போகக்கூடாது. 100 வருஷம் முன்னாடி ராமானுஜர் கடலில் போனாருன்னு ஒதுக்கி வச்சாங்க, வீட்டை விட்டு அவர் விலக்கி வச்சாங்க.
இதுதான் உண்மையில் நடந்தது. 100 வருஷம் முடி யாரும் கடல்லே போக முடியாது. எனக்கே எங்கள் சொந்த அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணவில்லை, ஏன்னா கடல் கிடந்து போகக்கூடாதுன்ட்டு. எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி பொண்ணு இந்தோனேஷியா இருந்தாங்க, எங்கள் அம்மா சொல்கிறாங்க கடல் கிடந்து உன்னை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் கடலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்.

nothing. It is only just show. Yes, I am there. I can come at any time. But this was happened so many times. முதல் சங்கம் கடலுக்குள்ள போச்சு, ரெண்டாம் சங்கம் கடலுக்குள்ள போச்சு, மூணாம் சங்கம் கடலுக்குள்ள போச்சு. Because of that Burgle crater only, this portion got prepared. You do just try to fix it up, easily can fix it up. This question, this is called Pog Bay. This is called இடிந்த கரை. என்ன பேர் எல்லாமே கரை இடிஞ்சு போனால் அதுக்கு இடிந்த கரை. அண்ட் திஸ் பெருமணல் ஸோ மெனி ஏரியாஸ் ஈவன் கடலூர் திருச்சோர்புரம் ஆல்சோ வி ஃபவுண்ட் இட் 10 feet below this stone, even we are unable to lift. இப்போ தான் தெரியுது அந்த காலத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருக்காங்க. ஏன் ஆண்கள் ஊரெல்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க பெண்கள். ஏன்னா இந்த 5000 வருஷம் முன்னாடி இந்த பானை, இது எல்லாமே பேர் பிடிச்சிருக்கு. அந்த காலத்துலேயே வீட்டில் ஐடென்டிஃபை வச்சுருக்கேன். திருடனுக்காக வைக்கல, இது ஏன் பானை, என் பானையில் என் பேர் தான் போடுவேன். நன்னன் பேர் காலம்பாளையத்தில் வச்சுருக்காங்க. திஸ் இஸ் கால் திரைமீலர். ஹென்ஸ் போர்த் வி கேன் டாக் ஆல்சோ அபவுட் அவர் பேலியோலிதிக் பீப்புள் சீ ஃபேரிங், நாட் ஓன்லி சேர சோழ பாண்டிய பல. ஸோ ஃபார் வி ஆர் திங்கிங் ஒன்லி சோலாஸ் தே ஆர் ஏபிள் டு கோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஈவன் அவர் அபார்ஜின் பீப்புள், அவர் பேலியோலிதிக் பீப்புள் 50,000 இயர்ஸ் பேக் தேர் ஏபிள் டு ட்ராவல் என்டையர் வேர்ல்ட். திஸ் இஸ் லைக் ஹவு பிரிட்டிஷர் யூஸ் அ ட்ராயிங், தி சேம் வே வி யூஸ் அ ட்ராயிங். திஸ் இஸ் த ஏன்ஷியன்ட் அவர் போட், திஸ் கால் மிதப்பு பிஃபோர் த பாய்மர கப்பல். And they are able to go with the turtle carrier, they are able to go with the bird's roots, they are able to observe the sky cloud physics, and they are able to do the construction of the material with the desalination of seawater. Even I did in Andaman, when I go to Andaman, Thethangottai, Seyamarathukottai, Murugamaram, Kombu, Murugamaravada, Nelika Kombu, இது நாலுத்தையும் வச்சு கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக குடிச்சிட்டு போனோம். முழுக்க முழுக்க அந்த 1200 கிலோமீட்டரும் நாங்கள் வெறும் கடல் தண்ணியை தான் நல்ல தண்ணியாக குடிச்சிட்டு போனோம். This is the distribution of the global, even the total world, 7500 languages is there. Out of that, 465 words is common. In the 465 common words, 300 words is from Tamil. 300 வார்த்தைகள் பொதுவாக உலகம் முழுக்கும் தமிழ் சொல்லி இருக்கு. This is the Australian Aborigines. They speak about their mother, Anya, Ai, Atha, Amma. Sindhu Valley, Indus Valley, 600 place name. Sumeria, Mesa Anak in Afghanistan, Arab, Egypt. This is the Tamil Mercantile Agreement. It still is at Vienna, 2000 years back, how the Tamil mercantile operated through the seas. This is a Ur at France, this is a Namur at Belgium. Recently you might have known about the Belgium, what is it, bombing. Belgium is full of Tamil influences, with full of Tamil ancestors. And this is one of the oldest gold available in Bulgaria, because of the peacock is there. It's there mentioned, this is the Dravidian mercantile community, who were in the Bulgaria. And this is the Parthians ruled Athens, and Kudumi of Sudan, Malakal of Sudan, Marathoni in Greek, and Nadur in Malta, and Uran in Norway, Kilava in Turkey, and Malaga in Spain. Because Spain, there is a two communities called Basque and Catalan, is still the Dravidian speaking people are there. And this is the Catalan Sea, this is Adiyaman in Turkey, where they did the first iron smelting, Adiyaman, and the Karayora in Turkey, and Eleni in Italy, Kaladi Beach, Kalamar, Iran, Malayandran, Palani, 16 places in Palani in Iran. And Murga River still is Russia border, and Kalan, Sumatra, Kalapan, Philippines. And this is the area where the entire Southeast Asia ruled by Tamils, this is called Sri Vijaya Kingdom. Visayan, Visayan means the man visiting 18 places. This is the Philippines, still is acting as a hub for the Tamils who were doing business with China. They are operating from Philippines. Sister Island, this is called Brazil, there is a place called Urai, there is a place called Paran. And Japan, there is a place called Marudai. Still the agriculture practices is there. Still the 1,000 Tamil words in Japan. And there is the Amur River in China-Russia border. They are having connection. The same area is connected by the Amur Falcon Corridor. And this is the Kuril Island. Kuril na chinnadu, theriyungla? Nedil Kuril. Chinna theevukku, Japan la irukku chinna theevukku per Kuril. Still the Japan, lot of Tamil influences is there. And this is very fantastic. This is the Arctic Circle here. They are speaking language called Alai Uttar. Alai na na theriyungla? Alai. Kadala waves illa. Alai Uttar language. And there is a people called Karayok. Karayok. There is a people, they are worshipping Lord Vishnu as a Nemean. And they are speaking, the Nemean people also there. This is one of the fantastic, how the Tamil are connected from east to north. Almost 25,000 kilometers, how they connected. And this is the Ai people in China. Because initially Tamil Nadu called as a Karayoi Nadu, Ai Nadu. Even old Bible, 3,000 years back, Tamil Nadu called as a Ai Nadu. And there are a lot of Pandians are in China. This is the Ai Mara in Peru. This is Vai Manolo in Hawaii. This is non-model. உங்களுக்கு தெரியும் மதுரைக்கு பேர் நான் மாடல். நான் மாடல் இன் பொன்பி இஸ் அ கூலன் ஐலாண்ட் இன் ஆஸ்திரேலியா, உள்ளூர் இன் ஆஸ்திரேலியா, பல்லமல்லூர் இன் ஆஸ்திரேலியா, தமிழ் கிரிக்கின்

ஆஸ்திரேலியா, மதுரா இன் ஆஸ்திரேலியா, தூங்கா இன் ஆஸ்திரேலியா, வால்பாறை இன் சில்லி, அண்ட் திஸ் மொகேதீன் பக்சுடைய கப்பல் மணி இன் நியூசிலாந்து, அண்ட் திஸ் இஸ் ஒய்சிமின் இன்ஸ்கிரிப்ஷன் கால் அவர் ஸ்ரீ மாரன் இன் வியட்நாம், அண்ட் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் சைனா, அண்ட் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் இன் இந்தோனேஷியா, அண்ட் தமிழ் பிளேசஸ் இன் மெக்சிகோ, லாட் ஆஃப் பிளேசஸ், 200 பிளேசஸ் இன் தமிழ் நேம், தமிழி பாஸ், அண்ட் வேரவர் யூ கோ த யூரோப்பியா, வேரவர் கோ டு த அபாஜின் சர்க்கிள், யூ கேன் ஃபைண்ட் த தமிழ் கிச்சன் மெட்டீரியல்ஸ் அமைகள் அப்படியே நம்ம ஊர் மாதிரி பார்க்கலாம். And this is a place called Tamiyan in California, where if you put some bottle in Chennai coast or if you put bottle in Pondicherry coast, exactly it touches on this place. This is called Tamiyan. A lot of words in our Tamil literature about Tamiyan. Thiruvin selvam perangadal kolla orudani varuvum marugam perumagal polai thane Tamiyan varuvon tanmun maanir vangam vandor vanangi saavaga nannaattu thanseyil varudhu. Adhaavadhu ஜாவா வரைக்கும் போயிருக்கான்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஜாவாலேருந்து அங்கேருந்து ஒரு 4000 கிலோமீட்டர் தான் கலிஃபோர்னியா. ஹவு தே கனெக்ட் வித் சி, தெர் இஸ் எ மவுண்ட் மேரு இன் டான்சானியா, அண்ட் குமரியன் லாங்குவேஜ் இன் மடகாஸ்கர். திஸ் இஸ் த திங் ஐ எம் இன்சிஸ்டிங் ஆன் யூ. ப்ளீஸ் ட்ரீட் அனிமல் ஆல்சோ ஆஸ் எ பார்ட் ஆஃப் த ஹியூமன், பார்ட் ஆஃப் த வேர்ல்டு கம்பேனியன். தி ஃப்ரம் தி செங்கால் நாரை ஒன்லி த பீப்புள் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஃப்ரம் குமரி டு இமயம், வாந்தோ இமயம் முதல் தென்குமரி வரை செங்கால் நாரை, செங்கால் நாரை, தென் எலிஃபண்ட், 88 எலிஃபண்ட் கேரக்டர், அண்ட் திஸ் இஸ் Can you name it this? என்ன பேர் தெரியல? இதுக்கு தமிழில் பேர் பாண்டி. நீங்கள் ராமநாதபுரத்தில் இன்றைக்கும் மாடு வளர்க்குறவங்க பெண்ணுக்கு பேர் பாண்டியம்மா. அந்த பெண்ணு, இந்த பெண்ணோடைய காளமாடு வளரும், அந்த காளமாடை யார் அடக்கிறாங்களோ அந்த பெண்ணை தான் பாண்டியம்மா கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால் அது பாண்டியின் பேர். பாண்டினா செல்வம்னு ஒரு பொருள் இருக்குது. திஸ் இஸ் த மை 21 இயர்ஸ் எஃபர்ட் ஆன் 3 டோட்டல்ஸ். ஒன் இஸ் ஆலிவ் ரெட்லி அண்ட் கிரீன் டோட்டல்ஸ் அண்ட் லெதர் பேக். தீஸ் டோட்டல்ஸ் ஏபிள் டு make our influence through entire world on total corridor. This is our Matthew's year. He only covered three years back, the sea turtles may have helped early seafarers. Out of 7 sea turtles, I covered only 3, leatherback, green, olive redly. Olive redly called in Tamil as Sittamai, Panguniyamai, Panjalamai. So up to 72, even today, the turtle used as a meat by our people. Curry kaga pannanga. After 72, lot of we worked on that. So far, I identified 263 temples in Tamil Nadu about the turtle worship. ஆமையை கும்பிட்ட ஒரு இடத்துல போய் எப்படி ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படான்னு சொல்லி நம்மளால் மனசு மாற்றலாம். ஏன்னா சனி கிரகத்துக்கு தமிழில் பேருந்து ஆமை. சனி புகுந்த வீடு உருப்படான்னு சொல்கிறதுக்கு ஆமை புகுந்த வீடு உருப்படான்னு சொல்லி இந்த ஆமையை காலி பண்ணிட்டாங்க. சீரியஸ். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இந்த தமிழ் இஸ் சச்ச ஒரு வார்த்தை சொல்லி நம்மளை காலி பண்ணிடலாம். நீங்கள் முன்னீர் வழக்கு மகடுவாடு இல்லைன்னா கடலில் பெண்களே போகலன்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம். ஆமை புகுந்த வீடு உருப்படானா ஆமையை பார்த்தா கொள்ளு. ஏன்னா நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம கையை வச்சு தான் நம்ம கண்ணை குத்துவாங்க. இதனால தான் ஒரு பழமொழி தமிழில் மட்டும்தான் இருக்குது, நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துறது. நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு சொல்லிட்டீங்கன்னா ஆமை புகுந்த வீடு உருப்படானா ஆமை பார்க்குறாட்டெல்லாம் ஆமையை வெட்டி வெட்டி கொள்ளுவாங்க. ஆனால் அந்த ஆமை தான் உலகம் முழுக்க நம்மளை கொண்டு போச்சு மறந்துடுவாங்க. சீரியஸ். 13th century தேர் இஸ் இன்ஸ்கிரிப்ஷன் திருக்குறங்குடி ஸ்கல்ச்சர். ஒரு சாளுக்கிய மன்னன் தன் கையில் யானையும் ஆமையும் வச்சு இந்த நாடு எனக்கு அடிமைன்றான். இதுலேருந்து புரியலையா, பாண்டிய நாடு எனக்கு அடிமைன்றது சிம்பாலிக்காக சொல்கிறான் திருக்குறங்குடியில். என்ன சொல்கிறான்னா, பாண்டியனுக்கு கடலில் வந்து முக்கியமானது வந்து ஆமை, நிலத்தில் முக்கியமானது யானை. ஏன்னா பாண்டியனுடைய முதல் சின்னம் யானையாக தான் இருந்தது, முருகருடைய முதல் சின்னமும் யானையாக தான் இருந்தது. அப்போ பாண்டிய நாடு எனக்கு அடிமைன்னு நம்ம செவர்லேயே அவன் வந்து பொறிச்சு நம்ம போய் கும்பிட்டுருக்கோம் எங்கள் திருக்குறங்குடியில். இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் எ லாட் ஆஃப் திங்ஸ். Well, throughout well, they are worshipping turtle. Wherever the people went, they are worshipping turtle. From where we went, we are cursing the turtle. This is the problem. Finding Nemo. This film concept developed by Tamil seafarer. This is called Padanan Visayathar. அவங்க வந்து இப்போ ஜாவாவில் போராபூதில் செதுக்கின கல்வெட்டை வச்சு தான் இந்த படமே எடுத்தான். ஈவன் ஜப்பானீஸ் தே அட்மிட்டட் தட் ஐ ஃபவுண்ட் ஒன் குட் ஸ்கல்ச்சர் குட் நாட் ஃப்ரம் த போராபூதர் டெம்பிள் தட் மீன் த டோட்டல் கைடிங் த யங் ஃபிஷ் இதுதான் ஸ்டோரி. இந்த இந்த ஸ்டோரியை வச்சு தான் நம்ம உலகம் முழுக்கும் போயிருக்கோம். ஆமைகள் வழிகாட்ட தான் நம்ம சீஃபேரர் போயிருக்காங்க. அண்ட் டோட்டல் த்ரூ அவுட் வேர்ல்ட் ஆல் த ஓல்டஸ்ட் ஏரியா வி ஃபவுண்ட் த டோட்டல்ஸ். ஈவன் த தமிழ் காயின்ஸ் வி ஃபவுண்ட் டோட்டல்ஸ். திஸ் இஸ் த டோட்டல்ஸ் வேர் ஐ ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 21 இயர்ஸ். ஐ நெவர் கால்ட் அஸ் அனிமல், ஐ ஆல்வேஸ் கால் மை ஃப்ரெண்ட் பிகாஸ் ஐ ஹேவிங் சச் அ பாண்டிங் வித் தம் பிகாஸ் தே ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை மீ. ஈவன் ஐ ஃபர்கெட் தே ஆர் ஏபிள் டு கம் க்ளோசர் டு மீ. தேர் ஏபிள் டு டச் மை ஹேண்ட். தேர் ஏபிள் டு சீட் ஆன் மை வாட் இஸ் கலர். தேர் சச் அ ஃப்ரெண்ட். வெரி குட் இன்சிடென்ட் இன் லட்சதீப். 2008 வி ஆர் ஏபிள் டு டூ மெரைன் சர்வே இன் லட்சதீப். போகிறப்போ ஒரு ஆமை கவுத்துக்காட்டு கடந்தது. நாங்கள் ஓடி போய் அந்த ஆமையை திருப்பி போட்டோம். திருப்பி போட்டு தண்ணிக்குள்ளே ரொம்ப 20 அடி தண்ணிக்குள்ளே தள்ளுறோம்.
தண்ணி கொடுத்தாலும் என் கூட ஒன்று ஒரு அருண் ஒரு இன்ஜினியர் இருந்தார். சொல்கிறப்ப அவர் சொன்னார், தண்ணி கிட்ட வந்த உடனே என்னாச்சுன்னா அந்த அலை வந்து அது ரெக்கையில் பட்ட உடனே அடுத்த செகண்ட் தண்ணிக்குள்ளே வேகமாக போயிடுச்சு. நாங்களாம் நாலஞ்சு பல்ட்டி அடித்து தண்ணிக்குள்ளே விழுந்தோம். அப்போ நாங்கள் சொன்னோம் நன்றி கட்டாமல் சொல்லிக்குள்ளே அவன் போயிடுச்சு பாரு, தண்ணிக்குள்ளே போயிடுச்சுனோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் டைவ் பண்ணிகிட்ருக்கேன், 14 மீட்டரில் டைவ் பண்ணிகிட்ருக்கேன். கூட்டமாக ஒரு ஆமை வருது, ஒரே ஒரு ஆமை மட்டும் என்னை நோக்கி வருது. நாங்கள் பயந்துட்டோம், ஏன்னா ஆமை வந்து நம்ம அட்டாக் பண்ணும்போதுன்னு பயந்து. எனக்கு அப்போ எல்லாம் ஆமையை பற்றி அதிகம் தெரியாது. நேரம் அந்த ஆமை வந்து என் தோல் தட்டி தள்ளிட்டு போச்சு. உடனே பயந்து போய் நான் கரைக்கு வந்துவிட்டோம். வந்துட்டு ஸ்பார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னப்பா இது வந்து ஆமை பண்ணுதுன்னா, நான் ஃப்ரெண்டு சொன்னேன், இல்லை சார் நேற்று நீங்கள் திட்டினீங்களே நன்றி கேட்ட ஆமைன்ட்டு இன்றைக்கி தேங்க்ஃபுல்லாக வந்துச்சு சார். ஏன்னா அந்த பையன் அந்த லட்சதீப் பையன், அது சொல்லி முடிக்கணும் அந்த ஆமை என்னை நோக்கி நடந்து வருது. அப்படியே தனி தவழ்ந்து தவழ்ந்து வருது, வந்துட்டு அழகாக வந்து என் பக்கத்தில் வந்துச்சு. இதை நான் நேரில் நான் ஃபீல் பண்ணது. அதுக்கப்புறம் தான் இங்கே போனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆமையை நாங்கள் பார்த்து பார்த்து பழகிட்டோம். இவன் சென்னை திருவான்மூர்லேயும் எனக்கு தெரிஞ்ச ஆமையெல்லாம் இருக்குது. இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஆமையை வந்து ஒரு மீட்டாக தான் பார்க்குறோம். இன்றைக்கும் அம்மான்ற ஒரு ஸ்தானத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு பிறகு நான் இந்த ஆமையை தான் பார்த்தேன். அந்த முட்டை போட்டு முட்டை கொஞ்சி பொறிச்சு அம்மாவை தேடி வந்து இந்த அம்மா அழகாக வச்சுட்டு, இதை பற்றி மட்டுமே தமிழில் 40 டெக்ஸ்ட் இருக்குது. தமிழ் இலக்கியங்களில் 40 டெக்ஸ்ட் இருக்குது. ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைய எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோம், அந்த குழந்தைய எப்படி கடலுக்குள்ளே கூட்டு போவோம், எப்படி இங்கேருந்து 20 கிலோமீட்டர் இந்த குழந்தையை பாதுகாத்து கூட்டு போவோம். 1000 ஆமையில் 900 ஆமை செத்துடும், 100 ஆமை தான் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக எவ்வளோ ரசித்து எழுதியிருக்கான் பாருங்கள். அடப்பமடி வச்சு மூடி குப்பை வேண்மல் வச்சுட்டு நிறைச்சி உள்ள ஆமையை மறைத்து ஈந்துட்ட கோட்டு வட்டு உருவின் புழுகு நாறு முட்டை. எந்த அளவுக்கு இங்கே ரசிச்சுருந்தானா இந்த ஆமை, ஏன்னா இந்த ஆமை தான் இவங்களை உலகம் முழுக்க கொண்டு போச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆமை இருந்தால் ஏன் இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு கடல் கடந்து போகணும் என்ன வந்திருக்காரு? அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் டெம்பரேச்சர், இங்கே இருக்க ஹை டெம்பரேச்சரில் ஒன்லி பெண் ஆமை தான் பிறக்கும். பெண் ஆமை பிறந்தால் தான் தான் பிறந்த இடத்துக்கே திரும்பி வரும். இப்போ மெக்சிகோலாம் ஏன் ஆமை வருதுன்னா அங்கெல்லாம் ஆண் ஆமை, அங்கெல்லாம் டெம்பரேச்சர் கம்மி, டெம்பரேச்சர் கம்மி. ஆனால் இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரிசாவிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஆமையோட டெம்பரேச்சர் இந்த லேண்ட் ஒரு டெம்பரேச்சர் சூட்டபுளாக இருக்கிறத அது வந்து ஆட்ஸ் ஆல்வேஸ் இந்த கேர்ள் சைல்டு தான் வரும். உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து ஏன் வந்து பெண் இதாக இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து தாய்வழி சமூகமாக தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அதனால தான் ரொம்ப ரேசிஸ்டன்ட் சீரியஸ் ஃபார் என்டையர் ட்ராவலிங். தேர் ஆல்வேஸ் வெரி கிளவர், தே நெவர் ஸ்விம் ஆன் த டீப் சி, தே ஆல்வேஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த கரண்ட்ஸ். இந்த கரண்ட்ல தான் தேர் ஏபிள் டு ட்ராவல். திஸ் இஸ் த ரூட், டோட்டல் இஸ் த டோட்டல் கேரிடர் இஸ் த ஓஷன் கரண்ட்ஸ். வித் தீஸ் ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் ஏபிள் டு கோ இன் டு தி சி அண்ட் ரிட்டர்ன் பேக் டு சி. இது இதை வந்து முத முதல்ல கண்டுபிடிச்சது இங்கே இருக்கும் கண்டுபிடிக்கல, இங்கே இருக்கும் கண்டுபிடிக்கல, இங்கே இருக்கும் கண்டுபிடிக்கல, முதல்ல இங்கே இருக்கும் தான் கண்டுபிடிச்சா. அதனால தான் இந்தியன் ஓஷன் இஸ் நோன் டு ஆல் த ஃபர்ஸ்ட் சீ ஃபேரர், த ஃபர்ஸ்ட் மேன் ஹூ கேன் கோ இன் டு தி சி அண்ட் ரிட்டர்ன் பேக் சி. வி கேன் ப்ரவுட்லி சே திஸ் இஸ் தமிழ். த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தே ஆர் ஏபிள் டு டூ த என்டையர் குளோபல் சர்க்கம்நேவிஷன் தமிழ். வை மீன் 30,000 பிளேஸ் நேம் ஸ்டில் இன் வேர்ல்ட் எக்ஸிஸ்ட். நம்ம நம்மகிட்ட ஊரை வந்து ராஜீவ்காந்தி நகர், எம்ஜிஆர் நகர் மாற்றிடுறோம். ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சென்னையிலேருந்து எப்போ பாண்டிச்சேரி வந்தாலும் 2000-3000 வருஷம் ஒரு ஊர் பேரை நான் எப்பயுமே பார்ப்பேன். என்ன ஊர் தெரியுங்களா? மரக்காணத்தை தாண்டி கல்பாக்கத்துக்கு போகிற வழியில் ஒரு ஊர் 3000 வருஷம் அந்த ஊர் அதே பேரில் இருக்குது. சரிங்களா? என்ன ஊர் தெரியுமா? இடைக்கழி நாடு. இன்றைக்கும் அதே பேரில் இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்கும். எப்போ வந்தாலும் அந்த அந்த அந்த ஊரை பார்த்துட்டு இப்போ 3000 வருஷமாக என் ஊர் பேரை நான் காப்பாற்றிட்டுருக்கேன். இங்கே என்னென்னா எம்ஜிஆர் நகர், ராஜீவ்காந்தி நகர் விட்டால் வந்து ஹாலிவுட் ஃபிலிம் ஆக்டர்ஸ் பேர் கூட நகர் வைப்பாங்க போது. ஆனால் இதில் என்ன ஒரு பேர் பண்ணால் நீங்கள் நினச்சிக்கலாம், 1000 வருஷமாக தமிழ்நாட்டில் பண்பாடை இழந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் 1000 வருஷத்தில் இங்கே வந்து ஒரு 14, இப்போ நீங்கள்லாம் பேசுகிறீங்களா மொழி, 14 மொழிகளும் தான் தமிழ் பேசுகிறோம். நானே 14 மொழிகளும் தான் பேசுகிறேன். வார்த்தைன்னு தமிழ் கிடையாது, சந்தோஷம் தமிழ் கிடையாது, ஆச்சரியம் தமிழ் கிடையாது, அர்த்தம் தமிழ் கிடையாது, எல்லாமே 14 லாங்குவேஜஸ் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்ம லாங்குவேஜை உலகம் முழுக்கும் இன்றைக்கி அந்த மொழியும் தெரியாமல் பேசிகிட்ருக்கேன். 2000 வருஷம் முன்னாடி 3000 வருஷம் முன்னாடி இந்த லாங்குவேஜே உலகம் முழுக்கும், ஏன் இங்கிலீஷ்லேயே தமிழ் இருக்குது, கட்டுமரம் இங்கிலீஷ்லேயே தமிழ் இருக்குது, இங்கிலீஷ்லேயே கீழ் இருக்குது, உலகம் முழுக்கும் இந்த மொழி வந்து கடல் கடந்து போன மொழியால் பேசிகிட்டு வர்றாங்க. சீரிஸ் வேர்ல்ட் வைட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெரன் டர்ட்டலில் அது எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நல்ல கவனிங்க, அந்த டர்ட்டல்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே தமிழ் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது. ஈவன் தெர் இஸ் இங்கே சென்னையில் கடல் நீரோட்டத்தில் நீங்கள் 6 மாதத்தில் மெக்சிகோ சவுத் அமெரிக்கா போயிடலாம். அதே மாதிரி தாய்லாண்டில் எப்படி வருஷ வருஷம் தாய்லாண்டில் ஏதாவது ஒரு தேர் வந்து விட்டுட்டாங்கன்னா நேராக மெட்ராஸ் கடற்கரைக்கு வந்துடும், ஆலை இல்லாமல் வந்துடும். அது இல்லாமல் பர்மாவில் மீனவர் இருந்தாங்கன்னா அப்படியே போட் வந்து கோடியக்கரைக்கு வந்துடும். 3000 கிலோமீட்டரு அப்படியே ஆள் இல்லாமல் வந்துடும். எப்பவுமே நவம்பர் டிசம்பரில் நடந்துகிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த ரிசர்ச் வந்து நாட் ஆன் எமோஷன், இஸ் பியூர்லி ஆர் சயின்டிஃபிக், இஸ் கால்டு RFID மெத்தட், சீ ட்ராக்கிங் மெத்தட். இந்த மெத்தடில் தான் எங்கே வருது, எங்கே கிளம்புது, எப்படி போகுது, எவ்வளோ தூரத்தில் நிற்குது, எல்லாத்தையுமே we are doing tracking. And this is the Red Sea to Persian Gulf. And this is from Australia to California, this called place called Tamian. Every year this total goes from here to there. And every year this Spain to what is called Caribbean Islands on this Columbus route. Columbus போன ரூட்டில் இன்றைக்கும் அந்த ஆமை தொடர்ந்து போகுது. ஆமை போன ரூட்டில் தான் கொலம்பஸ் போயிருக்காரு.
இல்ல உலகத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்த ஆமதா. இப்ப பாருங்க கலிங்கத்திலேருந்து இலங்கைக்கு வர ஆமை வழி இன்னைக்கே இருக்கு. அதே மாதிரி இது பாருங்க எவ்வளவு ரூட்டு பாருங்க. சொல்லுவாங்க லெப்ட்ல கை காமிச்சு ரைட்ல போய் நேரா போறேன்னு சொல்லுவாங்கல்ல, நாம இப்படிதான் போவோம். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்கு. அது இப்படிதான் போகணும்னு போனா திடீர்னு லெப்ட்ல கிளம்பி போய் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போயிடும். தேடி தேடி பார்த்தா அங்க போவோம். ஏன்னா டிராக்கிங்ல இருக்கும். எங்களை வந்து அலகழிக்க விட்டதுல இந்த ஆமை மாதிரி யாரும் கிடையாது. எப்போ போனாலும் கடல்ல வந்து அலகழிச்சுக்கிட்டே இருக்கும். நாங்கள் தேடி தேடி தேடி பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். பாருங்க என்டையர் நீ பசிபிக் ஓஷன் வந்து யாருக்கும் தெரியாத ஓஷன் சொல்றோம், ஆனா இந்த ஆமைக்கு தெரிஞ்ச ஓஷனா இருக்கு. இதனால தான் தமிழ் சோழர்கள் வந்து மெக்சிகோ போயிருக்காங்க, சோழர்கள் பெரு போயிருக்காங்க. என்டையர் இன்னைக்கு அர்ஜென்டினாவில் ஒரு டென்னிஸ் பிளேயருக்கு நல் பாண்டியன் பேர் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க. நல் பாண்டியன் ஒரு பேர் அர்ஜென்டினா அவனுக்கே தெரியாம வைக்கிறான் அந்த பேரை. அதே மாதிரி ஈழ மக்கள் இந்த ரிசர்ச்சால எனக்கு நிறைய ஈழ மக்கள் ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. ஏன்னா ஈழ மக்களை முழுக்க முழுக்க காப்பாற்றினது இந்த கேரக்டர் தான், டர்டில் கேரக்டர். ஏன்னா நானே ஒரு தடவை ஈழ மக்கள் ஐஸ் பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு குழந்தையை வச்சுட்டு பார்த்து எங்கள் குழந்தைக்கு பால் இல்லாமல் எங்கள் போட்டிலேருந்து என்டையர் எங்கள் போட்டில் இருக்க க்ரோசரி கொடுத்து நாங்களாம் பட்னியாக வந்தோம். ஏன்னா அன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்கன்னா போட்டில் வரவங்க 10 பேர் தான் பிழைப்பாங்க, நாங்கள் எதை தப்பிச்சு போகிறோம் இலங்கைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோன்ட்டு. இந்த ரூட்டில் தான் ஆஸ்திரேலியாவுக்கு தேர் மைக்ரேட்டிங், இந்த ரூட்டில் தான். திஸ் இஸ் இஸ் அ மான்சூன். ஐ எம் ரியலி ப்ரைட் அபவுட் நாட் மை லாங்குவேஜ், ஐ எம் ப்ரைட் அபவுட் வேர் ஐ எம் தேர். நான் இந்த மண்ணை தான் முதலில் மதிக்கிறேன், மொழியை பின்னால் தான். ஏன்னா இந்த மண்ணு தான் என்னை இந்த மொழியை வளமாக்குச்சு. இந்த மண்ணு தான் தென்மேற்கு பருவக்காற்றையும் வடகிழக்கு பருவக்காற்றையும் என்னை ரசிக்க வச்சு, என்னை சூரியனை முழுமையாகவும் சந்திரனை முழுமையாக பார்க்க வச்சு, என்னை வந்து உலகத்தை புரிந்து கொள்ள இந்த மண்ணு தான் எனக்கு உதவிச்சு. முதல்ல மண்ணை நேசிப்போம், பின்னாடி மொழியை நேசிப்போம். இன்றைக்கி மொழியால் தான் 1000 பிரச்சனை வந்துட்டுருக்கு. என் மொழி பெருத்து இந்த மொழி பேசக்கூடாது, அந்த மொழி பேசக்கூடாதுன்னு. முதல்ல நான் தாய்மண்ணை நேசிப்போம், நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை நேசிப்போம், நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையை நேசிப்போம், கடலை நேசிப்போம், ஆறுகளை சுத்தமாக வச்சுப்போம். மிக அழகான இந்த நிலத்தை, இந்த நிலத்தில் வாழ்றதுக்கான பெருமையை வந்து நம்ம இந்த மண்ணுக்கு கொடுப்போம். இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த டேர்டல் வந்து போகிற இடம் எல்லாம் தமிழ் பேரில் இருக்குது. குஜராத்தில் ஓடத்தார், இங்கே பாம்பேயில் ஊரான், பாம்பேயில் கரம்பொலி, இங்கே இருக்க பழம்பூர், ஒரிசாவில் கலிங்கப்பட்டினம், வணிகப்பட்டினம், பாலூர், ஃபுல்லாக தமிழ் பேரில் இருக்குது. ஒரிசாவில் இருக்க மூணு மிக முக்கியமான தாண்டிலியன் கதை யாராக படிச்சிங்கன்னா தெரியும், ஒரிசாவில் பாலூர்னு மிகப்பெரிய துறைமுகம் இருந்தது. அந்த துறைமுகம் தான் இன்றைக்கி ஆமை வந்து போராடும். தேவி மவுத் தமரா இப்போ உலகம் முழுக்க நான் சொல்லிட்டு இருக்க ஆமை போச்சு, ஆனால் இந்த ஆமை இப்படி தான் வச்சுருக்கோம். இந்த ஆமையே குப்பை கொட்டி கொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதேமாதிரி இந்த கடல் ரூட் மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டை கண்டுபிடிச்சதுக்கு நமக்கு வந்து ஆஸ்ட்ரானமி மிகப்பெரிய வேல்யூ. இதை பற்றி என்கிட்ட ஒரு 500 டெக்ஸ்ட் இருக்கு. பூமியை பற்றி, கோள்களை பற்றி, சூரிய மண்டலத்தை பற்றி அவ்வளோ டேட்டாஸ், எப்படி வானத்தில் போனாங்க, எப்படி ஸ்டடி பண்ணாங்க. இந்த ஆஸ்ட்ரானமிக்கு ஆல்மேன் சொல்லுவாங்க, சி ஆல்மேன் சொல்லுவாங்க. இந்த ஆல்மேனுக்கு வந்து அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. இதுதான் பர்மாவில் தமிழா காஞ்சின் இடம். இந்த இடத்துல பச்சாமை கிளம்புச்சுன்னா கடலில் ஆலை இல்லாமல் இந்த மாதிரி மரத்தில் வரும். 3000 கிலோமீட்ரு ஆலை இல்லாமல் வரும். இது வர செய்தியை வந்து பறவை கொடுத்துருவாங்க. சீனா மூனாவுக்கு 10 மரம், கானாதானாவுக்கு 10 மரம், அந்த மாதிரி ஒரு பேர் போட்டு அமைச்சிருவாங்க. அது கட்டாக்கில் வந்து பேர்ட்ஸ் மாதிரி இங்கே வரும். இது பாருங்கள் நேராக வந்து இங்கே அழகாக கோல்ஃப் பேக்கேஜ் மாதிரி இங்கே வந்து செட்டில் ஆயிரும். 3000 கிலோமீட்டர் மரம் வந்து நேராக இங்கே தனுஷ்கோடிக்கு வந்துடும். இங்கே வரப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, யானையில் போய் மரத்தை எழுத்திட்டு வந்துடுவாங்க. ஆளே இல்லாமல் பிஸ்னஸ் நடக்குது. அழகாக ஒரு ஆமை கொண்டு வந்து வழிகாமிக்குது, யானை கொண்டு போய் கொடுக்குது. இது என்னென்னா தனுஷ் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாம்பன் பாலம் எத்தனை பேர் பார்த்துட்டு கைதுக்க முடியுமா? பாம்பன் பாலம், பாம்பன் பாலம் 500 வருஷம் முடி கிடையாது. 1480 அப்புறம் இந்த இடத்துல கடலே வந்திருக்கு. அதுக்கு முடி இங்கே கடல் கிடையாது, அந்த அளவுக்கு கடல் இழந்துருக்கும். இந்த இடத்துல யானையில் போய் இந்த மரத்தை கொண்டு வந்துருவாங்க. அதாவது ராமேஸ்வரம் கோயில் கட்டப்பட்ட காலத்தில் பாம்பன் பாலத்தில் அங்கே வந்து தண்ணி கிடையாது. இதான் சென்னைக்கு பழைய பேர் வந்து ஆமையூர், படுவூர் கோட்டத்து மேல் அடையர் நாட்டு ஆமையூர். இப்போ இதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் திருவான்மையூர்னு சொன்னால் நம்புவீங்க. திருவான்மையூர்லேருந்து பெனினா வரைக்கும் உள்ள இடத்துக்கு பழைய 8th century பேர் வந்து படுவூர் கோட்டத்து மேல் அடையர் நாட்டு ஆமையூர். அதே மாதிரி நீங்கள் சொல்லலாம், அந்த பாய்மரத்தை மடக்காமல் கப்பல் உள்ளே வரும் எப்படி வரும்னா எஸ்தூரியில் வரும். இந்த மாதிரி எஸ்தூரியில் பாய்மரத்தை மடக்காமல் மடக்காக கப்பல் உள்ளே வந்து வெளியே வரும். கடலால் உள்ளே வந்தால் அப்படியே உள்ளே வந்து வெளியே போயிடும். இதான் இந்த டோட்டல் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த டோட்டலோட நமக்கு இது இருக்குது. இதுதான் அழுவோம். இந்த கரண்ட்ஸ் தான் நான் ரொம்ப வருத்தப்படுறது. கடலில் குளிக்க போய் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, ஆனால் அந்த கரண்ட்டில் தான் நம்ம உலகம் முழுக்க போனோம். தயவுசெய்து நீச்சல் கற்றுக்கோங்க. நான் இந்த 53 வயசில் ஸ்கூபா டைவிங் பண்ணுறேன். என்னால் இப்போ வயசானதால 40 மீட்டர் தான் போகிறேன். தயவுசெய்து நீங்கள் கடலோடு நெருங்கி பழகுங்க, நீச்சல் கற்றுக்கோங்க, போகிறப்ப சேஃப்டியாக போங்க. ஏன்னா வருஷம் வருஷம் 200 பேர் இந்த கடலில் குளிக்க போய் செத்து போகிறாங்க. அதில் இப்போல்லாம் வந்து பார்க்குறப்ப டெத் ரேஷியோ பார்க்குறப்ப வயசானவங்க அதிகம் சாகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 10 வருஷத்தில் வயசானவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க குறைவாக சாகிறாங்க. இளைஞர்கள் தான் வண்டி ஓட்டி இறக்குறாங்க. இந்த மாதிரி ஆபத்து விபத்தில் இறக்குறது இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் கொஞ்சம் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தவங்க உங்களை ஒரு வளர்ந்ததாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் 20 வயசில் எனக்கு இதில் ரொம்ப பிரச்சனை என்னன்னா, இந்த ஆமை ரிசர்ச்சுக்காக நான் என்ன பண்ணேன், 10 வருஷமாக 7000 டெட் பாடியை நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். தூக்கமே வராது.
எங்க கடல்ல குளிக்க போய் செத்து போறானா உடம்பு எங்க போய் ஒதுங்குது? ஜூன் மாசம் செத்து போனானா உடம்பு கூவத்துல போய் ஒதுங்கும்?

ஆட்டோவில் செத்து போனால் அவன் உடம்பு வந்து மாமல்லில் குத்தி போதும். இது வரைக்கும் 7000 டெட் பாடி பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இளைஞர்கள் கவனமாக இருக்கும். 7000 டெட் பாடி போலீஸ்காரன் வந்து கேட்டுட்ருப்பான், அம்மா அப்பா அழுதுட்ருப்பாங்க, நான் போய் அந்த உடம்பு அந்த பையன் எப்படி குளிக்க போனான், எப்படி செத்து போனான், அவன் உடம்பு எங்கே கிடச்சது. ஒவ்வொரு உடம்புலையும் பார்க்குறப்ப மீன் கடியே இருக்காது, ரொம்ப ஆச்சரியம். அந்த நீரோட்டத்தில் அந்த பாடி ஒதுங்குது. இதில் ரொம்ப ரொம்ப கொடுமை என்னென்னா, அண்மையில் சென்னையில் ஃபெட்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, 6 பாடி இங்கேருந்து இலங்கையில் போய் ஒதுங்குச்சு. யாரும் நம்ப முடியுமா? சென்னை ஃபெட்டில் வேடிக்கை பார்க்க போனவன் வந்து அவன் உடம்பு இங்கே விழுந்து அவன் செத்து போன அவனுடைய பாடி வந்து அனுராதபுரத்துக்கு கிடச்சி, திருகோணமலை கிட்ட கிடச்சி, அவன் சீர பவர் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ். அந்த பாடியில் எங்கேயுமே காயம் கிடையாது, எங்கேயும் ஒரு மீன் கூட கடிக்கல. 800 கிலோமீட்டர் 1.5 நாள் அந்த பாடி போயிருக்கு. தயவுசெய்து நம்ம இளைஞர்கள் வந்து நம்ம உலகம் முழுக்க போயிட்டு வந்தவங்க, எந்த அளவுக்கு நம்ம வலிமையாக இருந்திருக்காங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வலிமை கிடையாது, நம்முடைய மன திடம், இந்த மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அது இப்போ யார்கிட்டையும் இல்லை. அதனால தான் நம்ம நிறைய பேர் இழந்திருக்கோம். இது உலகத்தை மிக பழமையான ஆமோடு திருச்சியில் இருக்குது, கல்லாமேட்டில், 17 கோடி வருஷம் பழசு. இது இருக்குது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம். இதை ஏன் இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு எல்லாம் கேட்பாங்க. கொண்டு வந்தால் சிமெண்ட் ஃபேக்டரி கொடுத்துருக்கோம். ஏன்னா 1000 ஓடு இந்த மாதிரி ஓடு சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போயிடுச்சு. நல்ல வேலை அமெரிக்காக்காரன் பாதுகாத்து அமெரிக்காவில் வச்சுருக்காங்க. ஒரு ஷிப் இது உலகம் முழுக்க போயிருக்கு. இதெல்லாம் இதான் மடுமுழங்கின் ஒரு நெல், பெரு நாட்டில், தாய்லாண்டில், பர்மாவில், தமிழ்நாட்டில் இருந்தது. என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் போய் விதைப்பாங்க, தண்ணியில் போய் அறுவடை பண்ணிட்டு வருவாங்க. இது சைனாவில் இருக்க அக்ரிகல்ச்சர் அப்படியே நம்ம ப்ராக்டிஸ், ஜப்பான் அப்படியே ப்ராக்டிஸ், கொரியா நம்ம ப்ராக்டிஸ், கொரியாவோடய அக்ரிகல்ச்சர் ஏரி எல்லாம் அப்படியே தமிழ் ப்ராக்டிஸு. கொரியாவில் 4000 ஸ்கூல் தமிழ் பேசுகிறாங்க. ஏன்னா கொரியாவுடைய முதல் இளவரசி வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன செம்பவளம்ன்ற இளவரசி, அவருடைய கணவன் கூட தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, ஆய் வம்சத்தை சார்ந்தவன். இதில் என்னென்னா, கொரியாவுடைய மொழியில் முழுக்க முழுக்க தமிழ் இருக்குது, கொரியாவில் மீன் சின்னம் இருக்குது, கொரியாவில் நம்முடைய செம்பவளம் இருக்குது, கொரியாவில் குடுமி தமிழ் பேரில் ஊர் மொத்தம் 24 ஊர் தமிழ் பேர் இருக்குது, அதில் குடுமின்ற பாண்டிய மன்னன் பேர் இருக்குது, மாறன்ற ஊர் இருக்குது. கொரியாவுடைய பழமொழிகள் வழங்குற முறை எல்லாமே தமிழ் முறையில் இருக்குது. அது இல்லாமல் 1960 என்னுடைய கம்பெனி டைரக்டர், நான் வந்து கொரியன்ஸோட 30 வருஷமாக அவங்களோட கான்டாக்டில் இருக்கேன், என்னுடைய கம்பெனி ஆர்ஐஆர் பயோனஜி டைரக்டர் மிஸ்டர் குவானுடைய தாத்தா வீடு சியோலில், 1960 சியோலில் வீடு இப்படி தான் இருந்திருக்கு. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல் பயன்படுத்துறாங்க. கொரியாவில் 2500 மணி கோல்டு, வேர்ல்டு ஃபுல்லாக கோல்டு கல்ச்சர் தமிழ் கல்ச்சர் மூலமாக போயிருக்கு. சக்கரவலை கோட்டை பூம்புகாரில் தண்ணிக்கு கீழே இருக்க சக்கரவலை கோட்டத்துடைய அப்படியே ரிப்ளிகா ஒரிசால இது கொரியாவில் இருக்குது. இது இல்லாமல் இந்த நம்முடைய பாய்மர கப்பல் துணியை தான் உலகம் முழுக்க ஆடையாக பயன்படுத்தினாங்க. நம்ம சக்கரவலி கிழங்கு பேர் குமரான் பேர், நம்ம மொச்சக்கட்டிக்கு பேர் பல்லர் பீன்ஸ். இன்றைக்கு கூட பெருவில் மொச்ச வேலின்னு ஒரு வேலையில் பல்லர் பீன்ஸை இன்றைக்கி சாப்பிட்றாங்க. கொரியா ஹை ப்ரோட்டீன், ஏன்னா தங்கத்தை விட்டுட்டு மொச்சக்கொட்டையை கொள்ளடிப்பாங்க அந்த காலத்தில் கப்பலில். இது காலடி காஃபி, இது கொம்பு கடல் பாசி, இதுதான் உலகத்துடைய ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி சாராயம் காய்ச்சறது 82 முறை. ஏன்னா நான் அஃபிஷியலி நான் பயோஃபியல் நான் சயின்டிஸ்ட்டு, இதில் 82 டைப்ஸில் பண்ணலாம். பைட்டோ கெமிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் அவ்வளோ டேலண்டடாக இருந்திருக்காங்க. எந்த மரப்பட்டையை, எந்த மர இலையை, எந்த கடுக்காயோட, எந்த வெள்ளத்தோட, எந்த அமோனியம் குளோரைடு நவச்சோரம் சொல்லுவாங்க, போட்டு அழகாக நாளைய நாளில் மிக அழகாக சாராயம் காய்ச்சுவாங்க. இதில் தண்ணி ஊற்றி குடித்தா குடிக்கலாம், தண்ணி ஊற்றி இல்லைன்னா ஃபார்மேட்டிங் பண்ணி அப்படியே வண்டி ஓட்டலாம். இன்றைக்கி கூட செங்கோட்டையில் TS50 இதில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதில் நெல்லிக்காய், இன்றைக்கி யாருக்காவது டிஸ்ட்ரெஸ் இருந்தால் நெல்லிக்காய் சாப்பிட்லாம். கடலில் வந்து யாருக்காவது சிசிக்கு வந்தால் விட்டமின் சி டெஃபிஷியன்சிக்கு நெல்லிக்காய் சாப்பிட்றாங்க. இதனால தான் இன்றைக்கி பெர்முடா ட்ரையாங்கிளில் ப்ராப்ளம் குறைஞ்சிருக்கு. கடலில் போகிறப்ப அங்கே ஜியோ மேக்னட்டிசம் ப்ராப்ளத்தில் எல்லோரும் தண்ணிக்குள்ளே விழுந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. சிசிக்கு வந்து இப்போ உலகம் முழுக்க அம்பலிக்காய், கூஸ்பெரின்னு சொல்லக்கூடிய நம்ம நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அதியமான் ஔவையாருக்கு கொடுத்தது. அதியமான்லாம் மிகப்பெரிய கடல் ஓடிகள். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 7 அந்த வள்ளல்கள் எல்லாமே அதியன் மாவோரி எல்லாமே வந்து கடல் ஓடிகளாக இருந்திருக்காங்க. இது நாவாட்டின குமரா, வெள்ளரிக்காய் கடல் வழியாக போனதால நாவாட்டின குமரான் பேர். இது முருங்கக்காய், கடலில் வந்து உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாற்றி கொண்டு போவாங்க. இது தேவாங்கு, யாராவது தேவாங்க தீட்டுனா கோச்சிக்காதீங்க, தேவாங்கு வெஸ்ட்டு நோக்கி உட்காரும், கடலில் திசை எறியத்துக்கு தேவாங்க கொண்டு போவாங்க. எப்பயுமே அது மேற்கு பார்த்து தான் உட்காரும், அது இருந்தால் நீங்கள் அழகாக போயிடலாம். இது பறவை இருந்தால் அது கரையை கண்டுபிடிச்சி கொடுத்துரும். செம்பருந்து இருந்தால் கடலில் உடைய சூழல் என்ன எப்போ என்ன நடக்கும்னு செம்பருந்து சொல்லும். இந்த செம்பருந்து வச்சு தான் இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி முறையில் வேர் எடுப்பாங்க. செம்பருந்து கூண்டை வந்து வேர் வேரால் வந்து பொழந்து எடுத்துடும், தண்ணி ஊற்றி இந்த வேரை வச்சு பொழந்துடும். அதனால் இந்த வேரை வந்து சேகரிப்பாங்க. இதுதான் எறும்பு தண்ணி, பேங்குலியன் பேர். இதுதான் வந்து கோல்டு மைனிங்க்கு உலகம் எடுத்துகிட்டு போனாங்க. இது எங்கே பள்ளம் தோணுதோ அந்த மண்ணை எடுத்து தளிச்சா தங்கம் கிடைக்கும். பேங்குலியான் பேர் இருக்குது. இது சுரக்கா,
கத்தி இந்த டால்மென்ட்ஸ் உலகம் முழுக்க எங்கெங்க இருக்கும் அங்கெல்லாம் தமிழ் கல்ச்சர் இருக்கு. கொரியாவில் தான் 70% இருக்கு. இந்த பருத்திக்காக தான் இங்கே வந்தாங்க. இன்னைக்கு இந்த பருத்தி எங்களை எங்கள் டீம் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். மரப்பருத்தின் பேர் ராஜபாளையத்தில் சதுரகிரிலேருந்து எடுத்திருக்கோம். பழைய முறையில் மஸ்கின் ஒரு மோதிரத்துக்குள்ளே புடவையை பண்ணுற அளவுக்கு இந்த பழைய மரப்பருத்தி இருக்குது. இப்போ வந்து இங்கிலீஷ்கார பருத்தியால் நம்ம ஒரிஜினல் பருத்தி போயிடுச்சு. இதெல்லாம் இது எங்கெங்கே இவங்கள் அடிமைகளாக போனாங்களோ, பிரெஞ்சுக்காரன் பெர்ஷியன்காரன் எங்கெங்கே கூட்டுவோம் அங்கெல்லாம் இவங்க ஏற்கனவே போன இடமா இருக்கு. இதுதான் வினைப்பயன் நம்ம சொல்லுவாங்க. ஏதோ விட்டகுற தொட்டகுற எங்கேயோ ஒரு காலத்தில் இவன் போய் நல்லா இருந்த ஒரு காலத்தில் இவனே அடிமையாக போயிருக்கான். இது அம்மா டைவர்ஸ் கொரியா ஜப்பானில் இருக்காங்க. இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான டைவர்ஸ் உள்ளது தமிழ்நாடு தான். கீழக்கரை ராமேஸ்வரம் பகுதியில் 1400 டைவர்ஸ் இருக்காங்க. மென் டைவர்ஸ் 3600 பேர், 5000 டைவர்ஸ். ஏன்னா நான் அவங்களோட எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா நான் கடலோடு சமூகத்தோட ரொம்ப நாள் தொடர்பில் இருக்கேன். கடலுக்கு அடியில் 60 மீட்டர் போகிற வரைக்கும் இருக்க 5000 பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அதில் பெண்கள் 14 மீட்டர் சாலிடாக போகிறாங்க. அதே மாதிரி டீப் சீக்கு 10,000 கிலோமீட்டர் கடலில் போகிறது தமிழ்நாட்டில் தான் போகிறாங்க. உலகம் முழுக்கும் போயிட்டு வந்தவங்களாம் தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. இந்த இது வந்து ஒரு 45 நாட்டில் இந்த குலவையிடும் பழக்கம் அப்படியே தமிழ் பழக்கமாக இருக்குது. தாயக்கட்டை நம்ம இந்த தாயக்கட்டை உலகம் முழுக்க தாயக்கட்டை, நமக்கு சேவல் சந்தை உலகம் முழுக்க சேவல் சந்தை ஒரே மாதிரி இருக்குது. நம்முடைய காலை விரட்டு உலகம் முழுக்கும் காலை விரட்டு ஒரே மாதிரி இருக்குது. இதுதான் கியூபாவில் இன்றைக்கி அந்த ஆட்டத்துக்கு பேர் பாண்டி. கியூபாவில் பான் சொல்கிறாங்க, ஷார்ட்டில் பாண்டி. இன்றைக்கி மல்லாஸ் சொல்கிறாங்க, ஸ்பெயினில் மல்லர் கம்பத்துக்கு மல்லாஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நியூசிலாண்டில் மா ஓரி, மானா பெருசு, ஓரினா ஓரி, மா ஓரின்ற ட்ரைப்ஸ் இன்றைக்கி தட்டாங்கல் ஆடுறாங்க பாருங்கள். அப்படியே நம்ம முறையிலே ஆடுறாங்க தட்டாங்கல். 5 கல் வைக்கிறாங்க, கைக்குள்ளே போட்டு பின்னாடி எடுக்கிறாங்க, அதே மாதிரி ஆடுறாங்க. இதுதான் ஒபாமா ஒய்ஃபு. வார வாரம் சனி ஞாயிறுனா இவங்க இந்த ஆட்டம் ஆடாமல் இருக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் வெளி ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு சனி ஞாயிறுனா பாண்டி ஆடுறாங்க. இப்போ நமக்கு எத்தனை பேருக்கு இந்த பாண்டி தெரியும் கைத்துக்க முடியுங்களா? அங்கே திருமணாயம் ஆடுறாங்க. இப்போ நமக்கு ஸ்கூல் படிக்கிறது தான் ஆடுவோம், அங்கே திருமணாயம் ஆடுறாங்க. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த வேர்ல்டு ஃபுல்லாக கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ், வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ப்ராக்டிஸஸ், ஒத்த விளக்கு ப்ராக்டிஸ், இதில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். இப்போ எப்படி நம்ம வந்து பானிபூரிக்கும் பிஸாவுக்கும் பர்கருக்கும் நம்ம அடிமையாக இருக்குமோ, அந்த மாதிரி நம்முடைய கல்ச்சர் உலகம் முழுக்கவும் போயிருக்கு. நம்ம கல்ச்சர் இப்போ நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ்காரன் எப்படி அழகாக தமிழ் பாட்டு பாடுறான்னா நம்ம ஆச்சரியம் பார்க்குறோம். இல்லை எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே அங்கே தொடர்பில் இருந்திருக்கோம். இந்த வளரி முழுக்க முழுக்க நான் வந்து வேலுநாச்சியார் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். வளரி இந்த ரிட்டர்னபிள் வளரி இன்னைக்கு உலகத்திலே ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் தான் தெரியுது. நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த ஓஷன் கரன்சில் கனெக்ஷன் இருக்கு. இது மாதிரி உலகத்தில் அவாஜின் குடிசை எல்லாம் தமிழ்நாட்டு குடிசையோட பொருந்தி வரும். நீங்கள் குடியும் போனீங்கன்னா இந்த மாதிரி குடிசையை பார்க்கலாம். ஆந்திரா பார்டரில் இந்த மாதிரி குடிசையை பார்க்கலாம். இது இன்றைக்கும் ஸ்பெயினில் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணால் இளவட்டக்கள் தான் தூக்கணும். இங்கே முடியுமா அந்த மாதிரி? ஸ்பெயினில் இன்றைக்கும் தாய் மாமா பொண்ணு அவன் எவ்வளோ பெரிய கம்பெனியில் பெரிய ஆளாக இருந்தால் கூட மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணால் பேங்க் அக்கௌண்ட் காமிச்சா போதாது, கள்ள தூக்கணும். கள்ள தூக்கினா தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இது பல்லாங்குழி உலகம் முழுக்க நம்முடைய ஸ்டைலில் இருக்குது. இந்த சுண்ட பழைய சோறு இன்னைக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுக்க கஞ்சி 17 வகையான கஞ்சியில் இருக்கு. இந்த ஈசல் சாப்பிட்ற பழக்கம் தமிழில் இருக்கு. இது உலகத்தில் பல நாட்டில் ஈசல் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. இந்த வெட்டிவேர் அமெரிக்காவில் வெட்டிவேர் இன்டர்நேஷனல் டாட் ஆர்கன் கம்பெனி உலகம் முழுக்கும் வெட்டிவேரை இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க. சாயில் எரோஷனுக்கு ராக்கெட் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி திப்பு சுல்தான் நினச்சிட்டு இருக்கோம் இங்கிலீஷ்காரன் காலத்தில். ஆனால் வேலுநாச்சியார் காட்டில் 1772 வாக்கில் வேலுநாச்சியார் வந்து ராக்கெட் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து கேப்ரியல் ஒருத்தர் கொடுத்த வெடிமருந்தில் தயாரிச்சிருக்காங்க. அப்போ இந்தியா அஃபிஷியலாக இன்றைக்கி ராக்கெட் டெக்னாலஜிக்கு பேஸ் தமிழ்நாட்டில் சிவகங்கையில் போனதுக்கு இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்யாங், நான் சொன்னேன் அந்த வெப்பமும் வெளியும்ன்றது தான் இருளும் ஒளியாக இருக்குது. இந்த இன்யாங் தான் இது தமிழ்நாட்டில் இதில் 120 கோயிலில் இந்த இதை பார்க்கலாம். இருள் வெளி, இருள் வெளி ஒளி, இந்த தெப்பம் தான் பழைய மெத்தடு. இதில் தான் இதே தெப்பத்தில் தான் நான் வந்து அந்தமான் போயிட்டு வந்தோம். இது இந்த இதே மாடலில் தான் கூட எங்களுக்கு சப்போர்ட்டிங்காக ஃபிஷர்மேன் போட் வந்தது. இதுதான் பழைய மிதப்பு முகவை தெப்பம். இதுதான் நியூசிலாண்டில் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திரிமரம்னு பேர் நியூசிலாண்டில். 3 பேர் அம்மா அக்கா அக்கா நியூசிலாண்டில். அவங்களுக்கு தெரியாது தமிழ்ன்ட்டு. அவங்க அம்மா அக்கா அக்காட்டா தமாயின்ற மக்கள் இருக்காங்க. அவங்க வான்கரைன்ற ஊர்லேருந்து டெய்லி கடலுக்குள்ளே போகிறாங்க. இதை கட்லான் ஷிப்ஸு கப்பல் இந்த மாதிரி கப்பலில் தான் உலகம் முழுக்க போய் உலகம் முழுக்க இவன் போனால் எல்லாரும் இவனை பார்க்க வந்தால் நம்ம இப்போ நம்ம கல்ச்சரும் இழந்துட்டோம். இவன் உலகம் முழுக்க 195 நாடு போயிட்டு வந்தான்னா அவங்கெல்லாம் இங்கே வந்தவனா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். இதான் 40,000 கப்பல் இருந்திருக்கு. 40,000 கப்பலுக்கு செய்கிறதுக்காக பாய்மரத் துணி செய்கிறதுக்காக வாதிரியான சமூகம் இங்கே இருந்திருக்கு. அந்த சமூகம் 75,000 பேர் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ என்னால் மறுபடியும் அந்த சமூகத்தை எழுப்பியிருக்கோம். இது பழைய காலத்து கல்தங்குறம். உலகம் முழுக்கம் இருக்க பழைய கப்பலில் அப்படியே இந்த இந்த சென்டர் போஸ்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேர் இருக்கும். நானே டீலா பாண்டிச்சேரின்னு ஒரு கப்பல் வந்து கப்பல் மணி ஒரிசா பூரியில் இருந்தது. அந்த மணியில் பார்த்தா இருளப்பன் பேர் எடுத்தோம். இந்த மாதிரி இங்கே காரைக்கால் கும்பகோணம் பகுதியில் பண்ண பெல்லு பல நாட்டில் போயிருக்கு பயிர். இதுதான் இடி இடித்தா உலக நாட்டு கப்பல்லாம் எரிஞ்சிரும், நம்ம கப்பல் மட்டும் எரியாது. ஏன்னா கருங்காலி மரம் கொடிமரமாக இருக்கும். இந்த நாலேஜ் இருந்தால் தான் இலங்கையில் நம்மளால் சப்மரீன் பண்ண முடிஞ்சது. யோசிச்சு பாருங்கள், இலங்கையில் எத்தனை நாடுகளுக்கு நடுவில் ஒரு தமிழ் கம்யூனிட்டி வந்து சப்மரீன் பண்ணுறான்னா, வேர்ல்டு லோயஸ்ட் ப்ரைஸ் 24 லட்சத்துக்கு சப்மரீன் பண்ணுறான்னா ஒரு பின்புலம் இல்லாமல் பண்ணியிருக்க முடியுமா?
ஒரு கடற்சார் வரலாறு உலகம் முழுக்க போன ஒரு வரலாறு உலகம் முழுக்கும் அவனுடைய நாலேஜ் அவனுடைய அந்த கல்ச்சர் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்படிப்பட்டவனை நம்ம இங்கிலீஷ் வெஸ்டர்ன் ரிகார்டில் நம்ம என்ன பண்ணுறோம், கூலின்னு படிக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் இங்கிலீஷ் ரிகார்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாடை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. என்னுடைய அனுபவத்தில் ஸ்பானிஷ் ரிகார்டு, பெர்ஷியன் ரிகார்டு, ஃப்ரெஞ்சு ரிகார்டு, ஜெர்மனி ரிகார்டு, டச் ரிகார்டு, போர்ச்சுகீஸ் ரிகார்டு, எல்லா ரிகார்ட்லையும் தமிழ்நாட்டை பற்றி மிக மிக உயர்வாக பேசியிருக்கேன். நம்மளை ஆண்ட ஒருத்தன் சொன்ன மொழியில் ஒருத்தர் வச்சுட்டு நம்ம வந்து கூலியில் முடிவு பண்ண முடியாது. இன்னைக்கு ஆர்மேனியன் ரிகார்டில் தமிழ்நாட்டை பற்றி மிக மிக பெருமையாக பேசியிருக்கேன். 2.5 வருஷம் பண்ணி மயிலாப்பூர் துறைமுகம் அவ்வளோ பெரிய துறைமுகம் வந்திருக்கு. இங்கே அரிக்கமேடு வீரா துறைமுகம் மிகப்பெரிய துறைமுகம் வந்திருக்கு. அதனால் உலகத்தில் இருக்க பல மொழிகள் டிரான்ஸ்லேஷன் நமக்கு தேவை. இன்னைக்கு மீடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மல்டி லிங்குவல் டேலண்டட் தேவை. இருந்தால் தான் உங்களால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு லத்தீன் மொழி எல்லா மொழியிலும் பார்க்குறப்ப நான் எடுத்துக்க டேட்டா எல்லாம் இங்கிலீஷை தவிர மற்ற லாங்குவேஜில் எடுத்த டேட்டா. அதனால தான் எனக்கு இவ்வளோ டேட்டா கிடச்சி. இங்கிலீஷை மட்டும் நான் பிடிச்சிருந்தேனா எனக்கு இந்த டேட்டா வந்தே இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்டீமர் கப்பல் வந்ததால் தான் நம்ம பாய்மர் கப்பல் இழந்துட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ நிறைய டெக்னாலஜி. இதை பற்றி பேசுனா என்ன ஒரு வாரம் பேசணும். வெறும் போட்டை பற்றி பேசுங்க, கடல் பற்றி மட்டும் பேசுங்க, இல்லை மீன் பிடிக்கிற மெத்தட்னா என்னால் ஒரு வாரம் பேச முடியும். அவ்வளோ மிகப்பெரிய ஒரு வாழ்ந்த சமூகமாக நம்ம இருந்திருக்கோம். இப்போ 25 பாய்மர் கப்பல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. 250 பேருக்கு தான் இந்த நாலேஜ் இருக்கும். அதனால் இதை நாங்கள் காப்பாற்ற தான் ஒரு 10 வருஷமாக போராடிட்டுருக்கோம். டிஜிஎஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் மூலமாக இதை எங்களுக்கு சஸ்டெயின் பண்ணி ஹெரிட்டேஜ் வேல்யூ கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கோம். இது உலகம் முழுக்கும் ஆமைகள் தொடர்புடைய இடங்கள், உலகம் முழுக்கும் துறைமுகம் இருந்துச்சனும். மூவேந்தரும் முன்னீரை ஏணி போல் பயன்படுத்தி வாணிகம் செய்து முன்னேறணும். இந்த பனியான் சொல்லக்கூடிய சொல் வாணிகம்ன்ற சொல்லு தான் வந்துச்சு. இதை இன்றைக்கி உலகத்தில் இந்த லாஜிஸ்டிக்கில் தமிழ்நாடு தான் மிக முக்கியமாக இருக்குது. உலக வணிகத்தை நம்மளால் திருப்பி பண்ண முடியும். என்னுடைய ஆய்வு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸ் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய, அதாவது எம்ப்ளாயி மென்டாலிட்டி இருக்கக்கூடிய சமூகத்தை எம்ப்ளாயர் மென்டாலிட்டிக்கு மாற்றணும்னு தான் இந்த ரிசர்ச்சை நான் விடாமல் செஞ்சிட்ருக்கேன். இந்த ரிசர்ச் வந்து பெருமைக்காக செய்யலை. என்னுடைய அதாவது இன்றைக்கி படித்து முடித்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிற இந்த சமூகத்தை என்டர்பிரனராக மாற்றணும்னு தான் என்னுடைய விருப்பம். இதுக்கு இந்த ரிசர்ச் ஃபார்மேட் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட் ஆங்கில முறையில் நான் பண்ணலை, தொல்காப்பியத்து முறையில் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டர் டிசிப்ளினி அப்ரோச்சில் ஒரு கடல் சார்ந்த இடம் அதோடைய வரலாறுன்னு பார்க்குறப்ப இதில் ஆங்கிலத்தில் பண்ணிங்கன்னா டூ ஒன் ஒர்க் அட் ஒன் டைம் தான் பண்ண முடியும். ஆனால் இது தமிழில் பண்ணுறப்ப ஒரு அதாவது தமிழக உலகங்களுக்கு போனாங்க அந்த ஒரு டாபிக் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியும். அதனால் 2 குற்றவணிக்கு 32 உத்தியை வச்சுட்டு தான் இந்த பவர் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் ஊடகம் செய்கிறீங்க. நான் இப்போ கூட நான் 2 படத்தில் நான் இன்வால்வ் இருக்கேன். ஒன்று தமிழன் என்ற சொல், என்னுடைய வாழ்க்கை கதையை அடிப்படையாக வச்சு விஜயகாந்த் அவன் பையன் நடிக்கிறாங்க. அடுத்து திரையன்ற, இது 2 படம் இப்போ ப்ராஜெக்டில் போயிட்டுருக்கு. நல்ல படங்களை எடுத்து தமிழுடைய தொன்மையை உலக மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகள் இந்த மண்ணில் நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள்லாம் உடன் வரணும். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த ரவீந்திரன் ஐயாவுக்கு, ஏன்னா இது இவங்களோட பழகிறப்ப எனக்கு ஒரு உறவினர்களோட பழகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு புதுசாக ஒருத்தரோட பழகிற மாதிரி இல்லை, அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். நன்றி, வணக்கம். யாருக்கா கேள்வி கேட்கணும் கேட்கலாம். இன்றைக்கி எர்த் சயின்ஸை பேஸ் பண்ணி எல்லாம் பண்ணலாங்க சார். நார்த் போல் சவுத் போல் பேஸ் பண்ணி டோட்டல் எங்கெங்கே வந்து ஆக்சியல் ஷிஃப்டில் இடம் கடவுளுக்குள்ளே முழுகிருக்கு, அந்த முழுகின இடம் என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பேத்தமெட்ரி ஒர்க்கில் நிறைய பண்ணலாம். இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி இந்த ஓஷன் கரன்சி எல்லாத்துக்குமே டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் கார்டன் மெத்தட் இருக்குது. அதில் நான் ஐம் ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஏரியா. இந்த ஒர்க் எல்லாமே ஒரு 18 மந்த்ஸ் ஆஸ்திரேலியாவில் நான் ஒர்க் பண்ண வேர்ல்ட் ஜியோசயின்ஸ் கார்பரேஷன் ஏரியல் மேப்பிங் ஆஃப் ஒரிசா. அதில் வந்து தண்ணிக்கு இந்த நிலத்தை தோண்டாமையே இந்த பில்டிங் கீழே இருக்குது 30 மீட்டர் வரைக்கும் என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். கடலுக்குள்ளே நீங்கள் 150 மீட்டர்ஸ் வரைக்கும் என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். இன்றைக்கி கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் இன்றைக்கி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணலாம். நாங்களாம் லெமூரியான்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். இதில் வந்து லிட்ரேச்சர் பாயிண்ட் விட்டுட்டு ஒன்லி டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்சில் தான் இந்த ரிசர்ச் பண்ண முடியும். எல்லோரும் இதை ஒர்க் பண்ணலாம். இது வந்து அசாம் மொழி நாட்டு ஒரிசாவில் கோலான்னு ஒரு கம்பெனி இருந்தாங்க, அவங்க வந்து சிங்க சின்னம். இன்றைக்கி கூட சோலாஸ் சொல்கிறாங்களே, சோலாஸ் வந்து புலி வந்து ஒரிசா பார்டர், அதுக்கு மேலே சிங்கம், குஜராத் அந்த ஏரியாவில் சிங்கம் இருந்தது. அது இல்லாமல் கலிங்கத்துடைய ஒரிஜினல் சின்னமே சிங்கம் தான். சிங்கம் யானை அடக்குன்னா ஒரு கம்யூனிட்டி இன்னொரு கம்யூனிட்டி அடக்குறது மீன். இது வந்து சிம்பாலிக், இது சிம்பாலிக்காக சொல்லுவாங்க. ஆமை தான் பூமி, பூமியை தாங்கிறதே ஆமை, இந்த பூமியை தாங்கிறதே ஆமைன்ற சிம்பல் இருக்குது.
அதே மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் இருக்க எல்லா கல்ச்சரும் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒரு அனிமல் இருக்கும். ஒரிசா எடுத்திங்கன்னா நண்டு, கட்டாக்னா கடகம்னா நண்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சருக்கும். நமக்கு வந்து மூணு கல்ச்சர் இருக்குது, ஒன்று ஆமை ஒன்று இருக்குது, நம்மகிட்ட யானை இருக்குது, அந்த மாதிரி நம்மக்கிட்ட மீனும் இருக்குது. மூணு கல்ச்சர் இல்லை, அது வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இயர்ஸ் பேக். நம்ம சொல்றது ஹோலோசீன் பீரியட், 16,000-18,000 இயர்ஸ் என்ன நடந்தது, அதே மாதிரி இந்த பிளியோஸ்டிசின் பீரியட்ல என்ன நடந்தது. ஏன்னா அது வந்து அப்போல்லாம் ஹியூமனே கிடையாது, அது இது வந்து சிவாலிக்கில் பண்ணாங்க. சிவாலிக் வந்து அதோட பழசு தமிழ்நாடு. இன்றைக்கி இந்த மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்ட்ரின்றது 17 lakhs இயர்ஸ்னு இது ப்ரூவன் ஆயிருக்கு. நான் ரீசென்ட்லி வி டிட் ஒன் எக்ஸிபிஷன் வித் ஏஎஸ்ஐ சென்னை, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் பண்ணோம். வி ஷோன் 140 ஸ்லைட்ஸ் உங்களுக்கு வேணால் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நம்மக்கிட்ட மூளையில் ஓட்டை போட்டு அங்கே இருக்க தேரை எடுத்தது ரெக்கார்டு இருக்குது, ஆதிச்சநல்லூரில் ரெக்கார்டு இருக்குது. இந்த இடத்துல ஓட்டை போட்டு அங்கே வந்து ஸ்கல்லை ரிப்பேர் பண்ண, சர்ஜிக்கல் வந்து ஆதுர்வச்சாலைன்னு சொல்லுவாங்க சோழ காலத்தில், மிக பழமையான டெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி கூட பைட்டோ கெமிஸ்ட்ரி. இது உலகத்திலேயே எந்த மெடிசன் ஃபீல்டாக இருந்தாலும் அதில் வந்து மூப்புன்னு சொல்லக்கூடிய, பூநீர் சொல்லக்கூடிய, அதாவது சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பூமி அடியிலேருந்து ஒரு நீர் சுரக்கும், அந்த அந்த நீரை தான் இன்றைக்கி கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. நம்மக்கிட்ட மெடிக்கல் சிஸ்டம் நிறைய இருக்குது. இன்னைக்கு கூட இந்த இது இருக்குது உங்களுக்கு, அதாவது சத ஒட்டின்னு இருக்குது, எலும்பு ஒட்டின்னு இருக்குது, ஏகப்பட்ட மூலிகைகள் நம்மகிட்ட இருக்குது. அப்போ சர்ஜிக்கல் இங்கே நடந்ததுக்கு எவிடன்ஸு, இங்கே கலிபங்கன் வச்சு தான் சொல்கிறாங்க இண்டஸ் வேலி நடந்தது. கலிபண்ணுக்கு முந்தைய இங்கே சர்ஜிக்கல் இருந்ததை நாங்கள் ரீசெண்டாக ஒரு எக்ஸிபிஷன் பண்ணோம், அதாவது மருத மொழியில் மருத்துவ தமிழ்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் ஏஎஸ்ஐயில். உங்களுக்கு வேணால் நான் சாருக்கு அனுப்புகிறேன் அந்த டேட்டாஸ். எல்லாமே தமிழ் லிட்ரேச்சரில் மருத்துவத்தை பற்றி எத்தனை டேட்டாஸ் இருக்குன்றதை கிட்டத்தட்ட 460 டேட்டாஸ் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். திருக்குறளில் என்ன இருக்குது, திருமூலரில் என்ன இருக்குது, உங்களுக்கு பழைய சித்திரப்பாடலில் என்ன இருக்குன்றதை எல்லாம் எடுத்து கொடுத்தோம். இல்லை மோடி சொல்றது பொலிட்டிக்கல்ல, ஆனால் இங்கே நிறைய நடக்கு. ஏன்னா நான் இமயமலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இமயமலில் என்ன சொல்லுவாங்கன்னா, பனி அதிகமாக இருந்தாலும் அங்கே மேலே ஆளே கிடையாது. ரிஷிகேஷன் 100 வருஷம் பண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு இந்த கல்ச்சரில் இங்கே தான் வந்து பழைய வேத காலமே இங்கே தான் இந்த சவுத்தில் தான் இருந்ததுக்கு பேர் எவிடன்ஸ். ஏன்னா இன்றைக்கும் ஆஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா கேரளா ஆஸ்ட்ரானமி தான் இருக்குது. சைவ ஆகமத்தில் பார்க்குறப்ப கேரளா ஆஸ்ட்ரானமி தான் இருக்குது. அதனால் டோட்டல் ஸ்டடி பண்ணுறதுக்கு என்டையர் சதர்ன் ரீஜன், விந்தியமலைக்கு கீழே இருக்க பகுதி இருந்து பின்னாடி இந்த ஸ்டோரி வந்து நார்த்துக்கு போயிருக்கு. நீங்கள் வைமானிக சாஸ்திரம் சான்ஸ்கிரிட் எடுத்தீங்கன்னா வைமானிக சாஸ்திரம்னு சொல்லிட்டு விமானத்தை பற்றி இருக்குது. அது எடுத்தது ஓசூரில் எடுத்திருக்காங்க. ஓசூரில் எடுத்தது சான்ஸ்கிரிட்டில் இருந்தீங்கன்னா அது சவுத்தில் நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? நிறைய டெக்ஸ்ட், அதாவது தமிழில் இன்றைக்கி எப்படி நம்ம இங்கிலீஷ் தான் நம்மளுடைய மதர் லாங்குவேஜ் நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் சான்ஸ்கிரிட் தான் நம்ம மதர் லாங்குவேஜ் நினச்ச ஒரு காலம் இருக்குது. குறிப்பாக சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் அதிகமாக எழுதுனது சவுத் இந்தியா தான். நீங்கள் சொல்லக்கூடிய வேதத்தை தொகுத்ததே சவுத் இந்தியா தான். ஹரிகருப்புக்கிற காலத்தில் தான் வியாசனம்னு சொல்லிட்டு டோட்டலாக உட்கார்ந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் உட்கார்ந்து வேதத்தை தொகுத்தாங்க. ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் எல்லாமே கர்நாடகாவில் தான் பண்ணாங்க.

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை இல்ல, எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீ ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா, எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு.
1: ஏண்டா இதோ சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் விட்டுட்டாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் ப்ளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ ப்ளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள், பை தி பீப்புள், அண்ட் டு தி பீப்புள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: चोट लगे हैं मन को, निशान लगे हैं तन को, लेकिन डटे रहेंगे, दुनिया को उठ उठ के दिखाएंगे, अब ये भी लड़ सकते हैं और वापस आ सकते हैं।
1: गुड डे चेन्नई, वेलकम टू एमओपी कम्युनिटी रेडियो 107.8 एफएम। बॉलीवुड एक्ट्रेस कल्कि खोखलिन रिसेंटली रिवील्ड दैट शी वाज सेक्सुअली अब्यूज्ड एज अ चाइल्ड, विच ब्रॉट द इश्यू ऑफ चाइल्ड सेक्सुअल अब्यूज, अ ग्रोइंग बट अंडर रिपोर्टेड हॉरिबल ट्रूथ, टू द फोरफ्रंट येट अगेन। स्टैटिस्टिक्स सजेस्ट दैट nearly 53% of children in our country are victims of sexual abuse, but speaking about it is considered taboo in our society. Today we are here to address this very sensitive but burning issue that is heavily impacting our society. Let us now hear from few people on their thoughts on child abuse.
2: Child abuse அப்படினு சொன்னா ஜென்ரலாக சில்ட்ரனுக்கு தன்னை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. ஏன்னா எத்தனை நிறையா ஸ்கூல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு தாங்க என்ன தன்னை என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒரு பெரியவர் தன்னை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் வந்து இதது குட் டச் இதது பேட் டச் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பியூபர்ட்டி அடையிறாங்க அடையலை அந்த ஏஜில், பட் சின்ன குழந்தைங்களுக்கு இது என்ன இப்படி தொட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல். ஏன்னா நிறைய பேரன் யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி குழந்தைகிட்ட இதை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த யோசனையே வேண்டாம். உங்கள் குழந்தை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதது குட் டச் இதது பேட் டச் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்கூலில் என்ன நடக்குதுங்கிறத ஓப்பனாக உங்கள் குழந்தைகிட்ட கேட்டுக்கோங்க. என்ன நடந்தது, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ணாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லி கேட்க ஆரம்பிங்க. ஸோ தட் குழந்தைங்க உங்ககிட்ட ஒரு ஓப்பன்னஸோட சொல்ல இருப்பாங்க. அண்ட் செக்ஷுவல் அபியூஸும் தாண்டி நிறைய சைல்டு லேபர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் டீப் இன்டீரியர் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக கூட்டிட்டு போகிறாங்கன்னு இந்த பசங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு பையன் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறான். அவன் சரியாக அன்றைக்கி ஒர்க் பண்ணலை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அன்றைக்கி சரியாக ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறனால சுட சுட காய்ச்சிட்ருக்கிற எண்ணெயை முதலாளி அவன் மேலே ஊற்றுறாரு. அவனுக்கு அதுக்காக லீவும் கொடுக்கப்படல, என்ன காய்ச்சி ஊற்றிட்டா அவனுக்கு உடம்பு சரியில்லை, லீவும் கொடுக்கப்படல, அந்த உடம்பு சரியில்லாதோடையே அவன் வந்து வேலை செய்கிறான். ஸோ இதை வந்து சில என்ஜிஓஸ் பார்த்து கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றுறாங்க. எல்லாத்தையுமே என்ஜிஓஸே செய்யணும் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயா சைல்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பீப்புள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வரணும். நிறைய சைல்டு ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, லைக் 1098 ஒரு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க.
3: சைல்டு அப்யூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது, பட் நமக்கு தான் வந்து தெரியல. இப்போது ஸ்லம்டாக் மில்லினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது தெரியுமா, எல்லாருமே டெஃபினட்டாக அந்த மூவி பார்த்துருப்போம். அந்த மூவிக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே கூட கிடைச்சிது. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நடந்தது அத்தனையுமே வந்து உண்மை, அது எல்லாமே இன்னும் கூட அது ஒரு சில ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே நடந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தான் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைகளே வந்து சைல்டு அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, பட் அது வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக தெரியல நமக்கு, பட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி தான் வந்து இப்படிலாம் நடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, பட் இது எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா வந்து நம்ம யாரையுமே வந்து தொட விடக்கூடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்குது அப்படின்னா, லைக் ஏஜ் அட்டன் பண்ணிட்ட உடனே பார்த்திங்கன்னா, ஸோ ஆண்கள் வந்து இந்த மாதிரி, ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்ம அவங்கக்கிட்ட நெருங்கி பேசக்கூடாது. ஸோ நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பாம்பேயில் வந்து ஒரு ஒரு ஒரு சில மாதங்கள் தான் ஆது அந்த குழந்தையே பிறந்து, ஸோ அந்த குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுப்பா உள்ளது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்டிவ் சர்வீஸ். ஸோ அது எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியல, பட் இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக வந்து எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் லைக் அவங்க கண்டிப்பாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது.
2: இப்போ வெளி உலகம் தாண்டி வீட்டுக்குள்ளே லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லை. லேடிஸ் குழந்தைங்களுக்கு தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க, மாமாவை நம்பி சித்தப்பாவை நம்பி அப்படின்னா அந்த குழந்தைங்களை அப்யூஸ் செய்யப்படுறாங்க, அவங்களுக்கே அதில் சேஃப்டி இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு மோரவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன போஸ்ட் பார்த்தேன், 10 வயசு குழந்தை வந்து ப்ரெக்னென்ட்டு. அந்த குழந்தைக்கு தான் ஏன் ப்ரெக்னென்ட் ஆனால் தான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனோங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாது. அந்த குழந்தை ப்ரெக்னென்ட்டு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் நான் வந்து படித்தேன் ஃபேஸ்புக், நான் அக்கௌண்ட் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில். அது என்னென்னா, ஒரு பாம்பேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்ல பிறந்த சில மாதங்களே ஆன குழந்தை வந்து செக்ஷுவல் அப்யூஸ் செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட இன்டெஸ்டைன் எல்லாமே வயிற்ற விட்டு வெளில வந்துருச்சு. ஸோ அந்த இன்டெஸ்டைனை திருப்பி உள்ளே வச்சு தைக்கிறதுக்கு 25 தையல் அந்த பிஞ்சு குழந்தைக்கு போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், பிறந்த சில மாதங்கள் ஆன குழந்தை அது. அந்த அளவுக்கு என்ன ஆச்சு ஜென்ஸ்க்கு? தயவு செய்து எப்போதுமே சொல்லுவாங்க லேடிஸ்லாம் பார்த்து போயிட்டு பார்த்துவாங்கன்னு, ஆனால் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஜென்ஸ் வந்து லேடிஸை மதிக்க சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பாய்ஸ்க்கு உங்கள் சிஸ்டரை மதிக்கிற மாதிரியே வெளியில் போகிற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, நீங்கள் பார்க்குற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் சிஸ்டராக நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நடத்துங்க.
1: வெல், தட் வாஸ் இன்டென்ஸ். நவ் லெட் அஸ் ஹியர் தி ஸ்டோரி ஆஃப் Priya, a 10-year-old girl, and how she deals with child abuse. Hi Priya, you're earlier than usual. How was school? What would you like to eat?
4: Nothing, Veena aunty. I'm not hungry.
1: What happened, kid? Anything wrong?
4: Leave me alone, aunty. I'm not really in the mood to talk.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா, நான் வெளில போறேன். கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன். லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்திருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினு? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்குலாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னு.

மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஈவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ.

0: ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது, பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி, அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது MOP சமுதாய வானொலி

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால் லைட்ஸ் கேமரா சொல்றதுக்கு ஒரு க்ரூல எத்தனை பேர் ஒன்னா ஒர்க் பண்றாங்கன்னு நம்ம ஷோல கேட்க போறோம். கட்டபொம்மனை காட்டினதும் சினிமாதான், கர்ணனை காட்டினதும் சினிமாதான். எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா, இந்த மாதிரி பல பிரபலங்கள் இந்த சினிமான்ற இண்டஸ்ட்ரியில தாங்க பல சாதனைகளை பண்ணிருக்காங்க. நம்ம பொதுவா யார்கிட்டயாவது சினிமானா என்னன்னு கேட்டா சில பேர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, சில பேர் ரஜினி கமல்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் சூர்யா அஜித்னு சொல்லுவாங்க. இதே கேள்விய நம்ம ஃபீல்ட் ஆர்ஜே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட கேக்குறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
2: ஹாய், ஹலோ சார், நான் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கிறது ஒரு க்வெஸ்சன் கேட்கதான். உங்களோட கண்ணோட்டத்துல சினிமான்றத நீங்க எப்படி பாக்குறீங்க?
3: எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்.
2: மேம், உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது என்ன?
4: ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸ்.
2: உங்களோட கண்ணோட்டத்துல சினிமான்றது என்ன?
4: தலைவருங்க.
2: ஹலோ சார், உங்களோட கண்ணோட்டத்துல சினிமான்றத நீங்க எப்படி பாக்குறீங்க?
5: சினிமானா தலைனா அஜித், அது மட்டும்தான் சினிமா.
2: ஹாய், ஹலோ குட்டி பொண்ணு, உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமானா
6: என்ன? சினிமானா எப்ப இன்டர்வல் வருதோ எங்க அப்பா கிட்ட கேட்டு நான் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவேன்.
2: கேட்டிங்களா? பட் ஒரு படம் எடுக்க ஆக்டர், ஆக்ட்ரஸ், டைரக்டர் மட்டும் போதாதுங்க. ப்ரொடியூசர், ஸ்கிரீன் பிளே, டைலாக் ஆர்டிஸ்ட் ஆரம்பிச்சு லைட்மேன் வரைக்கும் ஒரு படம் பண்ண ஆளுங்க தேவைப்படுறாங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பேசலாம் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால் வித் மீ ஆர்ஜே ஹேமா இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ. அவர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.

0: சமுதாய வானொலி 107.8.
1: ஹாய், வெல்கம் பேக் டு திரைக்கு பின்னால் இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர்ஜே ஹேமா. படம் சினிமா நம்ம தியேட்டர்ல பார்த்து ரசிக்கிறோம், கை தட்டுறோம், கமெண்ட் கூட பண்ணிடுவோங்க ஈஸியா. நல்ல படம், மொக்க படம். ஆனா ஒரு படம் எடுக்க எத்தனையோ விஷயம் தேவைப்படுதுங்க. அதுல முக்கியமானது பணம். இன் மீடியா லாங்குவேஜ், பட்ஜெட். இந்த பட்ஜெட், வெதர் இட் இஸ் அ ஸ்மால் பட்ஜெட் ஆர் பிக், இதை டிசைட் பண்றது டைரக்டருங்க. அவங்க ஒரு படத்தை எடுக்கும் போது தன்னோட படத்துல இவங்க தான் ஆக்டர் ஆக்ட்ரஸ் செலக்ட் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. ஆனா ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாரையும் நம்பி பணம் போட்டு படம் எடுக்கிறவங்க. ஒரு படம் ஹிட் ஆனாலும் சரி, ஃபிளாப் ஆனாலும் சரி, அதுல ரொம்ப பாதிக்கப்பட போறவங்க ப்ரொடியூசர்ஸ் தாங்க. இவங்களை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறோம்.

0: டாக்டர் படிக்க ஹெல்ப் பண்றீங்களா?
1: சைல்ட் லேபர் நம்ம பேசிட்டே தாங்க இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ராணி மாதிரி பசங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர்ஜே ஹேமா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால். காரைக்குடியிலிருந்து வந்தவங்க ஏவி மெய்யப்ப செட்டியார். இவர் ஆரம்பிச்சது தாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்.

இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோட வாசல் ஏறி இறங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 1935 ஸ்டார்ட் பண்ண அல்லி அர்ஜுனான்ற மூவி தாங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். லேட்டஸ்ட் மூவி அயன், பயங்கரமான ஹிட் கொடுத்த மூவி. தென் 2014 இதுவும் கண்டு போகும் என்ற மூவி தாங்க இவங்களோட லாஸ்ட் ப்ரொடக்ஷன். சினிமா இண்டஸ்ட்ரியில பொதுவா தேவர் பிலிம்ஸ் மாதிரி பிளான் பண்ணி ஒரு மூவியை எடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் சர்க்கஸ்ல பாம்பு யானை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்த நம்ப அதை வச்சும் படம் எடுக்க முடியும்ன்றது நமக்கு ப்ரூவ் பண்ணவங்க சண்டு சின்னப்ப தேவர் தாங்க. சண்டு சின்னப்ப தேவர் பயங்கரமான முருக பக்தருங்க. டிவோஷனல் மூவிஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. கே பி சார் வந்து டைரக்டரா மட்டும்தாங்க பாத்திருக்கோம். ஆனா இவர் ஒரு படத்துல கல்கின்ற படத்துல ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் அதாவது ப்ரொடியூசர் ரோல பண்ணிருக்காங்க. அந்த ரோல் இவர் யார இமிட்டேட் பண்ணி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பர் சாண்டு சின்னப்ப தேவர். இவரை மாதிரியே தாங்க அந்த ரோல் அப்படியே பண்ணிருப்பாரு. அந்த மூவிய பார்த்தோம்னா இவர் தான் தேவர் சார், இப்படிதான் இருப்பாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இமிட்டேட் பண்ணி பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கலாம். யூ ஆர் லிசனிங் டு திரைக்கு பின்னால் இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர்ஜே ஹேமா. வெல்கம் பேக் டு திரைக்கு பின்னால் இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நம்ம எல்லாருமே பஸ் ஸ்டாப் போகும்போது கண்டிப்பா ஜெமினின்ற ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்போம். ஜெமினி ஸ்டாப்பிங்ல அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நின்றுருக்கும். ஆனா இந்த ஜெமினின்ற அந்த இடத்துக்கு எப்படி பேரு வந்ததுன்னு யாருக்காக தெரியுமாங்க? நான் சொல்றேன், நமக்கெல்லாம் காதல் மன்னன் யார் அஜித் தெரியும். ஆனா அந்த காலத்தோட காதல் மன்னன் ஜெமினி கணேசன். இந்த ஜெமினி கணேசன் ஜெமினி ஸ்டுடியோஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணாங்க. அவங்க அதுக்கப்புறமா சினிமால வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆனாங்க. அதனாலதான் இன்னும் வரைக்கும் அவரை ஜெமினி கணேசன்ற பேர்ல நம்ம கூப்பிட்டு இருக்கோம்.

இந்த ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். எஸ் எஸ் வாசன் இவங்க தாங்க ஜெமினி பிக்சர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சியா ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க எடுத்த மெகா கிளாசிக் பட்ஜெட் பிலிம் தாங்க அவ்வையார். இதே மாதிரி இவங்க நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. ஏவிஎம்ல ஸ்டார்ட் பண்ணி ஆர் பி சௌத்ரி சூப்பர் குட் பிலிம் வரைக்கும் எவ்வளவோ ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துட்டே தாங்க இருக்கு. ஒரு பிரேக் அப்புறமா டைரக்டர்ஸ் ஆக்ட்ரஸா இருந்தவங்க ப்ரொடியூசர்ஸா மாறின ரோலை பத்தி பேசலாம்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெல்கம் பேக் டு திரைக்கு பின்னால் வித் மீ ஆர்ஜே ஹேமா. நடிகர் திலகம் சிவாஜி சாரோட தாங்க அன்னை ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன்ல வெளிவந்தது தான் நம்ம சந்திரமுகி. டைரக்டர் மணிரத்னம் சார் ஆகட்டும், இல்ல கே பி பாலச்சந்திரன் சார் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே டைரக்டிங்ல மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சிருக்காங்க. சார் மணிரத்னமோட ப்ரொடக்ஷன் தான் மெட்ராஸ் டாக்கீஸ். கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க தங்களோட பேனர்ஸ்ல தன்னோட படத்தை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாம தாங்கிட்ட வேலை செய்யற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்ன்ற கண்ணோட்டத்தோட ஆரம்பிச்சது தாங்க இவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ். அன்பு தம்பி தங்கைகள், உங்கள் மீதுள்ள அக்கறையினால் ஒரு கடிதம். சினிமா ஒரு பொழுதுபோக்கு, சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வெற்றி பெற கனவு மட்டும் போதாது, உழைப்பும் முயற்சியும் தேவை. சினிமா கனவுகளோடு ரயில் ஏறுபவர்கள் எல்லாம் கமல், ரஜினி, சிம்ரன், ஸ்ரீதேவி என்று ஆகிவிடுவதில்லை. அறியாத வயதில் சினிமா கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைத்த ஒரு சினிமா பித்தனின் நிஜமான கதை இது. பணம் போட்டு தன்னோட சொத்து, நகை, இடம் எல்லாத்தையும் வித்து படம் பண்றவங்க தாங்க நம்ம ப்ரொடியூசர்ஸ். இவங்க இல்லனா சினிமா இல்லங்க. இவங்க இல்லாம நம்மளால சினிமாவை ரசிக்க முடியுமா யோசிங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு பர்சனாலிட்டிஸ் பத்தி பேசுவோம். Until stay tuned MOP Community Radio 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால் வித் மீ ஆர்ஜே ஹேமா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெ

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: எனக்கு இந்த

0: கொடுக்கப்படாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
2: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
0: என்னங்க நீங்க மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
2: எனக்கு தெரியாது, 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
0: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்தீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். ஏசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி வழங்குவது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: Conversion and Advanced Control at Teesside University in the United Kingdom. I am here today in MOP Community Radio, and it is a pleasure to be here and talking to the community, and it is also a pleasure to be at the conference today to talk about the innovation and responsibility related to the AI and computer science and the development. So my message for those girls within the community, and especially those that are working within the field of the computer science and computer engineering, that to consider the community when they do and develop any tool or any innovation. And considering the community, that means they need to listen to them, they need to collect feedback, they need to develop a list of ethical and risk involved into any project and any innovation they were gonna develop into their projects, into their career, and when they are working in the industry. So it is a responsibility for everyone working in this field, in the science and computer science and engineering, to consider the human in the loop criteria when they do the design or the development of any innovation or products or tools. Look, first of all, this is my visit number 5 to India. The first visit, it was I think 2 years ago. And I came here because I have a project with Vellore Institute Technology. And that is a partnership between the UK and India in electric vehicles and electric bikes and scooter. And which is, it was funded a project between India and the UK. So I was very concerned to come to India. I even hesitated to come. They told me about the food, you know, about other stuff. And I said, oh, maybe it's difficult for me to come here. But when I come to India, honestly, I love it. And I said, I'll come one time and that's it. But I came for 5 days and then I decided to get a long-term visa and to come and stay here. So I asked the colleagues in VIT how I can keep the collaboration going. And actually they invited me to be a visiting professor and teach students and engage with the community. And when I did that, I like it more. Honestly, I like the students. I like they are hard workers. They are deterministic. They know what they want to do, you know, which is very, very good. I've been in love with the foods and the culture. But just to tell you something, I am also a good dancer and I like the Indian dancing. So I start listening to the Indian song. And if you look to my mobile, I have a few of those songs, you know. So I like it. That's, as I said, that's my my fifth time here in the in India, and it is not the last one, I hope. And yeah, I'll continue come and continue visit. I've been to multiple city, by the way. I've been to Chennai, to Vellore, to Bangalore, to Coimbatore. Yeah, I think those most of the cities that I have been visited. But yeah, unfortunately, most of my visit is for business and work. Yeah, I haven't had the opportunity to do proper tourist visit and look at, you know, some wonderful places here. Yeah, but definitely I have that plan in my mind. And thanks for today, and thanks for the invitation to the conference. I am so glad to be here with you guys. Thank you very much.
3: Namadu Samudayam.
2: It is a pleasure again.
3: Namadu Vanoli. Namadu Perumai. Namadu Samudayam. Namadu Vanoli.

0: பஸ் வருதுடா.
1: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட். உள்ளவா உள்ளவா.
0: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதர் பிளட் பிரதர்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பறிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: upright. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம என்னதான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் போற ஒரு இடம் வீடு. வீட்ல நம்ம எதிர்பார்க்கறது ஒரு குடும்பம். அந்த குடும்பம் சின்ன குடும்பமோ பெரிய குடும்பமோ, ஆனா ஷேர் பண்ற இமோஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். இன்னைக்கு என்னோட 4 நண்பர்களும் இத பத்தி தான் பேச போறாங்க. அதாவது நியூக்ளியர் ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி, அத பத்தி தான் பேச போறோம். முதல்ல உங்களோட பேர் சொல்லுங்க, நீங்க என்ன ஃபேமிலில இருந்து வரீங்க அப்படிங்கறதையும் சொல்லிடுங்க.
1: வணக்கம், என் பேர் தீக்ஷிதா. நாங்க வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
2: வணக்கம், என் பேர் அபிராமி. நானும் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்து தான் வரேன்.
3: வணக்கம், என் பேர் வந்து நிவேதா. நானும் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன்.
4: வணக்கம், என் பேர் ஆஷா. நானும் நியூக்ளியர் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன், பட் ஜாயின்ட் ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும்.
0: ஸோ உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நியூக்ளியர் ஃபேமிலினா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, ஜாயின்ட் ஃபேமிலினா என்ன?
1: இப்போ நியூக்ளியர் ஃபேமிலினா என்ன, அதோட பேர்லேயே இருக்குது. அதாவது வந்து ஒரு சிறிய ஃபேமிலி, ஒரு ஸ்மால் ஃபேமிலி. இதில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் to 5 பேர் மேக்ஸிமம். இது வந்து எப்படின்னா சிங்கிள் பேரண்ட்டாகவும் இருக்கலாம். அதாவது வந்து ஒரே ஒரு பேரண்ட், அப்பா மட்டும் பசங்க, அம்மா மட்டும் பசங்க, இல்லை அப்பா அம்மா பசங்க, இப்படி இருக்கிறதுமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலி தான்.
4: ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னா அப்பா அம்மா 2 பசங்க, அத்தை மாமா பெரியம்மா பெரியப்பா, இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமே இருக்கிறது தான் வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலி. அதில் தாத்தா பாட்டி அவங்களுடைய பசங்க அவங்களுடைய பேரங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறது தான் ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஜாயின்ட் ஃபேமிலியும் இருந்திருக்கீங்க, நியூக்ளியர் ஃபேமிலியிலையும் இருந்திருக்கீங்க. எங்கள் நேயர்களுக்கு ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இந்த மாதிரி தான் தினசரி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பிக்சரைசேஷன் பண்ணி எங்களுக்காக சொல்லுங்கள்.
2: நியூக்ளியர் ஃபேமிலி, என்னோட ஃபேமிலியில் டெய்லி நடக்கிறதே நான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ காலையில் வந்து இப்போது அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஒர்க் போயிடுவாங்க. ஸோ ஏர்லியாக ஏஞ்சி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்லாம், வீட்டில் என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த ஹெல்ப்லாம் முடிச்சுட்டு சமைச்சிட்டு எல்லாரும் பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒர்க் போகிற, அம்மா அப்பா ஒர்க் போயிடுவாங்க, நான் காலேஜ் வந்துடுவேன், தம்பி ஸ்கூல் வந்துடுவான். இதுதான் எங்களோட டெய்லி மார்னிங் ரொட்டீனாக இருக்குது. அதே மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி தான், எல்லாமே எங்கள் 4 பேருக்குள்ளே முடிஞ்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிடும்.
3: இப்போ அபி சொன்ன மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலினா அப்படி இருக்கும், பட் ஜாயின்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். அவங்கவுங்களுக்கு ஒர்க் இருந்தால் இப்போ அப்பா அம்மா சித்தப்பா சித்தி அவங்களுக்குலாம் ஒர்க் இருந்தால் அவங்களாம் போயிடுவாங்க, நாங்களும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிடுவோம். பட் வந்து இங்கே என்னென்னா இப்போது அவங்களோட, இப்போ அவ சொன்ன அபி, இப்போ நானும் காலேஜ் போயிடுவேன், என் தம்பியும் ஸ்கூல் போயிடுவான்ட்டு. இப்போ அதில் யாரோ ஒருத்தர் லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு தனிமையாக இருக்கும், வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அவளுக்கு. இப்போ ஒரு ஃபீவர் அவள் லீவ் போட்டு வீட்டில் இருந்தால் கூட, பட் இங்கே வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் அப்படி கிடையாது. நம்ம ஒருத்தர் யாருனா வந்து லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு சுற்றி பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாருமே இருப்பாங்க. தாத்தா பாட்டி சித்தி இருப்பாங்க, சித்தப்பா, யார் வேணாலும் நம்மளுக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில் யாரும் எல்லாருமே கூட இருப்பாங்க. ஸோ அந்த தனிமையே இருக்காது. இப்போ நம்மளுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டால் போதும், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த வீடு எப்பவுமே கலகலன்னு இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும்.
2: அப்படி எல்லா நேரமும் வந்து ஆட்கள் இருக்கிறது அந்த விஷயம் நல்லா தான் இருக்கும். ஒரு கூட ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கிறதுன்றது நல்லா தான் இருக்கும். அது ரெகுலராக இருக்குன்னும் போது அந்த இடத்துல ப்ரைவசி போயிடும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன்.
3: ப்ரைவசி அவங்க ஏன்னா வந்து அவங்க நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கனால அவங்களுக்கு ப்ரைவசி எதிர்பார்ப்பாங்க. நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்தே எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருந்திருப்போம். ஸோ நம்மளுக்கு நம்மளுக்குள்ளே வந்து ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காது. அப்படியே நம்ம அப்பா அம்மா கிட்ட எதனா சொல்கிறதா இருந்தால் கூட அவங்க கிட்ட சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அங்கே ஒரு ப்ரைவசின்றது அவங்களுக்கு தோணாது.
0: ஸோ நியூக்ளியர் ஃபேமிலியும் சரி, ஜாயின்ட் ஃபேமிலியும் சரி, 2-3 அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதில் ஒன்று தான் ப்ரைவசி. 2-3 இடத்துல சில பேருக்கு நியூக்ளியர் ஃபேமிலியில் வந்து ப்ரைவசிங்கிறது ஒரு அட்வான்டேஜ், ஜாயின்ட் ஃபேமிலியில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எல்லாமே உங்களோட ஃபேமிலியில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. ஸோ நான் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. எந்தெந்த சமயத்தில் இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் கண்டிப்பாக, ஓ நம்ம இந்த இடத்துல நியூக்ளியர் ஃபேமிலியாக இல்லாமல் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் நம்மளுக்கு இந்நேரத்துக்கு வேற ஒரு விதமான ரிசல்ட் வந்திருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுன சில சிச்சுவேஷன்ஸ்?
3: எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்னோட கசினுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒன்றா ஒரே வீட்டில் இருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு 3-4 days தான், பட் செம்ம ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள் எல்லாம். அந்த 4 days முடிஞ்சோன்னே எல்லாருமே அவங்கவுங்க காலேஜ் வேலைக்கு போகணும் அப்படின்னு பிரிஞ்சு வரும்போது ஒரு மாதிரி அலோனாக இருந்தது. என்னதான் அம்மா அப்பா அக்கா கூட இருந்தாலுமே ரொம்ப லோன்லியாக இருந்துச்சு. அந்த ஜாயின்ட் ஃபேமிலி ஃபீல் வந்து அப்படியே பிரிஞ்சிட்டோமே அவ்வளோதான் அப்படின்னு இருந்தது. ஸோ எப்போவுமே இப்படி இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போமே. இப்போ நம்மளுக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் எதனா ஒரு விஷயம் நடந்தா கூட அது ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் போது அது நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டாலே அப்படியே சுத்தி நடக்கிறத பாத்துட்டு அவங்க கூட பேசிட்டு விளையாடிட்டு அது அப்படியே தான் போயிடும். தவிர டைம் போறதே தெரியாது. இதே நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கும் போது அது நம்ம அமைதியா இருப்போம், சொல்லுவோம், என்னதான் கொஞ்சம் பேசுவோம், ஆனாலும் அந்த நாலு பேருக்குள்ளேதான் அந்த நாலு விதமும் நடக்கும். சோ அதுக்கு
0: நீங்க சொல்லுங்க அபி, உங்களோட கருத்து.
2: ஸோ வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் தான் வளர்ந்துட்டு வரேன். ஆனால் எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். நான் ஒரு பார்வையாளராக அதை பார்த்துக்கிட்டு வரேன். நிறைய விஷயங்கள் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறது மூலயமா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே வந்து ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ளே போகணுன்ற தாட் வந்ததே இல்லை. ஐ எம் ஹாப்பி வித் மை ஃபேமிலி.
4: ஸோ நான் சொல்லலாம் அப்படின்னா, நிவேதா செட், எப்படின்னா வந்துட்டு சில ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் போதோ வந்துட்டு எல்லாருமே கூடுவாங்க. ஸோ அப்போ வந்து நிறையா பேசுவோமா, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ சாட்டர்டேவோ சண்டேவோ எப்பயாவது லீவ் விட்டாங்கன்னா அந்த டைம் எப்படி தாண்டா போகும், போகவே மாட்டேங்குது. மூணு மணி ஆச்சா, நாலு மணி ஆச்சான்னு கிளாக் பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கு. ஸோ ஆனால் ஃபேமிலியாக இருக்கும் போது, குடும்பமாக இருக்கும் போது டிவிக்கோ ஃபோனுக்கோ அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக டைம் எப்படி போகுதுன்னோ தெரியல, தெரியாது நம்மளுக்கு. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
3: இப்போ ஆஷா சொன்னாங்க டிவியோ ஃபோனோ வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆக்சுவலாக அது உண்மையாக நடந்துச்சு எனக்கு. நான் இந்த இப்போ சொல்லியிருந்தேன் முன்னாடி அங்கே இருக்கும் போது, பட் வந்து அப்போ என்ன நடந்துச்சுன்னா உண்மையாக நான் ஃபோனோ டிவியோ எங்களுக்கு வந்து ஞாபகமே இல்லை. நான் காலையில் மார்னிங் 100% என் ஃபோனில் சார்ஜ் இருந்தால் அது அடுத்த நாள் வரையுமே இருக்கும், நான் யூஸே பண்ணுவேன். நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கும் போது அது ஞாபகமே இருக்காது. எங்கள் கவனம் வந்து வேறு எதுலேயும் சிதறாது, நாங்களே ஒன்றா இருப்போம்.
2: உங்கள் கவனம் வேறு எதுலேயுமே சிதறலைன்னா எப்படி வெளி உலகத்தை தெரிஞ்சுப்பீங்க? டிவியே பார்க்கலனா நியூஸ்ல இருந்து எல்லா விஷயமும் டிவில தான் பாக்குறோம். ஃபேமிலிக்குள்ளேயே விளையாண்டுகிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சு
4: பார்க்கவே மாட்டோம் அப்படின்லாம் சொல்லல. கொஞ்ச நேரம் பார்ப்போம், லைக் அதுவும் ஃபேமிலியா பார்ப்போம், அதுவும் ஃபேமிலியா நாங்க கேதர் பண்ணி ஃபேமிலியா ஷேர் பண்ணி இப்ப பார்க்கவே மாட்டோம்லாம் இல்ல. டிவில மோஸ்டான டைம் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு.
0: சோ எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கீங்க, நான் என்ன சொல்றேன்னா, அதாவது எல்லாருமே கூடி பேசும் போது வெளி உலகமே தெரியாதுன்னு இல்ல, அதாவது நம்ம பேசுறது கூட வெளி உலகம் பத்தி இருக்கும். சில பேர் காசப் பத்தி தான் குடும்பத்தோட உட்காந்து பேசுவாங்க. இவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க, இவங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கறதும் வந்து குடும்பத்தோட உட்காந்து பேசுற ஒரு விஷயம் தான். சோ வந்து அபி சொன்ன பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிற மாதிரி இருந்து, சோ இந்த பாயிண்ட் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க தீக்ஷிதா.
1: ஸோ எனக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கணும்னு தோணிருக்கு. ஏன்னா இப்போ தாத்தா பாட்டியை மிஸ் பண்ணும்போது அப்போ தோணும் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு விதத்தில் நான் நினைக்கிறேன்னா, சம்டைம்ஸ் தாத்தா பாட்டி அவங்களுக்குன்னு அவங்க தனியாக ஒரு லைஃப் வாழணும்னு நினைக்கிறாங்க. எப்படி சொல்றது, தாத்தா பாட்டி வந்து பேரம்பேத்திக்காக தான் இருக்காங்க, ஓகே எல்லாம் ஒத்துக்கிறேன். பட் எங்கள் தாத்தா பாட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா, அவங்க வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்களும் அப்படி நினைக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா அப்படி நினைக்கிறாங்கன்ற போது எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருக்கணும் அப்படின்னு தோணுனதே இல்லை. செகண்ட் திங் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா வந்து, நீங்க சொன்னீங்க இவ்வளவு நேரம் வந்து நம்ம வெளி உலகத்தை பத்தி நம்ம வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இன்னொருத்தவங்க சொன்னாங்க இல்ல வெளி உலகத்தை பத்தியே நம்ம பேசலான்னு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா வந்து, எப்படி இருந்தாலும் ஜாயின்ட் ஃபேமிலினா டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து வரும், ஒத்துக்கிறேன், டிஃப்ரெண்ட் தாட்ஸ் எல்லாம் வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரியவங்கன்னு ஒரு இடத்துல இருந்துட்டாங்கன்னா அந்த இடத்துலயே வந்து சின்னவங்க வந்து குறுகி தன்னோட முதுக குறுகிட்டு தான் அவங்க போக வேண்டிய நிலைமை வரும். அது வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா வந்து இருப்பாங்க, இப்ப நீங்க வந்து நீங்களே உங்க தாத்தா பாட்டி எப்ப விசிட் பண்றீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன பொட்டு வச்சுக்க மாட்டா, என்ன நீ இது போட மாட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுவே நீங்க தின சரி வாழ்க்கையில ஒரு பெரியவங்களோட வாழ்ந்தீங்கன்னா அவங்க தினசரி வாழ்க்கையில உங்களை அதை திணிக்க ஆரம்பிப்பாங்க. சோ அதுவும் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுதான் நம்மளுக்கு நியூக்ளியர் ஃபேமிலி தருது. அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா வந்து தனித்துண்மையா வாழ்ந்து இந்த உலகத்துல இண்டிவிஜுவல் சொசைட்டி பீயிங்ஸ் ஆகிறதுக்கு தான் வந்து நியூக்ளியர் ஃபேமிலின்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்.
3: இப்போ தீக்ஷிதா சொன்னது வந்து இருக்கு அந்த மாதிரி, நான் இல்லைன்னு நான் வந்து சொல்லவே இல்லை. பட் எல்லார் குடும்பமும் அப்படி இருக்காது, ஒரு சில குடும்பம் தான் அப்படி இருக்கும். அவங்க சொல்றது
0: பிராட் மைண்டட் பீப்பிள்
3: அந்த மாதிரியும் இருக்காங்க, அது நம்ம விஷ் தான். அது வந்து எல்லார் குடும்பத்திலும் இருக்காது, அதை தான் நான் சொல்ல வரேன்.
4: அண்ட் ஜாயின்ட் ஃபேமிலியிலே இருந்து கூட நீங்க தனியா சாதிக்கலாம். தனியா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு தனியா இருந்துதான் தனியா சாதிக்கணும் அப்படின்றது மேட்டர் இல்லை. ஃபேமிலிக்குள்ளே இருந்து நீ பண்ண நினைக்கிறது நீ நம்ம பண்ணலாமே அப்படின்னு தான் நாங்க சொல்றோம்.
1: ஸோ எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் சின்ன வயசுலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலி தான் நான் பார்த்துருக்கேன். லைக் நான் ஒரு 6-7 months பேபியாக இருக்கும்போது அப்போ வந்து எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தாங்க. ஸோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அப்போ வந்து சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் அப்பா அம்மாக்கும் தாத்தா பாட்டிக்கும் வந்து கருத்து வேறுபாடு நிறையா இருந்துச்சு. கருத்து வேறுபாடு மட்டும் இல்லாமல் வந்து புதுசாக வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, லைக் ஒரு பெண் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கனாலே அப்போ வந்து அவங்களும் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, இவங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நிறைய சண்டைகள்லாம் நடந்துதான் அவங்க வந்து வெளியே வந்தாங்க. ஸோ அதான் நான் எதுக்கு மெயினாக இந்த டாபிக் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, அவங்க அந்த மாதிரி சண்டைகள் இல்லாமே வந்து இந்நேரத்துக்கு நல்லா இருந்திருக்கலாம். இவங்க வந்து வெளியில வந்தது காரணமே அப்படின்னா ஒரு பிட்டரான ஒரு சுச்சுவேஷன்ல தான் வெளில வந்தாங்க என் அப்பா அம்மா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனே தேவையில்லை. எடுக்கும் போதே நியூக்ளியர் ஃபேமிலியில அவங்க போயிருந்தாங்கன்னா அவங்க ஜாயின்ட் ஃபேமிலி செட்டப் குள்ள போய் அங்க போய் நான் அவங்க சமைக்கிற மாதிரி சமைச்சு, அவங்க துணி துவைக்கிற மாதிரி துணி துவைச்சு, அவங்க இருக்கிற மாதிரி வாழ்ந்து, அவங்களோட நாளுக்கு நாலு வீட்டுக்குள்ள நம்ம வாழணும்னு அவசியம் இல்லைல்ல, நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி தனியா அப்பவே போயிருந்தா கருத்து வேறுபாடுகள்னால வர பிட்டர்னஸ் கம்மி பண்ணலாம். அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் எங்க சுச்சுவேஷன் இருந்துச்சு.
3: இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து நியூக்ளியர் ஃபேமிலி தான், பட் எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி பிடிக்கும். பட் ஆனால் சின்ன வயசில் வந்து ஒரு 1 இயர் 2 இயர் வரைக்கும் நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருந்தேன். எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் சித்தப்பா சித்தி, நாங்கள் எனக்கு பாட்டிக்கு நிறைய பசங்க. ஸோ பாட்டி வந்து என்ன நினச்சாங்கன்னா இப்படியே போனால் வந்து என் பசங்கக்குள்ளே எதனா சண்டை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களே எங்களுக்கு தனித்தனியாக லேண்ட் வாங்கி நீங்கள் வீடு கட்டிக்கோங்க அப்படி தான் எங்களை பிரிச்சாங்க. தான் நாங்களே சண்டை போட்டுலாம் பிரியல. ஸோ நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு 2 இயர்ஸ் வரையும் இருந்தேன். ஸோ அந்த ஒரு 2 இயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது, பட் அது எல்லாமே ரொம்ப ப்ரிஷியஸ் தான் நான் சொல்லுவேன். அது ஒரு அழகான நாட்கள், அது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பட் இப்போ அது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு.
2: எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷிதா மாதிரி அவங்க ஃபேமிலி மாதிரி சில கருத்து வேறுபாடுகளால் தான் எங்கள் ஃபேமிலி வந்து பிரிஞ்சது. ஆல்சோ வந்து எஜுகேஷன் ரீசன்ஸால், ஸ்டடீஸ்க்காக வந்து அங்கேருந்து போக முடியல, ஸ்கூல்ஸ் எதுவும் நியர்பை இல்லை அப்படின்ற ரீசன்ஸ்க்காக வந்துச்சு. இதெல்லாம் இல்லாமல் வை ஐ சப்போர்ட் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம் ஆயிருச்சுன்னா பெண்கள் மட்டும் அவங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு போயிட்டு ஒருத்தவங்க வீட்டில் வாழணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அதுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்டாக இருக்கேன். பிகாஸ் வந்து அப்படி ஒருத்தவங்க மட்டும் விட்டுட்டு போகணுன்றப்போ அந்த அஃப்கோர்ஸ் வந்து ஒரு பொண்ணை விட்டுட்டு ஒரு பையன் வீட்டுக்கு போகிறப்போ அந்த மேல் வீட்டில் தான் அதிக டாமினன்ஸ் இருக்கும். அங்கே கண்டிப்பாக அவங்க நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியர் ஃபேமிலி வந்து பிரிஞ்சு நியூக்ளியர் ஃபேமிலியாக வந்த காரணம் அது கண்டிப்பாக இருக்கும். மெஜாரிட்டியாக நம்ம நிறைய பார்க்க முடியுது. ஸோ வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் யாரும் ஹர்ட் ஆகாமல் ரெண்டு பேருமே செப்பரேட்டாக ஒரு இண்டிபெண்ட்டான வாழ்க்கையை வாழ்ந்தால் அவங்க எப்படி இந்த லைஃபை வந்து எப்படி வாழணும்னு தனியாக கற்றுப்பாங்க, ஹாப்பியாக அவங்க வாழலாம், எல்லாருக்கும் ஒரு ப்ரைவசியும் இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன்.
0: ஸோ அழகாக சொன்னீங்க. இப்போது வந்து நீங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, உங்களோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது அந்த ஃபேமிலியில் இருக்கனால உங்களுக்கு என்ன கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அட்வான்டேஜஸை விட நான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறனால உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வந்திருக்கு, ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறனால உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நீங்களே சொல்லுங்கள்.
2: ஸோ நியூக்ளியர் ஃபேமிலியில் என்னோட டிஸ்அட்வான்டேஜ்னா, ஸ்டார்டிங்கில் நிவி சொன்ன மாதிரி இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் லீவ் போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா என்னை டேக் கேர் பண்ணுறதுக்காக என்னோட அம்மாவும் வந்து லீவ் போட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஒரு தாத்தா பாட்டினா அவங்களால எங்கேயும் போக முடியாது, அஃப்கோர்ஸ் வீட்டில் இருப்பாங்க, அவங்க இருந்தால் அவங்க என்ன பார்த்துக்க முடியும், முடிஞ்சிருக்க ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன்.
1: நான் இது டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன்னா வந்து இப்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர். ஸோ அவங்க வந்து தனியாக தான் இருக்காங்க, அப்பா வந்து வேலைக்கு போயிடுவார். ஸோ வந்து நாங்கள் பசங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து படிக்கிறதுக்கு ஸ்கூல் காலேஜ்னு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் அம்மா தனியாக இருப்பாங்க. எங்களுக்கு வந்து என்னென்னா அம்மா தனியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் அவ்வளோ உடன்பாடே இல்லை. எனக்குமே யாராச்சும் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன தான் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் சும்மா இருந்தால் கூட யாராச்சும் தாத்தா பாட்டி இந்த மாதிரி பெரியவங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்பப்போ தோணும். மற்றபடி நான் பர்சனலாக யாரும் மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணதெல்லாம் இல்லை.
2: இன்னொரு டிஸ்அட்வான்டேஜாக என்னதான் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சில விஷயத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் ஆல்ரெடி இருந்த பர்சனோட அட்வைஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டைமில் ஒரு கூட இருந்தே அவங்க ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல உதவி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நிறைய பேர் ஏங்குவாங்க.
3: ஆக்சுவலாக இப்போ தீக்ஷிதா வந்து சொன்னாங்க அவங்களோட ரீசன். இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்லுவேன். அது எல்லா ஃபேமிலியிலும் கண்டிப்பாக இருக்கும், பட் வந்து அது காலப்போக்கில் அதுவும் மறைஞ்சிரும் அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரியல.
4: என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ்னா கன்வின்ஸ் பண்ணுறதா ரொம்ப, ஒருத்தங்களை இல்லாமல் ஒரு கூட்டத்தையே வந்து கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மெயினாக வந்துட்டு டூருக்கு ஸ்கூலுக்குள்ள டூருக்குலாம் போனோன்னா வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட கேட்டால் மட்டும் இல்லை, சித்தி பெரியப்பா எல்லாருக்கிட்டேயோ கேட்டு அனுமதி வாங்கி போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். ஸோ அதுதான் டிஸ்அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன்.
0: ஸோ ஓகே, ரொம்ப இதுவாக சொன்னீங்க. இது வந்து ஆர்கியூவாக போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாருமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியிலேருந்து ஜாயின்ட் ஃபேமிலிக்கு அடாப்ட் ஆயிருக்கீங்க, சில பேர் ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலிக்கு மாற்றியும் அடாப்ட் ஆயிருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் அப்படி அடாப்ட் ஆகும் போது எந்தெந்த விஷயம்லாம் நீங்கள் மாற்றிக்க வேண்டியதாக இருந்தது, அந்த ஃபேமிலியிலேருந்து இந்த ஃபேமிலி, அதாவது கல்ச்சர் மாறும், நிறைய விஷயங்கள் மாறும் நியூக்ளியர் ஃபேமிலிக்கும் ஜாயின்ட் ஃபேமிலிக்கும், அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்க வேண்டியதாக இருந்தது?
3: ஸோ இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து நியூக்ளியாக மாறினது நான் செகண்ட் எனக்கு 2 வயசு இருக்கும் போது. ஸோ எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, பட் வந்து சுற்றி பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, சின்ன ஒரு ரீசன் தான், சமைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அங்க வந்து நிறைய பேருக்கு சமைக்க வேண்டியதா இருக்கும், இங்க வந்து கொஞ்சம் பேருக்கு தான் சமைக்க வேண்டியதா இருக்கும். ஸோ எனக்கு பெருசா அதுக்கு தெரியல.
1: இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பர்சனலாக அவர் சொல்கிற மாதிரி சின்ன வயசில் தான் நடந்ததுனால எனக்கு ஒன்றுமே ஞாபகம் கூட இல்லை இன்ஃபேக்ட். பட் வந்து என் தங்கச்சி வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கா. லைக் வந்து நான் குழந்தையா இருக்கும்போது என்னை வந்து சித்தப்பா மாமா அப்படிலாம் எல்லாருமே தூக்கி தூக்கி வளர்த்தாங்க, என்னை வந்து அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்களா. என் தங்கச்சியில் எனக்குலாம் மட்டும் அப்படிலாம் இருந்ததே இல்லை அப்படி சொல்லி கேட்பா. அவள் வந்து எனக்குலாம் மட்டும் அப்படிலாம் யாருமே பண்ணதே இல்லை மாமாலாம் அப்படி சொல்லி. அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், என்னடா அது அப்படின்னு இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம். அது தவிர பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஃபேஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மாவோட ஃபேமிலியில் வந்து அவங்க வெங்காயம் பூண்டெல்லாம் சமைச்சு சாப்பிட்டதே இல்லை. ஸோ அந்த ஃபேமிலி அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு, முருங்கைக்காய் இந்த மாதிரி சில வெஜிடபிள்ஸ் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இப்போ புது வீட்டுக்கு வந்தோடனே அங்கே அவங்க சாப்பிட்றத பார்த்தோடனே இவங்களும் வந்து அதை செய்யணும். செய்யறது பெரிய விஷயம்ல, பட் ஸ்டில் வந்து அங்கே பார்த்தோன்னே திடீர்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதில் மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அது கூட அவங்கள வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அஃபெக்ட் பண்ணியிருக்கோம்.
2: ஸோ என்னோட சிட்டுவேஷனில் வந்து நானும் ரொம்ப சின்ன வயசில் வந்து ஜாயின்ட் டு நியூக்ளியர் மாறினதுனால எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. அப்படியே நான் இப்போ இருக்கிறதுக்கு சொல்கிறேன், நான் ஜாயின்ட் டு நியூக்ளியர் வந்தாலும் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் மீட் பண்ணுறப்போ பேசுகிறோம், பழகிறோம், ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பாட்டி தாத்தாட்ட பேசுகிறோம். ஸோ அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. நான் பார்த்து வேறு ஃபேமிலியில் நடந்த சிட்டுவேஷன் வேணால் என்னால் ஷேர் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அவங்க வளர்ந்தது வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில், அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க அங்க. ஸோ அங்க போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அங்க சர்வைவ் ஆகுறதுக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயம், ஒரு காலையில ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கிராசரிஸ் வாங்கினாலும் ஒருத்தர்கிட்ட சொல்ல வேண்டியது, காசு வாங்கணும்னா வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி, அந்த வீட்டுக்கு பெரியவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் வந்து நாங்க இதை வாங்க போறோம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேண்டியது இருக்கு. எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன்ஸ் கேட்கணும், என்ன சமைக்கணும் அந்த மாதிரி கேட்டு அவங்க சமைக்க வேண்டியது இருக்கு. நிறைய பேருக்கு அவங்க நியூக்ளியர்ல இருக்கும்போது சின்ன பேருக்கு மட்டும்தான், கொஞ்சம் குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் சமைச்சிட்டு இருந்ததுனால திடீர்னு அவ்வளோ பேருக்கு சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு அடாப்ட் ஆக கஷ்டமா இருந்துச்சு. டெசிஷன் மேக்கிங் அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நிறைய இடத்துல அவங்களோட ஒப்பீனியனே யாருமே கேட்கல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. லைக் வெறும் பெரியவங்க எடுக்கிற டெசிஷன் மட்டும் தான் அந்த வீட்டில் வந்து ரூல் ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன்.
4: நான் வந்துட்டு பிறந்ததுலேருந்தே வந்து நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருக்கேன். பட் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, லைக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றது ரெண்டு ஃபேமிலியிலையும் ஒரு சேலஞ்சான விஷயம் அப்படின்றது நான் நினைக்கிறேன்.
0: ஸோ அது நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நாம வந்து நிறைய இவ்வளோ நேரம் நம்ம வந்து கான்வர்சேஷன்ல வந்து மோஸ்டா அஃபெக்ட் ஆன ஒரு ரெண்டு வார்த்தை வந்து பிரைவசி, இன்னொன்னு வந்து கல்ச்சர். ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில பிரைவசி இருக்குன்னு சில பேர் சொல்றீங்க, ஜாயின்ட் ஃபேமிலியிலும் இருக்கும், ஆனா வந்து நம்ம அவ்வளோ தெரியறதில்ல அப்படிங்கிற ஒரு பக்கமும் இருக்கு. ஸோ வந்து நீங்க பிரைவசி எப்படிலாம் உங்களுக்கு இது வரைக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கனால இந்த விஷயம்லாம் எனக்குள்ளே இருந்ததுப்பா, நான் வந்து இதனால ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இதை சொல்வீங்க.
2: ஸோ நீங்கள் இந்தியாவில் பிறந்துட்டிங்கனாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைவசியை எதிர்பார்க்க முடியாது, அதுதான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இருந்தாலும் இப்போ காலப்போக்கில் எல்லாருமே வந்து மாறிக்கிட்டு இருக்க இந்த இதில் வந்து எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். ப்ரைவசினா என்னன்னு தெரியுது, பசங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி தேவைப்படுது அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நியூக்ளியர் ஃபேமிலி அதை சீக்கிரமாக புரிஞ்சு அடாப்ட் ஆகிடுவாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியில் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் பார்க்குறேன்.
0: ஆக்சுவலி ஜாயின்ட் ஃபேமிலியில் என்ன நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியர் ஃபேமிலி வந்து ஒவ்வொரு ஒருத்தர்கிட்டையும் கால் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல, கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அந்த மாதிரியான கான்வர்சேஷன் போகும். பட் ஜாயின்ட் ஃபேமிலியில் நீங்கள் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து ரிசல்ட்ஸே பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அது ப்ரைவேட்டாக இருந்திருக்கலாமோ, ப்ரைவசி இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா?
4: கண்டிப்பாக அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். லைக் அது நல்ல ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, கெட்ட ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் என்கரேஜ் பண்ணி நீ பண்ணு மறுபடியும் எழுதுன்னா வந்து தட்டி கொடுப்பாங்க தவிர கீழே தள்ள மாட்டாங்க. நல்லா இருந்ததுன்னா அதை கொண்டாடுவாங்க, அவ்வளோதான். ஸோ ரிசல்ட் பற்றிலாம் இது எதுவுமே இல்லை, லைக் என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. நியூக்ளியர் ஃபேமிலியில் கூட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன் அவ்வளோதானா மார்க் அப்படின்லாம் என் ரிலேஷன் வந்து சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பண்ணு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: எனக்கு தெரிஞ்ச ஆஷா நியூஸ் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப கூட ரீசெண்டா வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் திட்டுறதுனால, மார்க் கம்மியா எடுக்கிறதுனால, ரிலேட்டிவ்ஸ் திட்டுறதுனால எத்தனையோ பசங்க சூசைட் கேசஸ் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம்.
3: பேரண்ட்ஸ் நியூக்ளியர் ஃபேமிலி தான வருது, அதுல ஜாயிண்ட் ஃபேமிலி எங்க இன்வால்வ்?
2: ஜாயிண்ட் ஃபேமிலில பேரண்ட்ஸ் இருக்குறது இல்லையோ?
3: ஜாயிண்ட் ஃபேமிலி
2: ஜாயிண்ட் ஃபேமிலினா வெறும் பெரியப்பா பெரியம்மா மட்டும் இருப்பாங்க.
3: இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கதுனால லைக் வந்துட்டு பேரண்ட் கிட்ட அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணாதமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்திருந்தா.
0: இருக்குங்கிறது அதோட பாயிண்ட்
1: கரெக்ட் கரெக்ட். நான் வந்து என்ன சொல்ல வரம்புறேன், இல்ல நானும் அதே தான் சொல்லுவேன். ரிலேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா வந்து கசின்ஸ் கூட வந்து கம்பாரிசன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா என் கசின் என்னோட ஜாஸ்தியா தான் வாங்கிருக்காங்க எல்லா கசின்ஸும். சோ அப்பவே வந்து நான் எவ்வளவுதான் இன்டெலிஜென்டா இருந்தாலும் என்ன மேல ஒருத்தங்க இருக்காங்க என் ஃபேமிலியில அப்படின்றது எனக்கு வந்து.
0: அது நீங்க நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கும் போதும் அது நடக்குது,
1: அதுதான் மேட்டர். அங்க நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கும் போதும் நடக்குது, ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும் போதும் நடக்குது. பட் பாயிண்ட் என்ன, ஜாயிண்ட் ஃபேமிலியில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க பறக்கும் போது இப்ப ஒரே வீட்டுல ரெண்டு கசின்ஸ் வளரா, நீங்க பறக்கும் போது ஒன்னா தானே வளர்ந்தீங்க. நீங்க போகும்போது ஒரே ஸ்கூல் போனீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரே வயசு, நீங்க பிறந்ததும் ஒரே டைம். அப்ப நீ மட்டும் ஏன் கம்மி, நீ மட்டும் அதிகம், சாப்பிடறதும் ஒரே சாப்பாடு அப்படின்வாங்க. நியூக்ளியர் ஃபேமிலா ரெண்டு பேருக்கும் வேற சிச்சுவேஷன், ஒரு ஃபேமிலி வெல் ஆஃபா இருக்கலாம், இன்னொரு ஃபேமிலியே ஒரு ஃபேமிலிக்குள்ள வெல் ஆஃபா இல்லாம இருக்கலாம். இப்ப என் ஃபேமிலி நாட் வெல் ஆஃப்னா என்னோட கசின் ஃபேமிலி வெல் ஆஃபா இருந்தா நிறைய படிக்க வச்சிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். சோ அந்த இடத்துல சில ரீசன்ஸ் கிடைக்குது ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு, ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா இப்ப ஜாயின் ஃபேமிலி பார்த்தா நீயும் அதனை பண்ண உனக்கே வரல, எப்படி வந்து ஸ்கூல்லயே டீச்சர்ஸ் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி நீயும் அதே பெஞ்ச்ல தானே உட்காந்த, இதே இடத்துல தானே உட்காந்த, உனக்கே படிப்பு வரலன்னு சொன்னா புரியுது. பட் அது வந்து அந்த குழந்தையோட மனசு எப்படி பாதிக்குன்றதை நம்ம யோசிக்கிறது இல்ல அட் டைம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன்.
3: நான் பேசுறவங்க பேசுவாங்க தான் இல்ல அப்படின்னு சொல்லல, பட் அது ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்தாதான் பேசுவாங்க, நியூக்ளியர் ஃபேமிலில இருந்தாதான் பேசுவாங்க அப்படின்றது நான் சொல்லல. பேசுறவங்க எப்படி இருந்தாலும் பேசுவாங்க, லைக் நியூக்ளியர் ஃபேமிலில இருந்தாலுமே நீங்க கால் பண்ணி சொன்னாலுமே அப்படின்ற பேசுறவங்களும் இருக்காங்க, ஜாயிண்ட் ஃபேமிலில கூட இருக்கும் போதே பேசுறவங்களும் இருக்காங்க. சோ பேசுறவங்க பேசுறாங்க, அது என்ன செய்ய முடியாது.
0: சோ நெக்ஸ்ட் என்னோட க்வெஸ்சன் வந்து கல்ச்சர், அதாவது அப்போட்ல இருந்து நம்மளோட சிஸ்டம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நிறைய கருத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலியா போகும்போது எனக்கு கல்ச்சர் வந்து மாறுது அப்படிங்கிற ஒரு வாக்குவாதமும் இருக்கு. ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கும் போது இருக்கிற கல்ச்சர், நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கும் போது எனக்கு அந்த கல்ச்சர் தெரியல. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எஸ்பெஷலி இப்போ வர ஜென்ரேஷனுக்கு நம்மளோட கல்ச்சர் என்னன்னு தெரியதில்ல, அதுக்கான காரணம் நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லப்படுது. அதை ஏன் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மெயினா அதேதான், பெரியவங்க இல்லாததுனால வந்து கல்ச்சர் வந்து பாஸ் ஆன் ஆகுறது இல்ல. லைக் வந்து தாத்தா பாட்டின்னு இருந்தாலும் ஒரு தாத்தா வந்து இந்த பண்ண இந்த பூஜை பண்ண இது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பாட்டி இது பண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ ஆகும். பட் சொல்ற மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி போகும்போது தட் டிஸ்அட்வான்டேஜ் தேர், நீங்க வந்து கல்ச்சர் வந்து சில இடத்துல வந்து துண்டிக்கப்படும். ஏன்னா ஆப்வியஸ்லி சொல்றதுக்கு உங்களுக்கு யாரும் இல்லாத போது அப்படி நடக்கும்.
2: சேஞ்ச் ஆகுறதுக்கு வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இப்போ வளர்ற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற சொசைட்டி, இப்போ இருக்கிற நம்மளோட கட்டமைப்பு வந்து நீங்கள் எந்த ஃபேமிலியில் இருந்தாலுமே கல்ச்சர் கொஞ்சம் அடிவாங்க தான் செய்யும்னு நான் நினைக்கிறேன்.
3: இப்போ தீக்ஷிதா சொன்ன மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியில் பெரியவங்களாக இருந்தால் அந்த கல்ச்சர் வந்து இன்னும் ஃபாலோ ஆகிட்டு தான் வருது, அது கம்மிலாம் ஆகலை, இன்னும் ஃபாலோ ஆகிட்டு தான் வருது.
2: அந்த கல்ச்சர் வந்து சில டைம் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய அந்த கல்ச்சர்ல வந்து இருக்கு. அதே சமயத்துல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கல்ச்சர்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில ஒரு கசினுக்கு வந்து 18 வயசுல கல்யாணம் ஆயிருச்சு, 16 வயசுலயே ஆயிருச்சுன்னா கூட அது அப்படியே ஃபாலோ பண்ணி உங்க அக்கா பண்ணிக்கிட்ட மாதிரி நீயும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இதை நான் பார்த்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்டுக்கே நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பெரியவங்களோட டாமினன்ஸால இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடக்குது கல்ச்சர் என்ற பெயரில்.
3: கண்டிப்பா அபி, நீங்க சொன்னது வந்துட்டு அவங்க பண்ணது தப்பு தான். லைக் ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கும் போது ஃபோர்ஸா கல்யாணம் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது தப்பு தான். ஸோ அவங்களும் வந்துட்டு நம்ம சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகணும். அவங்களும் வந்துட்டு இப்போ தற்காலிகமா என்ன நடக்குதோ அந்த சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பா அவங்களும் எஜுகேட் பண்ணணும், கண்டிப்பா ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதான் சொல்லு.
0: ஸோ இப்போ நீங்க எல்லாம் பேசினதை வச்சு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நியூக்ளியர் ஃபேமிலியும் சரி ஜாயின்ட் ஃபேமிலியும் சரி எல்லா விஷயமே கம்யூனிகேஷன்ல தான் ஆரம்பிக்குது. உனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா நியூக்ளியர் ஃபேமிலியிலுமே இது நடக்குது, பல குடும்பம்லாம் இது நடக்குது கிடையாது. அதாவது இன்னொருத்தருக்கு நம்மளோட கன்சர்ன்ட்ட சொல்லாமே நிறைய பேர் விட்டுறோம், அம்மா அப்பா கிட்ட சொல்றது இல்லை, இல்லை தம்பிக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நியூக்ளியர் ஃபேமிலியிலையும் நடக்குது, ஜாயின்ட் ஃபேமிலியிலும் நடக்குது. இதுக்கான ஒரே ரிசல்ட் வந்து கம்யூனிகேஷன், நம்மளோட கன்சர்ன்ட்ட சொல்றது மட்டும்தான். அது ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தாலும் சரி நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தாலும் சரி. சோ வந்து நம்ம இந்த கம்யூனிகேஷன் பத்தி பேசும்போது ரிலேஷன்ஷிப்ஸ்லயே வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு, நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கும் போதும் சரி ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கலையும் சரி. சோ நீங்க எந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க? பட் ஜாயின்ட் ஃபேமிலியில இது இருக்கும் இது இருக்காது, இல்ல நியூக்ளியர் ஃபேமிலியில இது இருக்கும் இல்ல இருக்காதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் கேட்டிங்கன்னா வந்து நாலு பேர்னால கம்யூனிகேட் பண்ணது ஈஸி தான். ஆக்சுவலாக ஈஸியாக இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி சீக்ரெட்ஸ் மெயின்டைன் ஆகிறது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியை எடுத்திங்க கூட ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் தான் எல்லாம். குழந்தையாக இருந்தாலும் சரி அது ஒரு தனிப்பட்ட மனிதனாக தான் ஆக போகிறாங்க அப்படின்றது வந்து மைண்டில் நம்ம வச்சுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து சில ஃபேமிலிஸ் லைக் ஜாயின்ட் ஃபேமிலிஸில் சில நியூக்ளியர் ஃபேமிலிஸில் கூட இது வந்து மறந்துடுறாங்க இவங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் சொல்லிட்டு. ஸோ கம்யூனிகேஷன் கேப் எப்போ வருதுன்னா வந்து ஒருத்தங்க இன்னொருத்தரை மதித்து ப்ராப்பராக நடக்காததுனால வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் நாலு பேருக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடத்திருக்கலாம். ஏஜ் கேப் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். லைக் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு வயசுனா பரவாயில்ல, ஏழு எட்டு வயசு வித்தியாசத்தில் பிரதர் அண்ட் சிஸ்டர் இருந்தால் ஒருத்தங்க ஸ்கூல் போகிற நேரத்தில் இன்னொருத்தங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷன்ஸ்னால கருத்து வேறுபாடுகள்

0: அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு அது சரியா தப்பா அப்படின்ற விஷயத்த ஒருத்தவங்க அப்படியே புரிஞ்சுக்காம இருந்தாலும் உட்காந்து பேசி அந்த மாதிரி அதுக்கு டைம் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபேமிலியா ரன் பண்ணா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பேரியர்ஸ் வராது. எல்லாரும் ஓப்பனா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, ஃபேமிலியும் நல்லா இருக்கும்.
1: இப்ப வந்து தீக்ஷிதாவும் அபியும் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் வந்து இங்க ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா என்னால எங்க அப்பா அம்மா கிட்டயோ யார்கிட்டனா சொல்ல முடியல, என்னால என் கசின்ஸ் கிட்ட சொல்ல முடியும். கசின் கூட தேவையில்ல, என் கூட பிறந்த என் அக்கா அண்ணன் யாருன்னா இருப்பாங்க, அவங்க கிட்ட என்னால கண்டிப்பா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ எங்க ஏஜ் கேப் வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இல்லைனா சேம் ஏஜ்ல கூட இருப்போம். ஸோ அதனால வந்து எங்க கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் எது ஷேர் பண்றதா இருந்தாலும்.
2: ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா உங்களோட ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறனால ஒருத்தர்கிட்ட ட்ரஸ்ட் இல்லைனா கூட இன்னொருத்தர்கிட்ட அந்த ட்ரஸ்ட் இருக்கும். ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல உனக்கு ஆப்ஷன் கம்மியாக இருக்குது, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் போது ஆப்ஷன் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறீங்க இல்லையா?
0: இது ரொம்ப நல்ல விஷயம். நிவேதா சொன்னது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன். இப்போ வந்து என்னதான் வந்து கம்யூனிகேஷன் கசின்ஸ் கிட்ட பண்ணாலும் அந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா எல்லாத்தையும் கசின்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம், ஆனா அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க கரெக்டா சொல்வாங்களான்னா டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களே நம்மளை விட 2 வயசு 1 வயசு சேம் ஏஜ் அப்படி கூட இருக்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணணும், எல்லா பேரண்ட்ஸும் எந்த ஃபேமிலியா இருந்தாலும் பசங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும்.
2: ஸோ நம்ம இவ்வளோ நேரம் நடத்தின இந்த கான்வர்சேஷனில் வந்து எனக்கு என்ன புரிய வருதுன்னா, நியூக்ளியர் ஃபேமிலியும் சரி ஜாயின்ட் ஃபேமிலியும் சரி எல்லாரோட கோல்ஸும் ஒன்று தான். அதாவது கம்யூனிகேஷன், கன்சன்ட், ரெஸ்பெக்ட் எல்லாமே ஒரே கோலை வச்சு தான் நம்ம எல்லாமே மூவ் ஆகிறோம். ஸோ அது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி குடும்பம் குடும்பம் தான் அப்படிங்கிறது நம்ம பேசுறது மூலமாக தெரிய வருது. ஸோ இது வந்து நியூக்ளியர் வர்சஸ் ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது, பர்சன் வர்சஸ் பர்சனும் கிடையாது, இட்ஸ் ஆல் அபவுட் ஹியூமன். ஸோ நான் இதை எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையும் ஒன்று தான், சின்ன சின்ன கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்குனாலும் ஒன்று தான், மொத்தத்தில் குடும்பம் என்பது ஒரு சொர்க்கம். மீண்டும் இதே போல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் அஜய் தாரிணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக. இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம் நேர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் ஆர்ஜே அரவி. இன்னைக்கு உங்களுக்காக ரொம்பவே ஸ்பெஷலான வித்தியாசமான நிகழ்ச்சி தொகுத்து வழங்க போறேன். குறை ஒன்றும் இல்லை.

குறைய பத்தி பேசுறேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாம எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தா கூட தலைவலி, காய்ச்சல், முதுகுவலி, கால்வலி, கைவலி அப்படின்னு நம்ம குறை சொல்லிட்டே போவோங்க. ஆனா சில

0: குழந்தைகளுக்கு பிறவிலேயே உடல் ரீதியான பிரச்சனைகளோட சேர்ந்து மூளை மற்றும் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் கூட இருக்கு. இவங்கள மாற்றுத்திறன் படைத்த பசங்க, அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட திறமையை வெளிப்படுத்த உதவி செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கிறதுக்குன்னே சில நல்ல ஆத்மாக்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம மாற்றுத்திறன் படைத்த மாணவர்களுக்கு பாடம் கத்து கொடுக்கற சில ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் தாங்க மீட் பண்ண போறோம். முதலாவதா ரெண்டு பிரைவேட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் சந்திக்கலாம். வீட்லயே மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு இண்டிவிஜுவலா கிளாஸஸ் எடுக்கிறாங்க. என்ன மாதிரி மாற்றுத்திறன் பசங்களை ட்ரெயின் பண்றாங்க, எப்படி ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: என்னோட பேர் வந்து மைத்திலி சேஷாத்ரி. நான் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெஷல் எஜுகேட்டர்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ஸ்பெஷல் எஜுகேட்டருங்கிறதவ வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு டீச் பண்றவா. ஸ்பெஷல் சில்ட்ரன்கிறது வந்து அவனால நார்மல் ஸ்கூல்ல எல்லா பசங்களையும் மாதிரி படிக்க முடியாது. அதுக்கு வந்து தனியா ஸ்பெஷல் ட்ரைனிங் வேண்டி இருக்கு. அதுக்காக நாங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்கிற கேட்டகரியில வந்து ஆர்டிசம் வரும், மென்டலி சேலஞ்சு வரும், அப்புறம் வந்து செரிப்ரல் பால்சி வரும், ஹியரிங் வரும், அப்புறம் வந்து பிளைண்ட், இதெல்லாம் அதுல வரும். அதுல வந்து பிளைண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அவேர்னஸ் இருக்கு, அவளுக்கு பிரெய்லி மெத்தட் யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு. ஹியரிங் இம்பேர்மெண்ட்டுக்கு நார்மலி எல்லாரும் வந்து சைன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றா. பட் நாங்க வந்து இங்க அவ பேசுறதுக்கு கத்துக் கொடுக்கறோம். மெயினா பேசுறதுக்கும் லாங்குவேஜும் கத்துக் கொடுக்கறோம். அதை தவிர மத்த ஃபீல்டுக்கு எல்லாமும் தனித்தனியா அதுக்கு ஏதா போல எஜுகேஷன் வேண்டி இருக்கு. நான் வந்து இந்த ஃபீல்டுல நுழையிற வரைக்கும் எனக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னா என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. என்னோட ஃப்ரெண்டுனால நான் வந்து வித்யாசாகர்ங்கிற ஸ்கூல்ல ஸ்பெஷல் எஜுகேட் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு நான் போனேன். அங்க போயிட்டு கொஞ்ச நாளா நான் வந்து வாலண்டியரா ஒரு டெய்லரிங் யூனிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டெய்லரிங் யூனிட்ல ஒர்க் பண்ணும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, நமக்கு இருக்கிற டேலண்டையும் டைமையும் நம்ம மத்தவாளுக்கு நல்லா யூஸ் பண்ணோம்னாக்கா அவளுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணித்து ஒரு 3-4 வருஷம் அந்த ஸ்கூல்ல நான் வந்து வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னால அங்க போக முடியல. அப்புறம் நான் வந்து இங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பால வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஹியரிங் இம்பேர்ட் ஸ்கூல்ல வந்து எகைன் ஒரு 2 வருஷம் வாலண்டியரா போயிட்டு இருந்தேன். அப்படி வாலண்டியரா போகும்போது எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டீச்சர்ஸ் அவ பசங்களுக்கு கத்துக் கொடுக்கறது, அந்த பசங்க அங்க சேர்ந்துட்டு ஒண்ணுமே ஒரு சத்தம் ஒண்ணுமே தெரியாம அங்க வந்து சத்தத்தை கத்துண்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு நல்லா பேசி வெளியில போய் நார்மல் ஸ்கூல்ல எல்லா பசங்களோடையும் மிங்கிள் ஆகி வரதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப நான் நினைச்சேன், ஏன் நானும் இந்த ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இங்கே டீச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அதனால நான் அந்த ஸ்கூல்ல கொடுக்குற 1 இயர் ட்ரைனிங் டிப்ளமோ இன் டீச்சிங் த யங் ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங் நான் 1 இயர் எடுத்துட்டேன். அது எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்லயே நான் ஜாயின் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்ததுனால அங்க வேலையை விடும்படி ஆச்சு. அந்த வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கும்போது அந்த ஸ்கூல்லயே படிச்ச ஒரு பையன், அவனுக்கு அடிஷனல் டிசபிலிட்டிஸ் இருந்ததுனால அவனால ஃபர்தரா அங்க படிக்க முடியல. அவன் வந்து எங்கிட்ட சொல்லும்போது நானே என்னுடைய ஃப்ரெண்டு லக்ஷ்மிங்கிறவர், அவரும் என்னோடவே வந்து அந்த ஸ்கூல்லயே அந்த பால வித்யாலயாங்கிற ஸ்கூல்லயே 1 இயர் கோர்ஸ் பண்ணினவர். எங்க கிட்ட வந்து நீங்க ஏன் பிரைவேட்டா எடுக்க கூடாது, எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் அந்த ஸ்கூல்ல அந்த பையன் வந்து ஃபிட் ஆக மாட்டேங்கிறான், நீங்க எடுங்கோ அப்படின்னு சொன்னா. அண்ட் அவ வந்து எங்க வீட்டு பக்கத்திலேயே வேற இருந்தா, அதனால நானும் என்னோட ஃப்ரெண்டுமா சேர்ந்து என்னுடைய வீட்டுல அந்த பையனுக்காக வேண்டி தனியா ஆரம்பிச்சோம். அதுல இருந்து இப்ப 3 வருஷமா நாங்க கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கோம்.
2: இப்ப நம்மளோட ஒண்ணுத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்டயும் நம்ம பேசலாங்க. மேம் வணக்கம், ரொம்ப நன்றி எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களோட பேசுறதுக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸா இருக்கீங்கன்னு மேம் சொன்னாங்க. நீங்க அப்ராக்சிமேட்லி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிருப்பீங்க இது வரைக்கும், அண்ட் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி மாற்றுத்திறன் இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அது தவிர்த்து இப்போ ஒரு மத்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல என்ன மாதிரி சிலபஸ் இருக்குமோ அதுக்கும் நீங்க வந்து வச்சிருக்கிற சிலபஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க மேம்.
3: வணக்கம், என் பேரு லக்ஷ்மி ரவீந்திரன். என்னுடைய தோழி மைத்திலி சொன்ன மாதிரி நானும் வந்து இந்த செவித்திறன் குறைஞ்சிருக்கிற குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறதுக்காக ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்துருக்கேன் பால வித்யாலயாங்கிற பள்ளியில. நாங்க வந்து ஒரு 3 வருஷமா பிரைவேட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸா சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைகளுக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் நாங்க கொடுத்துருப்போம். அவர் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னபடி வந்து செவித்திறன் மட்டும் குறையில் இருக்கிறதோட சேர்ந்து மற்ற பிரச்சனைகளும் இருக்கிற ஒரு குழந்தை முதல்ல எங்க கிட்ட வந்தா ஒரு 3 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அவங்க கிட்ட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னும் சில குழந்தைகளை பத்தியும் எங்களுக்கு தெரிய வந்தது எங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, சில ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆடியோலஜிஸ்ட் அவங்க எல்லாம் மூலமா நீங்க ஏன் இந்த குழந்தைங்களுக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு அவங்க கேட்டாங்க. அதனால இப்ப ஒரு தொடர்ந்து 3 வருஷமா நாங்க வந்து இந்த மாதிரி ஹியரிங் இம்பேர்மெண்ட் மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து ஒரு ஆட்டிசம் இருக்கிற குழந்தையும் இருக்கு, அது கூட சேர்ந்து செரிபிரல் பால்சி இருக்கிற குழந்தையும் இருக்கு, அது எம்ஆர்ஓம் சேர்ந்து இந்த மாதிரி 2-3 குறைபாடுகள் சேர்ந்து இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஹோல்சம் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையில ஒரு எந்த இதுவும் ஸ்கூலும் இல்லை. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த குழந்தைகளுக்கு வந்து நாங்க மெயினா பண்றது என்னன்னா கம்யூனிகேஷன், அதாவது வந்து மத்தவங்களுடைய நம்மளுடைய உணர்ச்சிகள் நமக்கு தோன்றதெல்லாம் மத்தவங்கள்ட்ட எப்படி பரிமாறிக்கிறது, அதை தவிர்த்து சாதாரண ஒரு பள்ளியில போய் மற்ற குழந்தைகளோட சேர்ந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கும் படிப்பு திறன் கண்டிப்பா தேவை. நீங்க வந்து இன்க்ளூஷன் இன்டகிரேஷன் அப்படின்லாம் நம்ம பேசினோம்னா இந்த குழந்தைகளுக்கு படிப்பு திறன் அகாடமிக்ஸ்ல அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருந்தாதான் அவங்களால ஒரு சாதாரண ஸ்கூல்ல போய் இருக்க முடியும்.
1: நாங்க வந்து எங்களுடைய கிளாஸ்ல ஒரு நார்மல் ஸ்கூல் மாதிரி ஒரு புக்ஸோ ஒரு சிலபஸோ நாங்க ஃபாலோ பண்றது இல்ல. இங்க அந்தந்த குழந்தைக்கு ஏத்தா போல ஹியரிங் எய்டு ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க சவுண்ட்ஸ் நிறைய அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வரைக்கும் அவ சவுண்டே கேட்டிருக்க மாட்டா, அதனால முதல் முதல்ல நாங்க தான் சவுண்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சவுண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆப்ஜெக்ட் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், டேபிள், சேர், இந்த மாதிரி ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்க காமிச்சு கொடுத்து பேசுவோம். அந்த ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் பசங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே அதையே வந்து நாங்க பிக்சர்ல காமிக்க ஆரம்பிப்போம். அந்த பிக்சர்ல அவ புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பிக்சருக்கு கீழே அதுக்கு சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். அந்த வேர்ட்ஸ் அவளுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நாங்க சென்டென்சஸ் எல்லாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த சென்டென்சஸ் கத்துக் கொடுக்கறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நாங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், ஒரு ஆக்டிவிட்டியை பசங்களுக்கு பண்ணி காமிச்சு விட்டு அதையே ஒரு சார்ட்டா ஒரு பிக்சர் எல்லாம் வரைஞ்சு விட்டு அதையே லெசனா எடுத்து அவளுக்கு அதை பத்தி சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் முதலே முழுக்க சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் இல்லாம நாங்க நிறைய பிக்சர்ஸ்ங்கிறது இதுக்காக ஸ்பெஷலா ஒண்ணு வெளியில எல்லாம் போய் எடுக்க வேண்டாம், நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல கிடைக்கிறது, மேகசின்ஸ்ல கிடைக்கிறது, அந்த மாதிரி படங்களையே எடுத்து வச்சுட்டு அந்தந்த படத்துக்கு கீழே அதுக்கு ஏத்தா போல வாக்கியங்கள் எழுதிட்டு அந்த பசங்களுக்கு அந்த வாக்கியங்களை நாங்க படிக்கும் போது அந்த படத்துக்கு கீழே வச்சு புரிஞ்சுக்க வைப்போம். இந்த படத்துக்கு இந்த வாக்கியம் சரியா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க வைப்போம். அதன் மூலமாக அவங்களுடைய மொழி வந்து அவங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும். அதை தவிர நாங்க நிறைய கதை புத்தகங்கள் கூட படிக்கும் போது பெரிய பெரிய வார்த்தை இருக்கிறது நிறைய எழுதி இருக்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் எடுக்க மாட்டோம். ஒரு வாக்கியத்துல இருக்கிறது நிறைய பெரிய படம் இருக்கிறது, அப்பதான் நாங்க வந்து அந்த படத்தை பத்தி நிறைய பேச முடியும். அந்த வாக்கியம் சும்மா படிச்சு காட்டுறதுக்கு தான், மத்தபடி அவங்களுக்கு புரிய வேண்டியது வந்து மற்ற விஷயங்கள், அதனால நிறைய பேசுவோம். அந்த மாதிரி கதை புத்தகங்கள் உபயோகப்படுத்துவோம். அதை தவிர என்ன பண்ணுவானாக்கா, கொஞ்சம் பசங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்ச உடனே ஒரு படத்தை காமிச்சு விட்டு அந்த படத்தை பத்தி நாங்க கேள்வி கேட்டு அந்த பசங்களுக்கு அந்த படத்தை கேள்விக்கு பதில் சொல்ல முடியறதான்னு பார்ப்போம். அப்படி சொல்லும் போது நமக்கு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் காம்ப்ரிஹென்ஷன் ஆயிருக்கு. இப்ப ஒரு ரோஜாப்பூ படத்தை காமிச்சு படத்துல என்ன இருக்குன்னு கேட்ட உடனே அவங்க ரோஜாப்பூன்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்போம். சில சமயம் வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னாக்கா அந்த இடத்துக்கே குடி கூட்டின்னு போயிடுவோம். இப்போ ஒரு ரோஜா செடியை காமிக்கணும்னு சொன்னாக்கா நாங்க ஒரு பால்கனி கூட்டின்னு போய் அந்த செடியை காமிச்சு பூவை காமிச்சு அதை பத்தியே முழுக்க பேசி கூட நாங்க முழுக்க சொல்லி கொடுத்துருவோம். இதுல முள் இருக்கு, முள்ளு வச்சா குத்தும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அவங்களுக்கு அந்த செடி கிட்ட போகும்போதே குத்தும், ரோஜா செடினா முள்ளு இருக்கு குத்தும் அப்படின்லாம் புரிஞ்சிடும். அப்ப இந்த மாதிரி எல்லாம நாங்க கத்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒன்லி ஹியரிங் இம்பேர்மெண்ட், காது கேட்காத குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கத்து கொடுக்கறது. பட் எங்களுடைய ப்ரோக்ராம் வந்து இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இந்த காது கேளாததே வந்து உங்களுக்கு வேற வேற இதுல இருக்கும். ஒரு சில குழந்தைக்கு அந்த லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், சில குழந்தைகளுக்கு வந்து லாஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த கம்மி லாஸ் இருக்கிற குழந்தைக்கு யூஸ் பண்ற மாதிரி நாங்க அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணா கூட ப்ரொசீஜர் கொஞ்சம் வேறப்படும். இப்ப வந்து லாஸ் கம்மியா இருக்கிற குழந்தைக்கு கொஞ்சம் பின்னாடியில இருந்து பேசினாலோ கொஞ்சம் சைட்ல இருந்து பேசினாலோ புரியும், அந்த குழந்தை அதை கேட்டு பதில் சொல்லிடும். லாஸ் ஜாஸ்தியா இருக்கிற குழந்தைக்கு நம்ம வந்து பின்னாடியில இருந்து பேசினா சைட்ல இருந்து பேசினா புரியாது. அப்ப அந்த குழந்தை வந்து நம்ம வாயவும் பார்க்க வேண்டியிருக்கும். பாதி நேரம் பசங்க வந்து பேச்சு கத்துக்கிறது நம்ம வாய் எப்படி அசையறது அதை பொறுத்துதான் அவங்களுக்கு வந்து சத்தம் எப்படி வாய் அசைச்சா வரும் அப்படின்னு தெரியும். அதனால நாங்க வந்து வாயை அசைக்கும் போது நாக்கை எங்க வச்சுக்கணும், உதடை எப்படி வச்சுக்கணும், பல்லு எங்க வச்சுக்கணும், எப்படி வச்சா எந்த சத்தம் வரும், இதெல்லாம் வந்து நம்ம முகத்தை பார்த்துதான் அவங்க கத்துப்பாங்க. சோ அதுக்காக வந்து நாங்க முகத்துக்கு எதிர்க்க ஒரு வார்த்தையை சொல்லி காமிச்சு இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதனால அந்தந்த குழந்தைக்கு ஏத்தா போல கத்துக் கொடுப்போம். இது கூட வந்து இப்ப நாங்க சொன்ன என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வெறும் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருந்தாக்கா இது பண்ணலாம். அது கூட வந்து ஒரு செரிபிரல் பால்சி சைல்டு வந்ததுனாக்கா செரிபிரல் பால்சி குழந்தைகள் கூட நிறைய வித்தியாசம் இருக்கும். சில குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் கை கால்லாம் ஆடும், சில பேர் கொஞ்சம் பேசுவா. இப்ப எங்ககிட்ட வர குழந்தைக்கு வந்து சுத்தமா பேசவே முடியாது. பட் அந்த குழந்தை வந்து ஒரு காலத்துல பேசிட்டு இருந்த குழந்தை திடீர்னு பேச்சு சுத்தமா போயிடுது. பட் அவளுக்கு வந்து தனக்கும் எத்தனையோ வேணும்னு சொல்ல வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சொல்றதுக்குனாக்கா அவளுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலும் அவனால சொல்ல முடியாது. அப்ப நாங்க இந்த மாதிரி குழந்தை வந்தோடனே எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, அவன் அம்மாக்கும் எங்க போறதுன்னு தெரியல. அப்ப அதுக்காக வேண்டி நானும் என் ஃப்ரெண்டும் மறுபடியும் வித்யாசாகர் ஸ்கூல்ல போய் ஒரு வாரம் ஏஏசி ட்ரைனிங். ஏஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஆக்மெண்டேட்டிவ் கம்யூனிகேஷன். அந்த ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஆக்மெண்டேட்டிவ் கம்யூனிகேஷன்னாக்கா நம்ம நார்மலி கம்யூனிகேஷன்னா என்ன பண்ணுவோம், பேசுவோம் இல்லைன்னா எழுதுவோம். இந்த பசங்களுக்கு பேசவும் முடியாது எழுதவும் முடியாது. அப்ப ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷனா என்ன பண்ணலாம், அப்ப அதுக்கு வந்து நம்ம பிக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிக்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பிக்சர் வந்து அந்த குழந்தைனால கையால காமிக்க முடிஞ்சா காமிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ண முடியும், கண்ணால தான் பார்க்க முடியும். அப்ப நாங்க அதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டோம். அவர் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுக்கு பிக்சர்ஸ் எதுல வச்சு அந்த எதிர்க்க இருக்கிற பிக்சரை பார்த்து உனக்கு என்ன வேணும். ஃபார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம்னாக்கா அந்த குழந்தைய வந்து நம்ம இன்னைக்கு வெளியில கூட்டின்னு போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வந்து அந்த குழந்தைக்கு எதிர்க்க ஒரு மூணு நாலு படத்தை காமிக்கலாம், ஒரு கோவில் காமிக்கலாம், ஒரு பீச்சோட படத்தை வைக்கலாம், ஒரு பார்க்கோட படத்தை வைக்கலாம், இல்லைன்னா ஒரு மால் படத்தை வைக்கலாம். வச்சுட்டு உனக்கு எங்க போகணும் அப்படின்னு கேட்கலாம். அந்த குழந்தை வந்து ஒரு மாலோட படத்தை காமிச்சதுன்னா நீங்க அந்த மாலுக்கு நீ கூட்டின்னு போனோம், நீங்க வந்து அவ காமிச்சு அதை கூட்டின்னு போலனாக்கா அந்த குழந்தைக்கு நீங்க அந்த படம் எதுக்கு காமிக்கிறேன்னு புரியாது. நீங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி படத்தை காமிச்சு இது இதுக்கு அது அதுக்குன்னு சொல்லும் போது அந்த குழந்தை ஓ நம்ம அம்மா வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்கறா, அப்ப நம்ம இதுக்கு இந்த பதில சொல்லணும் அப்படின்னு புரிஞ்சுட்டு சொல்லும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி வெளியில கூட்டின்னு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு பொருத்தமா ஒரு படத்தை காமிச்சு நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். நீங்க ஒரு பீச்சுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு பீச் படத்தை காமிச்சு இப்ப நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா, பீச் பீச்ல மண் இருந்தது பாரு, தண்ணி இருந்தது பாரு, அது என்னெல்லாம் இருந்ததோ அதை காமிக்கணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு ரியலா பார்த்த பீச்சையும் இந்த படத்தோட பீச்சையும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க எங்க கூட்டின்னு போயிட்டு வந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் அதை மறுபடியும் நீங்க ஒரு படத்தோட வீட்டுல வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்க படத்தை காமிச்சேன்னா அந்த குழந்தைக்கு கனெக்ட் பண்ணி எங்க போனோங்கிறத சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம அந்த படங்களை காமிக்கலாம். பல்லு தேய்க்கிறதுக்கு காலத்துல வந்து உனக்கு பிரஷ் பண்ணணுமா, நீ காமி, இப்ப நீ என்ன பண்ண போற, பிரஷ் பண்ண போற காமி அப்படின்னு சொல்றது, அப்புறம் நீ சாப்பிட போற, நீ தூங்க போற, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம படத்தை காமிச்சு சொல்லிட்டே வரலாம். அந்த குழந்தை வந்து உன் என்ன பண்ண போறேன்னு காமிக்கணும். நீ வந்து இப்ப ஆண்டி வீட்டுக்கு நம்ம படிக்க போலாமான்னு காமிக்கணும் அந்த இடத்த. அந்த மாதிரி இருந்தாதான் சரியா இருக்கும். நீங்க வந்து சும்மா கேட்டுட்டு விடக்கூடாது. இந்த மாதிரி நீங்க படத்துல காமிச்சுட்டு அப்புறம் அந்த படத்துக்கு கீழே அதே மாதிரி வாக்கியமா காமிச்சுட்டு இதே மாதிரியும் அந்த பசங்களை கொண்டு போகலாம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறா, செரிபிரல் பால்சி இருக்கிற பொண்ணு. அவளை சாதாரணமா பார்த்தா எல்லாரும் இவ ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுப்பா. ஆனா அந்த பொண்ணுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸுக்கு அவ காலேஜ்ல அவ்வளவு நல்லா படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸும் இருக்கா. அவ எல்லாரு கூடவும் கம்யூனிகேட் பண்றா. கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் சார்ட் வச்சுட்டு அந்த சார்ட்ல வந்து ஆல்பபெட்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின்ஸ் இருக்கும், ஹூ வாட் வென் அந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு அந்த பொண்ணு வந்து அவ ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்றா. அதுவும் வந்து அவனால விரல் எல்லாம் கூட வச்சு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது, ஐ பாயிண்டிங் தான் பண்ணுவா கண்ணால. இப்ப வந்து கையை தூக்கி காமிக்கிற குழந்தைகள் கையால பாயிண்ட் அவுட் பண்ணலாம், கையை தூக்கி பண்ண முடியா விரலால பண்ணலாம், விரலாலையும் பண்ண முடியலையா கண்ணால பாயிண்ட் பண்ணலாம். அந்த கண்ணால பாயிண்ட் பண்ணும்போது அதை நம்ம புரிஞ்சுட்டு எங்க பாக்குறான்னு புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு ஏத்தா போல அந்த குழந்தைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அதை செய்யணும். நம்மளும் புரிஞ்சுக்கணும், அவங்களையும் நம்ம புரிய வைக்கணும். அதுதான் மெயினா இந்த கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் வேணும், நமக்கு மட்டும் வேணும்னு இல்ல. இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. கம்யூனிகேஷனை வச்சுதான் வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கு. அது பாதி ப்ராப்ளம்ஸ் லைஃப்ல வருதே கம்யூனிகேஷன், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். சோ அதனால வந்து நாங்க மெயினா அந்த கம்யூனிகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் எங்களோட இதுல. அண்ட் இன்க்ளூஷனை பத்தி சொல்லணும்னாக்கா என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க.
2: ஆமா, நீங்களே மாலதி மேம் நீங்க இப்ப சொன்னீங்க அத. இல்ல இல்ல, அவங்க மைத்திலி மேம் நீங்க இப்ப சொன்னீங்க தட் உங்களுக்கு தெரிஞ்ச செரிபிரல் பால்சி இருக்கிற ஒரு பொண்ணே வந்து ஒரு பாப்புலர் காலேஜ்ல படிக்கிறாங்க, ரொம்ப இன்டெலிஜென்டா, ஷீஸ் டூயிங் வெல் இன் ஹர் அகாடமிக்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொன்னீங்க. அந்த வகையில ஒரு கேள்வி லக்ஷ்மி மேம் நீங்க சொல்லுங்க. இப்போ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கறது வந்து ரொம்பவே யூனோ காமன் டிபேட்டபிள் டாபிக் ஆயிடுது. மாற்றுத்திறன் படித்த பசங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல போய் படிக்கணுமா, இல்லனா அவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லயே வந்து கன்ஸ்ட்ரக்டடா அங்கேயே வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷனோட இருக்கணும், அங்கேயே படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது கேள்வி ஒன்னு. ரெண்டாவது என்ன கேள்வினா, இப்போ நீங்களே முன்னாடி பேசும் போது இன்டெகிரேஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க. இப்ப இன்க்ளூஷனுக்கும் இன்டெகிரேஷனுக்கும் என்ன வித்தியாசம், அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிளீஸ்.
3: இப்போ நீங்க சொன்னபடி வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து ஒரு பாப்புலர் காலேஜில் படிக்கிறா, காலேஜ் ஃபைனலில் படிக்கிறா அப்படின்னு நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோம் இல்லையா, அது அவளுக்கு எப்படி பாசிபிளாக இருந்தது? ஏன்னா அவளுக்கு தேவையான அந்த திறமைகளை அவளுக்கு கொடுத்ததுனால, அது வந்து அவளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அங்கே கொண்டு அந்த காலேஜில் விட்டதுனால இப்போ அவள் ரொம்ப நல்லா அங்கே பண்ணிட்டு இருக்கா. இன்க்ளூஷன் கண்டிப்பாக, இன்க்ளூஷனுங்கிறது என்ன, அவங்கள வந்து அந்த மற்றவங்களோட மிங்கிள் பண்ண விடுறதுக்கு. இன்க்ளூஷனுங்கிறது டிபேட்டபிள் டாபிக் நீங்கள் சொன்னீங்க, கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், இன்டகிரேஷன்னா என்னன்னா இந்த குழந்தைகள் வந்து இவங்களுக்கு வந்து மாற்றுத்திறன் இருக்கு, இவங்கள்கிட்ட சில வித்தியாசங்கள் இருக்கு, அதோட இவங்களால வந்து ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு போனா அங்க இவங்களை ஏத்துக்கிறது இல்லை, அதுதான் நம்ம பாக்குற உண்மை. ஆனா ஒரு சாதாரண ஸ்கூல்ல போய் அங்கேயும் இவங்களால அந்த கரிக்குலத்தை சமாளிச்சு அவங்களால அங்க நல்லா பண்ண முடியுங்கிற எபிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா அவங்கள கொண்டு ஒரு ரெகுலர் ஸ்கூல்ல போட்டீங்கன்னா அதுதான் இன்டகிரேஷன். இவங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். இப்ப எங்களுடைய ப்ரோக்ராம் அதுதான், ஒரு 6 வயசு குழந்தை ஒரு ரெகுலர் ஸ்கூல்ல போய் 1வதோ 2வதோ படிக்கணும்னா ஜென்ரலி அவனுக்கு வந்து ஓரளவுக்கு படிப்பு திறன் இருக்கணும், ஒரு டீச்சர் சொல்றத புரிஞ்சுக்கணும், மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடணும், தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை பத்தின அறிவு அவனுக்கு இருக்கணும். அதுதான் சாதாரணமா யாருமே எதிர்பார்க்கிறது. சீக்கிரமாவே இந்த குழந்தைக்கு இருக்கிற இதை கண்டுபிடிச்சிட்டு, குறைபாடை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான உதவியை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா அந்த குழந்தையால ரொம்ப நல்லாவே பண்ண முடியும். அப்கோர்ஸ் இது வந்து அந்த குழந்தைக்கு இருக்கிற மாற்றுத்திறன் என்னங்கறத பொறுத்தும் இருக்கு, பட் இன்டகிரேஷன்ங்கிறது தான் வந்து பெஸ்ட். ஏன்னா அந்த குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் எந்த பிரச்சனையும், அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம, மத்தவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மல் ஸ்கூல்ல செட்டில் ஆகி அங்கேயே நல்லா படிச்சு. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி நாங்க எந்த இதுல பள்ளியில பயிற்சி பெற்றோமோ அந்த பள்ளியில இருந்தே வெளியில வந்த நிறைய பேர் இப்ப நிறைய அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய பெரிய என்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்டாவும் இருக்காங்க. அதனால நம்பிக்கை, அவங்களால பண்ண முடியணுங்கிற நம்பிக்கை ஒன்னு இருக்கணும். ரெண்டாவது, சரியான வழி அவங்களுக்கு சின்ன வயசுலயே காமிச்சிட்டா நிச்சயமா இந்த குழந்தைகளால இன்டகிரேட் ஆகி நல்லா பண்ண முடியும்.
2: தேங்க்யூ லக்ஷ்மி மேம். சரி, இப்போ எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு நம்ம இந்த ஷோ கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மைத்லி மேம்?
1: நாங்க சொன்ன மாதிரி இப்ப எத்தனையோ விழிப்புணர்வு வந்திருக்கு நாட்டுல, இன்னும் நிறைய வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இன்னமும் மக்கள் வந்து ஒரு சினிமா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கும் வந்து இந்த மாதிரி டிசபிலிட்டி எல்லாம் ஒரு ஜோக்கா தான் பண்ணிட்டு இருக்கா, அதை பார்த்து நம்மளும் சிரிச்சுட்டு இருக்கோம், அதை ஒரு காமெடியா எடுத்துக்கூடாது. ஒரு காது கேட்காத அந்த காதுல இருக்கிற ஹியரிங் எட பிடுங்கி விடுத்து அப்புறம் அவங்கள பத்தி கச்சாமச்சான்னு பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணி எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கோம், கால் கோண கோணையா நடக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சு இன்னமும் நம்ம அதை காமெடியா தான் எடுத்துட்டு இருக்கும். அது இன்னமும் நகைப்புக்குரிய விஷயம் இல்லை, அது ஒரு காமெடியே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் அந்த படத்தை பார்க்கும்போது அவன் மனசுக்கு எவ்வளவு வருத்தப்படும், நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த விழிப்புணர்வுன்னு சொல்லும் போது இது ஒரு சின்ன சர்க்கிள்ல தான் இருக்கு, அதாவது அதால பாதிக்கப்பட்டவர்கள் அவருக்கு கூட வேலை பண்றவா அவளுக்கு தான் அதை பத்தி தெரிஞ்சிருக்கு. இன்னும் நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் விழிப்புணர்வு இல்லை. நிறைய பேருக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன்னா என்னன்னே தெரியல. ஸ்பெஷல்னா என்னமோ ரொம்ப நிஜமாவே ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்சிருக்கிறார், ஒரு ஸ்பெஷல் மசாலா தோசை இல்லை ஒரு ஸ்பெஷல் இது மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஸ்பெஷல்ங்கிறது வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான வார்த்தை தான். அது வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு தான் புரியும், அதை வந்து டீல் பண்றவாளுக்கும் அது அவளுக்கு தான் புரியும் அது எவ்வளவு கஷ்டமானதுங்கிறது. அந்த பசங்களுக்கு வந்து நாட்டில் இன்னும் நிறைய செஞ்சு கொடுக்கணும். இப்ப வந்து நம்ம கவர்மெண்ட் அரசாங்கம் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கு, நிறைய பள்ளிக்கூடத்துல வந்து அவங்களுக்கு இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதுக்காக ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் எல்லாம் அப்பாயின் பண்ணியிருக்காங்க, வேலையிலயும் அவங்களுக்காக கோட்டாஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் அதை தவிர பப்ளிக் பிளேசஸ்ல அவங்க நார்மல்

எல்லாம் மூவ் பண்றதுக்கு நார்மலா எல்லாரும் மாதிரியுமே அவங்க மூவ் பண்றதுக்கு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும். ஒரு வீல் சேர்ல போற ஒரு சைல்டுனாலேயோ ஒரு மனுஷனாலேயோ ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேல அந்த வீல் சேரை உபயோகப்படுத்த முடியலன்னா போக முடியாது. அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஏற்பாடுகள் பண்ணணும். அப்புறம் ட்ரெயின்ல எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு ட்ரெயின்ல ஒரு வீல் சேர் பர்சனை வந்து ஒரு நம்ம ட்ரெயின்ல கூட்டின்னு போனோம்னாக்கா அவங்கள வந்து பாத்ரூம் கூட்டின்னு போறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஏத்தா போல பாத்ரூம் எல்லாம் கொஞ்சம் பெருசா கதவெல்லாம் கொஞ்சம் பெருசா வச்சா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். இந்த மாதிரி நார்மலி ஒரு டிசேபிள் சொல்றவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனை வந்து எவ்வளவு தூரம் நார்மலா எவ்வளவு தூரம் எல்லாரும் மாதிரியும் அவங்களும் லைஃபை வந்து பண்ணிக்க முடியும் நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏத்தா போல நம்ம சூழ்நிலையை அவங்க அவங்களுக்கு மாற்றி கொடுக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளை வந்து இன்னமேலும் வித்தியாசமா பார்க்காம அவங்கள நம்மளோட ஒருத்தரா பார்த்து நம்மளோட ஒருத்தரா அவங்க கூட நம்மளும் சேர்ந்து மூவ் பண்ணணும். அதுதான் இதுல நான் வந்து சொல்லிக்க விரும்புறது. இப்ப வந்து நான் ட்ரெயின்லன்னு சொன்னேன். ட்ரெயின் மட்டும் இல்ல பஸ்ல போறது கூட கஷ்டமா இருக்கு. பஸ்ல படியெல்லாம் ரொம்ப உயரமா இருக்கு. அதனால வந்து பஸ்ல இவனால தக்குன்னு ஏற முடியாது. அப்புறம் பஸ் வந்து பஸ் ஸ்டாப்ல நிறுத்துறது இல்ல, கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போய் நிறுத்துறான். அதனால இந்த மாதிரி கால் சரியில்லாதவனால ஓடி போய் எல்லாம் ஏறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம மக்களுக்கு விழிப்புணர்வு ஜாஸ்தி இல்லாதனால இந்த மாதிரி ஒரு கால் சரியில்லாதவா வந்து பஸ்ல ஏறுறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள முதல்ல ஏற விட்டுட்டு நம்ம பின்னாடி ஏறுவோம் இல்லாம எல்லாருமா சேர்ந்து முண்டி அடிச்சுட்டு அவங்களையும் தள்ளிண்டு ஏறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காம அவங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அவங்கள கொஞ்சம் முன்னாடி போறதுக்கு வழிவிடணும். இப்ப வந்து நான் அவேர்னஸ் சொல்லும் போது இன்னொன்னு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். இப்ப

0: சொல்லலாம். அந்த மாதிரி வார்த்தைகளும் உபயோகப்படுத்துறதுனால நம்ம வந்து அந்த குறைபாடு உள்ளவர்களை காயப்படுத்தாம இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரிட்டார்டட் சொல்லும் போது அதுவே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால அந்த வார்த்தையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கலாம். அப்ப இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன், என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம வெளியில கூட்டின் போகும்போது மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அதை பத்தியெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம குழந்தைக்கு ஒரு குவாலிட்டி லைஃப் கொடுக்கணும்னாக்கா நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டின் போனோம். அப்புறம் நாம வந்து அந்த குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் அந்த குழந்தை நல்லா வெளியில வரும், நல்லா பிளாசம் ஆகி நல்லா வெளியில வரும். நம்ம வந்து அதை வீட்டுக்குள்ள அமைக்க அமைக்க வச்சா அது இன்னும் நாளுக்கு நாள் ப்ராப்ளம் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர, நீங்க ஆரம்பத்திலேயே அதை கவனிச்சு ஆரம்பத்திலேருந்தே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தை தானே தனக்கு தானே நல்ல ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி எல்லாரும் மாதிரியும் நான் வாழ்க்கையை நடத்த முடியும். அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆரம்பத்துல கவலைப்பட்டு பயந்துட்டு இருந்தாதான் வாழ்க்கை முழுக்க அதனால உங்களுக்கும் கஷ்டம், அந்த குழந்தைக்கும் கஷ்டம். நீங்க ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைய சரி பண்ணி கொண்டுட்டீங்கன்னாக்கா அது மற்ற குழந்தைகள் மாதிரி அதுவும் நல்லா படிச்சு வேலைக்கு போய் எல்லாம் உங்களுக்கு ஒரு குறை உங்களுக்கு ஒரு பேர்டனா இல்லாம சில சமயங்கள்ல உங்களுக்கும் நல்லா பாத்துக்கிற மாதிரி அந்த குழந்தை வரும். அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன்.
1: இந்த பிரைவேட் எஜுகேட்டர்ஸ் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டோலங்க எவ்வளவு புது புது டெக்னிக்ஸ் அவங்களே டெவலப் பண்ணி கத்து கொடுக்கறாங்க. நிஜமா ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அடுத்தது ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகர் நம்ம கிட்ட பேச போறாரு. என்ன சொல்றாரு கேட்கலாம் வாங்க.
2: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் மோகன் ராமன் நடிகர் பேசுறேன். ரொம்ப அற்புதமான இந்த ஒரு நிகழ்வுக்கு என்னையும் பங்கேற்க சொன்னதுக்கு முதல்ல நன்றி. ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அவங்க ஏன் ஸ்பெஷலா ஆறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். அவங்க இப்படி ஆனது கடவுள் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஆகவே அந்த குழந்தைகள் சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நம்ம எல்லாரும் கருதணும். அவங்க எல்லா குழந்தைகளும் படிக்கிற மாதிரி படிக்கணும். அவங்களுக்கும் சமுதாயம் வந்து எல்லா வாய்ப்புகளையும் தரணும் முன்னேறுவதற்கு, முதலில் கல்விக்கு பிறகு தொழிலுக்கு. இப்போ அவங்க சாதாரணமான ஒரு கல்வி பயில முடியுமா, அந்த கல்லூரியில அவங்க பயில முடியுமான்னு கேட்டா அதற்கான சூழ்நிலையை அந்த கல்லூரி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது வாதம். இப்போ ஒரு தியேட்டருக்கு போறோம், சிலர் வந்து வீல் சேர்ல வர வேண்டிய சூழ்நிலாம், அப்போ படிகள் இல்லாம அவங்களுக்கு ரேம்ப்னு ஏற்படுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரிதான் செய்யணும். நம்மளும் எப்படி ஒரு தியேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணுமோ அதே போல் கல்லூரிகள்லயும் அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். பார்வையற்றோருக்கு பாடங்களை படித்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மற்ற வசதிகள் ஏற்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனா மற்ற குழந்தைகள் அவர்களுக்கு உதவ வேண்டும். அப்பதான் அவங்க வந்து ஆங்கிலத்துல இன்டெகிரேட்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஒண்ணுக்குள் ஒன்னு ஆவார்கள், ஒன்றாக மாறிவிடுவார்கள், சமுதாயம் ஒன்றாகிவிடும், அவர்கள் ஒதுக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு தனித்தன்மை கொடுத்து அவர்களை ஒதுக்க வேண்டாம், அவர்களையும் சாதாரணமாக நினைத்து கொண்டு எல்லோரையும் போல் அரவணைத்து ஒரு நல்ல பாதைக்கு, நல்ல எதிர்காலத்துக்கு எல்லா சூழல்களையும் சமுதாயம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு கல்லூரிகளும் கல்லூரிகளை நடத்தி வரும் நபர்களும் முன்வர வேண்டும். இதுவே எனது கோரிக்கை. நன்றி, வணக்கம்.
1: Back to MOP சமுதாய வானொலி 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குறையொன்றும் இல்லை. நான் RJ RB கேட்டுக்கிட்டே இருங்க.

0: போய் அங்க கத்து கொடுக்கிற டீச்சர்ஸை சந்திக்கலாம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நான் ஆந்திர மகிழ சபாக்குள்ள இருக்கேன். இங்க டாக்டர் துர்காபாய் தேஷ்முக் ஸ்கூல் கம் ட்ரைனிங் சென்டர் ஃபார் மென்டலி சேலஞ்ச்ட் அப்படின்னு ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. நான் வந்து இந்த ஸ்கூலை பேசுறத விட இங்க இருக்கிற ஹெட்மிஸ்ட்ரஸ் கிட்டயே நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாமே இந்த ஸ்கூலை பத்தி. ஸோ சொல்லுங்க மேம், நீங்க இங்க ஹெட்மிஸ்ட்ரஸா இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: நான் இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு 1992 ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பிள்ளைங்களோட இருக்கிறத வந்து நான் ரொம்ப ஒரு ப்ளஷராக அப்படின்னு நினச்சி இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணணுன்ற அதே மோட்டிவோடு இருந்துகிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்கூல் வந்து 1974 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1986 ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு. இது வந்து ஆந்திர மகிழ சபாவோடைய ஒரு ஒன் ஆஃப் த யூனிட்ஸ் அப்படி சொல்லலாம். இந்த ஸ்கூல் வந்துட்டு இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, இங்கே ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெஷல் ஸ்கூலு, இன்னொன்று வந்து ஷெல்டர் ஒர்க் ஷாப். இந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் வந்துட்டு நாங்கள் எப்பொழுதும் 4 இருக்குது. அதில் வந்து 4 கிளாஸஸ், இது ஒரு ஒரு கிளாஸ்லேயும் வந்து ஒரு 7-8 அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சுக்கலாம். அப்புறம் டீச்சர்ஸு 4 பேரும் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், அதாவது பிஎட் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு டிப்ளமா இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் டீச்சிங் தி மென்டலி ரீட்டார்டர்னு ஒன்று முடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான். அப்புறம் இந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறோம்னா, மெயினாக நாங்கள் வந்துட்டு 14 தான், அதாவது அடாலிசென்ட் அண்டு அடல்ட்டு ரீட்டார்டல் பாப்புலேஷனை நாங்கள் இதில் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த இவங்களை சொல்லும் போது என்னன்னாக்கா, இவங்களுக்கு மற்ற இப்போ 0-12 சொல்லும் போது அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்கில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து 14 ஆனதுனால இவங்களுக்கு அதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ட்ரெயினபிள் அண்ட் எஜுகபிள் ரீட்டார்டர் தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த ரீடிங், ரைட்டிங், டைம், மணி, மற்ற கம்யூனிட்டி ஓரியன்டேஷன் ஸ்கில்ஸு, லெஷர் டைம் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் ஒகேஷனல் ஸ்கில்ஸு, இதெல்லாம் வந்து நாங்கள் அகடமிக் சைடில் டீச் பண்ணுறோம். அதாவது பேசிக் ஸ்கில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது முக்கியம் இல்லையா, கொஞ்சம் ஒரு சின்ன ஜாபுக்கு போகணுன்னா கூட இதெல்லாம் வந்து பேசிக் இது வேணும் அவங்களுக்கு. இந்த திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்தால் தான் எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதும் ஓரளவாவது ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஓரளவு அவங்களுடைய ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன் சொல்லுவோம் இல்லையா, ஓரளவுக்கு அவங்க அவங்கள பாத்துக்கிற அளவுக்கு பண்ணணும்ன்ற ஒரு மோட்டிவோட அதை செய்துட்டு இருக்கிறோம். இந்த அகாடமி ஸ்கில்ஸ் எல்லாம் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் இங்க டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப டிராயிங், கலரிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அது இல்லாம அவங்க ரொம்ப பிரில்லியண்டா வந்து டான்ஸ், மியூசிக் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது நேரில் நீங்க கேட்டா பார்த்தா தான் அது ரொம்ப நல்லா தெரியும். நான்
2: ரொம்பவே எனக்கு ஆர்வமா இருக்கு அதெல்லாம் பார்க்குறது.
1: அப்படியா, அதெல்லாம் செய்வாங்க. அது பாய்ஸ் வந்து ரொம்ப கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு. இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஒன்று இருக்கு. முன்ன எவ்ரி 3 வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கும். அப்போ அதுக்கு முன்னால் வந்துட்டு டிஸ்ட்ரிக் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் அதெல்லாம் நடக்கும். அதில் வந்து எல்லாமே இந்த பாய்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 1995 வந்துட்டு, அதாவது 1995 3 பாய்ஸ் அமெரிக்கா கனெக்டிகேட் போயிட்டு 3 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து எந்த ஏஜில் வந்தாலும் 14 இல்லை, 21 வராங்க, 25 வராங்க. எனிவே நாங்கள் வந்து இதில் ஃபர்ஸ்டில் ஒரு 2 இந்த ஸ்கூல் செக்ஷனில் வச்சு இதில் எல்லாம் ட்ரெயின் அப் பண்ணுவோம். அதுக்கு 2 or 3 ஆகும்போது அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு அவனோட ஆப்டிடியூடு, அவனோட இன்ட்ரெஸ்ட்டு, எபிலிட்டி இதெல்லாம் வச்சுட்டு மேலே ஒரு ஷெல்டர்டு ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம். அதில் இவங்களை ப்ரொமோட் பண்ணுவோம், அவனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. அந்த ஷெல்டர்டு ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு ஜாப் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபினைல் பண்ணுறாங்க, கேண்டில்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு என்வலப்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பேப்பர் கப்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு லீடிங் கார்பரேட் ஹோமுக்கு சிம்சனுக்கு வந்துட்டு ஸ்டாம்பிங் பண்ணி தராங்க. கூப்பன்ஸ் அவங்ககிட்டருந்து வந்துடும். அந்த கூப்பன்ஸை வந்து இவங்க ஒன்லி ஸ்டாம்பிங் மாத்திரம் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு அவங்க சார்ஜ் கொடுக்குறாங்க. அப்போ இதை இந்த பாய்ஸ் ஷெல்டர்டு ஒர்க் ஷாப்பில் இருக்கவங்களாம் ஸ்டைபண்ட் கொஞ்சம் வாங்குறாங்க எல்லா பாய்ஸும்.
0: ஒரு மாற்றுத்திறன் பள்ளியில கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப கேட்டோம். அடுத்தது உங்களுக்காக ஒரு பொதுநல கருத்து.
3: உன் பேர் என்ன? இங்க வா. ஏய், உன்னதான கூப்பிடுறேன், காதல விழாதா? இங்க வா.
4: ஏய் என்ன வாயும் பேசாத, உங்களை தானே கூப்பிடுறோம், வா.
3: இதெல்லாம் வரைஞ்சு என்னத்தை கிழிக்க போதும். சரி சரி வா வா, நம்மளுக்கு டைம் ஆகுது, நம்ம போகலாம் காம்படிஷனுக்கு.
0: குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த டிராயிங் காம்படிஷனோட வின்னர் பிரியா.
3: அவ யாரும் தெரியுதா, நம்ம கதால கிண்டல் பண்ணிட்டு இருந்தோமே அந்த பொண்ணு தாண்டி. அது
4: என்ன சொல்ற, அடப்பாவமே, அவளுக்கா இவ்வளவு டேலண்ட் இருக்கு, சா நம்ம அவளை கிண்டல் பண்ணிருக்க கூடாது.
3: ஆமால, அவங்களுக்கு கூட இவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு, நம்ம தான் வந்து அவங்களெல்லாம் போய் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே நம்ம அப்படிலாம் பண்ணவே கூடாதுமா.
4: சரி சரி வா, இப்ப நம்ம அவளோட போய் பேசலாம்.
0: மாற்றுத்திறன் படைத்த பசங்களுக்கும் நிறைய டேலண்ட் இருக்கும், ஆனால் அந்த டேலண்ட்டை புரிஞ்சு அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ மாற்றுத்திறன் படைத்த பசங்களை என்றைக்குமே கிண்டல் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: உடலில் இருக்கிற சில நோய்களை தீர்க்கிற சக்தி இசைக்கு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. ஆனா இசை மட்டும் இல்லங்க, நாட்டியம் மற்றும் நாடகம் கூட சிறப்பு குழந்தைகளோட வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு இந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் நிரூபிச்சுட்டு வந்துட்டாங்க. டான்ஸும் டிராமாவும் ரசிக்க மட்டும் இல்லையா, சிறப்பு குழந்தைகளோட வளர்ச்சிக்கு கூட உதவுதா. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. வாங்க இந்த தெரபிஸ்டிய போய் சந்திச்சு அவங்க எந்த மாதிரி தெரபி கொடுக்கறாங்க, அது எப்படி இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்போம்.

0: வணக்கம் நேர்களே. மாற்றுத்திறன் படைத்த பசங்களுக்கு டான்ஸ் தெரப்பி அப்படின்னு இப்போ கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு புதுமையான முயற்சி. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு தான் என்னோட இப்போ சுகன்யா வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு அழகான பரதநாட்டியம் அண்ட் கதக் டான்சர் மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு டான்ஸ் தெரப்பிஸ்ட் கூட. இப்போ டான்ஸ் தெரப்பினா என்ன, அது பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன மோட்டிவேஷனா இருந்தது, என்ன மாதிரி தெரப்பி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி டான்ஸ் ஃபார்ம் வந்து கத்து கொடுக்குறாங்க, அதை பத்திலாம் இப்ப உங்ககிட்ட கேட்க போறோம். வணக்கம் சுகன்யா, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ.
1: வணக்கம். டான்ஸ் தெரப்பி என்பது இந்த மாற்றுத்திறன் பசங்களுக்கு ஒரு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ரிதம் சென்ஸுங்கிறது அவங்களோட பிரெயினை டெவலப் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பசங்க, நான் வந்து டெஃப், மியூட், பிளைண்ட் அண்ட் மென்டலி சேலஞ்ச் பீப்புளுக்கு டான்ஸ் தெரப்பி எடுக்கிறேன். இவங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட்டுங்கிற டிஃப்ரென்ஸ் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து பேலன்ஸ் இருக்காது நடக்கிறச்சே. ஸோ நம்ம வந்து எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, நம்ம நடக்கிறது, பேசுறது, கேட்கறது, இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி ஒரு விஷயம். ஸோ டான்ஸ் வந்து அவங்களுக்கு, டான்ஸ் வந்து ஒரு விஷுவல் ஆர்ட் ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லி தரமாட்டோம். ஸோ டான்ஸ் தெரப்பியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ரிதம் பேஸ், அவங்களுக்கு வந்து வேற வேற ரிதம்ஸ் கொடுத்து அதில் வந்து அவங்கள மூவ்மெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. வெரி சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ், இப்போ ரைட்டு கொஞ்சம் ஆட்டுங்க, லெஃப்ட்டு கொஞ்சம் ஆட்டுங்க, இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து அது வந்து ஒரு விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறச்சு. அவங்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்கும், சரி இது வந்து நம்ம டான்ஸ் கற்றுக்குறோம், அதனால கற்றுக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸுங்கிற ஃபார்மை ஒரு ரொம்ப சுவையான ஒரு முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் டான்ஸ் தெரப்பி. டான்ஸ் தெரப்பியோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் அவங்க ஹெல்த்தில் என்னன்னா, அவங்களுக்கு வந்து மோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், ப்ளஸ் டைரக்ஷனல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அவங்களுக்கு வந்து எந்த பக்கத்துலேருந்து ஒரு நாய்ஸ் வருது, ஒரு ட்ரம் பீட்டுக்கும் ஒரு கிட்டார் ஸ்ட்ரிங்கோட பீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வந்து சென்ஸ் மூலமாகவும் அதை மீதி சென்சஸ், அவங்களுக்கு உருப்படி இல்லாத சென்சஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். அவங்க எவ்வளோ என்ன ரெஸ்பான்சிவாக இருக்காங்கன்னா, நான் வந்து அவங்க முன்னாடி ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில் ஆடினா நான் ரைட் ஆடுறேனா லெஃப்ட் ஆடுறேனான்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவ்வளோ அவங்களோட சென்ஸ் ஆஃப் டச், சென்ஸ், மீதி சென்சஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, அது வந்து ஒரு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்கள மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வருதுங்கிறது த சோ கால்டு நார்மல் பீப்புளோட ஒரு கடமை. ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சியில் தான் நான் எடுத்தேன். ஸ்லோலி நான் வந்து டெஃப் ஆர்டிஸ்ட், மல்டி ஹேண்டிகேப்ட், பிளைண்ட் ஆர்டிஸ்டோடலாம் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே, சரி இது மென்டலி சேலஞ்சு சில்ட்ரனுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும்னு அந்த ஸ்ட்ரீம்லேயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தேங்க்ஃபுல்லி இது வரைக்கும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. டான்ஸ் தெரப்பியை இப்போ ரீசன்ட்லி என்னோட என்ன வெஞ்சர்னா, அரோமா தெரப்பியோடையும் கலர் தெரப்பியோடையும் மர்ஜ் பண்ணுறேன். இது கலர் தெரப்பி வந்து பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது, அவங்களுக்கு வந்து மேஜர்லி அரோமா தெரப்பி, இவங்களுக்கு வந்து கலர் தெரப்பி. எப்படின்னா ஒரு கலர் என்ன மூடுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, ஒரு கலரை காமிச்சு இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோன்றது, அதை அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு டாஸ்க்ஸ் கொடுக்கறது. அரோமா தெரப்பியும் அப்படிதான். அவங்களுக்கு வந்து இப்போ பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை மாதிரி மிரரில் பார்த்து இல்லை இன்னொருத்தரை பார்த்து, இப்போ நம்ம வந்து இதுதான் சிரிப்பு அதுதான் அழுகன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம், இன்னொருத்தரை பார்த்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் மூஞ்சில் வராது. அது தன்னுள்ளேந்து அதை டெவலப் பண்ணுறதுக்காக நிஜமாவே ரொம்பவே சேடான ஒரு டியூன் போடுவோம், இல்லை ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஸ்மெல் கொடுப்போம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரௌன் பண்ணால் இதுதான் ஃப்ரௌனுன்னு தெரியறதுக்கு, இல்லைனா தே ஓன்ட் நோ வாட் ஃப்ரௌனிங்னா என்னன்னு தெரியாது. ஹவ் வில் யூ எக்ஸ்பிளைன் டு தெம் வாட் இஸ் ஃப்ரௌனிங்? ஸோ அந்த மாதிரி அவங்களவே பண்ண வச்சு, இது பண்ணுறல பார்த்தியா இதுதான் ஃப்ரௌனிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு டான்ஸ் தெரப்பியோட கம்பைன் பண்ணிக்கலாம். கலர் தெரப்பி வந்து அதே மாதிரி ஒரு பிரைட் கலர்ஸ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி பிரைட்டாக அவங்களே ஆடுறாங்க, இட் ரியலி அஃபெக்ட்ஸ் தேர் சென்சஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து அவங்களோட லேர்னிங் எபிலிட்டியை இன்னும் வைடன் பண்ணிகிட்டே போகிறது தான் எங்களோட நோக்கம். வி ஹாவ் அ லாட் ஆஃப் நேச்சர் அப்சர்வேஷன் இல்லை பீப்புள் அப்சர்வேஷன் இருக்கும். ஸோ சில டாஸ்க்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும். என்னென்னா வெளியில் கார்டன் போவோம், அங்கே இலை ஏதாவது விழுறத பார்த்தோன்னா இப்படி தான் இலை விழருது, இந்த இலையை மாடி ஆடி காமிங்க அப்படின்னு அந்த மாதிரியான அப்சர்வேஷன். ஸோ தட் தி கீன்லி வாட்ச் வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போ தான் அவங்களுக்கு வந்து சென்சஸ் இன்னும் டெவலப் பண்ணியானோம். சி இப்போ அவங்களுக்கு காது கேட்கலன்னா அவங்க கண்ணை வச்சு எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அவங்க கண்ணு பார்க்குற பார்வை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அவங்கள சின்ன மைன்யூட் விஷயங்களையும் பார்க்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான
2: basically directing them to notice small things that we probably might miss out.
1: ஆமாம். ஸோ அது ஏன் அவ்வளோ அவசியம்னா அப்போ தான் அவங்க அந்த மீதி சென்சஸை வச்சுட்டு அவங்க இல்லாத சென்சஸ்க்கு காம்பன்சேட் பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அவங்க காம்பன்சேட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி ஓவர் காம்பன்சேஷனாக தே ஆர் மச் மோர் பிரில்லியன்ட் தென் அஸ். ஸோ சில விஷயங்கள்லாம் as I said அந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா யூல் பி அமேஸ்ட் அந்த வே எவ்வளோ வந்து அவங்களோட சென்சஸ் அக்யூரேட்டாக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய ஃபீல்ட் ட்ரிப்ஸ் வந்து லோக்கலாகவே சின்ன அங்கேயே இருக்கிற கார்டனில் இல்லை வி வில் ஒரு ஃபிஷ் டேங்க்கை காமிச்சு இந்த ஃபிஷ் இப்படி ஆடுறது பாரு அப்படி ஆடுங்க அந்த மாதிரி எல்லாம் அப்சர்வேஷன் டெக்னிக்ஸ் கொடுப்போம். ஸோ ஆல் திஸ் வந்து அவங்க அப்சர்வேஷன்ஸை டெவலப் பண்ணுறது. பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அது தர முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நாங்கள் அரோமா தெரப்பி மியூசிக் தெரப்பியில் நிறைய கொண்டு வரோம். ஸோ பேசிக்கலி டான்ஸ் தெரப்பிங்கிறது எல்லா தெரப்பியோடதும் ஒரு ஒரு சம்மரி மாதிரி.
0: அண்ட் இன்னும் ஒரே ஒரு டவுட் என்னன்னா நீங்கள் இப்போ ஹியரிங் இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா, இப்போ டான்ஸ் தெரப்பி, இப்போ டான்ஸ் அப்படின்னாலே மியூசிக் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனெண்ட். இப்போ மியூசிக் கேன் பி இண்டிபெண்ட் ஆஃப் டான்ஸ், பட் டான்ஸ் cannot be independent of music because அதுதான் ஒரு பேஸா வச்சு we dance for that tune or for the music. Hearing impaired students cannot hear the music. So அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பீங்க? What are the ways in which you will teach them? Color therapy I understand, but that is more for creating the mood. But how do they understand the music that is being played?
1: அதான் deaf ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மியூசிக் வந்து கேட்காது. ஃபியூ ஆஃப் தெம் வந்து பார்ஷியலி deaf, ஸோ அவங்களுக்கு வந்து பார்ஷியலாக கேட்கும், பட் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு சுத்தமாக கேட்காது. அவங்க வந்து ஆனால் கண்ணால் பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து மியூசிக் as I said இந்த எந்த மாற்றுத்திறன் பசங்களுக்கும் டான்ஸுங்கிறது ஒரு டேலண்ட் ஷோகேஸ் பண்ணுற ஒரு ப்ரெசன்டேஷன் டெக்னிக். அவங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி ஆர்ட் இஸ் நாட் நெசசரி, அவங்களுக்கு வந்து லேர்னிங் ஆஃப் தி ஆர்ட் தான் இன்னும் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து கற்றுக்கிறதுக்காக ரிதம் பேட்டர்ன் சொல்லிவிடுவோம். நாங்கள் வந்து பாட்டு எடுத்துக்கிறது எப்படின்னா 4 தடவை 4 கவுண்ட்ஸ், அப்புறம் 5 தடவை 3 கவுண்ட்ஸ் அப்படி எடுத்துப்போம். ஸோ தே வில் நோ, நாங்கள் கவுண்ட் பண்ணுவோம் 1 2 3 4 கவுண்ட் பண்ணால் இதுதான் இந்த இந்த கவுண்ட்டுக்கு ஆடணும்னா நாங்கள் கை காமிச்சிட்டு இருப்போம். அஃப்கோர்ஸ் வி வில் பி டூயிங் தோஸ் ஆக்ஷன்ஸ் விங்ஸில் பண்ணுவோம். கிளாஸில் வந்து அவங்க முன்னாடி இனிஷியலி வி வில் ஷோ அவர் ஹேண்ட்ஸ் டு இண்டிகேட் இத்தனை பீட்ஸ்க்கு பண்ணோன்னு. லேட்டர் ஆன் வாட் வி ட்ரெயின் தெம் இஸ் டு மெமரைஸ் தட் நம்பரிங்.
2: ஓகே.
1: ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து 1 2 3 4 ஃபிங்கர்ஸால் காமிப்போம். செகண்ட் ஒரு மாதத்துக்கு வந்து 1 இந்த ஃபர்ஸ்ட் கவுண்ட் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவோம்.
2: ஓகே.
1: மீதி கவுண்ட் வந்து நீங்கள் மென்டலி அதே ஸ்பேஸிங்கில் நீங்கள் யோசிங்க அப்படின்னு. இதுதானே இருக்கும், இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் பீட். நட்டு நடுவில் எல்லாம் பீட் மாறுற மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் போட மாட்டோம். ரொம்ப நடு நடுவில் வந்து அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக ஹாஃப் கவுண்டில் மாறுற ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறதில்லை. ஜென்ரலி வி கிவ் தெம் ரொம்ப பேசிக் கவுண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் கவுண்ட்ஸ், இன் சென்ஸ் 4 times 4. ஸோ அவங்களை வந்து மெமரைஸ் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கவுண்ட் கொடுத்துட்டு இந்த கவுண்ட்லேருந்து 8 தடவை நீங்கள் 4 கவுண்ட் பண்ணோம், அப்புறம் செகண்ட் பீட் கொடுத்தானே தட் வில் மீன் இந்த கவுண்ட்லேருந்து எல்லாம் 3 3 கவுண்ட்
2: பண்ணிட்டு
1: அண்ட் தட் வில் மேக் தெம் அவங்களை வந்து 3-க்கும் 4-க்கும் 5-க்கும் டிஸ்டிங்விஷ் பண்ண வைக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு கவுண்ட் சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ தட் இஸ் ஹவு தே அண்டர்ஸ்டாண்ட் மியூசிக். பிளஸ் அஃப்கோர்ஸ் ஆஸ் ஐ சேட் அவங்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் டச் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நாங்கள் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம், ட்ரம்ஸ் லேசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த வைப்ரேஷன் இந்த ஏரை வச்சுட்டு அவங்களால பீட் கண்டுபிடிக்க முடியும்.
2: ஓகே.
1: தட் இஸ் ஹவு இப்போ மல்டி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டெஃப் மியூட் பிளைண்ட்க்கு நாங்கள் வந்து மியூசிக் எங்களுக்கு மியூசிக் சுத்தமாக கேட்காது, மியூசிக்கும் கேட்காது பார்க்கவும் முடியாது, அவங்களுக்கு 1 2 கூட கவுண்ட் பண்ண முடியாது. ஹவு தே லேர்ன் இஸ் அட் கற்றுக்கறிச்சே அவங்களுக்கு ஒரு 2 feet டிஸ்டன்ஸில் ஆடினீங்கன்னா தே வில் பி ஏபிள் டு டெசிஃபர் நீங்கள் ரைட் ஆடுறீங்களா லெஃப்ட் ஆடுறீங்களா எப்படி தொட்டு தொட்டு பார்ப்பாங்க நீங்கள் என்ன ஆடுறீங்க என்ன கை வைக்கிறீங்கன்னு. அதை பார்த்துட்டு லேட்டர் ஆன் ஹெவி பீட்ஸ் இருக்கும்ல, இந்த மார்ச் பாஸ் ட்ரம்ஸ் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிவ் அவுட் அ லாட் ஆஃப் வைப்ரேஷன் தட் வில் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்டர் ஃப்ளோரில் வி வில் கிவ் வைப்ரேஷன். ஸோ நாங்கள் வந்து வி வில் புட் சம்திங் கால்ட் அ பீட் லைன். ஸோ எங்கள் எல்லா பாட்டுக்குமே ஒரு பீட் லைன் வந்து ஒரு ஹாஃப் அ செகண்ட் முன்னாடி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பீட் கொடுக்கறச்சே ஆக்சுவலி நாங்கள் பாட்டு கேட்க மாட்டோம். நாங்கள் வந்து இயர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தது, டீச்சர்ஸ் அண்ட் மை அசிஸ்டன்ஸ் வில் நாட் லிசன் டு த மியூசிக். யா, ஸோ அவங்களுக்கு வந்து இதில் என்ன ஒரே விஷயம் நாங்கள் கவனிக்கணும்னா, எப்பயுமே அந்த பீட்டுக்கும் அந்த வைப்ரேஷன் ட்ராவல் ஆகிறதுக்கும் ஒரு ஹாஃப் செகண்ட் டு ஒன் செகண்ட் டிபெண்டிங் ஆன் டிஸ்டன்ஸ் ஒரு லேப்ஸ் இருக்கும். ஸோ எங்கள் எப்பயுமே எங்களோட ஒரு டைம் பீட் ஒன்று இருக்கும், அது வந்து எங்கள் பாட்டுக்கு ஒரு ஹாஃப் செகண்டோ ஒன் செகண்டோ முன்னாடி இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈவன் அஸ் ட்ரெயினர்ஸ் அண்ட் என்னோட அசிஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரியான ஷோக்கு வந்து க்யூ கொடுத்து கிடச்சி ஃப்ரம் தி விங்ஸ், நாங்கள் ஆக்சுவல் பாட்டை கேட்க மாட்டோம். நாங்கள் அந்த பீட் கவுண்ட்டு, எங்களுக்கு க்யூ இருக்கிற பீட் கவுண்ட்டு மட்டும் பார்த்துட்டு அந்த பீட்டுக்கு தான் பீட் கொடுப்போம். ஸோ தேட் அதை விட அந்த லேப்ஸை விட்டுட்டு அவங்க வந்து மியூசிக்கு சிங்க் ஆடுவாங்க.
3: தட் இஸ் த ட்ரூலி அ நோபல் திங் தட் யூ டூயிங். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு லைக் தாட் தட் யூனோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தெரப்பி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணினதுக்கே வந்து ஐ திங்க் ஐ எம் வெரி இன்ஸ்பயர்ட் அண்ட் ஐம் ஷுர் எம்ஓபி சமுதாய வானொலி நேர்களும் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் வித் அஸ். ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன் பிஃபோர் வி கன்க்ளூட். நீங்க பாக்குறதுக்கே தமாத்துனுக்கு இருக்கீங்க, ஆனா காலேஜ் செகண்டர் அப்படிங்கறாங்க. எவ்வளவு வருஷமா நீங்க இந்த டான்ஸ் தெரபி பண்ணிட்டு இருக்கீங்க சுகன்யா?
1: டான்ஸ் தெரபிங்கிறது நான் ரொம்ப ரீசெண்டா ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஒரு 1.5 வருஷமா தான் நான் டான்ஸ் தெரபியில இருக்கேன். பட் இனிஷியலி நான் ஆரம்பிச்சது வந்து ஆஸ் அ நார்மல் டான்ஸ் டீச்சர் ஃபார் அதர் கிட்ஸ். ஸோ பரதநாட்டியம் அண்ட் கதக் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறச்சு எனக்கு ஏதோ ஒரு ஷோ வந்தது. அந்த ஷோல தான் இவங்க வந்து பார்த்து, ஆஸ் ஐ செட் பிஃபோர், அந்த ஷோல தான் இவங்க பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ட்ரூப் இருக்கு, இவங்களால ஏதாவது பண்ண முடியுமான்னு இவங்க தான் அப்ரோச் பண்ணாங்க. அவங்க அப்ரோச் பண்ணதுக்கு ஐ மஸ்ட் தேங்க் தெம், பிகாஸ் தட் இஸ் அது வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கு எனக்கு. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியும் ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பிரிமெண்டிங் டான்ஸ் தெரப்பி அண்ட் நவ் ஐ ஃபீல் இதை நான் நிச்சயமா ஒரு ஃபர்தர் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஒரு உறுதியோடு இருக்கேன்.
3: ஸோ எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபைனலி?
1: நேயர்களுக்கு என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லறதே பிடிக்காது, பிகாஸ் அவங்க வந்து தே ஆர் ஸ்பெஷல். அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒன்று திறமை இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க நம்மளை மாதிரி ஒரு நார்மல் பீப்புள் தான். என்ன ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தர் கண்ணு கேட்க தெரியாது, அவ்வளவுதான். இப்போ சில பேருக்கு, இப்போ காலேஜ்லேயே பாருங்க, சில பேருக்கு வந்து நல்லா எழுத வரும், சில பேருக்கு எழுத வராது. இப்போ எழுத வராதவங்களை நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்கிறது இல்லையே, அதே மாதிரி அவங்களால பார்க்க வராது, பார்க்க முடியாது. அதனால இந்த ஒதுக்கி வைக்கிறதுங்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு அவங்களுக்கு தே டோன்ட் வாண்ட் சிம்பத்தி. ஹேவிங் ஒர்க் வித் தெம் எனக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சிம்பத்தைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. அவங்க வந்து நம்மளோட நார்மலாக நம்மளோட ஈக்குவலாக தான் பார்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு தாங்க. நீ உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, உங்களை நாங்கள் ஒதுக்கி வச்சு ஒரு செப்பரேட் பொசிஷன் தரோங்கிறது அவங்களுக்கு வேண்டாம். இது வந்து இந்த உமன்ஸ் ரைட்ஸ் தர மாதிரி, உமன்ஸ் ரைட்ஸ் தரணும்னே உமன் வந்து கீழ்த்தரமான இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு ரைட் தனியாக தரணும். அந்த தனியாக தரதை விட்டுட்டு மெயின் ஸ்ட்ரீம்லேயே நீங்களும் நாங்களும் ஒன்று அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை தான் நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும், பிகாஸ் அதுதான் இன்னும் சமுதாயம் முன்னேறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட் தான் எனக்கு நேயர்கள்கிட்ட. ப்ளஸ் உங்ககிட்ட என்ன திறமை இருந்தாலும் ப்ளீஸ் இந்த மாதிரியான சில்ட்ரனுக்கும் அந்த திறமையை உங்களால் முடிஞ்ச விதத்தில் அதை சொல்லித்தர ட்ரை பண்ணுங்க. You will be amazed to find new ways of teaching and it's a very different experience. அது வந்து வார்த்தையால விவரிக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், நாட் எல்லா ஹெல்ப்புமே மானிட்டரியாக இருக்காது, நிறைய ஹெல்ப் வந்து ஃபிசிக்கலாக வேணும். மானிட்டரி ஹெல்ப் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கிடைச்சிட்ருக்கு, பெரிய கார்பரேட்ஸ் வந்து தந்துடுறாங்க. ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்ப், அவங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு வேணுங்கிறது துணி மணி சாப்பாடெல்லாம் ஒரு பக்கம், ஒரு எனக்காக ஒருத்தர் இருக்காங்க, இவங்க எவ்ரி டே இந்த டயத்துக்கு வருவாங்க, அந்த எதிர்பார்த்து ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தருது தான் அவங்களுக்கு இன்னுமே முக்கியம். ஸோ அந்த மாதிரி உங்களால் நேரம் கொடுத்து ஒரு ஃபிசிக்கல் ஹெல்ப் செய்ய முடியும்னா ப்ளீஸ், தட் வில் பி லைக் த கிரேட்டஸ்ட் திங் யூ டூ.
3: Thank you so much, Sukanya, for your thought and for sharing your views, your opinions. And art therapy பத்தி MOP சமுதாய வானொலி நேயர்களுக்காக நீங்க ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பேசினதுக்கு.
0: டான்ஸ் தெரப்பி கேட்கறதுக்கு எவ்வளவு புத்துணர்ச்சியா இருந்தது இல்லங்க. அடுத்தது நம்மளோட இருக்காரு மிஸ்டர் வி பாலகிருஷ்ணன். இவர் வந்து சென்னை தியேட்டர் சர்க்கிள்ல ரொம்பவே பிரபலமான ஒருத்தருங்க. இவர் ஒரு ரொம்பவே பிரபலமான டிராமா தெரபிஸ்ட் கூட. டிராமா தெரப்பிய பத்தி இவர்கிட்ட கேட்போம் வாங்க. வணக்கம் சார். டிராமா தெரப்பினாலே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இந்த டேர்மே, அப்படின்னா என்ன? அண்ட் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு இந்த டிராமா தெரப்பி எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ்.
4: MOP சமுதாய வானொலி கேங்கள் வணக்கம். நீங்கள் வந்து டிராமா தெரப்பி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்க, கேள்வி கேட்டீங்க. ட்ராமா தெரப்பிங்கிறது போன ஒரு 10 வருஷத்தில் சென்னையில் ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். தெரப்பி என்பது ஒரு மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட். ஆனால் இது வந்து ஒரு மாத்திரை வச்சோ அல்லது வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம பண்ணுற ஒர்க் வேலை, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயங்களை வச்சே வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிற ஒரு விஷயம். ஸ்கூல்ஸில் வந்து ட்ராமா தெரப்பிங்கிறது இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு, எஸ்பெஷலி வித் ஸ்பெஷல் சில்ட்ரன். ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்ல போனால் எந்த குழந்தைகள் வந்து நம்ம நார்மல்னு எதை நம்புகிறோமோ அந்த விஷயத்தோட கொஞ்சம் தள்ளி இருக்கிற குழந்தைகள், பேசிக்காக வந்து வாழ்க்கை ஏதாவது எந்த விதமான ஒரு லேர்னிங் டிசபிலிட்டியோ அல்லது ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டியோ இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அது பயாலஜிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை பிறந்ததுக்கு பிறகு எந்த விதமான ஒரு ஒரு ஒரு இன்சிடென்ட்னால ஏற்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து எந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த குழந்தைகளுக்காக இருக்கிற ஸ்கூல்ஸ் தான் நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்னு அநேகமாக சொல்லுறோம். இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து ட்ராமா தெரப்பிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு திருப்பி சமுதாயத்தில் ஒரு நார்மலாக வாழறதுக்கு உதவி செய்கிற ஒரு விஷயம். மோஸ்ட்லி வந்து குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா, இட் இஸ் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். குழந்தைகளுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாத போயிடும். அவ வீட்டு சூழ்நிலைகள்னாலேயோ அல்லது சமுதாய சூழ்நிலைகள்னாலேயோ அவளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாத போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அவளோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் அவளோட யோசிக்கிற அந்த சக்தியை வந்து திருப்பியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற விஷயங்கள் ட்ராமா தெரப்பி. பொதுவாக சொன்னப்போனாக்கா ட்ராமா தெரப்பிங்கிறது நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கிறம்போது எல்லாரும் சமுதாயத்தை சேர்ந்து விளையாடுறது, சமுதாயம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. குழந்தைகள் வந்து சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு பார்க் இருக்கிற மாதிரியோ இல்லை விளையாடுற விஷயங்கள் இருக்கிற மாதிரியோ அது அந்த மாதிரி விஷயங்கள் இன்னி காலகட்டத்தில் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. ஏன்னா டெலிவிஷன், கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுனால ட்ராமா தெரப்பியில் வந்து இந்த குழந்தைகளுக்கு திருப்பியும் சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு விதமான ஒரு குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு, அண்ட் அவங்களே வந்து யோசிச்ச ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு அந்த ஃப்ரீடம் அண்ட் அந்த ஸ்பேஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது ஐ மீன் இது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஃப்ரீயா கொடுக்கற ஒரு டெஃபினேஷன். ட்ராமா தெரப்பில இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. எது வந்து எந்த விதமான பிரச்சனைகள் ஒரு குழந்தைக்கு இருக்கோ அந்த மாதிரி பிரச்சனைகளை டேக்கிள் பண்ணுறதுக்கும், அந்த குழந்தைக்கு வந்து அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணுறதுக்கும் உதவி செய்யறதுக்கு வேண்டி கூறிய விஷயங்களும் அதில் நேரத்தில் இருக்கும். அண்ட் நிறைய நேரத்தில் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அதை எடுத்து அவளுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு அவளுக்குள்ள இருக்கிற அந்த பவரை வந்து எழுப்பி விடுறதுக்கு உபயோக உதவி செய்யறது ஒன்று. ட்ராமா தெரப்பிங்கிறதுல வந்து உங்களுக்கு ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, இந்த மாதிரி விஷயங்களும் ட்ராமா தெரப்பிக்குள்ளே தான் வருது. மியூசிக் யூஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் வந்து குழந்தைகளுக்கு கலர்ஸோட ஒர்க் பண்ணுற ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து யூஸிங் கலர்ஸ் அண்ட் பெயிண்ட் அந்த மாதிரி விஷயங்களை உபயோகப்படுத்தி அவளுக்கு ஒரு விதமான ஒரு ரிலீஸ் கொடுக்கறது. அண்ட் எல்லாருக்குமே நடிக்க ரொம்ப பிடிக்கும். நம்ம ஐ மீன் ஹியூமன் நேச்சரில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே நடிக்க ரொம்ப பிடிக்கும். எதை வந்து ரோல் பிளேன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ப்ரிமிட்டிவ் மேன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாக்க வந்து அந்த அந்த ரோல் பிளே பண்ணுறது, தட் இஸ் இயற்கையோட சக்திகளை வந்து அவனுக்கு வேண்டின மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரோல் பிளே பண்ணுறது. இப்போ ஆப்பிரிக்கா மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஷாமன் சொல்லுவாள், அதை வச்சு டாக்டர் அவங்க வந்து ஒரு விதமான ஒரு காஸ்டியூம் மாதிரி போட்டுண்டு மேகங்கள்கிட்ட வந்து மழை பெய்யணும்னு ஒரு ஒரு ஒரு ஒரு விதமான ஒரு ரிச்சுவல் பண்ணுறது, அது

அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிறது. அண்ட் ஒரு நாடகம்ங்கிறது ஒரு சமுதாய ஆக்ட், அதில் வந்து எல்லாருமே சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறா, பார்வையாளர் அண்ட் நடிகர்கள் ரெண்டு பேருமே. ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு தெரப்பட்டிக்காக இருக்கு. அண்ட் லைக் ஐ செட், ஆர்ட், மியூசிக் தெரப்பி, டான்ஸ் தெரப்பி, இது எல்லாமே ட்ராமா தெரப்பியோட பாட்டு தான். நாடகங்கள் செய்கிறது, தட் இஸ் குழந்தைகள் வந்து அவங்களே சேர்ந்து ஒரு நாடகத்தை உருவாகிறது, ஒரு நாடகத்தை மேடையேற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவள் சேர்ந்து பண்ணுறம்போது அவளுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஒரு ஒரு எம்பவர்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு ஸ்கூல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவங்க சமுதாயத்தில் வரும்போது ஒரு நார்மலாக அவளுக்கு வாழ்க்கையை வாழறதுக்கு உதவி செய்கிற விஷயங்கள். அண்ட் இன்னைக்கால கட்டத்தில் வந்து நாட் ஓன்லி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் பட் ஆல்சோ நார்மல் ஸ்கூல்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ட்ராமா தெரப்பியை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணிக்கிறது. நிறைய இடத்துல சைக்கோ ட்ராமாங்கிற பேர் வச்சு இதை சொல்லுவாங்க. அண்ட் கார்பரேட்ஸ்லாம் வந்து இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அண்ட் குரூப் சினர்ஜி, குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துவாங்க. அண்ட் நார்மல் ஸ்கூல்ஸில் கூட வந்து நிறையா குழந்தைகள் யாருக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பிரச்சனைகள், தன்னம்பிக்கை பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு தன்னுள்ளே இருக்கிற அந்த க்ரியேட்டிவ் பவர்ஸை வந்து திருப்பியும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வந்து வெளிப்படுறதுக்கும் உபயோக செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த ஸ்பெஷல் எஜுகேஷனுங்கிற விஷயம் ட்ராமா உபயோகப்படுத்தி நான் ஒரு 11 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 1999 2000 ஐ பீன் இது பண்ணிட்டுருக்கேன். அண்டு மெயின்லி என்னோடய ஒர்க் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன், த சேம் டைம் நார்மல் சில்ட்ரன் கூட கூட உண்டு. என்னோடய நாடகக்குழுலே வந்து இந்த சோ கால்ட் நார்மல் அண்ட் சோ கால்ட் ஸ்பெஷல் ரெண்டு விதமான நடிகர்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு நாங்கள் மேடையேற்ற எல்லா நாடகத்துலேயும் வந்து அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து தட் இஸ் ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஒரு லேர்னிங் டிசபிலிட்டியோ ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டியோ இருந்தது, அது வந்து இன்றைக்கும் அவளுக்கு வந்து ஒரு டிசபிலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த டிசபிலிட்டியை வந்து அவங்க என்றைக்கோ வந்து ஒரு நார்மல்சிக்கு அதை வந்து ஒரு நார்மல்சி அதில் அச்சீவ் பண்ணிடுறாங்க. அது ஸ்பீச் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது லேர்னிங் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது வந்து வேறு ஏதாவது ஒரு ஒரு மாதிரி ஸ்டட்டரிங் ஆர் ஸ்டாமரிங், அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப பேசிக்கான லேர்னிங் டிசபிலிட்டிஸ். அதே நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் பிரச்சனைகள்லாம் இருக்குது, லைக் ஆட்டிசம், மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் டவுன் சிண்ட்ரோம். பட் இந்த மாதிரி குழந்தைகள் கூட ட்ராமா தெரப்பி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கு. வருஷம் நாங்கள் பார்க்குற விஷயம் என்னன்னாக்க, ட்ராமா தெரப்பினாலேயும் இந்த ட்ராமா கிளாஸஸ்னாலையும் அந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து ட்ராமாவில் ஒர்க் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கையோட கான்செப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, இம்ப்ரூவ் ஆகிறதே தவிர என்றைக்குமே அது வந்து அவளுக்கு ஒரு அது டெட்ரிமெண்டலாக இருந்தது கிடையாது. நான் பேசிக்கலி வந்து படித்தது வந்து ட்ராமாட்டிக் ஆர்ட்ஸ். ட்ராமாட்டிக் ஆர்ட்ஸ்ன்னு கேட்டீங்கனாக்கா அது வந்து வெறும்னா ஒரு நாடகத்தை மேடையேற்றுறது மாத்திரம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாடகத்தை உபயோகம் பண்ணி சமுதாயத்தில் நம்மளால் சமுதாயத்தை இன்னும் ஒரு நல்ல இடமா எப்படி பண்ண முடியும், அந்த விஷயங்களும் உண்டு. அண்ட் எது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஒரு மாஸ்டர்ஸ் லெவலில் வந்து நாங்கள் கிளாஸில் படிச்சிருக்கோமோ கற்றுட்ருக்கோமோ அதே விஷயங்களை தான் இன்றைக்கி நாங்கள் வந்து 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தைகள் கூட சேர்ந்து உபயோகப்படுறோம். ஏன்னா அந்த நாடகத்துக்கு இருக்கிற அந்த ஆசையும் நாடகத்தில் வேண்டிக்கூடிய விஷயங்களும் சின்ன குழந்தைகளுக்கும் பெரியவாளுக்கும் எல்லாமே சமம் தான். அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்பெஷல் ஸ்கூலில் கூட வந்து நாங்கள் வருஷம் நாடகம் பண்ணுறோம், ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோம். விச் மீன்ஸ் நாங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டேஜ் ரெண்ட் பண்ணுறோம் அண்ட் குழந்தைகளுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ராமா எப்படி நடக்கிறதோ அந்த எல்லா விதமான விஷயங்களையும் அவளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ராமாங்கிறது ஃப்ரம் நார்மல் ஆக்டிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஏன்னாக்கா வந்து நடிகர்கள் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது அவள் பாடி லாங்குவேஜ், ஸ்பீச் அண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் ஒர்க் பண்ணுறது உண்டு. ஒன்லி திங் இஸ் தட் வென் நம்ம ஸ்பெஷல் குழந்தையோட ஒர்க் பண்ணுறம்போது நம்ம ஒர்க்கிங் ரேட் வந்து கொஞ்சம்
ஸ்லோவாக இருக்கும் கம்பேர்ட் டு சில்ட்ரன் யார் வந்து ஒரு

0: கான்சன்ட்ரேஷன் இஸ் மச் பெட்டர். பட் இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்த குழந்தைகளை நடிகர்களாகவோ சினிமா ஆக்டர்ஸாகவோ ஆக்கிறது கிடையாது. அவளுக்கு வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் இன்காப் பண்ணிடுதும். அண்ட் சொசைட்டியில் அவங்க வந்து பிஹேவ் பண்ணுறம்போது இந்த நாங்கள் கற்றுக் கொடுத்த ஸ்கில்ஸை உபயோகப்படுத்திட்டு அவள் வந்து சொசைட்டியில் ஒரு நார்மலாக லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் உண்டு. அண்ட் இப்போ வந்து ட்ராமா தெரப்பி அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன் இந்த விஷயங்களுக்கு படிக்கிறதுக்கு கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. மாஸ்டர்ஸ் லெவலில், கிராஜுவேட் லெவலில், ஈவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்டரேட் லெவலில் இருக்குது. சைக்கோ ட்ராமா கோர்சஸ் ஆர் ஆஃபர்ட் மோர் இன் த வெஸ்ட். நம்ம நாட்டில் இப்போ இன்னும் அவ்வளோ அது ஆகலை. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா இந்தியாவில் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ட்ரெய்னர்ஸ் டீச்சர்ஸ் யார் வந்து ட்ராமாவோட டான்ஸோட சிங்கிங் மியூசிக்கோட ஆர்ட்டோட விஷயங்களை வந்து ஸ்பெஷல் குழந்தைகளோட யூஸ் பண்ணுறாங்க அவளுக்கு உதவி செய்யறதுக்கு. இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கிற குழந்தைகளையும் நார்மல் குழந்தைகளும் ஒரே கிளாஸ் ரூமில் படிக்கலாமா படிக்கக்கூடாதாங்கிறது ரொம்பவே ஆர்வமாக இருக்கிற ஒரு டிபேட், ஒரு டாபிக். என்னை பொறுத்தவரை ரெண்டு பேரும் வந்து ஒரே ஸ்கூலில் தான் படிக்கணும். அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற டீச்சருக்கு வந்து அந்த குழந்தைகளை செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணுற வேண்டின அந்த கிராஃப்ட், அந்த ட்ரைனிங் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து ஸ்பெஷல் குழந்தைகளை வந்து ஒரு தனி ஸ்கூல்லையே வந்து படிக்க வச்சான்னா நாளைக்கு அவள் சொசைட்டியில் திருப்பியும் வந்து ஒரு நார்மல் காலேஜுக்கு போகும்போது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வந்து மற்ற குழந்தைகளுக்கு, சோகால் நார்மல் குழந்தைகளுக்கு, இந்த மாதிரி குழந்தைகள் கூட வந்து சொசைட்டியில் வாழறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வருது, தயக்கங்கள் இருக்குது. அதே நேரத்தில் சின்ன வயசுலேருந்து இவள் எல்லாரையும் நம்ம ஒரே ஸ்கூலில் படிக்க வச்சோன்னாக்கா ஒத்தொத்தருக்காக இருக்கிற அந்த சிம்பத்தி, எம்பத்தி அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த குழந்தைகள் வந்து தன்னை வித்தியாசமாக பார்க்க மாட்டாள். அண்ட் நார்மல் குழந்தைகளுக்கும் வந்து ஸ்பெஷல் குழந்தைகள்னால வந்து அவளுக்கு எது விதமான பிரச்சனையும் கிடையாது, அவள் நம்ம மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா அவ்வளவு தான், அந்த மாதிரி விஷயங்கள் அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும். இப்போ ஒரு நார்மல் குழந்தையாருக்கு வந்து மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்டுமே வந்து ஒரு ஆவரேஜாக அதால் வந்து புரிஞ்சுக்க முடியும், பண்ண முடியும். ஒரு ஸ்பெஷல் குழந்தையால் அநேகமாக வந்து மேத்ஸில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவர் வரும்போது அந்த ஸ்பெஷல் குழந்தை மேத்ஸ் படிக்காது, அந்த நேரத்தில் அது வந்து ஒரு ஒரு ஹோம் சயின்ஸோ அல்லது ஹோம் எக்கனாமிக்ஸோ அல்லது வேற ஏதாவது அதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஈஸியாக வர மாதிரி ஒரு சப்ஜெக்டை போய் அதை படிக்கலாம். லைக் காலேஜில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்ஸில் டிஃப்ரெண்ட் ரூம்ஸில் போகிற மாதிரி அந்த நேரத்தில் அவங்க பிரிஞ்சுட்டு திருப்பி மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு சேர முடியும். அந்த மாதிரி வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிற விஷயம் வந்ததுன்னா நம்ம அது குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் குழந்தைகளுக்கு அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஆர்வமாக சப்போர்ட் பண்ணுறோம். அது எத்தனை அளவுக்கு வந்து சாத்தியமாகுங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். லேடி ஆண்டாள் ஸ்கூல் மாதிரி கொஞ்சம் ஸ்கூல்கள் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவதிஷா மாண்டிசேரியில் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் அட் தி சேம் டைம் வந்து நிறைய மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸில் வந்து டீச்சர்ஸ்க்கு ஸ்பெஷல் குழந்தைகளோட டீல் பண்ணுற அந்த ட்ரைனிங் வந்து ட்ரைனிங்கோ எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. ஸோ அந்த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு தான் வந்து நம்ம முதல்ல கொடுத்தாங்க.
1: மியூசிக் அண்ட் வாய்ஸ் தெரப்பி இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக ஆயிட்டே வருது. ஆனால் சாண்டிங் தெரப்பி அப்படின்னு ஒன்று ரொம்பவே புதுசாக இருக்குது சார், நான் கேள்விப்பட்டேன். அதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்கிறாங்க. சாண்டிங் தெரப்பி அப்படின்னா என்ன? சாண்டிங் எப்படி வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்.
0: குழந்தைகள் கூட மியூசிக் அண்ட் வாய்ஸ் தெரப்பி பண்ணுற நேரத்தில் வந்து நாங்கள் சாண்டிங் நிறையா உபயோகப்படுத்துவோம். இந்த சாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிலீஜியஸ் நேச்சராக கிடையாது. பட் அதே நேரத்தில் எல்லா சாண்டிங்குமே அநேகமாக பகவத்கீதை, சௌந்தர லஹரி, ரிக்வேதம் இந்த மாதிரி இடத்துலேருந்து வருது. பட் அது ஒரு ரிலீஜியஸ் கானோட்டேஷனோட கற்றுக் கொடுக்காத அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பியை மனசில் வச்சுட்டு கற்றுக் கொடுக்கறது உண்டு. இப்போ சம்ஸ்கிருத் சான்ஸ் எடுத்துட்டேன்னா அதில் வந்து எல்லா விதமான அக்ஷரங்களோட உச்சாரணமும் தேவைப்படுறது. அந்த நேரத்தில் வந்து ஸ்பீச்சுக்கு வேண்டின காம்பனன்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஸ்பீச் ஆர்கன்ஸ் தட் இஸ் lips டீத், பல்லு அண்ட் டங், நாக்கு அண்ட் த்ரோட், இது எல்லா விஷயங்களும் வந்து டிஃப்ரெண்ட் உச்சாரணத்துக்கு டிஃப்ரெண்ட் விதமாக உபயோகப்படுறது. அது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்களோட ஸ்பீச் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் மெமரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் பேசிக்காக வந்து கிளாரிட்டியோட பேசுறதுக்கும்.
1: அடுத்தது ஸ்பாட்லைட் செக்மெண்ட். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிரச்சனைகளை மீண்டு திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில நிறையவே சாதிச்சிருக்காங்க. இப்போ சில சாதனையாளர்களை சந்திப்போம் வாங்க.
2: ஐஸ்வர்யா ராம்சுந்தர், நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் தேர்ட் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். நான் குழந்தையாக இருக்கிறச்சியே எனக்கு படிக்கிறதுனா ப்ராப்ளம் இருந்தது, அது டிஸ்லெக்ஸியான்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து தேர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போறச்சே கூட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸ்மேட்ஸ்லாம், நான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் படித்தேன், வித்யா மந்திர் ஸ்கூலில். அப்போது என்னோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி படிக்க முடியும், பட் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. தேர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு வேர்ட் ஃபார்மேஷனே வரல. ஸோ அப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் ரெமெடியல் கிளாஸஸ்ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதர்வைஸ் எனக்கு இன்டெலிஜென்ஸ் வைஸ் எனக்கு கிராஸ்பிங் கெப்பாசிட்டி சேம் அஸ் அதர் ஸ்டூடெண்ட்ஸ், பட் ஆனால் எனக்கு அதை எப்படி ரீப்ரடியூஸ் பண்ணுவோம், அந்த வேர்ட்ஸை படிக்கணுமோ அது எனக்கு ஒன்றும் புரியாது. ஜென்ரலி இன்டெலிஜென்ட்டாக இருப்பேன், பட் எனக்கு அதை ரீப்ரடியூஸ் பண்ணி படிக்க முடியாது ஒன்றும், அது மற்றவர்களுக்கு ஒருத்தருக்கும் புரியலை. ஸோ மை பேரண்ட்ஸ்க்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒருத்தருக்குமே இது என்னென்னு அப்போது தெரியாது. ஸோ அவங்க எப்பவுமே என்னை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க, நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற, எல்லாரும் கிளாஸ்ல எல்லாருக்கும் வேர்ட்ஸ் தெரியாது, உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்கிறது. அப்போ வந்து என்னோட ஒரு டீச்சர் தான் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு புரிஞ்சது தட் எனக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் ஜென்ரல் பேசிக் காமன் சென்ஸ் அதெல்லாம் இருந்தது, நான் நிஜமாவே முட்டாள் இல்லை, பட் ஆனால் எனக்கு அந்த படிக்கிறதுனால தான் என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. அப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து ரெமெடியல் கிளாஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அப்போ அந்த கிளாஸ்ல என்ன போட்டாங்க. ஸோ எவ்ரிடே ஸ்கூல் நார்மல் ஸ்கூல் நான் எல்லாரோடையும் படிப்பேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தேர்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறச்சு அந்த கிளாஸஸ்க்கு வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் 3 hours நான் உட்காந்து அந்த டீச்சரோட உட்காந்துப்பேன். ஸோ அந்த டீச்சர் அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கீதா மிஸ்னு பேர், அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து ஸ்டோரி புக்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரொம்ப பேசிக் எல்கேஜி ஆல்ஃபபெட் புக்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ கிளாஸுக்கு ஒரு ஸ்பீடில் போகணும்னா எனக்கு இன்னொரு ஸ்பீட் ஸ்லோவாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது நான் அப்படி படிக்கிறதுனால எனக்கு இட்டுக்குமே ஒரு வருஷம் ஆயிடுச்சுதான், ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் நான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட லெவலுக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு 4th-5th வரைக்கும் எனக்கு அந்த டைம் வந்து தேவைப்பட்டது, அண்ட் 5th-க்கு அப்புறம் நான் என் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ ஈவன் டுடே நான் அந்த கீதா மிஸ் இல்லாட்டி நான் எங்கே இருப்பேன் எனக்கு தெரியாது, எனக்கு என்ன ப்ராப்ளம்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 5th ஸ்டாண்டர்ட் அவங்களே ஒரு கார்டு மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்து யூ ஆர் அ வெரி குட் ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் எப்பவுமே என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட என்கரேஜ்மெண்ட்னால தான் நான் அப்புறம் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து மை பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்ட் அலாட், என் ஸ்கூலில் மார்க்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபேக்ட் மை மார்க்ஸ் வர் ஹையர், நான் படிக்கிற டைமும் லெஸராக இருந்தது, பட் ஆனால் எனக்கு ஆர்டிஸ்டிக் இன்க்ளினேஷன் மோர். ஸோ நான் பரதநாட்டியம் டான்ஸ் வந்து குழந்தையிலேருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து ஐ ஸ்டார்டட் அதில் வந்து போக ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 9th ஸ்டாண்டர்டில் என்னோட அரங்கேற்றம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து ஆக்சுவலி ஒருத்தருமே என்னால் லைக் நான் நல்லா படிப்பேன் தெரியும், பட் எல்லாரும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நினச்சாங்க, பட் எனக்கே சர்ப்ரைசிங்காக 10th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டீச்சர் தான் என்னை வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹெல்ப் பண்ணி அந்த ரெமெடியல் கிளாஸஸ் கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயும் மார்க்ஸ் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் நான் ஆர்டிஸ்டிக் கோர்ஸ் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் எம்ஓபியில் ஜாயின் பண்ணேன். இப்போது இந்த ஜேர்னி ஹஸ் பீன் ரொம்ப சூப்பர் ஃபுல்லாக, நாட் ஓன்லி அகடமிக்ஸ் வைஸ் பட் ஆர்டிஸ்டிக் வைஸ், பெயிண்டிங், மூவி மேக்கிங் அது எல்லாத்துலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஐ எம் ஆல்சோ டூயிங் வெல். எனக்கு அந்த ஸ்லோ லேர்னிங்னுங்கிறது இட் இஸ் சம்திங் இந்த பாஸ்ட், அது முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கு, இப்போ அதை பற்றி என்னால் யோசிக்கவே முடியல. இப்போது இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி மச் இன் பார் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக இட் வாஸ் நாட் எனக்கு ஒரு ஹேண்டிகேப் மாதிரியே நான் ஃபீல் பண்ணல, நான் குழந்தையாக இருக்கிறச்சு யாரோ என்னை அப்போது ஹெல்ப் பண்ணதுனால ஒரு 3 வருஷம் இப்போ நவ் ஐ எம் பர்ஃபார்மிங் ரியலி வெல். நான் டிஸ்லெக்ஸிக்குங்கிறது ஒரு நெகட்டிவாகவே நினச்சிக்கல, அது ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃபாக நினச்சேன். அது எனிவே நான் ஒரு ஹேண்டிகேப்பாக நினைக்கவே இல்லை, அது ஒரு பாசிட்டிவாக எவ்வளோ கன்வெர்ட் பண்ண முடியுமோ. யூஸ்வலாக டிஸ்லெக்ஸிக் பீப்புள் வந்து ஆர்டிஸ்டிக்காக இருப்பாங்கன்னு ஒரு பிலீஃப். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதி படிக்க முடியறது ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அவங்க பெயிண்டிங் அதில் வந்து அவங்களோட அதே தாட்ஸை அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் எவ்வளோ பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ கன்வெர்ட் பண்ணேன். இந்த 3 வருஷம் காலேஜில் வந்து இட் வாஸ் அ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி எனக்கு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அண்ட் ஓவரால் ப்ரொஃபிஷியன்சி ஃபார் அகாடமிக்ஸ் இன் விஷுவல் கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்லெக்ஸியானால என்னால் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இப்போ ஐ வுட் சே தட் பிகாஸ் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃப்ரம் இன்ஸ்பைரிங் பீப்புள், டீச்சர்ஸ் அரௌண்ட் மீ அண்ட் சப்போர்ட் அரௌண்ட் மீ, ஈவன் திஸ் டிசீஸ் இஸ் நத்திங், எனி திங் இஸ் பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள்.
3: நான் ஸ்ரீகலா. நான் வந்து எனக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குன்னு என்னோட 5th ஸ்டாண்டர்டில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் வந்து அனன்யா டிநகர் ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து 1 வருஷம் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னால் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டடீஸோட கோப்ப பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தே செட் ஒரு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் உள்ள ஸ்கூலில் நான் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அங்கிள், நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் மாதிரி கோச்சிங் கொடுக்குற ஸ்கூல்ஸ் அங்கிள் ப்ளஸ் சேர்ந்தேன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸோ என்னோடய 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் 12th வரைக்கும். நான் வந்து என்ஐஓஎஸ் சிலபஸ் ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு. ஸோ அதனால் வந்து என்னென்னா என்னால் 10th வந்து ஐ வில் ரைட் 2 வருஷத்துக்கு எழுதுவேன். ஸோ 1st வருஷம் வந்து ஐ வில் ரைட் 2 சப்ஜெக்ட்ஸ், இன்னும் 2nd வருஷம் ஐ வில் ரைட் அதர் 3 சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் வந்து என்னோடய 12th ஃபர்ஸ்ட் இயர் 11th அண்ட் 12th டுகெதர். ஸோ அப்போ 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஐ ரோட் 2 சப்ஜெக்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்டில் இன்னொரு 3 சப்ஜெக்ட்ஸ், மீதி 3 சப்ஜெக்ட்ஸ் எழுதினேன். அதுக்கப்புறம் என்னோட நான் இப்போ ஜேர்னலிசம் படிக்கிறேன் அப்படின்னா வந்து என்னோட காரணம் வந்து பேசிக்காக என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். பிகாஸ் என்னோடய எவ்வளோ பெரிய ஆன்சர்ஸாக இருந்தாலும் நான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த விதம் எல்லாமே வந்து இட் வாஸ் லைக் என்ன ஒரு ஸ்டோரி சொல்கிற ஒரு விதம். இன்னும் வந்து எல்லா ஒரு பெரிய ஆன்சரையே அது ஒரு பிரேக் பண்ணி எப்படி ஒரு ஃபில்ந்த பிளான்ஸாக ஒரு 5 ஆன்சர் அந்த ஒரு ஆன்சரோட பிரேக் பண்ணி ஃபில்ந்த பிளான்ஸாக சூஸ் த கரெக்ட் ஆன்சராக மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி ஆரம்பிச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து எனக்கு பேசிக்காக பிரச்சனை வந்து ரைட்டிங்கில் தான் இருந்தது. ஸோ நிறையா ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அதுக்கப்புறம் நிறையா எழுத ப்ராக்டிஸ் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் மோரோவர் எனக்கு இருந்த மெயின் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஐ லேக் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதுக்கு வந்து டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி தே கிவ் லாட் ஆஃப் கவுன்சிலிங்ஸ் மோட்டிவேட் பண்ணாங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த நியூஸ் தினமும் நியூஸ் சொல்கிற விதம் எல்லாம் இருந்தது. அப்போ வந்து என் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா உன்னால் வந்து எழுத முடியாட்டாலும் பரவாயில்ல, நீ வந்து உனக்கு நல்ல கம்யூனிகேட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, ஸோ அதனால் வந்து நீ ஜேர்னலிசம் எடுக்கலாம், நீ ஜேர்னலிஸ்டிக் ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் ஜேர்னலிசம் எடுத்தேன். எனக்கு தெரியும் ஜேர்னலிசமில் வந்து இட் இஸ் அ வெரி டிமாண்டிங் கோர்ஸ். இருந்தாலும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது தட் ஐ வில் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வெல்.
1: மாற்றுத்திறனை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட திறமையை வெளிப்படுத்த இப்ப வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? மாற்றுத்திறன் மாணவர்கள் இயல்பான கல்வி முறைகள்ல எல்லோரோடையும் சேர்ந்து நார்மல் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கணுமா எடுக்க கூடாதா மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க.
4: Sandhya, and I think with regard to special education in Chennai, as far as I've seen, I think it's a very good response that they have towards the subject itself, because I know schools like Lady Andal, they admit kids with special needs into normal classes and they have an assistant with the student to help the student cope with what's being taught. Of course, I don't know how far the children actually grasp and if that's even a good idea. Putting them into mainstream, is it actually a good idea, would probably be better discussed by, you know, qualified people who know the psyche of children like that. But as far as that's what opportunities go, there are schools, I know, like Lady Andal is where my brother studies, so I know for a fact that they admit children with special needs but normal students. And of course there's the Vidya Sagar Foundation, which is quite popular in the city. So in that sense, yeah, I think there's no discrimination as such, but But opportunities in the long run, I don't really have any statistical evidence here, but yeah, I think maybe they could do one thing. This is just a suggestion. Maybe they need to open more special, purely special education schools. And this course itself in India, if you see, is not very much encouraged. You know, teaching itself, I'm very sorry to say, is not even considered a noble option, you know, a noble career choice anymore. So everyone completely forgets about children with special needs. So if you have more people who are qualified to deal with children like this, and then they're put into mainstream education, I'm sure they would stand at equal opportunity with, you know, other students. So I think maybe at the grassroots level, if they made a few changes like that, it would help out.
5: Hi, I'm Bhavani. I think nowadays special education, it would move forward in terms of what it was many years ago and to what it is now. There are so many different therapies people use right now. My aunt is a special educator, so I've been with her to her classes, and she uses something as simple as cutting carrots to teach them dexterity, and you know, just putting you know, marbles together to, you know, for hand-eye coordination and the brain coordination and all that. So I think there are many more avenues which you have in terms of special education, and there's a slow but sure, you know, you can see that they're slowly but surely being integrated into society with everybody else. Now they've been, like, there are equally talented children that, you know, who are special children who are equally talented, just, you know, one part of their senses might not be, you know, functioning to its fullest, but they're still equally talented otherwise. So yeah, I think we're definitely moving forward.
6: Hi, I'm Megha from Second Journalism. Well, I personally feel there are a lot of kids today, at least after, you know, the media, it's widely noted there are kids with a lot of problems like dyslexia and minimal brain syndrome and things like that. ADHD is also a very common problem among kids these days. It is being given quite a bit of importance today in most of the schools around the city. But yes, they are not being given proper, you know, opportunities in today's, you know, daily lives. The moment they have a certificate that says they have dyslexia or something, they're ostracized from society in some way or the other. They should be given better opportunities today. There are so many vocations they can take up that are growing today, and that is possible for them to come up in. Like, the plastic industry is being wiped out by the paper industry, which is highly growing today, in which these kids can take part and actually come up with something great. I really think that these special kids should be given much more importance, should be given better education, should be given better opportunities, and thereby help them in some way or the other.
7: ஹாய், நான் கிருத்திகா, ஃபைனல் இயர் சைக்காலஜி படிக்கிறேன். ஸ்பெஷல் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் தே ஷுட் பி ப்ராட் இன் டு மெயின் ஸ்ட்ரீம் லைக் நார்மல் ஸ்கூல்ஸ், பிகாஸ் அவளுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கிற ஸ்கூலில் கிடைக்கிற அளவு அட்டென்ஷன் தே வில் டெஃபினெட்லி நாட் கெட் இன் நார்மல் ஸ்கூல்ஸ். அண்ட் அவளோட டெவலப்மெண்ட் அண்ட் த வே தே இன்ட்ராக்ட் வித் பீப்புள், எவ்ரி திங் வில் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் நார்மல் ஸ்கூல்ஸில். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எடுத்துட்டோன்னா, ஐ ஸ்டில் திங்க் ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு எடுத்துட்டா, தேர்ஸ் தி ஸ்டிக்மா அட்டாச்ட், இட்ஸ் ஒரு மாதிரி டபுங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்க்கறா. அண்ட் தட் இஸ் டெஃபினெட்லி ராங் என்ன கேட்டேன்னா, பிகாஸ் they are also pretty much normal and they can do a lot of things that we can do. And enake therinja nariya special children are extremely good dancers and singers, and they're very good in theater. So there's I don't think or special child na, there's no limitation. It's not that they can't do something, they can definitely rise above all of that and prove themselves.
8: Hi, I'm Vidyu, and I'm a college student. When I think of special children, it's not that my heart gets filled with morose or sorrow. In fact, I feel that they have a very, very bright future, considering the fact that so many people are willing to do service to them and, you know, dedicate their life to making their life a more better experience for themselves and their family. There are so many special needs schools all over India, in various parts of the country, and I feel good thinking about it, because it just goes to show that they have hope. Special children can be of anything. They could be mentally handicapped or physically handicapped, and you know, it's not that, you know, just because they have this particular ailment in them that they are any lesser than us. It's very, very it's actually a known fact that special children always have some form of innate hidden talent. It's like, it's, you see it in movies, you see it everywhere. So, you know, they, I think that what special schools do is they have a beautiful ability to be able to tap that innate talent in them and make them show it out. If they are put in a claustrophobic environment like a normal school with normal children who discriminate these children, they will never be able to find out that they have this hidden talent. They may be, there may be like a fantastic painter inside them, or they may be, you know, a beautiful musician inside them. But I believe that special schools is extremely necessary, because these teachers and these social servants have the ability to be able to tap that hidden potential in the child and make them realize it, which is

0: why the world has produced such brilliant, handicapped, yet amazingly talented people like Beethoven and, Ray Charles and so many people like this who have had a mental or physical ailment and yet have been able to contribute so much to the world. So I believe that it is extremely necessary for special children to be in special schools where they get that particular attention and they're able to focus on what they love doing the most.
1: I definitely feel that they're not treated any differently from us, but they are given some kind of special aid. Like I had five physically challenged students in my class. One was autistic and four of them were in the wheelchair. Three of them could communicate to an extent, and one of the boys started walking by the end of 12th standard. But one of the girls, she had a complete nervous problem, and the IIT students of Chennai had made a system for her to communicate through her eyes using laser treatment. And it's not like they've been left out or anything like that. Even the autistic boy, he couldn't talk, he couldn't understand, but we could understand to a level to what he was trying to infer. And because they have one sense down, the other senses are so, so advanced for them. His mind was so advanced than us. And that girl who had a complete nervous breakdown, she got 93% in her state board exams. I mean, there is nothing different for them. They're treated just like us, but everybody's got to give them a little side, because they are special and they don't have everything we have, and they will be given some kind of concession to everything.
2: வணக்கம், என் பேர் பிரியா. என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன், அப்புறமா பிளைண்ட், எவ்ரி ஒன் தோஸ் ஸ்பெஷல் சில்ட்ரன், அவளை வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நல்லாவே தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவேன். யூ ஹாவ் தீஸ் ஸ்பாஸ்டிக் சொசைட்டி வித்யாசாகர் அப்படின்ற இடம் இருக்கு. அதுக்கப்புறம் யூ ஹாவ் த லிட்டில் ஃபிளாக் கான்வென்ட். அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தோஸ் சில்ட்ரன் ஆர் கிவன் சோ மச் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து முன்னாடி இருந்தபோது இல்லை இவங்க பாவம் பாவம் பாவம் பார்த்ததை விட இப்போ வந்து யூ கேன் ஃபைண்ட் தம். நார்மலாக என்ன எஜுகேஷன் கொடுக்குறாங்களோ அதே தான் யூ சீ தம். அண்ட் டவுன் சிண்ட்ரோம் சில்ட்ரன் ஆல்சோ முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் கூட இருக்கான். ஸோ ஹீ வாஸ் முன்னாடி வந்து பார்க்கறதுக்கு லைக் நான் நினைப்பேன் எல்லா பசங்களுமே ஒரே மாதிரி இருக்காளே பார்க்கறதுக்கு, அவளோடது என்ன அந்த மூளை வளர்ச்சி இல்லையோ அப்படின்னா. பட் நவ் அங்கே போய் நான் ஒரு நாள் அவளுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். ஐ வந்து ஐ சா தேம் எவ்வளோ நல்லா வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, நல்லா பாடுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற திறமையும் கொண்டு வராங்க வெளில. ஸோ டிஸ்லெக்ஸியா ஆல் தோஸ் சில்ட்ரன் ஆல்சோ எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். நார்மலாக என்னோட ஃப்ரெண்டோட அம்மா கூட வந்து ஷீ டேக்ஸ் கிளாஸஸ் ஃபார் தீஸ் சில்ட்ரன். இப்போ அவங்க கிட்ட படிச்ச பையன் வந்து முன்னாடி வாயை திறந்து கூட பேச முடியாததுல இருந்து இப்போ நவ் ஹீஸ் டூயிங் இன் MIT படிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்களாலையும் பண்ண முடியும்னும் போது ஐ திங்க் தே ஷுட் பி கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு. தேங்க் யூ.
3: ஹாய், ஐம் வர்ஷா. எனக்கும் ஒரு நெய்பர் இருக்கா, அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு. ஐ ஹவ் சீன் ஹர் க்ரோ. ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ரொம்ப ரொம்ப அப்ரிஹென்சிவாக இருந்தது அவளோட பேசுறச்சு, ஏன்னா அவளோட எப்படி பேசுறதுன்னு தெரியாது. முன்ன பின்னா அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஏதாவது தப்பா பண்ணி அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகிட போகணும்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஸோ I didn't really want to talk to her. Besides, அதை தவிர என் மேல ஏதாவது பழி விழுந்துருமோங்கிறதும் இருக்கு, பிகாஸ் ஹர் பேரண்ட்ஸ் வர் குவைட் ப்ரொடெக்டிவ் ஆஃப் ஹர். பட் ஸ்லோலி when I start to get to know her, I realize she's just like any other child. Though she has a few drawbacks, she didn't really know about it. அவளுக்கு வந்து தெரியாது மற்ற குழந்தைங்க மாதிரி அவள் நார்மல் இல்லைங்கிறது. I don't think she even realizes that. I think these kids should be given equal importance and they should be given education. நான் பார்த்துருக்கேன் அவள் ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவ். ஸோ இஃப் ஷீ இஸ் கிவன் ப்ராப்பர் எஜுகேஷன், ஐ திங்க் ஷீ கேன் டூ அ லாட் இன் ஹர் லைஃப்.
4: இப்போலாம் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதாவது நிறைய ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய எஜுகேஷன்லாம் கொடுக்குறாங்க, அண்ட் அவங்களும் அதில் நிறைய பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க, நல்லாவும் பண்ணுறாங்க இப்போ ஸ்பெஷல் சில்ட்ரன்னா. ஆனால் ஒன் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, அதாவது இவங்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதாவது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஜாபோ இல்லை ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா, லைக் you know, give them some special job or something so that they can, edhaadu pannala avanga padichathu at least useful ah irukum, illati adu avanga padichathu ellame waste ah ana madri oru idu irukum. So it's better they get some job in some office and they start working. Avanga padichathu at least konjaadhu use pananum avanga life la. Adhu dhaan ennoda answer. Thank you.
5: My mother is a special educator, and I've literally lived with students with disabilities right from when I was 5 years old. So I don't find them to be abnormal in any way. But I don't think the society thinks that way. We should, as a society, do something to make them more accepted within the society. I've scribed for people with disabilities. I've scribed for a boy who for his 10th standard board exams. And we should do our... I mean, there are so many opportunities that we can use to actually help these children. So we should use these opportunities. We should help the society in our own way so that they are more accepted, so that they feel more comfortable living with us.
6: வாழ்க்கையில் நம்ம நெஞ்சை தொட்ட சம்பவங்கள் நிறையவே இருக்கும் இல்லையாங்க. அந்த வகையில் நான் ஏன் இந்த ரேடியோ ஷோவையே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. நான் வந்து 9th கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போது ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியாலேருந்து ஒரு டீச்சர் வந்து என்னை சந்தித்தாங்க. அவங்களே எனக்கு சில வருஷமாகவே தெரியும், ஏன்னா அவங்க என்னோட அம்மாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க சொன்னாங்க தட் 10th கிளாஸ் போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஆட்டிசம் அண்ட் செரிப்ரல் பால்சி இருக்கிற மாணவர்களுக்கு ஸ்கிரைப்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க அந்த காலத்தில். ஆனால் விழிப்புணர்வு அப்போ ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரனை பற்றி. ஸோ நிறைய பேர் வாலண்டியர் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியாலேருந்து நிறைய ஆசிரியர்கள் அவங்களோட நெய்பர்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாக்க ஸ்கிரைபா ஹெல்ப் பண்ணுறதுக்காக கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான விஷயமா இருந்தது, ஏன்னா அப்போ எனக்கும் அவ்வளோ லைக் தெரியாது இந்த மாதிரி ஆட்டிசம்னா என்ன, செரிப்ரல் பால்சினா என்னன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் சரி, உதவி கேட்குறாங்களே, நம்மளால் முடிஞ்ச சின்ன விஷயத்த நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்னு நானும் வாலண்டியர் பண்ணேன். நான் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆங்கில பரீட்சை ஸ்கிரைபாக இருந்தேங்க. அண்ட் அந்த பையன் வந்து ஆட்டிசம் அண்ட் செரிப்ரல் பாலிசி இருக்கிற பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் 10th கிளாஸ் போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான். அது எனக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருந்தது. பிளஸ் ஐ காட் வெரி வெரி இன்ஸ்பயர்ட். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு ஸ்கிரைபாக இருக்கேன். இந்த ஒரு சின்ன ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னா, அதுதாங்க ரீசன் நான் இன்றைக்கி இந்த ரேடியோ ஷோக்கு இந்த டாபிக் எடுத்தது. நம்ம வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி நிறைய நெஞ்சை தொட்ட சம்பவங்கள் இருக்கும் இல்லையா. இந்த ஷோவை நான் ஹோஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாதுங்க. நாம் சின்ன சின்ன குறைகளால் மனம் ஒடிஞ்சு போகாமல் அதை மீண்டு வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு மனப்பக்குவமும் தேவை அண்ட் கண்டினியூட் ஹார்ட் ஒர்க்கும் தேவைங்க. ஸோ இன்னைக்கு நான் சந்தித்த மாற்றுத்திறன் மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், என்ன ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த ஷோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பி நான் விடைபெற போகிறேன். நான் ஆர்ஜே ஆரபி, கேட்டுக்கிட்டே இருங்க. இது MOP சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷ்னல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.0.
1: ஹாய் தீக்ஸ், இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
2: ஹலோ, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.
1: என்ன ஃபிளாக் ஹோஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சா?
2: ஆபீஸ்ல முடிச்சாச்சு, தோ இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அங்க போய் ஃபிளாக் ஹோஸ்டிங்.
1: என்ன, வீட்ல போய் ஃபிளாக் ஹோஸ்டிங்கா? என்ன சொல்ற?
2: ஆமாப்பா.
1: இது எதுக்கு தீக்ஸ், வீட்ல எதுக்கு ஃபிளாக் ஹோஸ்டிங்?
2: நம்ம அரசு ஹர்கர் திரங்கான்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க, அத பத்தி கேள்விப்படலையா நீ?
1: ஹர்கர் திரங்கவா? அப்படினா
2: நம்ம 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுற விதமா நம்ம இந்திய அரசு அவங்கவங்க வீட்டுல தேசிய கொடியை ஏத்த சொல்லிருக்காங்க.
1: ஓ சரி சரி, இது எதுக்கு செய்யணும் தீக்ஸ்?
2: இந்த முயற்சிய நம்ம அரசு கொண்டு வந்ததுக்கு மெயினான ரீசன் என்ன தெரியுமா? குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தங்களோட தேசத்தோட பெருமையை தெரிஞ்சுக்கணும், அதே நேரத்துல கொண்டாடணும்ன்றதுதான். எல்லாரும் ஆபீஸ்ல ஸ்கூல்ல கொண்டாடுறத கேள்விப்பட்டிருப்போம், கொடி ஏத்திருப்போம், எல்லாமே பண்ணிருப்போம். ஆனா கொரோனா காலம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த சூழ்நிலைகள் நிறைய தடவை மாறி வந்துருச்சு.
1: ஆமாப்பா, நீ சொல்றதும் கரெக்ட் தான்.
2: இது மட்டும் இல்லாம நம்ம கொடி ஏத்துறதா படம் பிடிச்சி www.hargartiranga.com அப்படின்ற வெப்சைட்லயும் போஸ்ட் செய்யலாம், தெரியுமா?
1: இதுக்கு முன்னாடி யாராவது அந்த வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிருக்காங்களா?
2: என்ன இப்படி கேட்டுட்ட, இப்ப கூட நிறைய பேர் போஸ்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்பவும் லட்சத்துக்கும் மேலான பேர் தங்களோட போட்டோ எல்லாம் போட்டு தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க.
1: நானும் இப்ப போயிட்டு நேஷனல் பிளாக் வாங்கி எங்க வீட்டுல கொடி ஏத்த போறேன். அந்த போட்டோவை இந்த வெப்சைட்ல நான் அப்லோட் பண்ண போறேன். கேட்டீங்களா மக்களே, நீங்களும் உங்க வீட்டுல மூவர்ண கொடி ஏத்துங்க. hargartiranga.com என்ற வலைத்தளத்துல போய் நம் தேசிய கொடியின் அருமை பெருமைய தெரிஞ்சுக்கோங்க. மக்களே, நீங்களும் உங்க வீட்டுல கொடி ஏத்துற மாதிரி போட்டோஸோ இல்ல பிளாக் வந்துட்டு உங்க ஷர்ட் பாக்கெட்ல இல்ல கிளாத்ல வந்துட்டு பின் பண்ண மாதிரியோ ஒரு போட்டோ எடுத்து ஹர்கர் திரங்கா என்ற வலைத்தளத்துல அப்லோட் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

upright. Mind is a flexible mirror. Adjust it to see a beautiful world. என்ன சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, உங்க மைண்ட் அண்ட் தாட்ஸ் ஸ்டேபிளா மட்டும் இல்ல, கிளியரா இருந்தாலே போதும், உங்க லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் அண்ட் கிளியர் மைண்ட் செட். கேளுங்க கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் ஆர்ஜே நிவி. சோ, மைண்ட் செட் என்ற ஒரு விஷயம் பல பேர் விஷயங்களோட பார்வைய மாத்தி அமைக்குது. இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியறதுக்கு ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. ஒரு மேடையில ஒரு நடன கலைஞர் அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர் கழுத்துல ஒரு பூ மாலையை அணிஞ்சிட்டு இருக்காரு.

நம்ம அழகா பார்த்தா அது அழகா அமையும். ஒரு விஷயத்த நம்ம தப்பா பார்த்தா அது தப்பாதான் அமையும். சோ பாக்குற விஷயத்துலதான் மக்களை எல்லாமே இருக்கு. சோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மையா நடந்த என் ஃப்ரெண்டோட கதையை தான் மக்களை சொல்ல போறேன். அவளுக்கு மீடியா பத்தி தெரிஞ்சுக்கணும், மீடியாவை படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா அவங்க அப்பா அம்மா அவளுக்கு தடைய விதிச்சாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நம்மளோட சொசைட்டி மீடியா அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. அதே மாதிரிதான் அவங்க அப்பா அம்மா எதுக்கு பயந்தாங்கன்னா, மீடியாலாம் பெரிய இடத்து பசங்க தான் படிப்பாங்க, பணக்கார பசங்க தான் அதெல்லாம் படிப்பாங்க, அப்படியே நம்மளும் போய் படிச்சா நம்மள எல்லாரும் தாழ்த்தி தான் வைப்பாங்க, நம்மளால அதுல முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவோட மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்டோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, நம்மளால முன்னேற முடியும், நான் படிக்கிறத வச்சு நான் முன்னேறுவேன் சொல்லிட்டு ரொம்ப தைரியமா அவ ஸ்ட்ராங்கா நின்னான். சோ அவங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணானா, உட்கார வச்சு அழகா புரிய வச்சா, அவங்களோட மைண்ட் செட்டையே அவ மாத்த வச்சா. ஸோ இதே மாதிரி தான் மக்களே, நம்மளோட மைண்ட் செட் தப்பாக இருந்தால் அந்த மைண்ட் செட்டை நம்ம கரெக்டாக மாற்றிக்கணும். நம்மளோட மைண்ட் செட் தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே தப்பான நோக்கத்திலே பார்க்கக்கூடாது. எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமான நிலையிலே தான் பார்க்கணும், அழகான நிலையிலே தான் பார்க்கணும். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்களும் அற்புதமாக மாற்றுங்க மக்களே. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியை உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஆர்ஜே நிவி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: MOBCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே தர்ஷினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வாழ்க்கையில நம்ம அனைவருக்கும் வரும் கோபம், சோகம், சந்தோஷம் போன்ற அனைத்து உணர்ச்சிகளையும் மிகவும் அழகாக சொல்லும் ஒரு உலக மொழிதாங்க இசை. அந்த இசையோட நுண்ணியமான வடிவம் தான் கர்நாடக சங்கீதம். நம்ம இந்திய கலாச்சாரத்தை பாதுகாக்கும் ஒரு பழம்பெரும் கலையான கர்நாடக சங்கீதம் பத்தி 25 வருடங்களா தன்னோட ஸ்ருதிலயா இசை பள்ளியில குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு கத்து கொடுத்துட்டு வரும் கர்நாடிக் சங்கீதம் ஆசிரியர் மற்றும் லைட் மியூசிக் பாடகருமான திருமதி பானுரேகா நட்ராஜ் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ல உங்களை வரவேற்கிறோம் மேம்.
2: நன்றி. என்னோட நன்றிகள் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 என்னை இன்வைட் பண்ண தர்ஷினி அவங்க மகாலட்சுமி மேம் அண்ட் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ.
1: கர்நாடிக் பாடல்கள் நம்ம நிறையவே கேட்டிருக்கோம், ஆனா கர்நாடிக் மியூசிக்னா என்ன அண்ட் மற்ற இசை வகையிலிருந்து எப்படி மாறுபடுது, அதோட ஆரிஜின் உட்பட பல விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: ஷர்மா, இப்போது ஒலி அப்படிங்கிறது நம்ம கேட்குற டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அவங்க பண்ணுற சவுண்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு இசைங்கிறது உருவாச்சு. ஸோ இதையெல்லாம் கேட்டு தான் நம்ம இப்போ வந்து எப்படி ஒரு இசை இசைக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது. இதுக்கெல்லாம் ஆதி காலமாக ஃபஸ்ட்டு இப்போ வேதங்கள் நாள் இருந்தது, சாம வேதம், யஜுர் வேதம், அதர்வண வேதம், இந்த மாதிரி. இதில் சாம வேதம்ங்கிறது வந்து அவங்க மியூசிக்கலாக தான் வந்து சொல்லுவாங்க, ஏற்றி இறக்கி சொல்லுவாங்க. அதுலேருந்து உருவானது வந்து கர்நாடக இசை. இது ஆக்சுவலி இதோட ஆரிஜின் கர்நாடகாலேருந்து, கர்நாடிக் மியூசிக். இது பேசிக்கலி சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ், தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி இந்த ராஜ்யங்களில் கர்நாடிக் மியூசிக் ரொம்ப பிரபலமானது. புரந்தரதாசர் அப்படிங்கிறவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கர்நாடகாவில் இருந்தார், ஒரு 12th to 14th century அந்த டைம்ஸில். ஸோ அவர் தான் உருவாக்கினது தான் கர்நாடிக் மியூசிக். அவர் ஃபஸ்ட்டு வந்து ஒலிகளை வந்து ஸ்வரங்களாக மாற்றினார். அந்த ஸ்வரங்கள் 7 ஸ்வரங்கள், சரிகம பதனி, அதை உருவாக்கினது அவர் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி

0: பேசிக் லெசன்ஸ் இன் கர்நாடிக் மியூசிக் பண்ணினார் அவர். லைக் ஸ்வராவளி வரிசைகள், ஜண்ட வரிசைகள், அலங்காரம், இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணினார். பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி சில கிருதிகள், கீர்த்தனைகள்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கார் அவர். ஸோ இதுதான் அதோட ஆரிஜின் ஆக்சுவலாக.
1: ஓ ஓகே மேம், கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு அதோட ஆரிஜினே. இப்போ எந்த ஒரு கலை எடுத்தாலுமே அதுக்கு ஒரு தனி சிறப்பம்சம்ன்றது இருக்கும். அப்படி கர்நாடக சங்கீதமோட சிறப்பம்சங்கள் பத்தி நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா மேம்?
0: கர்நாடக சங்கீதத்துல முக்கியமானது காயகி அப்படிங்கிற ஸ்டைல். எது இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சா கூட நம்ம பாடுற மாதிரி ஸ்டைல்லே தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிப்பாங்க. அதுதான் கர்நாடிக் மியூசிக்கோட ஸ்பெஷாலிட்டி. இதுல இம்ப்ரோவைசேஷனல் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. ராகம், தாளம், ஆலாபனை, கமக்கம், இது எல்லாமே பேஸ் பண்ணி வருது கர்நாடிக் மியூசிக்ல. இந்த அம்சங்கள் எல்லாமே கொண்டது கர்நாடிக் மியூசிக். அண்ட் சில ராகங்களுக்கு தெரபிட்டிக் எஃபெக்ட்ஸ் கூட இருக்கு. இப்போ பிசிக்கலி அண்ட் மென்டலி யூ கேன் கியூர் yourself using a raga. It has been discovered worldwide. And இதில் நிறைய பேர் ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நீங்கள் கர்நாடிக் பாட பாட நிறைய கேட்க கேட்க உங்களுக்கு வந்து மனசு அப்படியே நிம்மதியாயிடும். சில ராகங்களுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. லைக் பிலஹரிங்கிற ராகம் வந்து ஆங்ஸைட்டி குறைக்கும். பைரவிங்கிற ராகம் வந்து ஆஸ்மா, ஸ்லீப்லெஸ்னஸ் அதுக்கெல்லாம் கியூர் பண்ணும். கல்யாணி வந்து சோகத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மன்னவன் வந்தானடி தோழி, அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. நல்ல மெலோடிஸா இருக்கும். அதுல டான்ஸ் ஆஸ்பெக்டும் இருக்கு, உங்களுக்கு ஒரு பாட்டு ஆஸ்பெக்டும் இருக்கு. அது கேட்கும் போது நம்மளுக்கு அப்படியே புல் அரைச்சிரும். அந்த இதையும் பார்க்கும் போது, அந்த பாட்டை கேட்கும் போது, ஸோ அதுக்கு வந்து அந்த இட் ஹஸ் காட் அந்த சோகமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உற்சாகமாயிடும் அதெல்லாம் கேட்கும் போது. சிவரஞ்சனி வந்து மெமரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறைக்கும்.
2: சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றேன் முருகனிடம்,
0: சிவரஞ்சனி. ஸோ இந்த மாதிரி ராகங்கள் நான் வந்து ஃபிலிம் மியூசிக்கா இதுல வந்து ரிலேட் பண்ணி சொல்றேன். பிகாஸ் ஐம் பேசிக்லி ஐம் இன் டு லைட் மியூசிக். தோ ஐவ் லேர்ன்ட் கர்நாடிக், ஐம் ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ் லைட் மியூசிக் சிங்கர். அதனால ரிலேட் பண்ணி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் common people also. So, இதெல்லாம் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் தாளம், நிறைய தாளங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் கத்துண்டா இப்போ அதில் வந்து என்ன எடுப்பு அப்படின்னு கற்றுக்கணும். இப்போ சமத்தில் ஸ்டார்ட் பண்ணும் சில தாளங்கள், சிலது வந்து ஒன்று விட்டு ஸ்டார்ட் ஆகும், சிலது ரெண்டு விட்டு ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் கர்நாடிக் கற்றுக்க கற்றுக்க உங்களுக்கு அதோட ஸ்பெஷாலிட்டிலாம் இன்னும் நிறையவே நல்லாவே புரியும். ஸோ அது ஈஸியாக இருக்கும் மற்ற சாங்ஸ் கற்றுக்க கேட்கறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு. கர்நாடிக் இஸ் அ பேஸ் ஃபார் ஆல் மியூசிக் அப்படிங்கிறது என்னோட பிலீஃப்.
1: ஓகே மேம், இப்போ கர்நாடிக் மியூசிக்ல அடித்தளம்னாவே அது ராகம் மற்றும் தாளம்னே சொல்லுவோம். அப்படி ராக தாளத்தோட முக்கியத்துவம் பத்தி சொல்ல முடியுமா மேம்?
0: கரெக்ட்மா, ராகம் அண்ட் தாளம் தான் வந்து இரண்டு தூண்கள் கர்நாடிக் மியூசிக்கே. ராகம் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெசிபிக் ரூல்ஸ் இருக்கு. அதாவது ஆரோகணம் அசெண்டிங் ஆர்டர், அவரோகணம்ங்கிறது டிசெண்டிங் ஆர்டர். இப்போ ஸ்வரம் ஏழு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சரிகம பதனி, அதோட கடைசி சா நம்ம ஆட் பண்றோம் எட்டாவதா தாளம் ஆஸ்பெக்டுக்காக. ஸோ டு சே அசெண்டிங்னா கீழேந்து மேலே போறது, படிப்படியா எப்படி உங்க குரல்ல கீழேந்து மேலே எடுத்துட்டு போறதுங்கிறதுக்கு ஆரோகணம். அவரோகணம் அதே மேலே கீழே வருது. இது அவரோகணம். சோ இந்த ரெண்டு ஆரோகணம் அவரோகணம் இந்த ஏழு ஸ்வரத்தை வச்சுண்டு இதுல வேரியேஷன்ஸ் எவ்வளவோ கொடுத்து அதை ஒரு ராகமா ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனையோ ராகங்கள் இருக்கு. இத வெங்கட மஹிம் அப்படிங்கிறவர் 72 மேலகர்த்தா ராகங்களா போட்டிருக்கார். அதுல வந்து சம்பூர்ண ராகம் எல்லாமே. சம்பூர்ணம்னா எல்லா ஏழு ஸ்வரமுமே இருக்கும் அந்த 72 மேலகர்த்தா ஒவ்வொரு ராகத்திலயும். ஏழு ஏழு ஸ்வரங்கள் அசெண்டிங் ஆர்டர்லயும் இருக்கும், டிசெண்டிங் ஆர்டர்லயும் இருக்கும். அதுல இருந்து இப்ப ஜன்னிய ராகம்னு சொல்லுவோம். ஜன்னிய ராகம்னா இப்போ இந்த மேலகர்த்தா ராகத்திலேருந்து உருவான அதர் ராகாஸ். அதுல ஒன்னு மிஸ்ஸிங்கா இருக்கலாம், ரெண்டு நோட்டு மிஸ்ஸிங்கா இருக்கலாம். இப்ப மோகனம்னா சரிக பதசா சதா பகரிசா. சோ அதுல என்ன மிஸ்ஸிங்கா இருக்கு? அந்த மாதிரி மிஸ் பண்ணி கூட ராகங்களை போட முடியும். அந்த மாதிரி நிறைய இருக்கு.
1: ஓகே,
0: சோ இது வந்து பேஸ் ஆஃப் ராகம் எப்படி ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கறதுக்கு.
1: அண்ட்
0: தாளம் வந்து உங்களுக்கு நிறைய தாளங்கள் இருக்கு. லைக் அதுல ஜாதி இருக்கு, நடை அப்படிங்கறதும் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 35 தாளம் வரும். அஞ்சு ஜாதி இருக்கு, 7 கைண்ட்ஸ் ஆஃப் தாளம் இருக்கு உங்களுக்கு.
1: ஓகே.
0: ஸோ அதெல்லாம் வந்து லெசன்ஸ்ல கத்துக்கும் போது குழந்தைங்களுக்கு புரியும் அது.
1: ஓகே மேம்.
0: இப்ப ராகமும் தாளமும் சேர்ந்தாதான் உங்களால ஒரு பாட்டு ப்ராப்பரா பாட முடியும். அதுதான் இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ். இதுக்குதான் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ சின்னத்திலே வி டீச் தெம் எப்படி அந்த ராகத்தை தாளத்தோட சேர்க்கணும் அப்படின்னு. ஒரு இப்ப சின்னதா ஒரு 3.5 வயசு குழந்தை கூட இப்ப பாட்டு கிளாஸ்க்கு வருது. வரும்போது வெறும் பஜன் தான் சொல்லி கொடுப்போம், அவங்களுக்கு ஸ்வரம் சொல்லி கொடுக்கறது கஷ்டம். அப்போ எப்படி தாளம் சொல்லி தருது? வெறும் கிளாப்பிங்ல. இஃப் ஐ எம் டீச்சிங் தெம் கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே, அவங்க ஃபர்ஸ்ட் பாடதான் செய்வாங்க, அதுக்கப்புறமா தான் கிளாப் சொல்லி தரணும். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தாளம்.
1: ஓகே.
0: ஸோ இது ரெண்டுமே அப்புறம் சேர்ந்து பாடுறதுக்கு அவங்களுக்கு கோஆர்டினேஷன் வரணும். ஸோ அதுதான் மோட்டர் ஸ்கில்ஸ். இப்போ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் மாதிரி இது வந்து உங்களோட த்ரோட்டும் உங்களோட மெமரி உங்களோட ஹேண்ட் இந்த சென்சஸ் எல்லாம் எப்படி கோஆர்டினேட் ஆகிறது இப்படிங்கறது இது ரெண்டும் கத்துக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ராகம் அண்ட் தாளம்.
1: ஓகே மேம், இப்போ நீங்க சொல்லும் போது நானே நிறைய தெரிஞ்சுட்டேன். இப்போ ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நிறைய இசை பிரியர்கள் கர்நாடிக் மியூசிக் கத்துக்க ரொம்பவே ஆசைப்படுறாங்க. சில பேருக்கு சின்ன வயசுலயே பயிற்சி எடுத்துக்கிற சூழ்நிலை அமையுது. சில பேரு தங்களோட 20-30 இல்ல அதுக்கும் மேல இருக்கிற வயசுல கூட கத்துக்க ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. அப்படி வயசு வந்து கர்நாடிக் மியூசிக் கத்துக்க ஒரு ஃபேக்டரா மேம்?
0: வயசுங்கிறது ஃபேக்டரே கிடையாது ஆக்சுவலா. இப்போ முன்னாடி எல்லாம் வந்து 5 வயசு 6 இப்ப ஸ்கூல்ஸ்ல வந்து 6 வயசுல தான் சில ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். சில இப்ப பிளே ஸ்கூல்லாம் 3 வயசுலயே ஆரம்பிச்சிடறாங்க குழந்தைங்களுக்கு. சோ அந்த பிளே ஸ்கூல் போற குழந்தைங்க வந்து அதுலயே வந்து கொஞ்சம் ஏபிசிடி விளையாட்டா சொல்லி கொடுப்பாங்க ரைம்ஸ். அதே மாதிரிதான் மியூசிக்லயும் இப்ப என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா நான் 3 வயசு குழந்தை கூட நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ அவங்க சில குழந்தைங்க உட்காந்து அழகா பாடுவாங்க. பட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்டாவும் சொல்லி தரணும். லைக் கொஞ்சம் டான்ஸ் ஆடி கிளாப் பண்ணி அந்த மாதிரி சொல்லி தரணும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகாத மாதிரி டீச்சர்ஸ் எப்படி சொல்லி தரோம் அப்படிங்கறதுல இருக்கு. இப்போ 5 வயசு 6 வயசு குழந்தைங்க உட்காந்து கான்சென்ட்ரேட்டடா கத்துப்பாங்க. பட் இப்போ பெரியவங்க வந்து ஐயோ நான் 5 வயசு 6 வயசுல கத்துக்கலையே அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கவே வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து பெரியவங்களுக்கு ஆபீஸ் போறவங்களுக்கு ஒரு 30-40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட நான் வந்து கிளாஸஸ் எடுத்திருக்கேன். பட் என்ன ஒரே ஒரு சின்ன இதுனா சின்ன குழந்தைங்களுக்கு மைண்ட் பிளாங்கா இருக்கும். பிளாங்கா இருக்கும் போது சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு ஈஸி. பெரியவங்களுக்கு வந்து நிறைய மியூசிக் கேட்டிருப்பாங்க, விதவிதமான மியூசிக் கேட்டிருப்பாங்க. ஒரு பாட்டை கேட்டு அதை சில சமயம் தப்பா கிரகிச்சிருப்பாங்க. சோ அப்போ அதை இரேஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா சொல்லி கொடுக்கற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமானது,
1: கொஞ்சம் கடினமா இருக்கும்.
0: ஆமா. பட் அவங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தே ஹாவ் டு அன்லேர்ன் அண்ட் லேர்ன். If they have learnt already. இல்ல ஒண்ணுமே தெரியாது நான் கத்துக்கணும் அப்படின்னாங்கன்னா ஈஸியா சொல்லி கொடுத்துடலாம். பட் பெரியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும். சோ அதெல்லாம் மீறி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தே ஹாவ் டு லேர்ன். பட் கண்டிப்பா எந்த ஏஜ்ல வேணா கத்துக்க முடியும்.
1: ஓகே மேம், நீங்க 25 வருடங்களா இசை சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. உங்களுக்கு எப்போ முதல் முதல்ல இசை மேல ஆர்வம் வந்துச்சு மேம்?
0: நான் சின்னத்துல ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும் போது ஜஸ்ட் ரேடியோ எல்லாம் அப்போ இருக்கும் இல்லையா, நைட் வந்து ரேடியோ எல்லாம் போடுவாங்க எங்க வீட்டுல. சோ அத அந்த பாட்டு எல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். சோ விவித் பாரதி அப்புறம் ரூபா வாஹினி ஸ்ரீலங்கன் மியூசிக் அதெல்லாம் வந்து பிலிம் சாங்ஸ் நிறைய வரும் அதுல, அதெல்லாம் கேட்டுட்டே வந்து தூங்கிடுவேன் அப்படியே. சோ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாடுறதுக்கு முடிஞ்சது என்னால. சோ அதை கேட்டுட்டு எங்க பாட்டி வந்து ஃபர்ஸ்ட் என்ன வந்து மியூசிக் கிளாஸ்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணாங்க. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் நான் போக மாட்டேன் அப்படின்லாம் அழுதேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொண்டு போய் போர்ஸ்ஃபுல்லா இல்ல நீ போய் தான் ஆகணும்னு கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க சேர்த்தது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. ஏன்னா அதுல இருந்து வாட் ஐ லேர்ன்ட் வாஸ் குழந்தைங்க வந்து என்ன அடம் பிடிச்சாலும் அவங்களுக்கு நம்ம ஒரு வழின்னு ஒண்ணு காட்டணும் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சது. சோ That was a good thing. அதனால அதுக்கப்புறம் என்னோட டீச்சர் சுப்லக்ஷ்மிங்கிற டீச்சர் தான் எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. என்னோட 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து மியூசிக் படித்தேன். படிச்சு லோவர் கவர்மெண்ட் மியூசிக் எக்ஸாம் முடிச்சிருக்கேன் நான் 10th ஸ்டாண்டர்ட்லேயே. அப்பவே முடிச்சுட்டேன்னா ஸோ அதுக்கப்புறமா 11th அண்ட் 12th போது ஐ குடன் பர்சியூ மெயின் எக்ஸாம்ஸ் இருந்ததுனால. பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவர் டிஎம் கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, அவரோட அம்மா ஒரு மியூசிக் ஸ்கூல் வச்சிருந்தாங்க நாரதகான சபா இதற்கு. அவங்க ஸ்கூல்ல ஒரு 6 months to 1 year படிச்சிருக்கேன் தான். அங்க சீதாராம சர்மான்னு ஒரு நட்டுவாங்கம் பண்ற ஒருவர், ஸோ அவர் சொல்லி கொடுத்தாரு சில பாட்டெல்லாம். டி எம் கிருஷ்ணாவோட அம்மாவே சொல்லி தருவாங்க, அவங்களே மியூசிக் டீச்சர், அவங்க கிட்ட கத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சுகுணா புருஷோத்தம் ஒரு மேம் பெரிய ஆர்டிஸ்ட் கர்நாடிக் மியூசிக்ல, சோ அவங்க கிட்ட கத்துட்டு இருக்கேன் சில பாட்டெல்லாம். தென் பாலமுரளி கிருஷ்ணா சாரோட சிஷியன் ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்கால வந்த ராதா கிருஷ்ணன் பேரு, அவர் வயலினிஸ்டும் கூட, அவரும் அவர் ஒய்ஃபும் வயலினிஸ்ட். சோ அவர்கிட்ட சில பாட்டு கத்துருக்கேன். இந்த மாதிரி நான் நிறைய மியூசிக் டீச்சர்ஸ் தேடி போனேன் ஆக்சுவலா. ஏன்னா ப்ராப்பரா சுப்லட்சுமி மேம் அப்புறம் என்னால அவங்க வேற ஏதோ ஊருக்கு போயிட்டாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல எங்க இருக்காங்கன்னு. அப்படி இல்லைன்னா நான் ஹையர் எக்ஸாமும் முடிச்சிருப்பேன். இதுதான் எனக்கு கர்நாடிக்ல இன்ஸ்பிரேஷன். பட் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும் போது என்னோட கசின் ஹேமா ஷோபான்னு அவங்க லைவ் மியூசிக் சிங்கர்ஸ் ஆக்சுவலா, ஸ்டேஜ் சிங்கர்ஸ். சோ ஸ்டேஜ்ல ஷோபா வந்து என்ன அவங்க வீட்டுக்கு போன போது வான்னு கூட்டிட்டு போனாங்க. ஷோபா ஸ்டேஜ்ல அன்னைக்கு கங்கையம்மரன் சாரோடையும் எஸ்பிபி சாரோடையும் ஸ்டேஜ்ல பாடுறாங்க, அடியாத்தாடி பாடுறாங்க கங்கையம்மரன் சாரோட. சோ அதெல்லாம் கேட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டான மியூசிக்கா இருக்கே, இது நம்ம கேட்ட ஃபில்ம் மியூசிக் மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு எனக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்தது. அண்ட் அவங்க என் கசின் ஷோபா தான் வந்து ஃபில்ம்ல அழகன் படத்துல சங்கீத ஸ்வரங்கள் பாடியிருக்காங்க. அதுல நேம் வந்து வேற மாதிரி இருக்கும்.
2: சங்கீத ஸ்வரங்கள் இழே கணக்கா இன்னோ இறக்கா என்னவோ மயக்கம்.
0: சோ அந்த சாங் அவங்க பண்ணதான் ஆக்சுவலா. சோ அவங்களா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்.
1: ஓ ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது கேட்கும் போதே. நமக்கும் சரி நம்மளும் இந்த மாதிரி இசை பர்சியூ பண்ணோம் அப்படின்ற ஒரு தூண்டுதலா இருக்குது. இப்போ எந்த ஒரு கலையை கத்துக்கணும்னா அதுக்கு குருமார்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியமானது. அந்த வகையில எப்படி உங்க குருமார்கள் உங்களுக்கு உறுதுணை இருந்தாங்க?
0: யா, நான் சொன்னேன் டீச்சர் சுபலட்சுமி அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து குரூப்பா தான் கிளாஸ் எடுப்பாங்க எங்களுக்கு. அப்போ கலைக்கூடம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்கூல் வச்சிருந்தாங்க. அதுல நாங்க வீக்லி 3 days கிளாஸ் நாங்கெல்லாம் போகும்போது எங்களுக்கு உட்காத்தி வச்சு அவங்க எப்படி பாடுறது, தாளம் எப்படி போடுறது அப்படிங்கறத மெயினா சொல்லி கொடுப்பாங்க. அதை தவிர நோட்ஸ் எழுதணும் நாங்க. இப்ப புக்கு பார்த்து பாடுற மாதிரி கிடையாது, அப்போ எல்லாம் புக்கு கண்ணுல காட்ட மாட்டாங்க. சரிகம பதினரிசா தாளத்தோட எழுதணும். இப்போ ஆதி தாளம் அப்படின்னாக்கா 8 counts அதுக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 counts சரிகமாக்கு அப்புறம் ஒரு கோடு போடணும். இன்னொரு கோடு, நீசா, ரெண்டு கோடு எண்டிங்ல. இந்த மாதிரி நோட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு இருக்கு, செகண்ட் ஸ்பீடுக்கு வேற மாதிரி கோடு போடணும், தேர்ட் ஸ்பீடுக்கு வேற மாதிரி லைன்ஸ் போடணும். சோ இந்த நோட்ஸ் எழுதுறதுலாம் அவங்க கிட்டே இருந்து
1: கத்துட்டேன்.
0: அண்ட் இப்ப ஸ்வரம் சாகித்யம்னு இருக்கு. ஸ்வரம்னாக்க வெறும் சரிகம பதனி வச்சு, சாகித்யம்னா அதுக்கு ஒரு பாட்டு மாதிரி ஒரு லிரிக்ஸோட வரும், அது பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள்,

0: பாஹி ஃபர்ஸ்ட் பாடினது ஸ்வரம், அதே மாதிரி ஈக்குவலா இது சாகித்யம்.
1: ஹார்மோனியம்
0: படிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஸ்வரம் எழுதி படிச்சா இன்னும் பெர்ஃபெக்டா வரும் அது. சோ அதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. திஸ் வாஸ் எ கிரேட் சப்போர்ட் பை மை டீச்சர்ஸ் வாட் தே டாட் மீ. அண்ட் இன்னொன்னு அவங்க வந்து எங்களை கோவில் கச்சேரிக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. கோவில் எப்படி பாடணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட எப்படி பாடணும் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ஸ்டேஜ் ஏறும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடும் நம்மளுக்கு சின்ன வயசுலயே. ஸ்டேஜ் ஏறினா நிறைய ஆடியன்ஸ் முன்னாடி பாட பாட ஸ்டேஜ் ஃபியர் போயிடும் நம்மளுக்கு.
2: ஓகே, ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு கேட்கும் போதே. இப்போ எல்லாருமே ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு யாரையாவது ஒருத்தவங்க தங்களோட இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க. அப்படி உங்களுக்கு இசையில யாரெல்லாம் இன்ஸ்பிரேஷன் மேம்?
0: லைக் லைட் மியூசிக் அப்படிங்கறதுல நான் சொன்னேன் இல்லையா, நான் மியூசிக் பண்ணி நான் இது ஒரு லெவல் எக்ஸாம் முடிச்சேன்னா அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு ரொம்ப வீட்டுல சினிமா பாட்டே பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் சுத்தி சுத்தி. எங்க அப்பா அம்மா பாத்துட்டே இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு போயட், ஃபேமஸ் போயிட். அவர் அவரோட கடைக்கு வருவாரு, அவர் ஒரு ஃப்ரெண்ட் ஆனாரு. சோ அவர்கிட்ட கேட்டேன், என்ன அவங்க சன்ஸ் வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சிருந்தாங்க. சோ அதுல என்ன ஜாயின் பண்ணி விட்டாரு எங்க அப்பா. சோ அப்போல இருந்து 93 அது, அப்போல இருந்து ஐ ஸ்டார்டட் சிங்கிங் ஃபார் தெம். அதுல வந்து பாடும் போது எனக்கு கூட பாடுற சிங்கர்ஸ்லாம் தான் மெயின் இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து எப்படி ஒரு பாட்டை பாடுறாங்கன்னு கேட்டுட்டே இருப்பேன் நான். அண்ட் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மகாலட்சுமின்னு ஒரு சிங்கர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பாடிட்டு வந்தபோது எனக்கு நான் பாடுறதுக்கும் அவங்க பாடுறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. லைக் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை இப்படி பாடுறோம். இன்னொரு வகை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா உனக்கு?
2: அந்த ஃபீல் வந்து ரொம்ப இன்னும் எக்ஸ்பிரசிவா
0: இருக்கு. அண்ட் எங்க வந்து ஹஸ்கியா பாடணும் அதுதான் டைனமிக்ஸ். எங்க லோவா பண்ணி பாடணும், எங்க ஹை பண்ணி பாடணும், எங்க வாய்ஸ் சாஃப்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கூட பாடுறவங்க கிட்ட இருந்து கத்துந்தேன். அவங்கலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அப்பதான் அந்த பிலிம்ல பாடுறவங்க பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாம் கூட சில ஈவெண்ட்ஸுக்கு வருவாங்க. அப்போ நான் ஜிக்கி மேம் பாத்திருக்கேன் அவங்க பாடுறது. இவங்க பாத்திருக்கேன் நான் எம் எஸ் ராஜேஸ்வரி மேமோட ஆர்கெஸ்ட்ராலயே இருந்தேன். அவங்க சன் வெங்கடேஷன் அவங்க ஆர்கெஸ்ட்ரா வச்சிருந்தாங்க. விஜய மெலடிஸ்ங்கிற ஆர்கெஸ்ட்ராவோட கம்பைன் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்க கூட வந்து அவங்க நான்சிரித்தாள் தீபாவளி பாட்டு பிலிம்ல பாடிருக்காங்க இல்லையா, சோ அவங்க அவங்க போர்ஷன் பாடுவாங்க. ஜமுனா ராணி மேம் போர்ஷன் நான் பாடுவேன். அதுல ஒரு ஓவர்லாப் வரும்.

0: ஸோ இந்த இது நாங்கள் சேர்ந்து பாடணும். ஸோ அவங்க வந்து நான் பயந்துட்டே பாடுவாங்க, தைரியமா பாடுமா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய மனசு, என்ன பாடுது இந்த பொண்ணு அப்படின்லாம் பேசாம அவங்க வந்து நல்லா பாடு கூட பாடுன்னு சொல்லி தருவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். அண்ட் சுஜாதா மோகன் அவங்களோட ஸ்டேஜ்ல பாடியிருக்கேன். நான் ஒரு சாங் பாடி தில்பர் ஜானை பாடிட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்தேன். மேம் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க, என்ன இந்த மாதிரி ரொம்ப அழகா பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்டுக்கு தான் அந்த மனசே வரும்.
1: ஆமா, நிறைய அவங்க கிட்ட நிறைய கத்துக்கவும் முடியும். பிரபல பாடகர்களான பாடகி ராஜேஸ்வரி மேம், பாடகி ஜிக்கி மேம், பாடகி ஜமுனா ராணி மேம் போன்ற பல இசை ஜாம்பவான்களோட நீங்க மேடையில பாடியிருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடகர்களோட பாடின அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க மேம்.
0: அவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட சாங் வந்து பாடிடுவாங்க, கூட நாங்க வந்து கோரஸ் அந்த மாதிரி எல்லாம் பாடுற மாதிரியும் இருக்கும். அது பாடும்போது எங்களுக்கு இதுல தெரியாத இடங்களை வந்து நாங்க அவங்க கிட்ட டவுட்ஸ் கேட்போம், அவங்க வந்து கிளியரா எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இல்லம்மா இப்படி, இல்லம்மா இப்படி வரணும், நாங்க பாடி காமிப்போம், கரெக்ஷன் பண்றோம் சொல்லி கரெக்ஷனும் பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு. சோ வெரி ஸ்வீட் பீப்புள் தான் சொல்லணும். ஜிக்கி மேம் ரொம்ப வந்து சாஃப்ட் சைலண்ட், அவங்க வருவாங்க பாடிட்டு போவாங்க, ஸ்மைலிங் ஃபேஸாவே இருப்பாங்க. ஜமுனா ராணி மேம் கொஞ்சம் கமாண்டிங், சோ அவங்க வந்து முறைப்பா இருந்தாலுமே அவங்க நல்லா அழகா எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டேஜ்ல. எங்க கிட்ட எல்லாம் கோவப்பட மாட்டாங்க, கூட பாடுறவங்க. அதே சுஜாதா அக்கா வந்து ஷீஸ் வெரி ஸ்வீட், யா எப்படி பாடினாலுமே வந்து அவங்க அப்ரிசியேட் பண்ணுவாங்க. நல்லா அவ்வளோ பெரிய ப்ராட் மைண்டட் சுஜாதா அக்கா. அதே மாதிரி எனக்கு சித்ரா மேம் மீட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஸ்டேஜ் சிங்கர்ஸ் மீட் வச்சிருந்தாங்க.
1: ஓகே,
0: சோ அப்போ அவங்களே இங்க எல்லாருக்கும் வந்து பாடுறதுக்கு ஒரு 1 மினிட்டுக்கு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. எல்லார் பாட்டையும் பொறுமையா கேட்டாங்க, கேட்டு ஒவ்வொருத்தரதும் என்ன சாங்னு கேட்டு அப்ரிசியேட் பண்ணாங்க. சோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி சுஜாதா மோகனோட ஹஸ்பண்ட் டாக்டர் கிருஷ்ண மோகனோட அவரை ரீசெண்டா ஒரு இவெண்ட்ல பாத்தேன்னா,
1: ஓகே,
0: சோ அவரும் ஹிந்தி சாங்ஸ் ரொம்ப நல்லா பாடுவாரு. அவரும் என்கரேஜ் பண்ணாரு, அவர் கூட ஒரு ஹிந்தி சாங் பாடினேன்னா. எஸ் என் சுரேந்தர் சார், ஹி வாஸ் வெரி என்கரேஜிங். மாமரத்து பூ எடுத்து அவரோட பாட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரீசெண்டா. இதெல்லாம் நான் பண்ண பாக்கியம் தான் சொல்லணும். ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட பாடினவங்க நம்மளோட பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களோட ஹியூமிலிட்டியை காமிக்குது அது. நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பட் அவங்க எவ்வளவு ஹம்பிளா இருந்தா நம்மளோட பாட ஒத்துப்பாங்க இல்லையா?
1: கண்டிப்பா. நீங்க பல இசை நிகழ்ச்சிகளை நடுவரா கலந்திருக்கீங்க, உங்களோட பார்வையில இருந்து ஒரு பாடகர் எப்படி பாடணும் அண்ட் எதெல்லாம் பாடும்போது தவிர்க்கணும்னு சொல்லுங்க மேம்.
0: ஓகே, இப்போ ஜட்ஜா போகும்போது we have certain criteria for judgment.
1: ஓகே,
0: மெயின் திங் இஸ் ஸ்ருதி,
1: ஓகே,
0: தாளம், அப்புறம் அந்த த்ரோ, வாய்ஸ் த்ரோ, டைனமிக்ஸ், இமோஷன்ஸ், ஃபீல், எண்டிங் நோட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய கிரைடீரியா இருக்கு. இதுல முக்கியமா இந்த நான் இப்ப சொன்ன கிரியேட்டிவியா தான் முக்கியமா பாப்போம். லாஸ்ட்ல வி ஆட் கிரியேட்டிவிட்டி ஆல்சோ ஃபார் வெரி குட் சிங்கர்ஸ். ஏன்னா கிரியேட்டிவிட்டிங்கிறது சட்டுன்னு எல்லாருக்குமே வர்றது கஷ்டம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் இப்போ வென் வி சி ஸ்ருதி அண்ட் தாளம் அப்படின்னா, இப்ப அவங்க நோட்ஸ் சரியா இல்ல, ஓவரா கமகம் கொடுத்தாங்கன்னா ஸ்ருதி போயிடும்.
1: ஆமா,
0: தேவையான இடத்துல மட்டும்தான் நீங்க கமக்கம் கொடுக்கணும். சோ அந்த பாட்டுல என்ன இருக்கோ மெயினா அதை நீங்க மைண்ட்ல ஏத்துட்டு அதை வந்து பாடணும். அண்ட் அந்த இப்ப லைட் மியூசிக் அப்படின்னா அதோட என்ன ஸ்கேல் இருக்கோ அந்த ஸ்கேல்லயே வந்து நீங்க பாடினா அந்த பாட்டோட அழகு இருக்கும். சில பேர் ஸ்கேல் ரெடியூஸ் பண்ணி பாடுவாங்க, ரெடியூஸ் பண்ணி பாடும்போது ஒரு ஹாஃப் செமிடோன் குறைச்சா பரவாயில்ல தெரியாது, அதே ஒரு ஸ்ருதி ரெண்டு ஸ்ருதி எல்லாம் குறைக்கும் போது அதோட பாட்டோட ஃபீலே போயிடும், ஆடா இருக்கும் கேக்குறதுக்கு. சோ உங்களுக்கு ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் திங் ஸ்ருதி, சோ கரெக்ட் ஸ்ருதியில பாடணும். அதே கர்நாடிக் மியூசிக்ல நீங்க வந்து எல்லா சாங்குமே எந்த ஸ்ருதியில வேணா பாடலாம், மேல்ஸ் அவங்களுக்கு ஏத்த ஸ்ருதியில பாடிக்கலாம், ஃபீமேல்ஸ் அவங்களுக்கு ஏத்த ஸ்ருதியில பாடிக்கலாம். அது ஒன்னும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இந்த ஸ்ருதியில தான் பாடணும்னு கிடையாது. பட் உங்களோட வாய்ஸுக்கு ஏத்த மாதிரி என்ன ஸ்ருதியில பாடுறீங்களோ அதுதான் உங்களோட அந்த சாங்க வெளியில எடுத்து கொடுக்கும்.
1: லைக் இந்த கம்ஃபர்டபிள் ஸ்ருதி,
0: கம்ஃபர்டபிள் ஸ்ருதியில கர்நாடிக்ல பாட முடியும். சோ அது நீங்க வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் ஸ்ருதி அண்ட் டூ இட். அண்ட் தாளம் அப்படிங்கறது செகண்ட் ஆஸ்பெக்ட். இப்போ தாளம் வந்து சில பாட்டுல நான் சொன்ன மாதிரி எடுப்பு ஒன்னு விட்டு ஆரம்பிக்கும், ரெண்டு விட்டு ஆரம்பிக்கும், சிலது சமத்துல ஆரம்பிக்கும், சமம்னா ஈக்குவல் ஆரம்பிக்கும். அதெல்லாம் என்னது அப்படின்னு நீங்க பாத்துட்டு தாளத்தை கத்துண்டு பாடணும் ஒரு பாட்டுல. இப்போ கர்நாடிக்ல வந்து கற்பகமே கண்பாரா இருக்கு, அது ஒரு பீட் விட்டுட்டு ஆரம்பிக்கும்.
2: கற்பகமே கண்பாராய், கற்பகமே கருணை கண்பாராய்,
0: ஒரு பீட் விட்டுட ஆரம்பிக்குது.
1: ஓகே,
0: சோ அந்த மாதிரி இது இருக்கு. இப்போ சமத்துல சில இது பாடுறோம் அப்படின்னாக்கா

0: இது சமம், ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு பீட்ஸ் வந்துடும்
1: ஒரு மாதிரி ஈக்குவலாவே அது போகும்.
0: ஸோ இந்த ரிதம் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு அண்ட் பீட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணணும் ஒவ்வொரு சாங்லயும், கர்நாடிக் ஆர் லைட் ஆர் டிவோஷனல் எனி திங் விச் யூ சிங். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து டைனமிக்ஸ். டைனமிக்ஸ்ங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி எங்க சாஃப்ட் பண்றது, எங்க வாய்ஸ் ஹெவியா கொடுக்கறது, த்ரோ எங்க கொடுக்கறது, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், ஐ மீன் கொண்ட விஷயம்தான் டைனமிக்ஸ்ங்கிறது.
1: ஓகே,
0: சோ அது அதுவும் வேணும் ஒரு பாட்டுல, அப்பதான் அந்த பாட்டுக்கு அழகு கொடுக்கற விஷயம் அது. இன்னொன்னு நியூவன்சஸ். நியூவன்சஸ் தான் அந்த கமக்கம் விப்ராட்டோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா.
1: ஆமா,
0: சோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் தான் நியூவன்சஸ்.
1: ஓகே,
0: கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா. இப்போ அப்படின்னு எடுத்துண்டா, இத நீங்க ஃபாஸ்டா பாடுறது கமகம்.
1: ஓகே
0: ஓகேயா.
1: ஓகே, சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து
0: சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணிட்டு அத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் உங்களுக்கு இது ப்ராப்பரா பாட முடியும். என்ன ஸ்ருதியில பாட முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு கத்துறா மாதிரி இருக்கும். அப்படி கத்துறா மாதிரி பாடினாலே உங்க வாய்ஸ் ட்ரெயின் ஆகும், நீங்க மேல பாத்து பாடுவீங்க அண்ட் ஆடியன்ஸ்க்கும் ஒரு மாதிரி ஆடா தெரியும். சோ audience appearance vandu it's very important when you sing and you must feel comfortable first when you sing.
1: Okay,
0: that's important. Okay, yeah, this is the main thing you have to avoid. And scale shifting la irukum sila part la.
1: Okay,
0: for example varnam irukku navaragamalika, appa navaragamalika varnam la nariya ragam irukku, 9 ragam irukku, adhil first pallavi mattum na swaram paadren.
1: Okay,

ஃபர்ஸ்ட் கேதாரம் சப்பா, இதுல இருந்து சங்கராபரணம் ஆரம்பிக்குது. சப்பா ப ம க ரி க ம ப க ம ப க த ப ம ப த நி ச நி ச. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஷிஃப்ட் ஆகும்போது, அடுத்தது

0: சோ இங்க கல்யாணியிலேந்து ஃபர்ஸ்ட் கேதாரம், அப்புறம் சங்கராபரணம், அடுத்து கல்யாணி, இப்போ நீதாப்பா மாகரிகதாமா, அந்த இடத்துல உனக்கு பேகடா வந்துடுறது. நாலு ராகம் வந்து பல்லவிலேயே இருக்கு. சோ அந்த ஸ்கேல் ஷிஃப்ட் உங்களுக்கு அந்த ஸ்வரம் பிளேஸ்மெண்ட் கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் யூ கேன் சிங். சோ இதெல்லாம் வந்து ஸ்கேல் ஷிஃப்டிங் போது ப்ராப்பரா தெரியணும். சோ நோட்ஸ் கரெக்டா தெரியணும், பிராக்டிஸ்ல தான் வரும் அது.
1: ஓகே மேம், இப்ப இந்த பாடல் போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப உள்ள இளைஞர்கள் சில பேர் மேற்கத்திய இசை மேல உள்ள அதீத ஈடுபாட்டால கர்நாடிக் மியூசிக ரசிக்கிறத குறைச்சிட்டாங்களோன்னு தோணுது. இத பத்தின உங்களோட பார்வை என்னது மேம்?
0: ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் வந்து கேட்கறது கொஞ்சம் கம்மி ஆயிடுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஜென்ரலாகவே இருக்கு.
1: ஓகே,
0: பிகாஸ் வெஸ்டர்ன் மியூசிக், லைட் மியூசிக், ஜாஸ், பாப், ராப்னு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் வந்தாச்சு. ஸோ இப்போ அவங்கள மாடர்னைஸ் ஆகிட்டே வராங்க. ஆனாலும் இவங்க இப்ப ஃபியூஷன் அப்படிங்கிற சில விஷயங்கள் கொண்டு வரும்போது தே டென் டு லிசன் டு கர்நாடிக். ஃபியூஷன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் மட்டுமே இருக்காது, இப்ப கர்நாடிக்கும் சேர்த்து தானே ஃபியூஷன் பண்றாங்க இல்லையா. பண்ணும்போது அப்போ தே வுட் லைக் டு நோ, ஓகே இது வந்து வெஸ்டர்ன் எங்களுக்கு தெரியும், அப்போ வாட் இஸ் தி அதர் திங் கர்நாடிக் அப்படின்னு ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ் வரும், ஒரு கியூரியாசிட்டி வரும்போது தே வில் ஸ்டார்ட் ப்ரௌசிங் அபவுட் இட். இப்ப எல்லாமே உங்களுக்கு இன்டர்நெட்ல வந்தாச்சு, எது ப்ரௌஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிரும், யூடியூப்ல கிடைச்சிரும் இல்ல கூகுள்ல கிடைச்சிரும், ஸ்பாட்டிஃபை இருக்கு, எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு உங்களுக்கு அது என்னதுன்னு பாக்குறதுக்கு. அண்ட் அந்த மியூசிஷியன்ஸ் போட்டாலே உங்களுக்கு சில பேர்கள் வரும், அவங்க பாடுறதுலாம் போய் கேட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஒன்னு கேட்கும் போது அடுத்தது கேட்கணும்னு தோணும், அடுத்தது கேட்கும் போது ஓ இன்னும் பெட்டரா வேற என்ன இருக்கு இதுல அப்படின்னு எக்ஸ்பிளோர் பண்ண தோணும். சோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளோர் பண்ற ஒரு மைண்டும் இருக்கிறதுனால, அவங்களோட கியூரியாசிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஐ ஃபீல் அவங்க ரெண்டுமே தான் வந்து கேக்குறாங்கன்னு தோணுது. ஒன்னே ஒண்ணு மேபி பப்ளிக்கா போய் கேட்காம இன்டர்நெட் வழியா கேக்குறதுனால வெளியில நம்ம கவுண்ட் தெரிய மாட்டேங்குது, எவ்வளவு கேக்குறாங்க எவ்வளவு கத்துக்கிறாங்க அப்படின்னுட்டு.
1: இப்போ உள்ள காலத்துல கர்நாடிக் மியூசிக்ல மேற்கத்திய மற்றும் பிற இசை வகைகளோட ஃபியூஷன் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மேம்?
0: ஃபியூஷன்ங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து கேட்கும் போது தான் அதை நம்மளுக்கு அனுபவிக்க முடியும். இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் டூ ஆர் த்ரீ மியூசிக்கல் ட்ரெடிஷன்ஸ். ஆக்சுவலா இப்போ ரெண்டு இசையோட வலிமைகளையும் காட்டும் அது. இப்போ கர்நாடிக்கும் வெஸ்டர்னும் ஃபியூஷன் பண்றோம் அப்படின்னா கர்நாடிக்கோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தனியா ஒருத்தர் வாசிச்சு காமிப்பாங்க, அண்ட் இப்போ வெஸ்டர்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத அவங்க வாசிச்சு காமிப்பாங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணுவாங்க. பிளெண்ட் பண்ணும்போது அப்படியே கேட்கவே புல்லரிச்சிரும் நம்மளுக்கு, ரொம்ப அழகா இருக்கும் அது கேட்கறதுக்கு. அண்ட் இது நிறைய ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும். இப்போ வெஸ்டர்ன், இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களாம் அவங்களுக்கு வெஸ்டர்ன் பேசுனா ஓகே இந்த மாதிரி புதுசா ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க கர்நாடிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கர்நாடிக் கத்துட்டவங்க அது என்னன்னு அதை போய் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ இப்போ ரெண்டும் விஷயத்த பிளெண்ட் பண்ணும்போது இப்போ ரெண்டு சைட்ல இருக்கிற ஆளுங்களுக்கும் ரெண்டு மியூசிக் கத்துக்கிறவங்களுக்குமே வந்து பெனிஃபிட் அது ஆக்சுவலா. சோ டு நோ வாட் இட் இஸ், தட்ஸ் அ மெயின் திங். இன்னொன்னு இட்ஸ் அ கிராஸ் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அது.
1: ஓகே,
0: சோ கல்ச்சுரல்ஸ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இப்படி அதை சேர்ந்து வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு அது கேட்கும் போது. அண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்ப வெஸ்டர்ன் அப்படின்னா சாக்ஸ், கீபோர்டு அதெல்லாம் பிளே பண்ணுவாங்க. கர்நாடிக்ல நம்ம வி பிளே திஸ் மிருதங்கம், ஃப்ளூட், அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வயலின், இதெல்லாம் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் கிடைக்கும்.
1: ஓகே,
0: அதை அவங்க எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறதுதான், இட் இம்ப்ரூவ்ஸ் அ கிரியேட்டிவிட்டி இன் மியூசிக். ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி நேரோ மைண்டடா ஓகே கர்நாடிக்னா இப்படிதான் இருப்போம் நாங்க, இதை விட்டுட்டு வெளில போக மாட்டோம் அப்படின்னு நினைச்சாக்க நம்ம வந்து டெவலப் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஃபியூஷன் உள்ள போனாதான் இப்ப யங்கர் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும்.
1: ஓகே,
0: ஸோ அதனால இட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி குட் தாட், ஃபியூஷன் இஸ் அ வெரி குட் திங்.
1: சோ அது வந்து இப்போ இளைஞர்களோட அட்ராக்ஷனை வந்து இருக்கிறதுக்கு திஸ் இஸ் அ பெஸ்ட் வே அப்படின்னு சொல்றீங்க. அந்த காலத்துல கர்நாடிக் மியூசிக் கச்சேரிகளை கேட்க கூட்டம் கூட்டமா ரசிகர்கள் வருவதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு கச்சேரிகளை அதுவும் சபையில வந்து கேட்கிற ஆர்வம் குறைஞ்சுதான் நீங்க நினைக்கிறீங்களா மேம்?
0: நிச்சயமா குறைஞ்சிருக்கு. சபாஸ் எல்லாம் இப்ப வந்து நம்ம கச்சேரிக்கு போனா கூட்டமே இருக்கிறது இல்ல. அப்கோர்ஸ் ஓல்டர் ஆடியன்ஸ் கூட்டம் வந்து சில ப்ரோக்ராம்ஸ்க்கு கம்மியா இருக்கு.
1: ஓகே,
0: பட் சில ப்ரோக்ராம்ஸ்க்கு இப்ப ஆர்டிஸ்ட் பேஸ் பண்ணி கூட சபாஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் வருதுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்மர்ஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்மர்ஸ் லைக் அபிஷேக் ரகுராம், சித் ஸ்ரீராமோட ஸ்டைல் வேற, சிக்கி குருச்சரன், பரத் சுந்தர், அப்புறம் ரஞ்சனி காயத்ரி வந்து இப்போ ராகாஸ் இதுல பேஸ் பண்ணி பிலிம் சாங்ஸ்க்கு என்ன ராகாஸ் அப்படி ஒரு இதுவாகவும் எபிசோடாவும் அப்படியும் அவங்க பண்ணிருக்காங்க. அண்ட் பாம்பே ஜெயஸ்ரீ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்ஸ், பிரியா சிஸ்டர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆடியன்ஸ் நிறையவே நிறையுது. பட் இப்ப பேசிக்கா இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க சில பேர் பாடுறதுக்கு அப்படின்னாக்க அதுக்கெல்லாம் வந்து சில சமயம் ஆடியன்ஸ் குறையுது. பட் யங்ஸ்டர்ஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கும் போது இட்ஸ் அ மிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். யங்ஸ்டர்ஸ் சில இந்த மாதிரி கச்சேரிகளுக்கு பிடிச்சதுக்கு போறாங்க, சிலதுக்கு வந்து அவங்க முக்காவாசி பேர் வீட்ல இருந்தே கேட்டுறாங்க. மெயின் திங் இப்ப இந்த பேண்டமிக் வந்ததுனால வீட்ல இருந்து கேக்குற ஹாபிட் ஜாஸ்தியா போயிடுச்சு எல்லாருக்குமே. அதனால ஓகே வீட்ல இருக்கும் போதுதான் நமக்கு என்ன இது இருக்கு வெளியில பாக்குறதுக்குரிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. சோ இன்டர்நெட்ல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாட்டு கேட்கறதுக்கு கத்துக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அது ஈஸியா இருக்கும் போது ஈஸியான வழியை தானே பாப்பாங்க. இப்ப முக்காவாசி பேர் வந்து நிறைய பேர் இப்ப தியேட்டருக்கு போயே சினிமா பாக்குறது இல்ல, வீட்ல இருந்து ஓடிடியில பாத்துறாங்க. அதே மாதிரிதான் மியூசிக்கும் இப்போ நிறைய இப்ப யூடியூப் ஸ்பாட்டிஃபைல கேட்டுடுறாங்க. ஜாஸ்தி சபாஸ்க்கு வந்து போறது இல்ல. பட் யங்ஸ்டர்ஸ் தான் அப்படிங்கறது நான் வந்து சொல்ல மாட்டேன். யங்ஸ்டர்ஸ் தான் போறது கிடையாது அப்படிங்கிற இது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு டீச் பண்ற டீச்சர்ஸ் எத்தனையோ பேர் இப்போ வந்து புதுசா தே ஆர் டெவலப்பிங் நியூ ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாருமே தே கோ அண்ட் லிசன். ஏன்னா நேர்ல பார்த்தாதான் தெரியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, இன்ஸ்ட்ருமெண்டோட அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணாங்க, அவங்க கான்பிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். அது நேர்ல போய் பார்த்தாதான் தெரியும் நமக்கு. ஒரு இன்டர்நெட்ல பார்க்கும் போது அந்த இஃபெக்டோட நமக்கு தெரியாது. ஸோ யங்ஸ்டர்ஸ் அதுக்காகவே ஐ திங்க் தே கோ டு வாட்ச் ஆல் திஸ்.
1: ஏன்னா
0: அவங்களுக்கு தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வரணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா சபாஸ்க்கு போவாங்க.
1: ஓகே, நல்ல கிரேட் லேர்னிங்
0: மாதிரி.
1: ஒவ்வொரு பாடகர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குரல் வரம் இருக்கும். சோ அவங்க குரலுக்கு ஏத்த பாடல்களை எப்படி தேர்ந்தெடுத்து பிராக்டிஸ் பண்ணணும் மேம்?
0: ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க கத்தக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி தெரியும் எப்படி பாடணும் ஒரு பாட்டுன்னா அவங்களோட ஸ்ருதி ரேஞ்ச் என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ தம்பூரா இல்லைன்னா இப்போ ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, தான்புரா ட்ராய்டன் ஆப் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கேல் வரும், ஸ்ருதி வரும், லைக் சிடிஇ எஃப் ஜி பிஏ இதெல்லாம் வரும். அதை போட்டாக்க ஒவ்வொரு ஸ்கேல்லையும் நீங்க சரிகம பதனிசா பிராக்டிஸ் பண்ணலாம்.
1: ஓகே,
0: த்ரீ ஸ்பீட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த வாய்ஸ் எதுக்கு மேல போச்சுன்னா உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப கத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த ஓகே ஒரு சர்டன் லெவலுக்கு மேல இந்த ஸ்ருதியில நம்ம பாடினா இப்போ பாக்கு மேல போனா எனக்கு கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணித்தனா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ அது கீழே இருக்கிற ஸ்ருதியில தான் நீங்க பாடணும். அந்த மாதிரி ஸ்ருதி உங்களோட ஸ்ருதி என்னங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுல பாடணும். தட் இஸ் தி மெயின் திங், ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் லோயர் ஆக்டேவ், ஹையர் ஆக்டேவ், மிட் ஆக்டேவ் இது மூணுத்திலயுமே பாடி பார்த்து எந்த ஸ்வரம் வரைக்கும் உங்களால பாட முடியுங்கிறதையும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். இது நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா ஒரு கைடன்ஸ் ஒரு டீச்சரை வச்சுட்டு கூட பண்ணலாம். எல்லாருக்கும் டீச்சர்ஸ் கிடைக்கல, அது டிஃபிகல்ட்டா இருக்குன்னா அந்த ஆப்ல யூ ஹவ் காட் த ஸ்கில்ஸ், சோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் ட்ரை இட் அவுட். பட் அது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும், அந்த ஃபீட்பேக் யார்கிட்டயாவது நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கு எக்ஸசைசஸ் இருக்கு இல்லையா, இப்ப ஸ்வராவளி வரிசைகள், ஜெண்ட வரிசை, அலங்காரம்லாம் அந்த பேசிக் ஸ்வரம் எக்ஸசைசஸ் தான் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ண பண்ண, அதுவும் லோவர் ஆக்டேவ்ல பிராக்டிஸ் பண்ண பண்ண, லைக் ச ச ரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச ரி ரி க க ம ம ப ப. ஸோ அது வரைக்கும் என்னால் முடியுது, அதுக்கு மேல என்னால் முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டாப் தேர். என்னோட ஸ்கேல் என்ன, எவ்வளோ எந்த ஹையஸ்ட் ஸ்வரம் வரைக்கும் என்னால் பாட முடியும், அதே மாதிரி லோவரில் எவ்வளோ என்னால் பாட முடியும். அப்பதான் அசிங்கமா தெரியாது வெளியில பாடும்போது.
1: கர்நாடக சங்கீதம் பத்தின சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்க மேம்.
0: ஃபர்ஸ்ட் திங், இப்போ கர்நாடக சங்கீதம் வந்து ஒன்லி ஃபார் மடிசார் மாமி மாமாஸ் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. இட் இஸ் நாட் லைக் தட், இஸ் நாட் ரிலிஜன் பேஸ்ட் ஆர் காஸ்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது என்னோட ஃபீல். ஸோ இது வந்து யார் வேணா கத்துக்கலாம். இப்போ ஃபாரின்ல வந்து ஜான் ஹிகின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், அமெரிக்கன் சிட்டிசன். ஸோ அவரே வந்து ஹி மாஸ்டர்ட் கர்நாடிக் மியூசிக், அப்புறம் ஃபியூஷன்லாம் பண்ணார் ஜாஸ் ஆர்டிஸ்டோட எல்லாம். ஸோ வென் ஹீ கேன் டூ இட், இப்போ சைனாலேன்னு சில பேர் பாடி யூடியூப்ல எல்லாம் வருது, அவங்க கர்நாடிக் மியூசிக் பாடுறாங்க, அமெரிக்கன்ஸ் சில பேர் கச்சேரி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸே வேணாம். நம்ம ஊர்ல எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, எல்லாருமே கர்நாடிக் படிக்கலாம். இப்ப ஹிந்துஸ்தானி கத்துட்டவங்க கர்நாடிக் படிக்க கூடாது முடியாதுன்னு கிடையாது. அதே மாதிரி கர்நாடிக் படிக்கிறவங்களாம் ஹிந்துஸ்தானி கத்துக்க முடியாது, அந்த மாதிரியும் ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப யூஎஸ், யூகே, யூரோப், மிடில் ஈஸ்ட், சைனா எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப கர்நாடிக் கத்துக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் பேண்டமிக் டைம்ல எடுக்க ஆரம்பிச்சோம் இல்லையா. நானே சில பேருக்கு எடுத்திருக்கேன் அவுட் சைடு இந்தியா இன்ட்ரெஸ்டடா கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப குழந்தைங்களுக்கு எப்படி மைண்ட் பிளாங்கா இருக்குமோ அவங்களோட மைண்டும் வந்து நம்ம மியூசிக் பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. பிளாங்கா இருக்கும் போது வி கேன் ஈஸிலி டீச் தெம் ஸ்ருதி தாளம்லாம் கொண்டு வர முடியும் நம்மளால. கர்நாடிக் வந்து ரிஜிட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஐயோ கர்நாடிக்கா எனக்கு பயமா இருக்கு, கர்நாடிக் தெரிஞ்சவங்க தான் பாட முடியுமா அப்படின்லாம் ஃபீல் பண்றாங்க. அந்த பயம் வேண்டாம். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லயே யாரும் வந்து பெரிய பாகவதர் மாதிரி பாட போறது கிடையாது. அதனால முதல்ல பேசிக் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆலாபனைகள், சின்ன சின்ன சங்கதி அந்த மாதிரி போட்டு போட்டு கத்துக்கிறது தான். ராகம் பேஸ்டா வரும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்க டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க இது இவ்வளவுதான் இது கஷ்டம் அப்படின்னு பயப்படவே கூடாது, தாராளமா கத்துக்கலாம் எல்லாருமே.
1: ஒரு சிறந்த பாடகரா வரணும்னா கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டா பேஸ் ரொம்ப வலிமையா இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது எந்த அளவுக்கு உண்மை மேம்?
0: யா, கர்நாடிக் பேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி சிங்கர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இப்போ நான் வந்து லைட் மியூசிக் பாடுறதுனால எனக்கு அது பார்த்தா தெரியுது. கர்நாடிக் பேஸ் இல்லாதவங்க பாடுறதுக்கும் அது இருக்கிறவங்க பாடுறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா அந்த சங்கதிகள் தான் மெயின். அதுல நீங்க மற்ற டைனமிக்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்துடலாம்,
1: ஓகே,
0: பட் அந்த சங்கதியை கொண்டு வரணும்னா உங்களுக்கு அது எப்படி எந்த இடத்துல கரெக்டா அந்த ஸ்வரம் பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் கர்நாடிக் கத்துனா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு
1: அந்த கிளாரிட்டி,
0: அந்த கிளாரிட்டி வந்துடும். அதனால ஐ திங்க் இட் இஸ் ரிக்வயர்ட். இப்போ ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இல்ல ஜி சரிகமா எல்லாம் போறாங்க இல்லையா, குழந்தைங்க இல்ல பெரியவங்களும் போறாங்க இல்லையா அந்த காம்படிஷன்ஸ்க்குலாம், நான் அதுல ஜில ஜூரியா இருந்திருக்கேன். ஸோ கர்நாடிக் பாடுற பசங்களோட பாடுற விதமும் அது தெரியாத பாடுற பசங்களோட எப்படி பாடுறாங்களோ அந்த விதத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது இன்னும் கூட வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்குன்ற ஒரு ஃபீலிங் வரும் கேட்கும் போது. ஏன்னா சங்கதி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கத்துட்டு வந்திருப்பாங்க, ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும். அந்த சங்கதிகள்லாம் இருந்தாதான் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும் இன்னும் பெட்டரா. அதனால யூ ஹாவ் டு லேர்ன் இஸ்
1: கர்நாடிக்.
0: யா,
1: ஓகே. பொதுவா ஒரு பாடலை பாடணும்னா அதுக்கு முன்னாடி பாடகர்கள் எல்லாம் குரலை ஓபன் பண்றதுக்கு வார்ம் அப்ஸ் அதாவது பயிற்சிகள்லாம் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். அப்படி என்ன மாதிரியான எளிமையான பயிற்சிகள் எல்லாம் வளர்ந்து வரும் பாடகர்கள் தினமும் பண்ணலாம் மேம்?
0: இப்போ மார்னிங் வந்து எழுந்த உடனே நம்ம த்ரோட் வந்து அவ்வளோ கிளியர் ஆகாது. அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு ட்ரிங்க் சம் ஹாட் வாட்டர் ஆர் இஞ்சி பாயில் பண்ண தண்ணி, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திங் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் த்ரோட். அதுக்கப்புறமா யூ கேன் டூ பேசிக்கா இப்போ ஃபர்ஸ்ட் இது லாங் சவுண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் நோட் ரீ, அந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டும் லாங்கா பிளெயினா ப்ராக்டிஸ் பண்ணும்.
1: ஓகே,
0: அதுக்கு அடுத்தது ரெண்டும் ஜாயின் பண்ணி சரி சரி சரி சரி அதே அகாரம்ல கொஞ்சம் ஃபாஸ்டரா.

0: இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல யூ கேன் டெவலப் பேட்டர்ன்ஸ், லாட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் யூ கேன் கிரியேட்.
1: ஓகே.
0: ச ச ரி ரி க ரி ரி க க ம க க ம ம ப அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ

0: ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாகவும் பாடலாம், இல்லை பிரேக் பண்ணியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த வாய்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும்.
1: ஓகே,
0: தட் வே யுவர் வாய்ஸ் வில் ஓபன் அப் ஆல்சோ,
1: இன்னும் கிளியராக இருக்கும் அந்த க்ளோஸ்டு த்ரோட்லேருந்து கிளியர் ஆகும்.
0: பட் அதுக்கு நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸும் பண்ணும். பிரெத் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்னிங் எழுந்த உடனே ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் இல்லை ஜிஞ்சர் போட்ட வாட்டர் அது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளம் அப்படியே கிளியர் ஆகிடும்.
1: ஓகே,
0: கிளியர் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேசிக் எக்ஸசைசஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு மார்னிங்.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து எனக்கு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி 5 hours 10 hours எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது இப்போ நம்மளால பாசிபிளா இப்போ வளரவங்களுக்கு அப்படின்னு தெரியாது. எவ்வளவு டைம் இருக்கோ உங்களுக்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நாங்கெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படிங்கும் போது நாங்கெல்லாம் வந்து சமைக்கும் போதே வந்து கூட பாட்டு கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் என்னவானாலுமே அதுக்குன்னு ஒரு 1.5 hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறது தனி.
1: ஓகே,
0: அதுலதான் உங்களுக்கு பெட்டர் எஃபெக்ட் கிடைக்கும்.
1: ஒரு கர்நாடிக் மியூசிக் டீச்சரா வளர்ந்து வரும் பாடகர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க மேம்?
0: ஓகே, ஃபார் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கலை. நம்மளோட ட்ரெடிஷன், இது ட்ரெடிஷ்னல் வேல்யூ கொண்டது. இதை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களால தான் முடியும். ஸோ அவங்க இப்போ வேற ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது இந்த கலையை அழிய விடாம அவங்க தான் காப்பாத்தணும். அண்ட் அவங்களோட எத்தனையோ பேர் போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்களோட பேஷன் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த கர்நாடிக் மியூசிக் இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ எத்தனை வருஷ காலமா இப்ப 12th century கண்டுபிடிச்சாங்க. அப்போ அப்புறம் மும்மூர்த்திகள் வந்து தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி அவங்க இதை வந்து வர்ணம் கீர்த்தனைகள்லாம் காயின் பண்ணியிருக்காங்க. தில்லானா பதம் அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தில்லானா ஜதி இதெல்லாம் டான்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க, பரதநாட்டியம் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கலைகள்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படியும் அது வழியாகவும் இது ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் இப்போ கர்நாடிக் பாடுறவங்க அவங்க வந்து நட்டுவாங்கம்னு பாடுவாங்க டான்ஸுக்கெல்லாம்.
1: ஓகே,
0: ஸோ தட் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப் சிங்கிங் டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படியும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து ஐ வுட் விஷ் தெம் ஆல் த சக்சஸ் இன் தேர் மியூசிக்கல் ஜேர்னி அண்ட் அவங்களோட கெரியர். அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு என்னோட ஆசை. அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு prayer அவங்களுக்குலாம். And they must explore all genres.
1: Okay.
0: Folk, light, western, pop, jazz, எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் என்னது அப்படின்ட்டு. அப்பதான் ஒரு ஃபியூஷன் மாதிரி கொண்டு வந்து இதை எல்லாம் த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். வெறும் கர்நாடிக்கும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், பண்ணிட்டு ஒரு சின்ன ஃபியூஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஃபுல்லா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பண்ணி எப்படி ஸ்ப்ரெட் பண்றதுங்கிறது இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா தி ஹாவ் டு மூவ் அபவுட் இட்.
1: நிறைய எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ஸ்ட்ராட்டஜி.
0: ஆமா,
1: ஓகே மேம். மேம், சின்ன கோரிக்கை, நம்ம MOP சமுதாய நேயர்களுக்கு உங்களுக்கு பிடித்த பாடலில் இருந்து ஒரு 2 வரிகள் பாட முடியுமா?
0: ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து கர்நாடிக்ல கேக்குறீங்களா?
1: உங்களுக்கு ஜென்ரலாவே இப்ப கர்நாடிக்கா இருந்தாலும் சரி, லைட் மியூசிக்கா இருந்தாலும் சரி,
0: கர்நாடிக்ல எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னா நான் கத்துண்ட ஒரு முருகன் பாட்டு, அதுல ஒரு 2 லைன் பாடுறேன், லைட்ல ஒரு 2 லைன் பாடுறேன்.
1: கண்டிப்பா மேம்.

0: ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம், கேட்கவே ரொம்ப இனிமையா இருந்துச்சு.
1: தேங்க்ஸ் எ லாட். லைட் மியூசிக்ல எனக்கு பிடிச்சது ஒரு இனிய மனதுன்னு ஒரு சாங்,
0: எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அது.

0: சுஜாதா காப்பானது ஃபிலிம்ல. ஐ லவ் திஸ் சாங்.
1: ரொம்ப அருமையா இருந்துச்சு மேம். கேட்கவே அப்படியே தேன் அப்படியே பாயிற மாதிரி இருந்தது. நிஜமா நல்லா இருந்துச்சு.
0: மிக்க நன்றிமா.
1: என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் கர்நாடக சங்கீதம் பத்தின நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். கர்நாடக இசையோட அழகையும் அதோட முக்கியத்துவத்தையும் நமக்கு ரொம்பவே அழகா விளக்கின திருமதி பானுரேகா நட்ராஜ் மேம்க்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களோட இந்த இசை பயணம் மேன்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள் மேம். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான நேர்காணலோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜதர்ஷினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: Cinema, the people's voice. Cinema, it's ungal choice. Cinema, whatever you say.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமும் அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கொட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் இரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி.

0: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன சுட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இந்த கதை நேரம்ல வாங்க நம்ம கதை கேட்கலாம். சுட்டீஸ், எப்ப பாரு டிவி, மொபைல் போன், வீடியோ கேம்ஸ் கேட்டு உங்களுக்கு போர் அடிக்கலையா? அதெல்லாம் ஒரு சைட்ல போட்டுட்டு நம்ம ஷோக்கு கேட்க வாங்க. இங்க உங்களுக்காக புதுசா ஒரு கதை வச்சிருக்கோம், ரொம்ப ஜாலியா கேட்டு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. என்ன, ஓகேவா? வாங்க கதைக்குள்ள போகலாம்.
1: என்ன
0: கதை சொல்லலாம்? தெனாலிராமன் கதை தெரியுமா?
1: தெனாலிராமனா? நான் லாஸ்ட் இயர் என்னோட ஃபேன்சி டிரஸ் காம்படிஷனுக்கு தெனாலிராமன் வேஷம் தான்க்கா போட்டேன். ஆனா எனக்கு அவரை பத்தி ரொம்ப ஒன்றும் பெருசா தெரியாது. அவரை பத்தி சொல்லுக்கா, கேட்கலாம்.
0: அவரை பத்தி நான் சொல்ல போறது இல்ல, அவரை பத்தின ஒரு கதையை தான் நான் உனக்கு சொல்ல போறேன். மண்டு
1: சரி சொல்லுக்கா.
0: கேளு. ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரோட ஃப்ரெண்டு, கிருஷ்ணதேவராயர் ஒரு மன்னர் தான், அவரோட ஃப்ரெண்டு அவருக்கு டின்னருக்காக கூப்பிட்டு இருந்தாரு. உடனே இந்த கிருஷ்ணதேவராயர் மன்னர் அவரோட வீட்டுக்கு போனாரு. அங்க போய் பெருசா விருந்தெல்லாம் வச்சாரு அவரோட நண்பர். உடனே இவர் நல்லா சாப்பிட்டுட்டு அவருக்கு, ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இருந்தது. அது என்ன டிஷ் தெரியுமா? அதுக்கு பேர் கத்திரிக்காய் குழம்புன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய், இந்த காய்கறி உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த நண்பர், நான் இது ரொம்ப தொலைவுல இருக்க ஒரு தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தேன், எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விருந்து உனக்கு ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் ரொம்ப மகிழ்ந்துட்டு எனக்கும் இதுல ஒரு செடி தருவியா நானும் என் தோட்டத்துல போய் வச்சுட்டு நிறைய காய்கறி வச்சுட்டு நல்லா சாப்பிடுவேன்ல அப்படின்னு வர். உடனே மன்னர், சரி அதனால என்ன, நீயும் என்னோட நண்பர் தானே, நான் உனக்கு தரேன் அப்படின்ட்டு எடுத்து கொடுப்பாரு. உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைச்சு டெய்லியும் நம்ம இதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட நண்பர் தெனாலிராமன் இருந்தாரு. அப்போ என்ன ஆச்சு, ஒரு இருந்தாலும் மன்னரும் தெனாலிராமனும் ஃப்ரெண்டு தான். ஆனாலும் அவருக்கு ரொம்ப தயங்கனால எதுவுமே கேட்காம வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் அவர் கத்திரிக்காயோட சுவை அவரை வாய் விட்டு போகவே இல்ல, அந்த நினைப்பாவே இருந்தாரு. உடனே ஒரு நாள் என்ன தெரியுமா பண்ணாரு?
1: என்னக்கா பண்ணாரு?
0: திருட்டுத்தனமா கிருஷ்ணதேவராயரோட மன்னர் தோட்டத்துக்கு போயிட்டு கத்திரிக்காவை பறிச்சுட்டு வந்துட்டாரு. காவலாளிங்க இதெல்லாம் பாத்திருந்திருக்காங்க, ஆனா மன்னர் கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. ஏன் தெரியுமா? மன்னரும் தெனாலிராமனும் ரொம்ப நண்பர்கள், அதனால எதுக்கே தேவையில்லாம இவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு காவலாளிகளும் விட்டுட்டாங்க. ஆனா ஒரு நாள் கிருஷ்ணதேவராயருக்கு இத பத்தி தெரிய வந்துருச்சு. தெரிய வந்தோன்னா காவலாளர்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன இங்க இருந்து காய்கறி எல்லாம் குறைஞ்சுகிட்டே இருது, எங்க போச்சு அப்படின்னு. காவலாளர்கள் சொன்னாங்க, இல்ல மன்னா, ஒரு நாள் தெனாலிராமன் வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாரு, எங்க கிட்டயும் எந்த உதவியும் கேட்கல, அவர் பாட்டு வந்தாரு பறிச்சுட்டு போயிட்டாரு, எங்களால தடுக்கவும் முடியல அப்படின்னாரு. உடனே கிருஷ்ணதேவராயர், யார் என்ன பண்ணாலும் சரி, இதுக்காக நான் யாரையும் விட்டு கொடுக்க போறது இல்லை, அவன் செஞ்சு திருட்டுத்தனும், அதனால அவனை புடிச்சு சிறைக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு உத்தரவிட்டுருவாரு. உடனே தெனாலிராமனை புடிச்சு சிறையில வந்து போட்டுருவாரு. ஆனா இதுக்கு நடுவுல என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள்
1: என்னக்கா ஆச்சு?
0: கத்திரிக்காவை பறிச்சு தெனாலிராமன் வீட்டுக்கு போனார்ல, அன்னைக்கு செம்மையா அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஐயோ, இன்னைக்கு நம்ம கத்திரிக்காவை வச்சு சமைக்க போறோம் அப்படின்ட்டு மனைவி கிட்ட போய் தெனாலிராமன் கத்திரிக்காவை போய் கொடுத்தாரு. கொடுத்தோன்னு மனைவி நல்லா ருசியா அதை

0: குழம்பு பண்ணிருந்திருக்காங்க. பண்ணோனே இவருக்கு தன்னோட மகனும் இதை சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. மகனை பத்தி மனைவி கிட்ட கேட்டோன்னே அவன் நல்லா தூங்குறான்னு சொல்லி இருந்திருக்காங்க. உடனே இவர் போய் மகனை எழுப்பி இருந்திருக்காரு. ஆனா அந்த பையன் நல்லா தூங்கி இருக்கான். உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில தெளிச்சு எழுப்பி இருக்காரு.
1: தண்ணியா?
0: நீ பண்ணுவல எப்பவுமே லேட்டா எழுந்துக்கிறதுக்கு, அது மாதிரிதான் அவரும் பண்ணிருக்காரு. தண்ணியை தெளிச்சு எழுப்பி இருக்காரு. உடனே இந்த பையன் தூக்கத்திலேயே எழுந்து அவங்க அம்மா செஞ்ச சுவையான கத்திரி குழம்பு நல்லா சாப்பிட்டிருக்கான். சாப்பிட்ட உடனே விடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்ச உடனே அன்னைக்குதான் தெனாலிராமனை சிறையை புடிச்சிட்டாங்க எல்லாருமே. சிறையில அடைச்ச உடனே மன்னர் வந்து தெனாலிராமனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்திருக்காரு. என்ன தெரியுமா, தெனாலிராமா மறுபடியும் நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீ தோட்டத்துல இருக்க கத்திரிக்காவை பறிச்சியா திருடிட்டு போனியா அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. ஆனாலும் தெனாலிராமன் எதுவுமே பேசாம, இல்ல மன்னா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு தான் செஞ்சதை கூட ஒத்துக்காம கல்லூலி மங்க மாதிரி ஒன்ன மாதிரி நின்றுருக்காரு.
1: சரி,
0: உடனே என்ன பண்ணிருக்காரு, நீ வந்து பொய் மேல போய் சொல்ற, நீ சிறைக்குள்ள இரு அப்படின்ட்டு சிறைக்குள்ள போட்டுருவாரு. ஆனா தெனாலிராம மன்னா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. சரி, என்ன சான்ஸ் வேணும் உனக்கு அப்படின்ட்டு கிருஷ்ணதேவராயன் கேட்ட உடனே தெனாலிராமன் சொல்வாரு, நான் மட்டும் சாப்பிடலையம்மாண்ணா, என் குடும்பமும் சாப்பிட்டுச்சுதானே நீங்க சொல்றீங்க, அப்ப என் குடும்பத்துல இருக்கவங்கள கூட்டிட்டு வாங்க, அவங்க கிட்டே நீங்க கேளுங்க அப்படின்வாரு. உடனே கிருஷ்ணதேவராயர், ஆமா உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு வா, குழந்தைங்க பொதுவா பொய் சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த மகனை கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்த உடனே இவன் அவங்க பையன்கிட்ட கேப்பாரு இந்த மாதிரி, ஏன்பா நேத்து உங்க அப்பா உனக்கு கத்திரிக்காய் வச்சு ஏதாவது குழம்பு செஞ்சு கொடுத்தாரா அப்படின்ட்டு. எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது மண்ணா, ஆனா நேத்து ரொம்ப சுவையா ஒரு குழம்பு இருந்தது, எப்போ நீ இதை சாப்பிட்ட அப்படின்னு கேப்பாரு. உடனே அதுக்கு அவரு, அந்த பையன் நேத்து செம்மையா மழை பெஞ்சதுல மண்ணா, அப்போதான் நான் இதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். நேத்து மழை பெஞ்சுதா அப்படின்ட்டு மன்னர் காவலாளிங்க கிட்ட கேப்பாரு. அதுக்கு காவலாளிங்க, ஐயோ மன்னா இந்த நாட்டுல மழை பெஞ்சு ஒரு வருஷம் ஆகுது, நேத்து மட்டும் எப்படி மன்னா மழை பெஞ்சிருக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணதேவராயருக்கு சந்தேகம் வந்துடும். இவருக்கு தெனாலிராம மேல டவுட் இருந்தாலும் தன்னோட நட்பனாச்சே அப்படின்ட்டு இவன் செஞ்ச தில்லு முள்ளையும் மனசுல வச்சுட்டு நக்கலா சிரிச்சிட்டு ரெண்டு பேரையும் விடுவிச்சிருவாரு. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது?
1: என்னக்கா என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியலையே.
0: நம்ம எப்பவுமே நேர்மையா இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதை குறுக்கு வழியில கேட்காம, நம்ம செய்யறது தப்போ சரியோ நீ போய் அவங்க கிட்ட நேரடியா கேட்கணும். எப்பவுமே திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது.
1: சரிக்கா,
0: நான் எப்பவுமே என்கிட்ட திருடுவல, இதுக்கு மேலயும் நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது. சரியா?
1: செய்ய மாட்டேங்கா.
0: சரி, போய் தூங்க. குட் நைட்.
1: குட் நைட் கா.
0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்ம போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணும், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க MOPயோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

இதுவரை அமெரிக்க நாட்டுப்புற இசையை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்கள் RJ ஜனனி.

0: This is how it sounds when someone is taking their eyes out of road. Texting and driving is more than disaster. It's dangerous. Do yourself a favor, do others a favor. When you're driving, stay away from phone. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
1: இனி ஹவாயின் இசை பற்றி தெரிந்து கொள்வோம். இம்மாதிரியான இசை 18ஆம் நூற்றாண்டில் உருவானது. இந்த நாட்டுப்புற இசையில் ராகங்களும் தாளங்களும் சிறப்பாக அமைந்துள்ளன. ஹவாயின் இசை என்பது பழமையான நாட்டுப்புற இசை மற்றும் நவீன ராக் மற்றும் ஹிப்ஹாப் போன்ற இசைகளின் இருப்பிடமாக திகழ்கிறது. அமெரிக்க இசை வளர ஹவாயின் இசை மிகவும் பெரும் பங்கு ஆற்றியுள்ளது எனலாம். பாரம்பரிய ஹவாய் நாட்டுப்புற இசை மாநிலத்தின் இசை பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய பகுதியாக உள்ளது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்கள் RJ ஜனனி.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: அடுத்ததாக சிறிது ஆப்பிரிக்கன் இசையை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆப்பிரிக்கன் இசையும் மிக வரலாற்று பழமையானது. இம்மாதிரியான இசை மிகவும் சிறப்புடையதாகும். ஆப்பிரிக்கர்கள் பல இடங்களில் தனித்தன்மையான இசை பாரம்பரியத்தை கொண்டுள்ளார்கள். உதாரணமாக சோமாலியா இசை தென்னாப்பிரிக்காவின் ஜூலு குளோரல் இசை ஆகும். ஆப்பிரிக்க இசை பெரும்பாலும் வாய் வழியாகவே பரவி வந்துள்ளது மற்றும் எவராலும் எழுதப்படவில்லை. இவ்விசை பெரும்பாலும் தாள கருவிகளான ட்ரம்ஸ், ஜைலோஃபோன்ஸ் மற்றும் தாள துணி ஏற்படுத்தும் கருவிகளை சார்ந்து அமைந்துள்ளது. இப்பொழுது ஒரு ஆப்பிரிக்க இசையை கேட்டு மகிழ்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே ஜனனி.
1: இது கனவில்லை, நிஜம். விழித்தெழுங்கள், உங்களுக்கும் இருக்கலாம். விரைவில் சென்று அருகில் உள்ள எய்ட்ஸ் பரிசோதனை மையத்தில் சோதித்து பாருங்கள். மக்கள் நலனை கருதி உங்களுக்கு வழங்கியவர்கள்
2: MOP சமுதாய வானொலி 107.8.
0: மேலும் இப்பொழுது சிறிது இத்தாலியன் இசையை பற்றி அறிந்து கொள்வோம். இத்தாலியர்களின் நவீன கண்டுபிடிப்பான இசை ஸ்தாயிகள், ஹார்மனி மற்றும் இசை குறியீடுகள் 16 நூற்றாண்டின் பிற்பகுதியில் நாடகம், ஒபேரா மற்றும் ஐரோப்பிய நவீன பாரம்பரிய இசையான சிம்பனி போன்றவை உருவாக மிகவும் ஏதுவாக இருந்தன. இசை கருவிகள் மற்றும் பாரம்பரிய குரல் இசை இத்தாலிய இசையின் அடையாளமாக கருதப்படுகின்றன. ஒபேரா இத்தாலிய இசை கலாச்சாரத்தின் தொகுப்பாகவும் மற்றும் இத்தாலிய இசையின் ஒரு பெரும் பகுதியாகவும் விளங்குகிறது. இதோ உங்களுக்காக இத்தாலியன் இசை.

0: அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வர்ற முதல் விஷயம் என்ன அப்படிங்கிற இந்த கேள்வியை நாங்க சில பேர் கிட்ட கேட்டோம். அவங்க சொன்ன கருத்துக்களை இப்ப நம்ம கேட்போமா?
1: மியூசிக் மியூசிக் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவ்ரிடேஸ் லைஃப். வைல் லிசனிங் டு மியூசிக் ஐ ஃபீல் லைக் ஐ எம் இன் எ ஹெவன். இட் ரிலீவ் மை ஸ்ட்ரெஸ் பீஸ்ஃபுல்லி. அண்ட் ஆல்சோ வைல் லிசனிங் டு மியூசிக் ஐ ஆல்சோ லைக் ஃபீல் ஐ எம் இன் அ பீஸ்ஃபுல் கண்டிஷன். That all problems in my life are being faded away and something like that. And listening to some peaceful music by one of the leading musicians in the country will also makes my mind calm and peaceful and do my things very clear.
2: En kanirut music pidikum kanirut paatta ellarum ketine irpen adu kekkadnala na happy a irpen.
3: Music relaxes my mind during stress. So what kind of music relaxes my mind is Ilayaraja song, MSV song, Madonna songs.
4: Music na enak Ilayaraja dhaan pidikum. Stress irukumbodhu music kekkumbodhu Ilayaraja music ketta romba nalla irukum. Avaru paadna Tenpaandi seemaiyil kekkumbodhu stress irukumbodhu manasellam karanjirum.
1: மியூசிக் அப்படின்னாலே இளையராஜா சார் தான். ஸோ நான் எப்பயுமே ஒரு டான்ஸ் சுச்சுவேஷனில் இருந்தேன் அப்படின்னா மியூசிக் கேட்குறது வழக்கம். அதுவும் இளையராஜா சார் மியூசிக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டான்ஸ் சுச்சுவேஷனில் சாரோட மியூசிக் கேட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் இருக்கிற டென்ஷன்ஸ் அண்ட் கவலைகள் எல்லாமே வந்து மாயமாக மறைஞ்சிரும். ஸோ மியூசிக் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு.
0: நேயர்களே, ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய மக்கள் கிட்ட இந்த கேள்வியை கேட்டோம், அதாவது இசைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்ட்டு. அவங்க வெவ்வேறு பதில்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான இசை பிடிக்கும், ஏன் பிடிக்கும், அவங்க வந்து அந்த அந்த இசையை எப்பப்பெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களே, இப்போ நாம ஒரு பிரபல இசையமைப்பாளரோட இன்டர்வியூவை கேட்க போறோம். இவர் வேறு யாரும் இல்லை, காஞ்சனா 2, கோ 2 போன்ற பல படங்களுக்கு இசையமைத்தவர் அவர் தான் லியோன் ஜேம்ஸ். வாங்க நேர்களே, அவங்க இன்டர்வியூ கேட்கலாமா?

0: ஹலோ சென்னை, இன்னைக்கு நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில வளர்ந்து வரும் இசைக்கலைஞர் லியோன் ஜேம்ஸ் நம்மளோட இருக்காரு. அவன் அவரோட பாஸ்ட் ப்ரெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஷேர் பண்ண போறாரு, ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி. அதெல்லாம் கேட்கலாம் நம்ம இப்ப. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை, வித் ஆர்ஜே கோபிகா.
1: So hi sir, how are you?
2: I'm good, how are you?
1: Yeah, I'm good. And ungaloda background pathi solleengala media varathukku munadi schooling, college and adukapram work panirundingala
2: so andha. Ama. So basically na or keyboardist and I've learned keyboard all my life. Ella chinna vayasla I used to learn the keyboard from my dad. Appa kitta I used to learn. And abade music epome ketite irpen. Veetla மியூசிக் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ தென் ஸ்கூல் டைமில் ஐ டுக் இட் லில் மோர் சீரியஸ்லி, இன்னும் சீரியஸாக எடுத்துட்டு ஐ வாஸ் பிளேயிங் த கீபோர்ட் ஸ்கூல், காலேஜ் கல்ச்சுரல்ஸ், ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வாசிட்டு. ஐ ஹேட் அ பேண்ட் இன் ஸ்கூல், ஸ்கூல் பேண்ட் சிங்ஸ் அப்படின்னு ஒரு பேண்ட், எல்லாரும் சேர்ந்து வி யூஸ் டு பிளே கர்நாடிக் ஃபியூஷன் மியூசிக். ஸோ தட்ஸ் ஹவ் ஸ்டார்ட் ஆஃப் ஒரு கீபோர்டிஸ்ட்டாக ஆரம்பிச்சுட்டு. அண்ட் தென் ஐ ஆல்சோ யூஸ் டு கம்போஸ் சாங்ஸ் அட் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது சின்ன சின்ன பாட்டெலாம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ண ஒரு ஜேர்னி
1: தான். அண்ட் என்ன ஏஜ்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ கண்டிப்பாக வீட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஸோ இவர்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது, இவரை நம்ம சேர்த்து விட்டால் நல்லா வருவோம், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும்?
2: ஸோ ஐ ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் 4 years old.
1: Oh.
2: 4 lende I started to play the keyboard.
1: Wow. Yeah. 4 years lende va.
2: Yeah,
1: and parents evlo support pananga ungaloda music journey kaga? So ellarkume vandu oru bayam irukum la veetla paya vandu media field. Of course your father has been in media and irundhala vandu ellarkume oru bayam irukum oru payano illa ponnu vandu media field ponna correct ah vandruvaangala alla ena nariya struggle irukku. So adu easy kedaiyad avlo secretly idu pandrathu. So adu pathi solunga, how parents supported you?
2: Parents definitely supported me because na vandha chinna vayasla inde avlo concentrated ah avlo focus ah enak music thavara enak inda nariya games valaadrathu and that adu hobby ah oru chinna appo poiittu valaadrathu football, but na in the sports la cricket la illa idhila I wasn't avlo interest kaatunnadhu epume studies எப்போ பண்ணுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே மியூசிக். ஐ யூஸ் டு லேர்ன் நியூ சாங்ஸ், புது பாட்டு வரும்போது கற்றுப்பேன், இல்லைனா நான் என்னோட ஓன் சொந்த பாட்டு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், நம்ம ஃபோக்கஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் லக்கி, எனக்கு ரொம்ப லக்கியாக இருந்தது, ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கண்டிப்பாக பியானோ கிளாஸில் போடணும், இல்லை இல்லை ஹி ஹஸ் டு யூனோ டெவலப் இன் மியூசிக்னால மை பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தட் இஸ் அ குட் திங் டெஃபினெட்லி ஃபார் மீ. But yeah, you just have to be focused. Focus in the kandipa, you can achieve whatever you want.
1: And ninga solirkinga ninga 4 years la inda music career like kathukittu aarambichirkinga. So and the time eppadi manage panuvinga? Studies irukum, so idla irukumbodhu how you manage time? So and innoru one vandu ella musicians kidum kekka vendiya kelvi idu, yen ellarum night la music pandranga?
2: Okay, to first answer your first question, which was why
1: how you manage time.
2: How I manage time was I don't know, padikira nerathla padipen night la adha. So school la mudichittu I used to finish ella homework adala mudichittu or 6-7-8 o'clock la mudichittu then night la da nama free ah irpom
1: illaya.
2: So appo then I used to practice piano. So andha mari or practice irundhala you tend to work at night. Evlo paarenga like it's almost early late evening nu solla. It's peaceful here in the night. Phone ala nari adikada parents la thoongitt irupanga ella veetla amaidhiya
1: irukum
2: illa. So yeah, it's just peaceful avladha, nothing else. I work during the day sometimes, I work during the night mostly. So whenever it's peaceful and you have that creative flow is when I like to work.
1: And when the musicians ku pathina spiritual ah inspire aaguvaanga nu solluvaanga sila per vandu like lifetime situations and the mood ketha mariya music pannuvaanga. So neenga endha mari or technique follow panuvinga?
2: Enakku I don't know if experiences, life experiences la onnu illa, enakku good music motivates me to do better. I keep trying to outdo my previous work and நல்ல மியூசிக் இருந்தால் எனக்கு இன்ஸ்பைர் ஆகும், எனக்கு அதுதான் அப்படிதான் எனக்கு எனக்கு ஐ டோன்ட் நோ மேபி ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு இன்னும் பெட்டர் மியூசிக் அப்படி இல்லை. இல்லை ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ ஐ ஆம் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட், பட் மியூசிக்கில் ஐ டோன்ட் நோ மேபி இட்ஸ் சம்டைம்ஸ் நீங்கள் என்ன கேரக்டர் இருக்கீங்களோ அது உங்கள் மியூசிக்கில் அது ஷோ ஆகும். ஸோ அது கண்டிப்பாக இருக்குன்னு ஐ ஃபீல். ஸோ த பெட்டர் பர்சன் யூ ஆர், தி மோர் ஹம்பிள் யூ ஆர், இட் ஜஸ்ட் ஷோஸ் இன் யூர் மியூசிக் இல்லையா. ஸோ டெஃபினெட்லி எனக்கு குட் மியூசிக் மேக்ஸ் மீ டூ பெட்டர் மியூசிக். ஸோ
1: நீங்கள் காஞ்சனா படத்துக்கு ரெண்டு மியூசிக் டுவெட் பண்ணிருக்கீங்க, ஒன் இஸ் வாயா அண்ட் வீரா அண்ட் சண்டி முனி. அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி கேம் டு நோ தட் நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிருந்தீங்க. சோ ஹவ் டிட் ராகவா லாலன்ஸ் அப்ரோச் யூ?
2: ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஒரு கீபோர்டிஸ்டாக இருக்கும்போது காலேஜ் டைமில் ஐ யூஸ் டு ஃப்ரீலான்ஸ் அஸ் அ கீபோர்டிஸ்ட், நிறைய ஷோஸ் வாசிப்பேன், நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் ஷோஸ், கார்பரேட் ஷோஸ், ஐ யூஸ் டு டூ ஆல் ஆஃப் தட். அண்ட் ஸோ அந்த டைமில் வென் ஐ யூஸ் டு பி ஃப்ரீ நைட் டைமில் ஐல் பி ஃப்ரீ, ஸோ அப்பப்போ ஒரு சின்ன பாட்டு பண்ணுவேன். ஸோ ஐ யூஸ் டு மேக் கப்பல் ஆஃப் சாங்ஸ். அப்போ பண்ண ஒரு பாட்டு வாயா என் வீரான் ஒரு பாட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஐ ரியலி அந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அண்ட் அண்ட் ஐ காட் ஏ மை குட் ஃப்ரெண்ட் சக்தி, ஷீ சாங் ஆன் த ட்ராக் அண்ட் வி ஜஸ்ட் சும்மா ரோட் லிரிக்ஸ் அண்ட் யூனோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக பண்ண ஒரு பாட்டு. அண்ட் ரொம்ப இமோஷனலி ஒரு க்ளோஸான ஒரு பாட்டு எனக்கு. ஸோ அந்த பாட்டு நம்ம ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடாது? எனக்கு யாருமே என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஹூவர் நோஸ் மீ யாருக்குமே தெரியாது ஒரு மியூசிக் கம்போசர். எல்லாருக்கும் நான் ஒரு கீபோர்டிஸ்ட், நிறைய ஷோஸ் வாசிப்பேன், லைவ்ல நிறைய பண்ணுவேன். ஐ யூஸ் டு பி நான் ஜாஸ் பாப் இல்லை நான் நிறைய வாசிப்பேன், ஆனால் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன்னு தெரியாது யாருக்கும். ஸோ சரி இந்த பாட்டு வழியாக ஏன் எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால சரி ஒரு சின்ன என்னோட ஹோம் ஸ்டுடியோலே ஒரு ஒரு சின்ன வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சி, நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, நிறைய வியூஸ் கிடச்சி. அண்ட் தட் ரீச்ட் ராகவா லாரன்ஸ் சார். அவர் அதை பார்த்துட்டு எனக்கு என்னோட நம்பர் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு நான் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காஞ்சனா டூவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இந்த படத்துக்கு எனக்கு இந்த பாட்டு வேணும்னு சொல்லியிருந்தார். ஸோ ஐ வாஸ் யா வெரி ஹாப்பி. ஸோ ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ மேட் எ லாங்கர் வெர்ஷன் படத்துக்கு, இன்னொரு சின்ன extra version mari panudhu.
1: Yeah,
2: that's all.
1: And neenga vandu first film vandu Raghava Lawrence avaroda panirkeenga, so adula vandu neenga mattum illa, so innum nariya songs irukku adukku different composers irukanga, so avangaloda working work panirpeenga, like or you like or a general greeting irukum ungaloda song ketittu inputs koduthirpaanga, so adha pathi konga
2: enakku. I met them but inputs la nariya kudukala, we just na andha paattu kette romba romba nalla irundha,
1: andha mari
2: general greeting da when we interviews கான்சன்ட் டு ப்ரமோஷன் டைம்ல வி ஆல் மெட் அப். ஸோ அப்போதான் தமிழ் சார் மீட் பண்ணேன் அண்ட் சத்யா சார். ஸோ ரொம்ப நல்லா இருந்த பாட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க, நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் தட் ஜென்ரல் கிரீட்டிங் தான். ஸோ வி யூஸ் டு ஒர்க், ஏன்னா செப்பரேட் செப்பரேட் பாட்டு டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ் இல்லையா, ஸோ வி யூஸ் டு ஒர்க் செப்பரேட்லி. நான் ஒரு ஸ்டுடியோவில் பண்ணிட்டுப்பேன், அவர் ஒரு ஸ்டுடியோவில் பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி பண்ணது தான்.
1: அண்ட் வந்து சண்டி மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அண்ட் லைக் இட் வெரி டிஃப்ரெண்ட்ல அந்த மியூசிக்லேருந்து எவ்ரி திங் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் ஹவு டிட் யூ இன்ஸ்பயர்ட் லைக் அந்த சாங் எவ்வளோ நாள் ஆச்சு அது கம்போஸ் பண்ணுறதுக்கு? It took long time or what new short period ni mudichitinga
2: and the part and the part pathina enna na I think Raghava Lawrence sir indha mari chumma muni pathi nare ezhudirken solinaru sandi muni sada muni mandi muni maha muni indha mari pala muni ezhudirundha நான் வந்து சூப்பர் சார் நல்லா இருக்கேன் இதை வச்சு சும்மா ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 30 seconds ஏதோ ஒரு பிட் பண்ண அந்த ஸ்டார்டிங் ஆஃப் தி சாங்ல ஒரு பிட் வந்தது.

0: ஸோ அதை தான் ஆக்சுவலாக வச்சு ஸ்டார்ட் ஒரு சும்மா ஒரு மூனிக்கு ஒரு தீம் மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான் ஆக்சுவலாக. பட் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இது சூப்பராக இருக்குது, இது ஒரு பாட்டாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தென் இது ஒரு இமோஷனலாக ஒரு பாட்டு பண்ணலாம். ஸோ ரொம்ப கான்ட்ரடிக்டிங்காக இருந்தது, சரி இது இது எப்படி ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்தது இல்லை ஸ்டார்டிங். ஸோ இது எப்படி நம்ம ஹவு டு வி மேக் திஸ் இமோஷனல்னு சொல்லும் போது ஹீ டோன் இந்த கேரக்டர் பற்றி சொல்லியிருந்தாரு, இந்த சுச்சுவேஷன் வந்து நியாயம் கேட்கறது, கடவுள்கிட்ட நியாயம் கேட்கறது, அண்ட் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு இந்த கேரக்டருக்கு. ஸோ அதை வந்து அந்த ஜஸ்டிஸ் கேட்கறாரு, அதனால இமோஷன் இருக்கணும், பவர் இருக்கணும், பெயின் இருக்கணும், இவ்வளோ எல்லா இமோஷனில் ஒரு பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் வேணும். ஸோ கண்டிப்பாக சேலஞ்சிங்காக அது நிறைய ஒர்க் பண்ணோம். ஐ திங்க் வி ஒர்க் ஃபார் கப்புள் ஆஃப் வீக்ஸ், ஐ திங்க் டூ அ மந்த், ஒரு மந்த் ஒன் மந்த் வி ஒர்க் ஆன் தி சாங். அண்ட் நிறைய லேயர்ஸ் ஆஃப்டர் லேயர்ஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அரபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய எல்லாமே சேர்ந்து கலந்து ஒரு பாட்டாக வந்துடுது.
1: அண்ட் நான் கோ டூ ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்ரிபடி லவ் த சாங். அண்ட் அதில் வந்து என்னோட ஃபேவரட் வந்து கண்ணம்மா
0: ரிப்ரைஸ்.
1: அண்ட் ரியலி லைக் எல்லாமே அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்குது. ஸோ லைக் கோஹிலா எடுத்தோன்னா அது வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ், அந்த லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி. அண்ட் கண்ணம்மா வந்து ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லானது. அண்ட் ஐ பர்சனலி லைக் கண்ணம்மா ரிப்ரைஸ். அண்ட் தீம் இஸ் ரியலி குட். அண்ட் விரட்டா அந்த சாங் அந்த இது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ யூ ஹவ் ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் லைக் சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு கம்போசரோட சலீம்.
0: கரெக்ட்.
1: ஸோ யூ ஜஸ்ட் டெல் அபவுட் தெம் அண்ட் ஹவ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தெம்.
0: ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ் இட் வாஸ் சூப்பர் ஃபன் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் இவங்களோட. ஒரு நாள் நம்ம எப்போ ஒரு பாட்டு பண்ணும்போது ஒர்க் பண்ணோன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டு நமக்கு வந்ததுனால ஐ வாண்டட் டு கெட் அ வெரி டிஸ்டிங்க்ட் வாய்ஸ் ஃபார் தி சாங் டு மேக் இட் மோர் யூனிக். ஸோ அந்த கண்ணம்மா பாட்டு பண்ணும்போது இனோகெங்கா ஃப்ரம் லண்டன், ஹீஸ் அ லண்டன் பேஸ் சிங்கர், கவர் இனோகெங்கா. இனோகெங்கா, ஸோ இனோகெங்கா இஸ் ஃப்ரம் லண்டன், ஹீஸ் அ தமிழ் ஃப்ரம் ஈஸ்டர் லண்டன். அண்ட் நிறைய கவர்ஸ் பண்ணுவார், தமிழ் பாட்டெலாம் நிறைய கவர் பண்ணுவார். ஸோ அது அப்போது நான் யூடியூப்பில் பார்த்துட்டு நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு டூ இந்த மாதிரி கண்ணம்மான ஒரு பாட்டு பண்ணிட்டு தென் அவர் சென்னை வரும்போது இந்த மாதிரி we had an opportunity to meet, என்னோட அசிஸ்டன்ட் அவர் ஏர்போர்ட்ல மீட் பண்ணி அந்த மாதிரி நிறைய நடந்தது. தென் ஹீ கேம் பாட்னாரு, ஸோ அவரோட மீட் பண்ணி தென் சலீம் ஃப்ரம் பாம்பே, சலீம் சார் வாஸ் வெரி, ஐ சென்ட் ஹிம் த சாங். அவர் ரொம்ப சாங் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு, கண்ணம்மா ரிப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு இதை பாடியே ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம் ஃபார் ஒர்க்கிங் ஆன் த சாங் வித் மீ. நீதி மோகன் வாஸ் வெரி ஸ்வீட் டு ஹவ் சாங் ஆன் கோஹிலா, என்னோட சேர்ந்து பாடினது. அண்ட் விஷால் தல்லானி சார் ஃபார் விடாத பாட்டில். ஸோ ஆல் வெரி டவுன் டு அவர் பீப்புள். த கிரேட் திங் அபவுட் தெம் இஸ் அவங்க மியூசிக் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பாடிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் அந்த பாட்டு பாடினாங்கன்னா காசுக்காக இல்லை, இல்லை ஃபேமுக்காக இல்லை, அவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாலிவுட்ல பண்ணிட்டு. யாரோ தமிழ்லேருந்து ஒரு சின்ன மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மாதிரி பாட்டு கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் தெம். ஸோ அவங்களுக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சதுனால தே வர் வெரி ஹாப்பி டு சிங் அண்ட் யூ நோ வெரி எக்ஸைட்டட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் குட் மியூசிக் தட் மோட்டிவேட்ஸ் தீஸ் மியூசிஷியன். ஸோ பிக் தேங்க்ஸ் ஃபார் தெம்.
1: அண்ட் பிஜிஎம் கோட்டோக்கு எப்படி வந்திருக்குது, நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிஜிஎம் எப்படி இருக்கும், அதை பற்றி
0: படம் பாருங்க வரும்போது
1: சொல்ல மாட்டீங்க.
0: சொல்ல மாட்டேன்ல, ஜஸ்ட் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட், ஸ்டில் ஃபிகரிங் அவுட் திங்ஸ். பட் இட்ஸ் டெஃபினெட்லி கோன் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் யூ கைஸ் ஷுட் வாட்ச் இட் இன் தி தியேட்டர்ஸ் அண்ட் இட் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட்
1: வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போலாம் இப்போ கரண்டாக எல்லாரும் பேசுறது என்னதுன்னா பிஜிஎம் பண்ணனா வந்து வயசான தாத்தா தான் வந்து பிஜிஎம்லாம் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் ட்ரூவா?
0: அது கண்டிப்பாக அப்படிலாம் ஒன்று, as long as you watch the visuals, படத்தோட விஷுவல்ஸ் பார்த்து just give great music for the scene and நிறைய இருக்குது. just emotions, it's all about emotions. நம்ம மியூசிக் எப்படி இமோஷன்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் அதுதான் மேட்டர். ஸோ அஸ் லாங் எஸ் யூ நோ டு டூ தட், எவ்வளோ வயசுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ எந்த வயசில் கூட பண்ணலாம். அனிருத் பாருங்க இவ்வளோ சின்ன வயசில்
1: பண்ணுறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து லைக் இளையராஜா சார், எம்எஸ்பி, ஸோ அவங்க டைமில் வந்து லைக் ஆர்ஆர் சொல்ல போனால் லைக் ரொம்ப மெலோடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லைக் நம்ம எலக்ட்ரானிக் அந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவு டு யூ லைக் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் நீங்கள் இது பண்ணுறீங்க இதுலேருந்து?
0: டிஃப்ரென்ஸ் வைஸ் எனக்கு சிம்ஃபோனிக்காக போகணும்னு ரொம்ப ஆசை. சிம்ஃபோனிக் ப்ளஸ் மாடர்ன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் மிக்ஸ்டு வித் இது பர்சனலி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் யா, ட்ரெண்ட்ஸ் ஆர் இவால்விங், இட்ஸ் சேஞ்சிங் அண்ட் கான்ஸ்டன்ட்லி. So we have to keep developing with the trends, I guess.
1: And you have worked with Rahman sir. நீங்க 7th standard படிக்கும்போது work பண்ணிட்டீங்க அவரோட. So how did that happen? நீங்க வரலாறுல ஒரு song பாடி இருக்கீங்க.
0: ஆமா.
1: And how did that all happen?
0: It was a very funny experience actually. அவர்ட்ட வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு actually. December 1st was my birthday. So அவருக்கு போய் ஸ்வீட் கொடுக்கலாம்னு போனா அவர் ஸ்வீட் கொடுத்து, சார் என்னோட பர்த்டே இன்னைக்கு, அங்கிள் டுடேஸ் மை பர்த்டே சொல்லும்போது ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு ஏ உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளில வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு உனக்கு. ஸோ அந்த மாதிரி வெரி கியூட். ஸோ வி டிட் தட் சாங் ஆன் மை பர்த்டே. ஸோ இட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு கிவ் மீ தட்.
1: அண்ட் லைக் ஆஃப்டர் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரீலான்ஸ் பியானிஸ்டாக இருக்கும்போது, ஸோ யூ ஹேவ் ஒர்க் வித் தம்மன், சந்தோஷ் நாராயணன் அண்ட் ரஹ்மான் சார் அண்ட் ஆல். ஸோ அவங்க கிட்ட அந்த டைம்ல வந்து என்ன எப்படி அவங்க கிட்ட இருந்து கத்துப்பீங்க? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குமா அவங்களோட work பண்றது? will be in your comfort zone la irukum?
0: Definitely they all, why we work together is because we gelled well.
1: No,
0: and avangaloda avangalukku na pandrathu pidichirukke and I was also a fan of them, so romba comfortable ah jolly ah irukum work pandra maadhiri irukku. Taman sir la jolly ah irukum. We used to do live shows Hyderabad la pannirukom, shoots nare pannirukom, so it's very so much of fun. Santosh Narayan sir oda jigir thanda enakkulla oru one la I've played on his tracks and his background scores la, so ஒரு மாதிரி ஒர்க்கிங் ஃபீல் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் வெரி ஃப்ரெண்ட்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மியூசிக்கல் ஐடியாஸ். ஸோ நல்லா
1: இருந்துச்சு. அண்ட் லைக் ஃபீட்பேக்ஸ் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ கோட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் அதுக்கு பிஃபோர் வந்து காஞ்சினா. ஸோ ஃபீட்பேக்ஸ் வந்து ஃபேமிலி கிட்டேருந்து வந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கும், லைக் ஃபேன்ஸ் கிட்டேருந்து, மியூசிக் லவர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கும். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீட்பேக் லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி?
0: Family, friends, எல்லாரும் they have just given very good comments, I guess. Special feedback இப்போ ஒன்றும் ஞாபகம் போல. ஐ திங்க் சம்மன் யாரோ எனக்கு ஏதோ பாம்பேயோ எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு மெசேஜ் மெயிலில் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஐ டோன்ட் நோ த லாங்குவேஜ் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டெலாம், எனக்கு மொழி என்னன்னு தெரியல பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஸோ தட் வாஸ் ப்ராப்ளி வெரி மூவிங்.
1: ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டெஃபினெட்லி
0: லாங்குவேஜே புரியாது, மியூசிக் பிடிச்சிருக்குன்னா இட்ஸ் that was a good compliment.
1: Yeah. And ninga vandu independent music ipa recent ah jan la release panirninga Punnagaye and Elunduva. So Elunduva vandu women empowerment pathiyum and Punnagaye vandu street children
0: avanga.
1: So how did you get people and how all these things happen?
0: So enak I always wanted to do something apart from film music. So in the Kanchana 2 pannadhuk apram and even when I was working on Code 2 panumbodhu seri namba musically how can we give back to the society in Solomada in the mari there was a lot of concepts in mind. So me and Andrea together we worked on Elunduva and one part women empowerment kaga. It was a Vanessa

0: ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ்க்காக ஒரு ப்ரொமோஷனல் ஒரு வீடியோ ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். ஸோ இது பிளஸ் ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்காக ஒரு இது புன்னகையா சாங். ஸோ இட்ஸ் சம்வே யூ ஹவ் டு கிவ் பேக் டு த சொசைட்டி மியூசிக்லி. என்னால் ஒரு மியூசிக் கம்போசராக இருந்துட்டு எனக்கு என்னால் என்ன முடிஞ்சதுனால ஐ கேன் ஓன்லி டூ திஸ் த்ரூ மியூசிக். ஸோ this is my contribution.
1: Yeah, and in eppadi ungalku music panna pidikum, independent music ah illa vandu film music?
0: Both. Yes, because both are two different things and they both are two different creative spaces. Yeah. So it's more freedom in independent stuff.
1: Yeah.
0: But there's more things, genres, a different kind of genres you can try in film. So ellame both is interesting. Yeah,
1: eppadi update panipinga music?
0: ஸோ நானே ஒரு கேஜெட் ஃப்ரீக் தான். ஸோ ஐ ஜஸ்ட் கீப் லிஸ்னிங் டு நியூ சவுண்ட்ஸ், புது சாஃப்ட்வேர்ஸ், நியூ டெக்னாலஜிஸ், நியூ ஆல்பம்ஸ் ஃப்ரம் த வெஸ்ட் வேர்ல்ட் மியூசிக். நிறைய இப்போ இன்டர்நெட் இருக்கே, ஸோ இட்ஸ் ஆல் ஈஸி ஆக்சஸ். யூடியூப் இஸ் தேர், தேர் இஸ் இன்டர்நெட், தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் ஆக்சஸ். ஸோ ஆல்வேஸ் கீப் ப்ரௌசிங், லிஸ்னிங் டு மியூசிக், ஃபைண்டிங் அவுட் அபவுட் நியூ டெக்னாலஜிஸ் ப்ராடக்ட்ஸ். ஐ ஆல்வேஸ் கீப் டூயிங் தட். எனக்கு பிடிச்சதா இது.
1: And critical feedbacks vandirukada, so how do you take up the vandirukada illa
0: critical feedbacks from critics? Yes, Koto album nariya perku critics have really liked it, so I'm glad. It shouldn't affect me, but it still moves me because yeah. critics have liked it, and so it's a good thing definitely. So
1: Koto panitinga, so obvious a salary vandirukom. Parents ku enna gift panninga first?
0: Parents can make it. I think I bought amma kedo watch on Park shirt and my
1: okay nice. And like I have a set of music directors name.
0: Okay.
1: So avangaloda music la ungalku pidicha edacho or songs irko illa film?
0: Okay.
1: Film wise and mari.
0: Okay,
1: so MSB sir kitta ungalku endha film endha song?
0: I think ingeyum epodum illa ragangal 16 indha mari paattu.
1: Ilayaraja sir kitta endha?
0: Ilayaraja sir, I really like Urupunga Vanam abdi or paattu irukku, romba favorite ana or song.
1: Rahman sir,
0: Rahman sir pala paattu irukke, eppadi select pannadhu? Pudhu Vellai Mazhai.
1: Yeah,
0: you want songs then?
1: Yeah,
0: okay.
1: Yeah, songs.
0: Okay.
1: Maybe film and or re-recording anything.
0: Okay.
1: And Harris Jerad sir,
0: Minnale. All his songs from Minnale was very nice, and even Varanam Ayiram, I think.
1: Yeah. Yeah. Even sir,
0: யுவன் சார், சரோஜா படம் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஹிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஹிஸ் சாங்ஸ் ஃபார் தட், வெரி நைஸ் ஸ்டஃப்.
1: அண்ட் தமன் சார்?
0: தமன் சார் தெலுங்குல ஆக்சுவலாக செமையாக இருக்கும், மாசம் நிறைய போடுவார். ஐ திங்க் டூ குடுவா சம்திங். ஐ லைக் ஹிஸ் ஒர்க் ஃபார் தட்.
1: அண்ட் சந்தோஷ் நாராயணன் இப்போ?
0: சந்தோஷ் நாராயண் சார் என்ன சொல்லலாம், எனக்குள்ள வருவான்.
1: And Gibran?
0: Gibran, his first film. Even Thoongavanam, I really liked his song in Thoongavanam. And first of all, what did he do? I don't remember. Yeah, so I liked his first film. Yeah.
1: And Anirudh, your friend?
0: Anirudh, what did he do? Nanum Ravdi,
1: I released Anirudh.
0: Yeah, definitely.
1: And Hip Hop Adi?
0: Hip Hop Adi, I really like that new song. It was Kathakali, I think. Arage,
1: yeah.
0: Arage.
1: Yeah.
0: Very nice song.
1: Nivaz.
0: Nivaz. Tegidi. Tegidi, what a...
1: Win-Mean.
0: Yes, I like that song.
1: So, you said this. And Rahman sir, Rahman sir panna music la idu Rahman sir pannara abindra mari, like some songs konja avlova nammalku idu Rahman sir ah abindra mari irukku la avar pannara indha music andha mari na.
0: I really like Sangamam. Avaroda work kodile romba different ah irukum andha padam. In his entire work I think or folkish or approach. I really love that score. Enak romba one of his most favorite albums Sangamam.
1: Yeah,
0: it was very nice. Yeah.
1: And ninga Anirudh avanga kuda la school la irundha apra ore band la irundhu work panirkeenga. And vandu ipo pathina neenga or enna solradhu or successful music director, and he is a very successful music director.
0: Yeah.
1: Vivek and Nivaz, and I think Nivaz was not from your band.
0: Yeah.
1: But ellarume
0: avanga played together. Even Nivaz odiyum we performed a lot of live shows. Ellarum whoever is right now எல்லாரும் குட் ஃப்ரெண்ட்ஸ், ஷான் ரோல்ட் அண்ட் நிவா, சானி, விவேக், மர்வன், எல்லாரும் குட் ஃப்ரெண்ட்ஸ்.
1: ஸோ இப்போ நீங்கள் மீட் பண்ணும் போதெல்லாம் பேசிப்பீங்களா லைக் மியூசிக் பற்றி?
0: டெஃபினெட்லி டெஃபினெட்லி. அவர் என்ன பாட்டு போட்டிருக்காரு, ஐ கிவ் மை ஃபீட்பேக், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்டஃப்.
1: அண்ட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சக்ஸஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டாப் ஃபைவ் மியூசிக் லைக் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ஒரு டாப் ஃபைவ் ஆக்டர்ஸோட நம்ம ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களோட இதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி எந்த டாப் ஃபைவ் டேரக்டர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை, அண்ட் ஆக்டர்ஸ் ஆல்சோ அண்ட் ஹீரோயின்ஸ் ஆல்சோ?
0: ஓகே, டேரக்டர்ஸ் சங்கர் சார், மணிரத்னம் சார், கார்த்திக் சுப்ராஜ்,
1: ஃபைக் மேலையும் கூட போகலாம்,
0: வெற்றி மாறன் சார், கேஸ் ரவிக்குமார் சார். ஸோ ப்ராப்ளி இட் பி நைஸ் டு ஒர்க் வித்
1: them.
0: ஆக்டர்ஸ், யா, ஃபார் மீ இட்ஸ் டிரெக்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் தே செலக்ட் தி ஆக்டர்ஸ் ரைட். ஆக்டர்ஸ் ஹீரோன்ஸ்லாம் முக்கியம் இல்லை. ஆஃப்கோர்ஸ் ரஜினி சாருக்கு ஒரு படம் பண்ணுறோம், அஜித் சார், விஜய் சார், எல்லாரும் படம் பண்ணுறோம். லெட்ஸ் சீ.
1: அண்ட் வந்து எனக்காக கண்ணம்மா ஒரு சாங் பாடி காமிக்கணும் நீங்கள்.
0: கண்ணம்மாவா?
1: யா. அண்ட் கோகிலா டூ.
0: ஓகே, கோகிலா பாட்டுமா?
1: இல்லை ரெண்டுமே பாடுங்க.
0: ரெண்டுமே பாடுமா?
1: யா.
0: ஓகே.

நேயர்களே, பிரபல இசையமைப்பாளரான லியோன் ஜேம்ஸ் அவங்களோட இன்டர்வியூ நாம இப்ப கேட்டோம். அவரை பத்தியும் அவரோட இசையை பத்தியும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த இன்டர்வியூவை நமக்காக ஸ்பெஷலா வழங்கினவங்க நம்ம ஆர்ஜே கோபிகா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க ஆப்பிரிக்க இசை, அமெரிக்க இசை, ஹவாயன் இசை மற்றும் இத்தாலிய இசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த நிகழ்ச்சியை வழங்கினது எலக்ட்ரானிக் மீடியாவை சேர்ந்த உங்கள் அபிமான சௌந்தர்யா. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது உங்கள் அபிமான ஆர்ஜே ஜனனி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.

0: Hi everyone, we're the Madras Echoes. We are from MOP Vaishnav College for Women and from the Department of Sociology. I'd like to mention the vocals for today. It was Priyanka Vasudevan on the bass, and the vocals were Shri Kavya Kartikeyan, Samyukta Menon, Bakishri, and myself, Anugraha. Thank you.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society,
2: hey,
1: our radio, our
2: friends. Hey, you are listening to MOP Community Radio Station 107.8.
3: Thought it was love, but it's game, huh? When you're dealing with emotions and pain.
4: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீ, என் கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்குன்றது தான் நம்ம இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் கேட்க போகிறோம். ஹாய்
5: ஹாய்,
4: உங்கள் பேர்?
5: என் பேர் பிரியா.
4: ஓகே, உங்கள் ஃபேவரட் சாங் என்ன?
5: அம்மா அம்மா சாங் ஃப்ரம்
4: அம்மா, அந்த விஐபியில் வர சாங். ஓகே, எதனால அந்த சாங் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்?
5: இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு கேட்கும்போது அம்மாவை பற்றியே வச்சிட்ருக்கோம்.
4: ஓ, தட்ஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.

0: ஹாய்,
1: உங்கள் நேம்?
0: திவ்யா.
1: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
0: தங்க மீன்களில் ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அந்த சாங்.
1: அது உங்களுக்கு எதனால் ரொம்ப பிடிக்கும்?
0: பிகாஸ் ஐ மிஸ் மை ஃபாதர், தட்ஸ் வை. எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், ஸோ அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் இருக்கிறதுனால அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, தேங்க்ஸ்.

0: இருக்கு. உங்களோட ஃபேவரட் சாங் என்ன?
1: எவனோ ஒருவன்
0: யாசிக்கிறான். மூவி
1: இன்னலே.
0: என்ன அந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும், ஒரு ஃபீலிங்காக இருக்கும், கண்ணை போயிட்டு கேட்டால் அழுகை வரும், அந்த மாதிரி செமையாக இருக்கும்.
0: தேங்க்யூ ஸோ மச்
1: மீனிங்.

0: பிசினஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஷய, என் கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம்.
1: Hi sir.
2: I am Srinivas. What I have to tell?
1: உங்களுக்கு பிடிச்ச சாங்
2: ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன்.
1: அது உங்களுக்கு எதனால பிடிக்கும் சொல்றீங்க?
2: வெரி ஃபீலிங் சாங்.
1: அந்த லைன்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுமா?
2: யா. ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே என்ன.
1: ஓகே, தேங்க்ஸ் அங்கிள்.
2: What I have to tell?
1: The song எதனால உங்களுக்கு ரொம்ப டச்சிங்கா அதுமா சொல்ல முடியுமா?
2: Love failure, it's a miracle song.
1: Okay, thanks.

0: அனகா,
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
0: பிடிச்ச பாட்டு பழைய பாட்டு, அதில் வந்து ஒரு கொடியில் இருமலர்கள் பிடிக்கும்.
1: எந்த படத்துலேருந்து வருது இந்த பாட்டு? எதனால இந்த பாட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ பிடிக்கும்?
0: பழைய சாங்னா கொஞ்சம் பிடிக்கும், அது அந்த பாட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இரு பேர் ரெண்டு பேரும் வச்சு அது சம்மந்தப்பட்ட பாட்டு, அதனால அது
1: தேங்க்யூ.

0: ஹாய் ஹாய் ஹாய், உங்கள் பேர்
1: ஜெயா.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்கள்.
1: நிறைவே மலர் பாட்டில் நதியா பாட்டு, அது பாடம்.
0: அது உங்களுக்கு எதனால் பிடிக்கும்?
1: அது எனக்கு ரொம்ப சின்ன, ரொம்ப எங்கள் பொண்ணு பேர் நதியா, அதனால அவங்க எங்கள் பொண்ணு பிறக்கும்போது அந்த படம் வந்தது, அதனால் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டுலேருந்தே ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக பாடுங்களேன்.
1: சரி. நிலவே மலரே, மலரின் விழியே விழியின் நதியே அப்படின்னு பாடு.
2: தேங்க்யூ ஸோ மச்.
1: எல்லாம் பாடுவேன்.

0: MOP Community Radio Station 107.8. ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி விஸ்ரீ, என் கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்
1: ஹாய்,
0: உங்க பேரு?
1: குணசுந்தரி.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: ஏசப்பா பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ அப்படியா, ஓகே. எந்த பாட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: காலங்கள் கடந்து போனது.
0: எங்களுக்காக ரெண்டு லைன் பாடுறீங்களா?
1: காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. சியோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன், சியோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன் இனிமேல்.
0: ஓகே, தேங்க்யூ.

0: ஹாய்,
1: உங்கள் நேம்?
0: அருணா.
1: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
0: காலேஜ் படிக்கிறேன். ஃபைனலி.
1: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
0: அழகிய தமிழ் மகளில் அந்த ஒரு நாள் முடியும் முன்னாள் முடியும் சாங்.
1: அது எதனால பிடிக்கும்னு சொல்லுவீங்களா?
0: இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, தேங்க்ஸ்.
0: தேங்க்யூ.

0: ஹாய்.
1: ஹலோ,
0: உங்கள் பேர்?
1: வைஷாலி.
0: என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
1: எம்ஓபியில் தேர்ட் மேத்ஸ்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: ஓ காதல் கண்மையிலேருந்து ஏசு நாமிக்கா.
0: ஏன் அந்த சாங் ஸ்பெசிஃபிக்காக அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்?
1: இல்லை, அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான்.
0: ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஹாய்,
1: ஹலோ.
0: உங்கள் நேம்?
1: லாவண்யா.
0: என்ன பண்ணுறீங்க?
1: நான் எம்ஓபியில் தேர்ட் மேக்ஸ் படிக்கிறேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
1: எனக்கு ஆளுமா டோலுமா ரொம்ப பிடிக்கும்.
0: அதே உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க.
1: அது தலை சாங், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, தேங்க்ஸ்.

0: MOP Community Radio Station 107.8. ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி விஷ்ரீ, என் கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்
1: ஹாய்,
0: உங்க பேரு?
1: கீதா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வர்க் பண்றேன்.
0: ஓகே, சாங்னா இந்த உங்களுக்கு ஃபேவரட் சாங்னு சொன்னா எந்த சாங் சொல்வீங்க?
1: எனக்கு ஊமையில ஒரு கண்ண பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: எதனால அந்த சாங் பிடிக்கும்?
1: அந்த பாட்டு வந்து நல்லா ரொமான்டிக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும், மெலோடியா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, அந்த சாங்ல எனக்கு ஃபேவரட் லைன்ஸ் ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்கா?
1: உன்னோட இவ ஒன்று உன்னை

0: ஹாய், உங்கள் பேர்
1: மது.
0: என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃப்.
0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் என்ன சொல்கிறீங்களா?
1: நான் பிடிச்ச மொசக்குட்டியே.
0: அது உங்களுக்கு எதனால் பிடிக்கும்?
1: அதில் அதர்வா க்யூட்டாக இருப்பார்.
0: ஓகே. ஓ, அதர்வானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ?
1: ஆமாம்.
0: சரி, ஓகே, தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ.

0: இவ்வளோ நேரம் நம்ம பப்ளிக் கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன, எந்த ரீசனுக்காக அது பிடிக்கும் அப்படின்றத பற்றி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆர்ஜே ஹேமா கிட்டே கேட்போம், அவங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன, எதனால் அது பிடிக்கும்னு சொல்லுங்க நீங்களே.
1: எனக்கு என்ன சாங் பிடிக்கும்னா, எனக்கு 400 ஓடிதான்லேருந்து கண்ணாணி கண்ணினி கலங்காதடி சாங் பிடிக்கும்.
0: எந்த ரீசனுக்காக அது பிடிக்கும்?
1: அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டச்சிங் மெலடி, அதனால பிடிக்கும்.
0: ஸ்பெசிஃபிக்காக அதாவது ஒரு லைன், ஒரு ரெண்டு லைன்
1: இருக்கு, ஒரு லைனு. அது என்ன லைன்னா, கிடைச்சதை இழக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நான் தான். அந்த லைன் வந்து நம்மளோட லைஃப்பில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அந்த லைன். ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர்.

0: as a MOPCRS community radio station just for you. 107.8.
1: Thought it was love, but it's game, huh? When you're dealing with emotions, it's pain, mom.
2: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி விஷ்ரீ, என் கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம்.
3: இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் கேட்டுருங்க, இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க.
2: ஓகே,
3: உங்களுக்கு பிடிச்ச சாங்கு?
2: எனக்கு வந்து அலைப்பாயுதே மூவில இருந்து காதல் சடுகுடு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும்.
3: அது எதுக்கு பிடிக்கும் உங்களுக்கு?
2: அந்த மூவியே ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த சாங் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக, கொஞ்சம் நல்லா லிரிக்ஸ்லாம் கூட நல்லா இருக்கும். எஸ்பிவி சரணோட வாய்ஸில் சூப்பர் அந்த சாங், அவ்வளோதான். தெரியல, அதனால நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
3: ஓகே, ரொமான்டிக் சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
2: அப்படின்னு இல்லை, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
3: தேங்க்யூ.

0: சோ இதுல இருந்து என்ன பார்த்தோம்னா, சின்ன பசங்க பெரியவங்கன்னு காமனா எல்லாருக்குமே பொதுவா வந்து பிடிச்ச ஒரு விஷயம் மியூசிக். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, இதுல மெலடி, ஃபோக், இல்ல நிறைய ராக், அது நிறைய டைப்ஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே மியூசிக்ன்றது நம்ம லைஃப்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஏஜ் குரூப் ஆளுங்களா இருந்தாலும் சரி, தே வில் பி டச்ட் பை ஒரு இன்சிடென்ட், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த சாங்கோட ரிலேட் ஆயிருக்கும். அதனால அவங்களை அந்த மாதிரி பிடிக்கலாம். லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் அவ்வளோதான். மியூசிக்ன்றது இஸ் ஜஸ்ட் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா மறு அதை விடுறது வந்து ரொம்ப கஷ்டம்.
1: ஸோ மியூசிக் இஸ் லைஃப், மியூசிக் தான் எல்லாமே.
0: ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாங் எதுக்காக பிடிக்கும், அப்புறம் மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். திஸ் இஸ் ஆர் ஜே யுவஸ்ரீ அண்ட் ஆர் ஜே ஹேமலதா சைனிங் ஆஃப். யூஆர் லிசனிங் டு எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷன் 107.8. தேங்க்யூ.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவர அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகா தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூல் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன அழைச்சிட்டாங்கம்மா?
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா?

0: ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால ஏதாவது தொல்லை பண்றாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.